0: விசேஷித்தவர்களாக எடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important, you are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in his sight. Amen.
1: ஒரு வேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லைங்க, you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world.
1: இந்த உலகத்தில் உன்னை வைத்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி,
0: oh, he is going to fulfill great and mighty things in the coming days.
1: Today is your day. அவருடைய கிருபை மட்டும் இருந்தால் போதுமே. அந்த கிருபை எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க இன்றைக்கு காலையில சொல்லுங்க. ஆண்டவரே, I

காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கே நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன்.

சக்தி. ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க? அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம் தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான். ஓ, ஹி கேன் மேக் யூ கிராஸ் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார்.

படைப்பார். அவர் நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளிலங்க? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டி இருக்கிறது. அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தரது எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

0: கமிங் வீக் வருகிற வாரம் நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. Believe it and receive it in Jesus name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord, we thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-யின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கிறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏற்ற வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்ல ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை. அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது, நெருங்கி நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயவே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

0: Sobre a básica. Sobre. ஆமா. எல்லாத்தையும் மறந்துருங்க. எல்லாருக்கும்ப்பா.
1: பெருக்கத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஆமா.

ஆண்டவர் சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாதீங்க, சொல்றீங்க கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோல்ல வச்சிருக்கேன். ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல. கவலைப்படாத, நீ பாட்டுக்கே கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி

பணம் இல்லாம போகும் நெருக்கும் நீ குருகி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்கிற மாதிரி இருக்கும். அன்று சொன்னாரு, நெருக்கம் வரும் போதெல்லாம், குறை வரும் போதெல்லாம்

போயிடாதீங்க, வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்துட்டு தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குழத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்க என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன வந்தால உஷ்ணரோகியை பார்த்து கை நீட்டினோன்ன உஷ்ணரம சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுவோட தோல்வானதா இருக்கிறீங்க. அப்படியே வியாபாரம் மாறணும். அப்பா அவர் நினைச்சு நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன், அவர் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கணும்னா யோசிச்சு

இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது, கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுற இல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்க அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிற சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகா சொல்லியிருக்கோம். அவர் உங்க சிறகுல சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒவ்வொரு தீங்கும் உங்களை சேதப்படுத்தாம பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி போடுப்பா.

அவருடைய சிறகுகளை ஒவ்வொரு நாளும் பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே, மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே என்னோட கூட சேர்ந்த ஆசையா டேடி, நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

நன்றி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நிக்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசியிருந்தா போதும், உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும். அதுதான் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடை கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல

உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு இல்ல, வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் உயிர்ந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள்லாம் வரும், ஆண்டவருக்கே வந்துச்சு, அப்ப நீங்களும் நானும் எம்மாற்றோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டு சொல்ல, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன், அக்னியில் நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23 சங்கீதத்தில் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ அக்னியில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி, நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீர். சூப்பரா இருக்குல்ல? எங்க எத்தனை பேர் ஆமைன்னு

0: அற்புதங்களை செய்தவர் அவ்வளவு பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன்
1: நான் தான்.
0: நீங்களா சொல்ல மாட்டீங்களா?
2: நான் தான்
0: சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான்,
2: நான் தான்
0: ஐயா, நான் தான்,
2: நான் தான்.
0: இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

அல்ல அல்ல. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் வசிரசா.

உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்க வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க. என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கிறாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்டவும் சத்த தாண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.

0: ஆண்டவர் கிருபையாக அவருடைய சமூகத்தில் கூடி வருகிற பொழுதெல்லாம் ஆச்சரியமான விதத்தில் நம்மோடு இடைபடுகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்,
1: ஆமென்.
0: புதிய வருட ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம், உங்களுக்கு நான் ஒரு புதிய வருஷத்தை நான் தரல, ஒரு புதிய சீசன்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: புதிய
1: சீசன்,
0: சீசனை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தை குறித்து ஆண்டவர் நம்ம இடத்துல பேசினார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதோடு தொடர்ந்து அதையே கடந்த ரெண்டு நாட்களை ஆண்டவர் திரும்பவும் வலியுறுத்தி அது தொடர் செய்தியாக வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசின காரியத்தினுடைய தொடர்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா நீங்க எல்லாரும்?
1: ஆமென்.
0: புது சீசன்ல இருக்கிறோம்னு விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று ஜீசஸ்

பிரசங்கி 3:1 பிரசங்கி 3:1 பிரசங்கி 3:11 வாசிக்கலாம். 2 வசனங்களை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய சீசனுக்காக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் களை கட்ட தொடங்கி இருக்கிற இந்த புதிய சீசனுக்காக நாங்கள் மனதார உம்மை துதிக்கிறோம். இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு உம்முடனான பயணத்தில் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோங்கிறத நாங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவான வெளிப்பாடுகளை இந்த நாள் எங்களுக்கு அருளி செய்து, தொடர் வெளிப்பாடுகளை எங்களுக்கு அருளி செய்து, எங்களை செம்மையான பாதையில், உமக்கு பிரியமான பாதையில் நடத்துகிற தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் அனைவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் இடைபடுங்க, எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனே, உங்களுடைய சத்துவத்தில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம கொள்ளலாம்.

0: ஆண்டவரிடத்துல நம்ம யாரும் வரல, அவர் தான் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்தார்.
1: ஆமென்.
0: நாம் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் தான் நம்மை
1: தெரிந்து கொண்டார்.
0: தெரிந்து கொண்டார். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், இப்பொழுதோ மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்திற்கு திரும்பினோம், இல்ல திருப்பப்பட்டிருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதான பேதர் சொல்றாரு, வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரட்சிப்பின் பாதைக்கு கொஞ்சம் ஹவுலிங்கா இருக்கு. ரட்சிப்பின் பாதைக்கு நம்ம யாரும் தானா என்ன செய்ய முடியாது,
1: வர முடியாது,
0: வர முடியாது. கர்த்தரே நம்மளை சந்திச்சு நம்மளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த அந்த பாதைக்கு நேராக நம்மளால நடக்கவே முடியும். ஸோ விசுவாசத்தை ஆண்டவர் தான் துவக்குகிறவர். பயணம் நானா ஆரம்பிச்ச பயணம் இல்லை. இந்த ரட்சிப்பு என்பது என் ஆண்டவர் எனக்கு தந்த ஆரம்பம்.
1: எஸ்,
0: எனக்கு அது ஆரம்பிச்சது 30 வயசுல.
1: எஸ்,
0: யூதாக்கு எத்தனை வயசுல ஆரம்பிச்சிச்சு?
1: 11 வயசுல.
0: 11 வயசுல
1: நான் திருப்பப்பட்டது. 18 வயசுல.
0: 18 வயசுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசுல.
1: எஸ்,
0: இங்க இருக்கிற அநேகருக்கு 2001ல்.
1: எஸ்,
0: நான் எப்ப ஊருக்கு வந்தனோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஆரம்பத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பாத்தீங்க.
1: எஸ்,
0: ஆண்டவருடைய நடத்துதல நல்ல நல்ல நல்ல விளங்குங்க. இது வந்து குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாயிருதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜோசியம், ஜாதகம், 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்ன செய்ய போகுதுன்னா
1: பறக்க போகுது
0: அப்படி இப்படின்னு சொல்லி பொய்யும் புரட்டும் அள்ளி விட்டு,
1: எஸ்,
0: உள்ளங்கையில எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி ஜோசியக்காரனையும் ஜாதகத்தை நாடி போய்
1: கிளிய நாடி போய்
0: வஞ்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர். ஆனா இந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு தந்த ஆரம்பத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு அவரோட நாம பயணிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நமக்கு தருகிற தெளிவு, நான் இந்த பயணத்தில் எங்க இருக்கிறேன், எனக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தெள்ள தெளிவா நான் வந்து புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுக்கு இந்த டீச்சிங் உங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எஸ்,
0: எனக்கு ஒரு நல்ல காரியம் என்ன செய்யாதா,
1: நடக்காதா,
0: நீ எத்தனை நாளைக்கு தான் என்ன செய்யறது, காத்திருக்கிறது,
1: எஸ்
0: அப்படிங்கிற அங்கலாய்ப்போட தவிப்போட புலம்பலோட ஒருவேளை கலக்கத்தோட நீங்க இந்த புதிய வருஷத்துல நீங்க பிரவேசிச்சிருப்பீங்கன்னா தேவனுடைய காலங்களை நேரங்களை நாம புரிந்து கொள்றப்போ மனது பதட்டமடைறதே இல்லை.
1: எஸ்,
0: பதறதே இல்லை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதையும் யோசிக்காம ஆண்டவரை 100%க்கு 100% விசுவாசிச்சு அந்த இருதயம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்க ஆரம்பிச்சிரும்.
1: எஸ்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப தேவன் ஒரு ஆரம்பத்தை எனக்கு 30 வயசுல அந்த ஆரம்பத்தை தந்தார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தராம 30வது வயசுல எனக்கு எதை மட்டும்தான் தந்தாரு,
1: ஆரம்பத்தை மட்டுமே.
0: ஆக்சுவலா நான் சர்ச்சுக்கு போனதை எதுக்குதான் போனேன்னா ஆண்டவரே கடன் பிரச்சனை கண்ணாப்பண்ணான் இருக்கு, எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க, எப்படியாவது நீ
1: அப்பாத்தி விட்டுருங்க,
0: கரை சேர்றதுக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா மூழ்கி போயிருவேன் போல இருக்கு, செத்து போயிருவேன் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு தவியா தவிச்சப்ப ஆண்டவர் கடன் பிரச்சனைக்கு வழி சொல்லாம இங்க வாப்பா உன்னை நான் ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்கிறேன்,
1: அழைச்சிருக்கிறேன்
0: அப்படின்னு சொல்லி தேவன் எதை கொடுத்தார்னா
1: ஆரம்பத்தை,
0: என்னாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு துவக்கத்தை தந்தார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இதான் ஆண்டவர் புது வருஷத்துல சொன்னார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னா அதுக்குள்ள ஆரம்பம் இல்லை, ஆனா உனக்கு நான் ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கும் பட்சத்துல அந்த ஆரம்பத்துக்குள்ள ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சமே இல்லை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: வெறுமன ஆரம்பம் இல்லாம ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தா நாம இந்நேரம் எங்கேயாவது சுத்தி நினைச்சிருப்போம்,
1: தெரிஞ்சிருப்போம்.
0: ஆனா தேவன் நம்மளை அழைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அழைத்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார்.
1: அழைத்து ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா.
0: நமக்கு அழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் புரிஞ்சுக்கிற முடியுது, ஆனா அழைப்பையும் ஆரம்பத்தையும் புரிஞ்சுக்கிறோம்னா தான் விக்குது நமக்கு.
1: அல்லேலூயா. புட்டு சாப்பிடுற மாதிரி விக்குது.
0: வெறுமன ஆசீர்வாதம் சீட்லெஸ் ஃப்ரூட் மாதிரி, அது தின்னு போட்டோம்னா ஒண்ணு மிஞ்சாது. உள்ள ஒண்ணு என்னன்னா
1: மிஞ்சாது.
0: ஆனா உள்ள தேவன் ஏன் ஒரு விதையை வச்சிருக்கிறார்னா, அந்த விதைக்குள்ள இருக்கிற எத்தனை பழம் இருக்குன்னு கர்த்தர் தான் அறிவாராம்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம கருளி செய்கிற ஆரம்பம் ஒரு சீடு மாதிரி, அந்த சீடுக்குள்ள எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குன்றத நீங்களும் நானும் அறியவே முடியாது.
1: ஆமென்.
0: அதனால ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு வரல, நீங்க எனக்கு என்னத்தை தந்திருக்கிறீங்க, ஆரம்பத்தை தந்திருக்கிறீங்க. இந்த ஆரம்பத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்களை நீங்க வச்சிருக்கிறதற்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: நா பாஸ்டர், அழைப்புன்றீங்க, ஆரம்பம்ன்றீங்க, ஆசீர்வாதம்ன்றீங்க, ஒன்னையுமே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாரு. ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் கரெக்ட் தான். அழைச்சிருக்கிறாரு, அதெல்லாம் என்னன்னா
1: கரெக்ட் தான்.
0: நீங்க சொல்ற மாதிரி எந்த ஆசீர்வாதத்தை இன்னும் கண்ணுல என்னன்னா
1: காட்டலையே,
0: கண்ணாமூச்சியில காட்டுறாரு. எனக்கு கண்ணுல காட்டாம
1: கண்ணாமூச்சி
0: கண்ணாமூச்சியில காட்டுறாரு. இதான் ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க, ஆரம்பத்தை கொடுத்துட்டார்னா அந்த ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் என் தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு மட்டுமான ஆசீர்வாதம் இல்லை, உங்க பரம்பரை, உங்க செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், அதற்கான எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு தந்த ஆரம்பத்தில் கத்தர் வச்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: அதான் கடந்த வருஷங்களை நம்ம தியானிச்சோம். உங்க தகப்பனார் காலத்துல கத்தர் பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சாரு.
1: ஆமென்.
0: உங்க மகனை பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சாரு.
1: எஸ்,
0: உங்களோட தான் எல்லாம் முடியுது, உங்கள இருந்தா எல்லாம் ஆரம்பிக்கும்.
1: ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
0: கடந்த பரம்பரை எல்லாம் உங்களோட முடியுது, அதுக்கு பிறகு எல்லாமே உங்கள இருந்தா என்ன செய்யுதுனா
1: ஆரம்பிக்குது.
0: ஜங்ஷன் சொன்னார் ஆண்டவர்.
1: எஸ், ஜங்ஷன்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள என் பரம்பரைகளுக்கான பிளஸ்ஸிங்ஸ் உள்ள இருக்கு.
1: எஸ்,
0: வெகு தூரமா இருக்கிற காலத்து செய்தியோட தான் உங்களை கையிலேயே பிடிச்சாரு.
1: ஆமென்.
0: சும்மா எல்லாம் முடியல.
1: எஸ்,
0: உங்க வீட்டையும் என் வீட்டையும் குறிச்ச வெகு தூரமா இருக்கிற காலத்து
1: செய்தியோட
0: தான் ஆண்டவர் நம்மளை கையில என்ன செஞ்சாரு,
1: பிடிச்சாரு. எஸ்,
0: ஆரம்பத்தை கத்தர் தந்திருக்கிறது நிஜம், அதுல சந்தேகமே இல்லை.
1: இல்லவே
0: இல்லைன்னா அந்த ஆரம்பத்துக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதும் நிஜம்,
1: நிஜம், நிஜம்.
0: ஆசீர்வாதம் எப்ப ரிலீஸ் ஆகும்னா, நம்ம நினைக்கிற நேரத்துல,
1: அவர்
0: கத்தர் முன்குறிச்சிருக்கிற டயத்துல, அவர் எனக்காக ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதங்கள் எல்லாமே பட்டு பட்டுன்னு சட்டு புட்டுன்னு,
1: எஸ்,
0: அப்படி முண்டிக்கிட்டு வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென்.
0: தேவன் நமக்கு ஒரு ஆரம்பத்தை தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், அழைப்பை தந்து ஆரம்பத்தையும் தந்திருக்கிறார்.
1: எஸ்,
0: என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் நானும் சரி என் பரம்பரையும் சரி கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம்
1: எனக்கு இல்ல,
0: எனக்கு இல்ல,
1: எனக்கு இல்ல.
0: தேவன் தந்த அழைப்பையும் அவர் உங்களுக்கு தந்த ஆரம்பத்தையும் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த பரிசுத்த திமிர் இருக்கும் உங்களுக்கு.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஐயோ நான் என்ன செய்வேன், நான் ஏது செய்வேன், என் புள்ளூட்டியெல்லாம் என்ன செய்யணும் என்ன செய்யலையே
1: தெரியலையே.
0: இந்த அழைப்பையும் தேவன் தந்த ஆரம்பத்தையும் நல்லா விசுவாசிக்கிறவனுக்கு இந்த பயம் என்ன செய்யாது,
1: வரவே வர
0: அவனுக்கு தெரியும் தேவன் ஆரம்பத்தை தந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் என் பரம்பரைக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதங்களை உள்ள வச்சுதான் இந்த ரேஸ ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார்.

0: மாத்திரம்.
1: கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரான்ற சந்தேகம் என்னைக்காவது வந்திருக்கா?
0: வந்ததே இல்லை.
1: எனக்கு நம்ம டவுட்டா இருக்கு, என்னை அழைச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி வரல இல்ல. கர்த்தர் தான் என்ன எனக்கு ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கிறாருங்கிற டவுட் வந்துச்சா இருக்காது? வரல. இந்த ரெண்டு டவுட் வரலன்னா எனக்கு ஆசீர்வாதத்தை தருவாருங்கிற டவுட் என்ன செய்யக்கூடாது?
0: வரவே கூடாது.
1: ஹல்லேலூயா. சங்கீதம் 139:16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும்
0: அவைகள் ஏற்படும் நாட்களும்
1: உமது புஸ்தகத்தில்
0: எழுதியிருந்தது.
1: ஆங்கிலத்தில் அருமையா இருக்கு, ஆல் தி ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் வேர் ரிட்டன் இன் யோர் புக். Every day of my life was recorded in your book.
0: Hallelujah.
1: நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே all the stages, all the seasons of my life were written in your book. உம்முடைய புத்தகத்துல என் வாழ்க்கையில எந்த சீசன்ல என்ன நடக்கணும், எந்த வயசுல என்ன நடக்கணும், எந்த காலத்துல எது நடக்கணும், இது எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சுட்டு தான் என்னை ரிலீஸே பண்ணியிருக்கிறார்.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ரிலீஸ் ஆன பின்னாடி எழுதல, எழுதின பிறகுதான்
0: எழுதினது.
1: வேதத்துல எழுதி வச்சா உங்க வாழ்க்கையில
0: நஜம்.
1: இந்த வயசுல ரட்சிப்பு, எந்த வயசுல வாழ்க்கையில் இந்த மேன்மைகள், எந்த காலத்துல என்னென்ன நடக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆண்டவர் அவருடைய கால அட்டவணையில எழுதி வச்சிட்டார். It's already written in his book. அதனால எந்த பிளஸிங்ஸ குறிச்சு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னா
0: இல்ல.
1: ஆனா நான் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவன் ஒரு அழைப்பையும் ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கிறார் பாருங்க, அந்த பயணத்துல அவரோட நடக்கணும். அவரோட சேர்ந்து என்ன செய்யணும்?
0: நடக்கணும்.
1: இதுதான் அழைப்பின் பாதை. தேவன் தந்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவரோட நடக்கும் பொழுது எந்த காலத்துல என்ன ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில பூக்கணுமோ அந்த காலத்துல அந்த ஆசீர்வாதம் கட்டாயம் என்ன செய்யும்னா
0: பூக்கும்.
1: இதுதான் கிறிஸ்டியானிட்டி.
0: எஸ்.
1: இந்த டீச்சிங்குள்ள வர்றவங்களுக்கு பதட்டம் இல்ல, பயம் இல்ல, கலக்கம் இல்ல. இத புரிஞ்சுகிட்ட மனுஷன் எதுலயும் குறைவுபடுறது
0: என்னன்னா இல்ல. ஹல்லேலூயா.
1: முட்சடியில 80வது வயசுல மோசேக்கு தரிசனம் பண்ணார் ஆண்டவர். பற்றி அறிகிற
0: முட்சடி
1: 80 வயசுல தேவன் ஒரு அழைப்பையும் ஒரு ஆரம்பத்தையும் யார் கொடுக்கிறாரு?
0: மோசேக்கு.
1: மோசே கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அவன் பார்க்காத ஆசீர்வாதம் இல்ல.
0: எகிப்தில் இல்லாத ஆசீர்வாதம்.
1: 80 வயசுல அவன் பார்க்காத ஆசீர்வாதம் என்னன்னா
0: இல்ல.
1: எகிப்தினுடைய உச்சத்துல இருந்த மனுஷன், எகிப்தினுடைய உச்சிதங்களால போஷிக்கப்பட்ட மனுஷன், வல்லரசனுடைய இளவரசன்,
0: அடுத்த தளபதி,
1: அவன் அனுபவிக்காத ஆசீர்வாதம் இல்ல. அதனால அவன் பார்க்காத ஆசீர்வாதம் இல்ல.
0: ஹல்லேலூயா.
1: அதனால ஆண்டவர் அங்க வந்து மோசே அறியாததும் மோசே கெட்டாததுமான ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும்படி அவருடைய 80வது வயதுல முச்சடியில பற்றி எரிகிற அக்னியில தரிசனமானார்.
0: ஆமென்.
1: அந்த ஆரம்பத்துக்குள்ளதான் எவ்வளவு ஆசீர்வாதங்க. 80 வயசுல மோசேக்கு தந்த ஒரு ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருந்த ஆசீர்வாதம் குறுக்கு வந்த செங்கடல் ரெண்டா பிரியுது. பகல்ல வழிகாட்டுறதுக்கு மேகஸ்தம்பம், இரவுல வழிகாட்ட
0: அக்கினிஸ்தம்பம்,
1: டெய்லி மண்ணா ஆடைகள் தேவைன்னா குவியுது, அசந்த மாறா மதுரமாகுது, ஒருத்தன் காலில் போட்ட செருப்பு கூட தேயல, ஒருத்தருடைய வஸ்திரம் கூட என்ன செய்யல,
0: பழசா போல
1: பழசாகல. அவ்வளவு பேருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்களை தேவன் 80வது வயசுல மோசேக்கு தந்த ஆரம்பத்துக்குள்ள வச்சிரு.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அதனால தேவன் பிகினிங்கை தந்திருக்கிறார்னா பிகினிங் குள்ளதான் பிளஸ்ஸிங்கும் இருக்கு.
0: பிளஸ்ஸிங்கும் இருக்கு.
1: பிகினிங் உண்டுன்னா பிளஸ்ஸிங்க குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே என்னன்னா
0: இல்ல. இல்ல,
1: அழைச்சவரோட சேர்ந்து நடக்க வேண்டியது மட்டும்தான் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம்.
0: ஆமென்.
1: நடந்துகிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: ஆமென்.
1: அவர் நடத்தாரு,
0: நடந்துகிட்டே இருங்க.
1: அவரோட சேர்ந்து நானும் நடந்துகிட்டே இருக்கிறேன். சில வருஷம் கழிச்சு பார்த்தா என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு.
0: ஆமென். என்னென்னவோ நடந்துருச்சு.
1: நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, வந்த மாதிரியே இருக்கிறோம்
0: இல்லையே.
1: என்ன கிங் சொன்னா, என்ன அந்த சர்ச்சுக்கு போறேன் போறேன் பணக்காரன் ஆயிடறான்னு
0: சொல்லிட்டு. அந்த சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் வீடு இல்லாம இருந்தாங்க, கார் இல்லாம இருந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு போனவங்க எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டாங்களா? அதனால கிங் உங்க சபைக்கு வந்துடுறப்பா. நாங்கள்
1: ஒரேவா இருக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்?
0: ஒடுக்கப்படும்.
1: ஒடுக்கப்படும். தேவன் கொடுத்த ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ஆரம்பிச்சு வச்சாரு, அவரோட சேர்ந்து நடக்கிறேன். நடக்கிறப்ப நிறைய நிறைய நன்மைகள் நடக்குது, நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய ஆசீர்வாதங்களை
0: சுதந்திரிக்கிறேன்.
1: எனக்கு அழைப்பை தந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. 30வது வயசுல ஆண்டவர் அழைச்சாருன்னு நம்பாட்டில் எங்க போயிட்டேன், பைபிள் ஒத்திக்கிட்டு
0: பைபிள் ஸ்கூல்
1: போயிட்டேன், மனைவியை கூட்டிட்டு. இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, கரையாஞ்சாவடியில் கண்டோன்மெண்ட்டுங்கிற ஒரு இடத்துல குடியிருந்தப்போ ரோட்டில் நடந்து வர்றப்ப செயின்ட் பால் செமினரிக்கு பின்னாடி பேக் சைடு வாலில் காலையில் 6:30 பைபிள் ஸ்கூலுக்கு ஒரு பைய பைபிளை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு பையோடு நடந்து வர்றேன் பஸ் பிடிக்க 6:30. ரோட்டில் தான் இந்த இன்றைக்கி உங்களுக்கு நான் போதிக்கிற இந்த போதக அபிஷேகத்தை கத்துற அங்கே தான் ஆரம்பித்து வச்சார்.
0: அல்லேலூயா. அல்லேலூயா.
1: கையில ஒண்ணும் இல்லை, ஆனா ஆண்டவர் கை மேல இருந்துச்சு.
0: ஆமென்.
1: அந்த கை அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்ன செய்தனா நடத்துகிறேன்.
0: நடத்தது
1: எனக்கு தெரிஞ்சு
0: 99
1: அங்கிட்டு 2 இந்த பக்கம் 4 கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்து நான் சொல்றேன்.

0: வாங்க வச்சார். இங்க வந்த உடனே 15 நாள் ஆண்டவர் என்னை போஷிக்க ஆரம்பிச்சிட்டார். முத முதல்ல எடிசன் 1000 ரூபா கொடுத்து காணிக்க கொடுத்தேன், இங்க ஒரு ஆரம்பத்தை கற்று தந்த. எனக்கு நல்லா தெரியும் இந்த தீவில் நாங்க செய்கிற ஊழியம் தேவன் எங்களுக்கு தந்த ஆரம்பம். தெளிவா தெளிவா எந்த சந்தேகமும் வந்ததே
1: இல்லை.
0: எவ்வளவு காசுல ஆரம்பிச்ச ஊழியம் அது?
1: 1000 ரூபாயில்
0: ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அதுக்கு அதிகமா நான் அப்பாட்ட வந்து ஆண்டவர் என்னை வாங்க என்னன்னா
1: விடல
0: விடல. எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா செய்தி ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கங்க. அழைத்தார், ஒரு ஆரம்பத்தை தந்தார், அந்த ஆரம்பத்துக்குள்ளதான் அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். விதைக்குள்ள எக்கச்சக்கமான பழங்கள் இருக்கிறது போல தேவன் நமக்கு தருகிற ஆரம்பத்துக்குள்ளதான் நம்ம அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. நம்பர் 3 நம்பர் 4 இந்த ஆசீர்வாதங்கள் எப்ப ரிலீஸ் ஆகும்னா தேவன் ஒரு காலத்தை நேரத்தை செட் பண்ணிருக்கிறார். அந்த கால நேரம் நம்மளுடைய லைஃப்ல அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும். அந்தந்த டைத்துல அந்தந்த பிளஸ்ஸிங் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இதை தயவு செஞ்சு நினைச்சுக்கங்க,
1: புரிஞ்சுக்கோங்க.
0: பிரசங்கி 3:1 என்ன வாசிச்சோம்? அவர் ஒவ்வொன்றிற்கும்
1: ஒவ்வொரு காலம் உண்டு.
0: ஒவ்வொரு காலம் உண்டு.
1: வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும்
0: வானத்தின் கீழ் இருக்கிற
1: ஒவ்வொரு
0: ஒவ்வொரு காரியத்துக்கும் time for every activity under heaven. Hallelujah.
1: Hallelujah.
0: And a time for every matter or purpose under heaven. Hallelujah.
1: Hallelujah.
0: Seasonல தான் காரியம் நடக்குது. சீசன்ல தேவன் வச்சிருக்கிற நேரத்துலதான் அவருடைய நோக்கங்கள் என்ன செய்யுதுன நிறைவேறுது. அதனாலதான் அதுக்கு பேரே கால நேரம்னு சொல்றோம். காலத்துக்குள்ள கொண்டு வந்த ஆண்டவர் நம்மள நேரத்துக்குள்ளேயும் கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: இதான் 2022ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். You are already in your
1: season.
0: செய்தி நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இப்ப நடக்கிற காரியத்தை உங்களால கிரகிக்க முடியும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு
1: இறங்குவீர்,
0: நீர் அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அப்ப ரெண்டு டைம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் இருக்கு. இந்த டீச்சிங் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்னு கைரோஸ். கைரோஸ்ங்கிற டைம் வேற, குரோனோஸ்ங்கிற டைம் என்னன்னா
1: வேற
0: வேற. ரெண்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான குழப்பங்களுக்கு என்ன கிடைச்சிரும்?
1: தீர்வு
0: கிடைச்சிரும். இந்த பூமியில நாம செயல்படுறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரம் தான்
1: குரோனோஸ். நீங்களும் நானும் கட்டிக்கிட்டு இருக்கிற வாட்ச் டைம்,
0: வாட்ச். காலையில சூரியன் உதயமாகுது, அஸ்தமனம் ஆகுது, ராக்காலம் வருது, விடிய காலம் வருது. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், இது எல்லாமே நாம இந்த பூமியில செயல்படுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கால நேரம், இதெல்லாம் என்னது? குரோனோஸ். நாம செயல்படுவதற்கான நேரத்தை நமக்கு தந்த ஆண்டவர், ஒருத்தருக்கு 70 வருஷம், ஒருத்தருக்கு 60 வருஷம், ஒருத்தருக்கு 80 வருஷம், ஒருத்தருக்கு 85 வருஷம் சொல்லி நாம செயல்படுவதற்கான ஆயுசு நாட்களை நமக்கு தந்த அதே தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுவதற்கான நேரத்தையும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: ஒன்னு நான் செயல்படுவதற்கான நேரம் குரோனோஸ், இன்னொன்னு என் வாழ்க்கையில என் ஆண்டவர் செயல்படுகிற நேரங்கள் இருக்கு பாருங்க, அது பேர் தான்
1: என்னது? ஹல்லேலூயா.
0: Kairos is a Greek word. அது ஒரு கிரேக்க பதம். அது என்ன சொல்றதுன்னா God's time, தேவனுடைய நேரம். தேவன் இருக்கிறார்னா தேவனுடைய நேரமும் இருக்கு.
1: Yes.
0: அவர் அந்த நேரத்துல தான் வருவார்.
1: Amen.
0: ஒரு நொடி முன்னாடி வரமாட்டாரு, ஒரு நொடி
1: பிந்தியும் வரமாட்டார்.
0: லேட்டா வர்றதே இல்லை ஆண்டவர்.
1: Yes.
0: சரியான டயத்துக்கு வருவார்.
1: ஆன் டைம்.

0: உங்க வாட்ச்ல இருக்கிற டைத்துல இல்ல, அவர் குறிச்சிருக்கிற டைத்துல.
1: ஆமென்.
0: கரெக்ட்டா உள்ள வருவாரு. எந்த நிலைமையில இருந்தாலும் வந்து கொத்த தூக்கி தோல்ல போட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர்.
1: எஸ்.
0: அடங்காத இந்த சேட்டை பண்றானே, இவனெல்லாம் கட்டிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு புலம்பி விரக்தி அடைஞ்ச நேரத்துல திடீர்னு ரட்சிப்பு வந்துச்சே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எனக்கான என் வாழ்க்கையில தேவன் செயல்படுவதற்கான
1: அவருடைய கைரோஸ்,
0: அவருடைய நேரம். சோ கைரோஸ்னா காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம். என்ன சொல்ல போனா காட்ஸ் அப்பாயிண்டட் டைம்.
1: எஸ்.
0: தேவன் குறிச்சிருக்கிற காலம். ஜாதகத்துல எழுதின காலம் இல்ல, 25 வயசுல இப்படி இருப்பான், 18 வயசுல இப்படி தரதலையா போவான், அப்புறம் 25 வயசுல இப்படி ஒரு பிசினஸ் மேக்னட் என்ன செய்வான்.
1: ஆமா,
0: இதெல்லாம் ஜோசியக்காரன் எழுதினது. ஆனா என் வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய நேரத்தை குறிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு.
1: எஸ்.
0: God's appointed time to act. என்னுடைய வாழ்க்கையில செயல்படும்படி, தேவன் செயல்படும்படி குறிச்சிருக்கிற ஒரு நேரம் தான் என்னது,
1: கைரோஸ்.
0: மற்றபடி இன்னைக்கு காலையில எழுந்து இவ்வளவு நேரம் இருக்கும் பாருங்க, இதெல்லாம் என்னது,
1: க்ரோனோஸ்,
0: க்ரோனோஸ், க்ரோனாலஜிக்கல், க்ரோனாலஜி,
1: க்ரானிக்கல்,
0: இதெல்லாம் வந்து நம்முடைய பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வந்து நம்ம பரம்பரை சரித்திரம். ரோமர் 9:9 அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன்,
1: அப்பொழுது சாராள் ஒரு
0: குமாரனை பெறுவாள் என்பதே. ஓகே.
1: எஸ்.
0: குறித்த காலத்துல
1: வருவேன்,
0: வருவேன். I will return about this time next year and Sarah will have a
1: son.
0: I will return. ஒருவேளை வரலாம், இல்ல வந்தா வருவேன், இல்ல நான் வருவேன்.
1: Surely I will return.
0: ஆண்டவர் வருவாரா இல்ல, செட் பண்ண டைத்துல வருவார்,
1: வருவார்,
0: வருவார்,
1: வருவார்.
0: என் குடும்பத்துக்குன்னு தேவன் செயல்படுகிற ஒரு நேரம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி வச்சாரு. என் புள்ள வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற ஒரு தருணத்தை அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி வச்சாரு.
1: ஆமென்.
0: என்ன அழைச்சி எனக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில கிரியை செய்கிற தருணங்களை, காலங்களை, வேலைகளை என் ஆண்டவர் அவருடைய ஆதீனத்துல எழுதி வச்சாரு. அந்த நேரத்துல சரியா வருவார்.
1: ஆமென்.
0: மானிட்டர் சரியா இல்லை, என்ன ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல, நாம நினைக்கிறபடியெல்லாம் எதுவும் என்ன செய்யாது, நினைச்ச நேரத்துல
1: நடக்காது.
0: தேவன் முன்குறிச்சிருக்கிற காலத்துலதான் காரியங்கள் தீவிரமா நடந்து முடிஞ்சிடும்.
1: எஸ்.
0: இதான் கைரோஸ் பண்ற வேலை.
1: எஸ்.
0: கைரோஸ் வர்ற வரைக்கும் நம்முடைய க்ரோனோஸை கடத்துறதுக்கு படுற பாடு இருக்க,
1: பெரும் பாடு.

0: நமக்கு தந்த நேரத்துல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நாம ஜெபிச்சிட்டு இருக்கிறப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வரும்.
1: வரும்.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க தேவனோடு இருந்தா உங்களுக்காக தேவன் கிரியை செய்கிற
1: கெய்ரோஸ்
0: கண்டிப்பா உங்க லைஃப்ல என்னன்னா வந்தே தீரும். அப்பொழுது காரியங்கள் எப்படி நடந்து முடியும்? சீக்கிரத்துல சட்டுப்புட்டு நடந்து
1: சட்டுப்புட்டுன்னு.
0: என்னடா ஒரு வாரத்துல நடந்து என்னன்னா குறிகாரனை செவ்வாய் கிடைச்சாலும் வெறுவாயா போயிரும், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது,
1: சனிக்கிழமை சனியும் முடிச்சது, என்னத்தான் தெரியல.
0: வயிற்றுல குழந்தை வந்து நல்ல நேரம் பார்த்து அறுத்தெடுங்க டாக்டர், எங்க அறுத்தெடுக்க, அவர் தான் குழந்தைவே என்ன செஞ்சிருக்கிறாரு
1: கொடுத்துருக்கிறார்.
0: இவங்க நல்ல நேரம் பார்த்து தங்கின்னு 12-3 அறுத்து என்ன செய்யுங்க,
1: எடுங்க
0: எடுங்க.
1: இந்தியாவில் 12-3 டாக்டர், சிங்கப்பூர்ல 2-33 டாக்டர்.
0: நல்ல நல்ல காரியம் நடந்தாலே உடனே காலண்டரை தூக்கு, மஞ்சள் பைய தூக்கு. மங்களகரமானம்னா மஞ்சளையும் மங்களகரமானத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா
1: பிரிக்கவே கூடாது,
0: பிரிக்க கூடாது. சுப முகூர்த்தம், அந்த முகூர்த்தம், இந்த முகூர்த்தம், எல்லா முகூர்த்தம் ஆண்டவர் அறியாதவனுக்கு. ஆண்டவர் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான்,
1: நல்ல நாள்.
0: உங்க கல்யாணம் என்னைக்கு?
1: செவ்வாய்க்கிழமை வச்சு.
0: பொண்ணு கிடைச்சாலும் தேவகோட்டையில புதன் கிடைக்காதுன்னு ஆண்டவர் புதன்கிழமை வச்சாரு.
1: நீ செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்த,
0: செவ்வாய்க்கிழமை கல்யாணம்.
1: ஒரு ஐயா வந்து எந்த கிறிஸ்டியனா வந்து செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைப்பாங்களான்னு யோசிச்சு, எவ்வளவு டிஸ்டன்ஸா இருந்தாலும் நான் போவேன்னு. சென்னையில இருந்து பால் பீட்டர் அண்ணன், பீட்டர் பால் அண்ணன் செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தாரு, ஓடி வந்துட்டாரு சென்னையில இருந்து. தம்பி ஒன்னே ஒண்ணுக்காக வந்தேன், செவ்வாய்க்கிழமைக்காக தான் தம்பி உன் கல்யாணத்துக்கு வந்தேன்னாரு, வேற ஒண்ணுமே இல்லை.
0: நான் இனிமே ஏதாவது நல்ல காரியத்தை பாக்குறப்ப காலண்டர் பக்கமே திரும்ப கூடாது,
1: கூடாது. எங்க அம்மா சொன்னாங்க, காணா ஒரு கல்யாணமே செவ்வாய்க்கிழமை தான்ப்பா, வாரத்தின் 3வது நாள்ன்றாங்க.
0: நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நல்ல நாளை பார்க்காதீங்க, தேவனுடைய காலம் வந்ததுனாலதான் அந்த நல்ல காரியமே நடக்குது.
1: ஆமென்.
0: தேவனுடைய நேரம் வந்ததுனாலதான்
1: நல்ல காரியமே நடக்குது,
0: அந்த நல்ல காரியமே நடக்குது. நீங்க அந்த நல்ல காரியத்துக்கு நல்ல நேரத்தை குறிக்கிறீங்க.
1: எஸ்.
0: அது இல்ல, தேவன் என் வாழ்க்கையில கிரி செய்யும்படியான நேரங்களை காலங்களை முன்னாடியே குறிச்சு வச்சிருக்கிறாரு.
1: எஸ்.
0: தேவன் எனக்கு தந்த ஆரம்பத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து நான் பயணிக்கும் பொழுது அந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் முன் குறிச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்தந்த நேரம் வர்றப்ப பட்டு பட்டுன்னு வெடிக்கும்.
1: ஆமென்.
0: இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கங்க.
1: எஸ்.
0: இதுதான் ரகசியம். சிம்பிள், வெரி சிம்பிள். ஆனா இதுவரைக்கும் காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மனுஷனுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்ல,
1: பொறுமை இல்ல.
0: ஐயோ வயசாயிருச்சுன்னு வயசே என்ன செய்யாதீங்க,
1: பார்க்கவே
0: பார்க்காதீங்க. வயசை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா வராத தலைவலி என்ன செஞ்சிடும்னா
1: வந்துடும்,
0: வராத தலை சுத்தம் என்ன செஞ்சிடும்னா
1: வரும், குறுக்கு வலி வரும், ஒத்த தலைவலி வரும்.
0: நீங்க வயசை கணக்கு பண்ணீங்கன்னா 50க்கு மேல நடையே மாறிடும்.
1: எஸ். ஒரு சாட்சி நடப்பீங்க.
0: உங்க வயசை பார்க்காதீங்க, இந்த வயசுலதான் தேவன் இந்த கிரியை செய்யணும்னு முன் குறிச்சிருக்கிறார். அதனால ஆண்டவரே குரோனஸை பார்த்தா வயசு பயமுறுத்தும், இந்த காலத்துல இந்த காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, இதை நான் அப்படி என்ன செய்றேன்
1: விசுவாசிக்கிறேன்.
0: எனக்கு 56 வயசு ஆட்களை பார்த்தாலே பயமா இருக்கும், படக்குன்னு அப்படி என்ன செய்யணும், தோத்துற ஆண்டவரே சொல்லிருவேன். ஏன்னா 56 வயசுல நமக்கு புள்ள வரக்கும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: ஸ்தோத்திரம், நான் இந்த பக்கம் திரும்பி என்ன செய்ய மாட்டேன், நான்
1: பார்க்க மாட்டேன்ப்பா,
0: பார்க்க மாட்டேன்,
1: பார்க்க மாட்டேன்.
0: 56னா குரோனோஸ். ஆனா கெய்ரோஸ் வந்து ஆபிரகாமுக்கு 99ல தான்.
1: எஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது நம்ம அறிவுக்கு விளங்கலை.
1: எஸ்.
0: ஆனா இதுதான் நிஜம், நிஜம். இந்த பேட்டர்ன்ல ஓடுறவன் லைஃப் சரித்திரம்.
1: ஆமென்.
0: இந்த பேட்டர்ன்ல ஓடுறவன் சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல்,
1: சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல்.
0: ஆண்டவர் தம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கான காலத்துக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: This is God's kairos.
1: Kairos.
0: இந்த சர்ச் அந்த காலகட்டத்தில் இருக்கு.
1: ஆமென்.
0: புரியுதோ புரியலையோ? Just listen பண்ணுங்க.
1: Yes.
0: தேவன் குறிச்சிருந்த காலத்துல பிறந்தவன் தான் யோவான் ஸ்நானன். தேவன் குறிச்சிருந்த காலத்துல கட்டி முடிக்கப்பட்ட அலங்கம் 52 நாள்ல முடிஞ்சு. 70 ஆண்டுகளை தலையில நின்னு முடியல. அதுக்கு முன்னாடி இடிச்சு போட்டது முடியல. 100 வருஷத்துக்கு மேல உள்ள கதை. ஆனா எத்தனை நாள்ல முடியுது?
1: 52
0: நாள்ல. ஏன் முடிஞ்சு? கைரோஸ்,
1: கைரோஸ்,
0: God's time.
1: Hallelujah. Hallelujah.
0: தேவன் குறிச்சிருந்த காலத்துல பிறந்தவன் தான் சாமுவேல், ஐசக். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல தான் சின்னவன் 1000 ஆகிறான். தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல தான் சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான்.
1: ஆமென்.
0: கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். கைரோஸ்,
1: கைரோஸ்,
0: not chronos.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம நேரத்துல தலையில நின்னாலும் தேவன் கிரியை செய்யவே மாட்டார். ஆனா நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வதற்கான அவருடைய நேரம் என் வாழ்க்கையில கட்டாயம் வந்தே தீரும்.
1: தீரும்.
0: நீங்க தேவன் தந்த ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு அவரோட பயணிக்கிற நபரா இருப்பீங்கன்னா இந்த ஆரம்பத்தை நீங்க என்ன செய்வீங்க? இந்த காலத்தை நேரத்தை நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க,
1: சந்திப்பீர்கள்.
0: அதியம் 21:1, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில்
1: கடாட்சமானார்.
0: கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: இதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வயசாது
1: இல்லையே.
0: 86 வயசு கிழவி, 99 வயசு தாத்தா.
1: தாத்தா
0: இந்த டயத்துல எதுவும் நடக்கிறதுக்கு என்ன இல்ல,
1: வாய்ப்பே இல்ல.
0: ஆனா குரோனோஸ் படி பார்த்தா வாய்ப்பு இல்ல, கைரோஸ் படி பார்த்தா
1: தாத்தா தந்தையானார், ஆயா தாயானார். அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத காரியம் கைரோஸ்ல நடந்து முடிஞ்சிரும்,
1: முடிஞ்சிரும்.
0: நீங்க நம்ம சர்ச்சை இப்ப பாத்துக்கங்க. இப்ப டிசம்பரை பாருங்க, கோவிட் சீசனை பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறது எதுவுமே, நீங்க பாக்குற எதுவுமே எங்களுக்கு சாத்தியம் இல்ல. ஆனா இந்த சீசன்ல ஏன் எல்லாமே சட்டுப்புட்டு நடக்குதுன்னா, திஸ் இஸ் காட்ஸ் கைரோஸ்.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆதியாகமம் 41 யோசேப்புக்கு காரியம் வாச்சிச்சா? பானபாத்திரக்காரன் வந்தான், சுயபாகி வந்தான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், என்ன மறக்காம நினைச்சுக்கங்கன்னு சொல்லி அனுப்பியும் அந்த பையன் செஞ்சுட்டான்,
1: மறந்துட்டான்,
0: மறந்துட்டான். 2 வருஷம் அப்படியே தானே இருந்துச்சு,
1: அப்படியே தான் இருந்துச்சு.
0: ஆனா 42 அதிகாரத்துல தேவன் யோசேப்புனுடைய சார்பில் செயல்படும்படியான ஒரு தருணம் வந்துச்சா வரலையா?
1: வந்துச்சு.
0: ஜோசப்புக்கு 30 வயசுலதான் கைரோஸ்.
1: ஆமென்.
0: 24 மணி நேரத்துல யோசேப்போட வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சு.
1: ஆமென்.
0: Within 24 hours.
1: Hallelujah. Hallelujah.
0: 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் பாடா படுத்துனாங்க. ஆனாலும் அவன் என்னுடைய நேரத்தை தேவனோட செலவிட்டான்.
1: Hallelujah. Hallelujah.
0: தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியா பயன்படுத்தி தேவனோட இருந்தான். இப்போ அவன் வாழ்க்கையில தேவன் செயல்படுகிறதுக்கான நேரத்துக்குள்ள கர்த்தர் என்ன செஞ்சார்? யோசேப்ப
1: கொண்டு வந்தார்,
0: கொண்டு வந்தார்,
1: கொண்டு வந்தார்.
0: என்னுடைய வாழ்க்கையில தேவன் அசைவாடி சில காரியங்களை சடுதியா செஞ்சு முடிக்கிற ஒரு நிகழ்வு ஆண்டவர் எனக்கு தந்த ஓட்டத்துல அப்பப்ப வந்து போகும். அந்த சமயத்துல தான் எல்லாம் எப்படி நடந்து முடியும், கடகட
1: மட
0: மட மட நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென்.
0: சிலருக்கு இந்த கைரோஸ் வந்து சில மாதங்கள் நீடிக்கும், சிலருக்கு சில வருஷங்கள் என்ன செய்யும்னா
1: நீடிக்கும்.
0: ஆனா வேதத்தின் அடிப்படையில் இது நிஜம்.
1: ஆமென்.
0: இது என்னன்னா
1: நிஜம்,
0: நிஜம். அதனாலதான் புதிய சீசனை தேவன் தர்றப்ப அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: புதிய ஆசீர்வாதங்கள் தானாவே துளிர்க்குது.
1: ஆமென்.
0: நியூ சீசன் வர்றப்ப நியூ பிளஸிங் சேர்ந்து தான் வரும்.
1: ஆமென்.
0: புதிய சீசனோ புதிய ஆசீர்வாதங்களையும் பிரிக்கவே முடியாது.
1: எஸ்
0: நீங்க நியூ சீசன்ல ஆண்டவர் உங்களை கைரோஸ்ல கொண்டு வர்றாருனா உங்க அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க இந்த சீசன்ல தான் சுதந்திரிக்கிறீங்க. அதனாலதான் 2025 உங்க குடும்ப பின்னணிக்கு சம்பந்தமே இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஏன்னா திஸ் இஸ் யோர் கைரோஸ்.
1: கைரோஸ். ஆமென்.
0: பாருங்க முட்டை அடகாத்த மாதிரி அடவத்தறது குஞ்சு பட்டு பட்டு என்ன வரப்போதுனாலே
1: எஸ்
0: ஒளி குஞ்சு வர மாதிரி வரப்போது.
1: ஆமென். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: காலமோ நேரமோ கனிந்து வர்றப்ப இதுவரை கைகூட வராம இருந்த காரியங்கள் எல்லாமே சடசடன் நடந்து முடியும்.
1: சடசடன் நடந்து
0: மேபி நீங்க 20 வருஷம் காத்திருந்திருக்கலாம் இந்த காரியத்துக்காக, அல்லது 15 வருஷம் காத்திருந்திருக்கலாம், அல்லது ஆபிரகாம போல ஒரு 25 வருஷம் காத்திருந்திருக்கலாம், அல்லது நெகேமியா காலத்துல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம்னு காத்திருக்கலாம். ஆனா இத்தனை வருஷ காத்திருப்பின் முடிவுல ஆண்டவர் இந்த பெரிய காரியத்தை சில நாட்கள்ல செஞ்சு முடிப்பார்.
1: ஆமென்.
0: பல ஆண்டு நீங்க காத்திருந்து நடக்காது இருந்த சில காரியங்கள் இந்த வருஷத்துல சில நாட்களை நடந்து முடிய போகுது.
1: ஆமென்.
0: சில நாட்களை நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: ஏன்னா உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற நேரம் இது.
1: ஆமென்.
0: இந்த நேரத்துக்காக தான் நீங்க பிறந்தீங்க.

0: உங்க கைக்கு எட்டாத ஆசீர்வாதம் அப்படியே உங்க கையில அப்படி ஈஸியா அதை நீங்க தொடுவீங்க.
1: உள்ளங்கை நெல்லிக்கனியை போல
0: இது நடக்கும்.
1: நடக்கும்.
0: இது என்ன செய்யும்?
1: நடக்கும்.
0: பெண்களை கதவுகள் உடையும்.
1: எஸ்.
0: இரும்பு தாழ்பால்கள் முறியும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நீங்க சுதந்திரிக்க இந்த சீசன்ல தான் தேவன் கிரியை செய்வார். நீங்க உடைக்க முடியாதபடி உங்களுக்கு தடையா இருந்த இரும்பு கதவுகளை வெண்கல தாழ்பால்களை என் ஆண்டவர் முறித்து போடுகிற ஆண்டு.

0: ஊரை எங்க பார்த்தாலும் எனக்கு போன் கால் எல்லாமே தட்டு வாங்கிட்டோம் தட்டு வாங்கிட்டோம் தட்டு வாங்கிட்டோம்.
1: எஸ்
0: தட்டு வாங்கிட்டோம் சட்டு போட்டு நடக்க போகுது
1: நடக்க போகுது.
0: லட்டு தான் என்னென்ன வாங்கணும். இன்னைக்கு மத்தியானம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, பாஸ்டர் ஜான்சன் வந்தவர் போட்டிருக்காரு, அண்ணே இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறோம், சூப்பர் நேச்சுரலாக காரியங்கள் என்ன செய்ய போகுதுன்னா நடக்க போகுது. அற்புதம் நடந்த பின்னாடி தானே ஆள் ஆளுக்கு விருந்து வைக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஆண்டு சொல்றார் முதல்ல விருந்து வைகின்றாரு. உனக்கு அற்புதம் நடக்க போகுதுங்கிற நீ விசுவாசிக்கிறேன்னா
1: விருந்து வை,
0: உனக்கு தில் இருந்தால் நீ விருந்து வைடா அப்படின்னாரு. அதோட சர்ச்சில் நான் டிக்ளேர் பண்ணினேன், 20 வாரம் புக் ஆயிடுச்சுனேன். அதனால ஜோகனுக்காக நாங்க ஒரு விருந்து வைக்க விரும்புறோம், நீங்க ரெடியான்னு கேட்டாரு.
1: இந்த
0: வர்றேன் இத போல்டா நீங்க பேச முடியும்னா, ஆண்டவருடைய கைரோஸ் டயத்தை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும்னா தைரியம் வராதவனுக்கும் தைரியம் வரும்
1: வரும். ஆமென்.
0: கைரோஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடுகளவு சந்தேகம் கூட வராது, எந்த வயசா இருந்தாலும்.
1: எஸ்
0: அல்லேலூயா. விடிய போகுதுங்கிறத எது முன்னறிவிக்குது?
1: விடிவெள்ளி.
0: நல்ல சரியா இந்த பக்கம் என்ன செய்யும்னா பளிச்சுன்னு தெரியும். காலையில 4 மணி 4:30 பார்த்தோம்னா அப்படி நல்ல அவ்வளோ உயரத்தில் கிளீனாக தெரியும்.
1: எஸ்
0: அந்த வெள்ளியை பார்த்த உடனே விடியல குறித்த சந்தேகம் வருமா உங்களுக்கு?
1: வரவே வராது.
0: அப்போ விடிவெள்ளி பூத்துருச்சுன்னா விடியல் என்ன செஞ்சிருச்சு?
1: ஆரம்பமாயிருச்சு.
0: The Suryan is on the way.
1: Yes.
0: The Suryan
1: is on the way.
0: Is on the way-ங்கிறதுக்கான அடையாளம்
1: அந்த விடிவெள்ளி.
0: விடிவெள்ளியை பார்த்துட்டு விடியுமாங்கிற சந்தேகம் அவனுக்காக வருமா?
1: வரவே வராது.
0: அப்ப விடிய போகுதுங்கிறத எனக்கு தெள்ள தெளிவா அறிவிக்கிறதுக்கு தான் கத்தர் வானத்துல எதை வச்சிருக்கிறாரு?
1: விடிவெள்ளி.
0: விடிவெள்ளிய வச்சிருக்கிறார்.
1: Hallelujah. Hallelujah.
0: விடியல பார்த்தனா
1: பார்க்கல,
0: இன்னும் பார்க்கல, இன்னும் இருட்டா தான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், விடிய போகுது
1: விடிய போகுது
0: விடிய போகுது. டேய் எல்லாம் இருட்டா இருக்கியா என்னடா, உனக்குன்னு புத்தி ஈத்தி கெட்டு போச்சா, புத்தி பேதலிச்சு போச்சா, என்னடா இருட்டா இருக்கிறப்ப விடிய போகுதுன்னு சொல்ற? அட அறிவு கட்டவனே, அங்க பாடுறா என்ன பூத்துருக்குன்னு.
1: விடிவெள்ளியே
0: ஒரு திட்டு திட்டி சொல்றோமா?
1: வெள்ளி பூத்துருச்சுரா?
0: வெள்ளி தெரியல, வெள்ளி வெள்ளி பூத்துருக்கு தெரியல, இன்னும் விடியல சந்தேகப்பட்டு இருக்க நீ. இது மட்டும் தெளிவா இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவன் களத்துக்கு வந்துட்டாருங்கிறத எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாம நாம நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான அடையாளங்களை தேவன் தருவார்.
1: ஆமென்.
0: அதான் நவம்பர் டிசம்பர்ல சொன்னார், ஆரம்ப அறிகுறிய நீ டிசம்பர்ல பாப்பன்னார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: விடிவெள்ளி டிசம்பர்லயே பூத்துருச்சு, அருணோதயம் ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆரம்பிச்சு அருணோதயாவில் இருக்கிறப்ப அருணோதயம் ஆரம்பிச்சிருச்சு
0: சொல்லுங்க.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: விடிஞ்சிருச்சுங்க, செங்க மங்களா இருக்குங்க, அதானே சொல்லுவோம்
1: செங்க மங்க.
0: அதிகாலையில் எப்படி இருக்கு? செங்க மங்களா இருக்கு. ஒரு வெளிச்சம் ஏற்கனவே பரவ தொடங்கி விட்டது.
1: எஸ். அல்லேலூயா.
0: இந்த ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை தாராளமா வச்சிருக்கிறார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அது என்ன அடையாளம் பாஸ்டர், எனக்கு ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் விளக்கமா என்ன செய்யுங்கன்னா
1: சொல்லுங்களேன்.
0: 5:5 பெருமையான பேதரோட படகை பார்த்து ஆண்டவர் அந்த படகுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பேதரோ பார்த்து 5:4 என்ன சொன்னார், நீ மீன்களை பிடிக்கும்படி
1: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அல்லேலூயா.
0: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேதுருட்ட பேச போறார். நல்லா கவனிக்கிறீங்களா?
1: எஸ்.
0: தூக்கம்லாம் வரலையே? ஒரு சீரியஸான காரியத்தை பேதுருட்ட என்ன செய்ய போறாரு?
2: பேச போறாரு.
0: அந்த காரியத்தை பேதுரு அப்படி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். டைரக்டா அந்த காரியத்தை பேசினா இந்த பையன் விசுவாசிக்க மாட்டான்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டிட்டு பேசினோம்னா ஆமேன்னு சொல்லுவான்னு தெரியும்.
2: எஸ்
0: அதனால மேட்டர் வந்து மீனை பிடிக்கிறது இல்ல, பிரயாசப்பட்டு
2: உம்முடைய
0: வார்த்தையின்படி நான்
2: வலையை போடுகிறேன்.
0: போட்டப்ப படவுகள் அமிழத்தக்கதாக,
2: வலைகள் கிழியத்தக்கதாக, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்கதாக.
0: ரெண்டு படவுகள் நிறைய என்ன செய்தார்கள்? நிரப்பினார்கள். அப்ப எல்லாத்தையும் பிடிச்சு முடிச்சு லோட் ஆக்குற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றார். முதல்ல மீனை தட்டுங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லி தெப்பமா நிக்குது போட்டு. ரெண்டு போட்டு எப்படி நிக்குது
2: தெப்பமா?
0: இதுக்கு மேல ஒரு கூடை அள்ளி ரெட்டமடியில இருந்து ஒரு கூடையை தூக்கி போட்டாலும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிப்போம்னா போட்டு
2: சிங்க்.
0: அதனால மடியை ஏத்துறது கூட என்னன்னா
2: ஒரு
0: பெரிய வார்த்தையை சொல்றீங்க. மனுஷனை பிடிக்கிறதா? புரியலையே எனக்கு, ஒண்ணு என்ன செய்யலையே, கொஞ்சம் போட்ட பாரு அப்படின்னு போட்டுல பார்த்தா ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னபடியே போட்டு நிறைய என்ன இருக்குன்னா, இது அறிவுக்கும் புத்திக்கு என்னன்னா, நேத்து ராத்திரி தான் இந்த இடத்துல போட்டு வரட்டுலவே என்ன செஞ்சேன்னா
2: எடுத்தேன்.
0: ஒரு ஒரு ஒரு சுவாப்பாரை கூட என்ன செய்யணும்னா போட்டுல
2: ஏறல
0: வலையில ஒண்ணு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில போட சொன்னா தெப்பம் தெப்பமா மீன் என்ன செய்யுதுன்னா
2: அறுதுப்பா.
0: இது சாத்தியமே என்னன்னா
2: இல்லப்பா.
0: எப்படி மீன் பிடிச்சேன்னு எனக்கு என்ன
2: செய்யல இல்லப்பா.
0: அப்பனா நான் மீன் பிடிச்சது நிஜம்னா நீங்க சொல்ற மாதிரி நான் மனுஷனை பிடிக்கிறது நெஜம் ஆண்டவர்
2: நெஜம்ப்பா நெஜம். அல்லேலூயா.
0: பெரிய காரியத்தை விசுவாசிக்கிறதுக்கான திராணி நமக்கு இல்லைன்னு தெரியும். அதனால ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி காட்டி நம்புறியா நடந்திருக்கா? இது ஒரு நாள் புரிய முடியுதா? புரிய முடியல. இது உனக்கு சாத்தியமே இல்லையில, சாத்தியமே இல்லாத காரியத்தை செஞ்சு காட்டியிருக்கானா? அப்பனா உன் வாழ்க்கையை குறிச்ச காரியத்தையும் நான் நிறைவேற்றி முடிப்பேங்கிறத நம்புறதுக்கு நான் உனக்கு தருகிற அடையாளம் தான் இந்த ஆசீர்வாதம்.
2: எஸ்
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். நவம்பர்லயே சிலர் பார்த்திருப்பீங்க, அல்லது ஜான்வரில நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய காரியம் நிறைவேற போகிறது என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அடையாளங்களை சில ஆசீர்வாதமா கத்தர் தரப்போறார்.
2: ஆமென்.
0: அது ஆசீர்வாதமா மட்டும் இல்ல, அது அடையாளமா வருது. பேதுரு மீனை பிடிச்சது ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அவன் மனுஷனை பிடிப்பான் என்பதற்கு தேவன் கொடுத்த அடையாளம்.
2: அடையாளம்.
0: ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை வருகிற நாட்கள்ல உங்களுக்கு அடையாளமாய் தருகிறார். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து பிரமிச்சு நீங்க சொல்லுவீங்க, இது நடந்திருக்குன்னா
2: அதுவும் நடக்கும் ஆண்டவரே, நடக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா. அல்லேலூயா.
0: ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற பெரிய காரியத்தை, வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய காரியத்தை நாம விசுவாசிக்க தயங்குவோம்னா, தடுமாறுவோம்னா, போடா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன்ட்டு போக மாட்டாரு. என்ன கைய பிடிச்சு அவர் என்ன கொண்டு செய்ய தீர்மானிச்சிருக்கிற காரியத்தை நான் 100% விசுவாசிக்க தேவையான சில அடையாளங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுப்பார்.
2: ஆமென்.
0: பேதுரு கொடுத்ததை போல. தேவன் ஏற்கனவே உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துட்டாரு.
2: எஸ்
0: விசுவாசிங்க,
2: விசுவாசிக்க,
0: பெரிய காரியம் நடக்க போகுது.
2: ஆமென்.
0: அல்லேலூயா.
2: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: ஒருமுறை தந்தையர்கள் வந்து வீட்டில் ஒரு 4 நாளைக்கு மேல தங்கியிருந்தாங்க. அப்போ மத்தியானம் சாப்பிட்டுட்டு இந்த வேப்பமரம் நிழல்ல நானும் அப்பா ஜூடா பீட்டர் எல்லாம் ஏஞ்சல்லாம் உட்காந்துருந்தோம். அப்போ உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தப்ப அவங்க வீட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, டே இந்த வீடு எப்படி வந்துச்சு? அப்படி தான் உனக்கு லேண்டு வரும் அப்படின்னு.
2: ஆமென்.
0: வீடு எப்படி வந்துச்சு?
2: அப்படிதான் உனக்கு லேண்டும்,
0: அப்படிதான் தரிசனத்துக்கான
2: லேண்டும்
0: நிலமும் வரும். என்ன நீயா கட்டின? நீயே கத்த தானே கட்டி கொடுத்தாரு. செஞ்சார்ல கோவிட்ல, எப்படி சாத்தியம்? வாய்ப்பு இல்லை, இல்ல
2: இல்லப்பா,
0: வாய்ப்பு இல்லாத காரியம் தேவனுடைய நேரம் வந்தப்ப நடந்துச்சுல,
2: நடந்து
0: அதே மாதிரிதான் இதுவும் உனக்கு சாத்தியம் இல்ல, இதையும் ஆண்டவர் சந்திப்பார். அப்ப எங்களுக்கு வீட்டை பாக்குறப்ப எங்களுக்கு என்ன விசுவாசம் வந்துச்சு?
2: இத செய்தவ
0: நிலத்துக்கு எடுத்த காரியத்துல எங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார்,
2: செய்வார்.
0: அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அது என்னவா கொடுக்கப்பட்டிருக்கு? இன்னொரு காரியம் உனக்கு நடக்க போகிறது என்பதை நான் விசுவாசிப்பதற்கான அடையாளமா சில பிளஸிங் ஆண்டவர் தர்றார்.
2: ஆமென்.
0: உங்க சம்பாத்தியத்துக்கும் உங்க திறமைக்கும் உங்க படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல சாமி.
2: ஆமென்.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சதால வந்தது,
2: வந்தது. ஹல்லேலூயா.
0: இதா வந்து வனாந்தரத்துல கொஞ்சம் ஆடுகளை தாவிது மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை
2: பிடிச்சிட்டு
0: போயிருச்சு. நான் அதை தொடர்ந்து போய் அடிச்சு அதனுடைய வாய்க்கு என்ன செஞ்சேன்? தப்பு வச்சேன். அந்த சிங்கத்தின் வாய்க்கும்
2: அந்த கரடியின் வாய்க்கும்
0: என்னை தப்பு வைத்த ஆண்டவர்,
2: இந்த வெறுத்த சேதனம் இல்லாதவன் பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார், ரட்சிப்பார்.
0: கோலியாத்தை நான் அடிப்பேங்கிற நிச்சயம் தாவீதுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஏற்கனவே வனாந்தரத்துல தேவன் தாவீதுக்கு செஞ்ச ரெண்டு அற்புதம், ரெண்டு அடையாளம்.
2: ஆமென்.
0: ரெண்டு சாட்சிகளால தேவன் தாவீதுக்கு காரியத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறப்ப கோலியாத்தை பாக்குறப்ப பயம் வருமா?
2: வராது.
0: ஏற்கனவே ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாருனா அவர் செய்ய போற பெரிய காரியத்தை குறிச்சு பயம் உங்களுக்கு வராது, விசுவாசம் தான் வரும்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: நிலம் வந்த மாதிரியே ஜனமும் வருமா?
2: கட்டாயம் வருவார்கள்.
0: நிலத்தை மட்டும் தந்து ஜனத்தை புடிச்சு வச்சுக்கிறாரா?
2: வச்சுக்கிற மாட்டார்.
0: இவ்வளவு பெரிய லேண்ட் வந்து கருவாடு காய போடுறதுக்கா வாங்கி வச்சிருக்கோம்?
2: இல்லையே.
0: இல்ல காரா அடிக்கலாமா? இல்ல திருக்கை காய போடலாமா? நல்ல களம் சாமி. அங்க டன்னு டன்னா மீனை புடிச்சு கருவாட்டை உலத்துறதுக்கு அருமையான இடம்னு சொல்ல முடியுமா?
2: முடியாது.
0: ஜனத்தால நிறைஞ்சு வழியும்.
2: ஆமென். புதிய புதிய மீன்களை கர்த்தர் தருவார்.
0: ஜனத்தோடு கூட நிலம்.
2: ஆமென்.
0: நான் தருவேன்னு சொன்னபடியே தேவன் தந்திருக்கிறாரு.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
0: இந்த இந்த இந்த காசு நமக்கு சாத்தியமா?
2: இல்லை.
0: எப்படி சாத்தியமாச்சு?
2: கெய்ரோஸ்,
0: கெய்ரோஸ்,
2: கெய்ரோஸ்,
0: கெய்ரோஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, தடை பார்த்தாலும் ஒண்ணு இல்ல சாமி, உள்ளுக்குள்ள
2: பாக்கெட்ல ஒண்ணு இல்ல சார்.
0: நானும் சேர்த்து பார்க்கலாம், காசு சேர்க்கிற ஆண்டவரே, நிலம் வாங்குறதுக்கு நான் ஒரு வருஷமா சேர்த்தேன். வெளியூர்லாம் போய் ஊழியத்துக்கெல்லாம் போற காசெல்லாம் கொண்டு வந்து பேங்க்ல போட்டு போட்டு போட்டு போட்டு அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் 20 லட்சம் சேர்த்தமாயா. சேர்க்கிறப்ப எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு, போடா ஓ ஜெயமிப்புல நான் வந்து என்ன செய்ய போறேன்னாக்கா,
2: லேண்ட் வாங்கி தரப்போ.
0: இருந்தாலும் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே, நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போற ஊர்ல எல்லாம் கொடுக்குற காசை வாங்கி கொண்டாந்து எங்க போடுறதுன்னா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 19-20 லட்சம் சேர்த்து வச்சோம். அதுவும் நவம்பர் மாசம் அந்த கேம்ப்பு, இந்த பாசஸ், இதுக்கு அதுக்கு இந்த செலவு, அந்த பரிசு பொருள் வாங்க, இத்தனை வாட்ச் வாங்கன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் தினம் பண்ணியாச்சு. காலி பண்ணி அதுவும் கரைஞ்சு 15 லட்சம் 14 லட்சத்துக்கு வந்துருச்சு. இந்த லட்சணத்துல என்ன வாங்க?
2: நிலத்தை.
0: நிலத்தை வாங்க. எங்க இருந்து காசு வரும்? ஆனா வந்துச்சா வரலையா?
2: வந்துச்சு.
0: எப்படி வந்துச்சு?
2: கெய்ரோஸ்னால வந்துச்சு. எஸ்.
0: அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை
2: கட்டினார்கள்.
0: அந்த வார்த்தையை விசுவாசித்தப்ப வீடுகள் வந்துச்சா?
2: வீடுகள் வந்தது.
0: ஜனத்தோடு கூட நிலத்தை தருவேங்கிற தீர்க்க தரிசனத்தை விசுவாசிச்சப்ப நிலம் வந்துச்சா?
2: வந்துச்சு.
0: இது வந்தா ஜன வருமா?
2: வருவார்கள்.
0: இது வந்தா ஜோகன் வருவானா?
2: வருவான்.
0: ஜோகன் வந்தா எழுப்புதல் வருமா?
2: வரும்.
0: சிஸ்டமேட்டிக்கா?
2: சிஸ்டமேட்டிக்.
0: இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, காட்ஸ் டைமிங்.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
0: அதனால இளவட்டமா இருக்கிறப்ப எதையும் செய்யாம எப்ப செய்யாம
2: திட்டத்தினாலும் இப்ப செய்யறாரு.
0: எப்பா இளவட்டமா இருக்கிறப்ப செஞ்சா இது திட்டம் எவனும் நம்பவே
2: என்னன்னா
0: மாட்டான். அதனால நான் அப்ப என்னென்ன செய்யல,
2: இளவட்டம் இல்லப்பா என் திட்டம்.
0: அதனால சீசன் என்ன செய்யுங்க நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
2: ஆமென்.
0: ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரல, ஒரு ஆரம்பத்தை மட்டும் தான் கொடுத்தார். 75 வயசுல ஆரம்பத்தை பிடிச்சுக்கிட்டு ஆபிரகாம் தேவனோட தொடர்ந்து பயணித்த பொழுது 99 வயசுல வாக்கு பண்ண காரியம் உண்டுச்சு.
2: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: தேவன் குறிச்சிருக்கிற காலமோ நேரமோ கைரோஸ் எங்க இருக்குன்னா தேவன் நமக்கு தந்த அழைப்புக்குள்ளையும் ஆரம்பத்துக்குள்ளயும் இருக்கு.
2: ஆமென்.
0: தயவு செஞ்சு உங்க கைரோச விட்டுறாதீங்க, அது இன்னொரு டாபிக். நீங்க இந்த டீச்சிங் வந்து நீங்க டிவோஷன்ல தயவு செஞ்சு நீங்க கேளுங்க.
2: எஸ் விட்டுறாதீங்க.
0: கைரோச விட்டவனுடைய நிலைமையெல்லாம் படாத பாடு படணும். கைரோஸ் வர்றப்ப அதோட இணைஞ்சுக்கணும்.
2: எஸ்
0: இணைஞ்சுக்கணும். விட்டீங்கன்னா திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகணும் என்னன்னா
2: தெரியாது,
0: தெரியவே தெரியாது. இதெல்லாம் பைபிள் இருக்கிற ஒரு சவுண்ட் டாக்ட்ரின்.
2: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அந்த ஆரம்பத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம தேவனோட பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் கணிஞ்சு வர்றப்பதான் பல வருஷமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து உங்களால சவதரிக்க முடியாத ஒரு காரியத்தை சில நாள்ல சுதந்திரிப்பீங்க.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
0: பூரா எம்டி.
2: எஸ்.
0: நானும் எம்டி, இதுதான் எம்டி. மாமனார் வசதியான வீட்டுல இருக்கிறாரு, அடிச்சு பறக்கி மொத்தத்துல வாங்கலாம்னு சொல்ல முடியுமா?
2: இல்ல,
0: அதுவும் இல்ல. ரெண்டு ரெண்டாகப்ப ரெண்டு கலண்டாகப்ப
2: அப்பா சொல்லுவாங்க, ரூபா வந்துட்டாடா உனக்கு ரூபா கொடுப்பாடா.
0: ஆமா,
2: தேர்ந்து ரூபா
0: 20 வருஷமா சாத்தியம் இல்லாத இருந்த காரியங்கள் 19 வருஷமா கூற வீடு எப்படி திடீர்னு கார வேடா மாறிச்சு கைரோஸ் கொடுப்பாரு God's timing வர்றப்ப God connections ம் கொடுப்பார். அது இன்னொரு டாபிக். காயை கட்டையை உருட்டி போட்ட உடனே திடீர்னு ஒரு ஏணி வந்து அடிமட்டத்தில் இருக்கணும் தூக்கி உச்சாணி கொம்பளை வைக்கிது பாருங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒரு கனெக்ஷன் வந்து கடங்கள் இருக்கிறவங்கள பல மடங்களை தூக்கி வச்சு.
2: ஆமென்.
0: கைரோஸ் பண்ற வேலை,
2: கைரோஸ்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
0: இது எல்லாம் லைஃப்ல பார்க்கணும்னா தேவன் கொடுத்த ஆரம்பத்தை கெட்டியே பிடிச்சிக்கிட்டே என்ன செய்யணும்னா கூடயே
2: பயணிக்கணும்,
0: ஓடணும், பயணிக்கணும்,
2: ரதத்தோட சேர்ந்துக்கணும்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: இந்த கைரோஸ் வர்றப்ப நிறைய மன கசப்புகள்லாம் ஆறிரும். இந்த எலியும் பூனையுமா கீரியும் பாம்பு மருந்தவங்க எல்லாம் நகமோ
2: சதைமா
0: சதைமா மாறுவாங்க.
2: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
0: மாமியார் மருமக சண்டை, நாத்தனார் குழந்தையா, என்ன குழந்தையா சண்டையா?
2: எஸ்
0: சண்டை, சண்டை. அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை,
2: அத்தாச்சி சண்டை,
0: அத்தாச்சி சண்டை, எல்லாம் காணாம போயிடும்.
2: எஸ்
0: பூரா எலியும் புனையும் இருந்தது இல்ல, என்ன நகமோ
2: சதைமா
0: சதைமா மாறுவாங்க. ஏன்னா என்ன வந்திருக்குன்னா கைரோஸ்.
2: சிங்கமும் ஆடும் ஒன்னும் புல்லு மேய்தா எப்படிப்பா?
0: 1000 வருஷம் அரசாட்சியில நடக்கிற அதிசயம் எல்லாம் இந்த காலத்துல
2: நடக்கும்.
0: ஆடும் ஒன்னா சேர்ந்து புல்லு மேயுது, குழந்தை பாம்பு புத்துக்குள்ள கைய உடுதியா, பாம்ப புடிச்சு விளையாடுதியா, என்ன நடக்குது?
2: கைரோஸ், கைரோஸ். சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
0: அதனால இந்த தீராத பிரச்சனை எக்கச்சக்கமான பஞ்சாயத்து இதுல எல்லாம் தலையை கொடுக்காதீங்க. ஆண்டவரே உங்க கைரோசுக்காக நான் என்ன செய்யறேன்
2: காத்திருக்கிறேன்.
0: ஏதாவது நீங்க அந்த நாட்களை நீங்க செஞ்சு மகிமையை விளங்க பண்ண போறதுக்காக.
2: சோத்ரப்பா.
0: தாவீது எல்லாரும் சேர்ந்து தள்ளி வச்சாங்களே, துரத்தி விட்டாங்களே, துரத்தப்பட்ட தாவீதை தேடி எல்லாரும் வந்தாங்களா?
2: வந்தாங்க.
0: 2 சாமுவேல் 5 அதிகாரத்துல இஸ்ரவேல இருக்கிற சகல மூப்பர்களும் தாவீதின்
2: இடத்துக்கு வந்து, தாவீது எல்லாத்தையும் போல எல்லாரும் தாவீதின் இடத்துக்கு வந்து, ஏன்னா அது தாவீதுக்கான கைரோஸ்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உங்களை தள்ளி வச்சவங்கள்ட்ட போய், யா ரொம்ப கஷ்டப்படுறேன், யா எல்லாரும் சேர்ந்து என்னை தள்ளி வச்சதுனால ரொம்ப நான் உபத்திரவப்படுறேன், என்னை திரும்பவும் என்ன செய்யுங்கய்யா, சேர்த்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லி நீங்க கெஞ்சுற நிலைமை உங்களுக்கு வராது.
2: வராது.
0: உங்களுக்கு ஒரு கைரோஸ் உண்டு.
1: ஆமென்.
0: உங்களை தள்ளி வச்சவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை துரத்தி விட்டவங்க கூட்டமா கும்பலா அவங்க வீட்டுக்கு வந்து, ஐயா எங்களை ஏத்துக்கன்னு வா.
2: ஏத்துக்கய்யா.
0: எங்களை சேர்த்துக்க.
2: எங்களை சேர்த்துக்கய்யா.
0: நீங்க யார்ட்டையும் போய் என்ன சேர்த்துக்கங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது.
2: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். உங்களை பகைச்சவங்க வந்து எங்களை கை விட்டுறாத. எங்களை சேர்த்துக்க.
2: சேர்த்துக்க.
0: யோசேப்பு கிட்ட வந்து நின்ன மாதிரி, பெலிஸ்தியருடைய அதிபதி ஈசா கிட்ட வந்து நின்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கைரோஸ் வருது. அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
0: இந்த அதிசயம் உங்களுக்கு நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன்.
2: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கான கைரோஸ் தர்றப்ப, புதிய சீசனை தர்றப்ப ஆறாத மனக்காயங்கள் எல்லாமே என்ன செய்யும், தானாவே
2: ஆறிடும்.
0: ஆறிடும். தவறான புரிதல்கள் எல்லாம் களையெடுக்கப்பட்டு சரியான காரியங்கள் அப்படி முளைச்சு வரும்.
2: ஆமென். முளைச்சு வரும்.
0: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
0: ஆமென்.
2: ஆமென். ஆமென்.
0: சூப்பர்.

0: ஒன்பது மாசம் உள்ள இருக்கிற குழந்தை வந்து நல்லா வளர்ந்து முடிஞ்சிருச்சுன்னா, ஐயோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கூட ஒரு மாசம் உள்ள இருந்துக்கிறேன் என்ன
1: சொல்லும்,
0: வெளியே எடுக்காதீங்கடா கதை கதைன்னு இருக்கு, ஏண்டா பயமுறுத்துறீங்க உலகத்தை காட்டி, விடுங்கடா ஒரு ரெண்டு மாசம் நிம்மதியா இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு எந்த குழந்தையாவது ஒரு 12 மாசம் 13 மாசம் உள்ள இருக்குதா?
1: இல்லை.
0: விடுங்கடா என்ன வெளியே முதல்ல இல்லையா
1: சொல்லுது,
0: மிதிச்சு உதச்சு வெளியே என்னன்னா
1: வந்துருது.
0: அது மாதிரி உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற ஆசீர்வாதம் நேரம் வர்றப்ப மெச்சூர்டாய் அதுவாவே
1: வரும், வெளியே வரும்,
0: அதுக்கு மேல தாங்காது, வெளியே வந்துடும்.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் உங்க லைஃப்ல முண்டலைனா முளைக்கலைனா பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. டைம் இன்னும் வரல, கைரோஸ் வரல.
1: எஸ்
0: அதுவரை காத்திருக்க தேவையான பொறுமையை விசுவாசத்தையும் தந்து நம்முடைய குரோனோஸ்ல நம்ம ஆண்டவர் பாதுகாத்துக்கிறார்.
1: எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: நீங்க வெறுப்போட இல்ல, தேவன் உங்க மனசுல பத்த வச்ச நெருப்போட காத்திருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: அதனால உங்களுக்கு சோர்வு என்ன செய்யறது இல்ல, வர்றது
1: இல்லை.
0: இல்ல
1: இல்லை
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: எங்க லைஃப்ல எல்லாம் என்னோட ஊழிய பாதையில 27 ஆண்டுகள்ல எதுவுமே உடனடியா நடக்கல, ஆனா நேரம் வந்தப்ப எல்லாமே சட்டுப்புட்டு நடந்துச்சு, தீவிரமா நடந்துச்சு.
1: அல்லேலூயா.
0: எதுவும் உடனடியா என்ன செய்யல,
1: நடக்கல
0: நடக்கல, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே எப்படி நடக்கும், தீவிரமாய்
1: தீவிரமாய்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: தேவனோடு நடந்த இந்த பயணத்துல நாங்கள் கண்ட பலத்த கிரியைகள் அநேகம்.
1: எஸ்
0: அநேகம். அதனால தேவன் வாக்கு பண்ண காரியம் இந்த சீசன்ல தான் என்ன செய்த,
1: முண்டுகிறது
0: முண்டுகிறது,
1: முளை விடுகிறது
0: முளை விடுகிறது.
1: ஆமென்.
0: வீடு கட்டாதவங்க எல்லாம் கட்ட போறீங்க.
1: ஆமென்.
0: நிலம் வாங்காதவங்க எல்லாம்
1: வாங்க போறீங்க.
0: குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம்
1: குழந்தை வருது.
0: இந்த அடங்காதவங்க எல்லாம் கத்திரிக்க என்ன செய்ய போறான்,
1: ஊழியம் செய்ய போறான்.
0: குடிகார கணவர் பைபிளும் கைமா அலைய போறார்.
1: ஆமென்.
0: தண்டகார மனைவி அத்தான் நீங்க இல்லைன்னா
1: இல்லத்தான்
0: அப்படின்னு சொல்லி
1: வாங்கத்தான் ஊழியத்துக்கு போவோம், ஆத்தும ஆதாயம் பண்ணுவோம். தேவானி
0: இந்த அதிசயங்கள் இந்த சீசன்ல என்ன செய்யுதுன்னா
1: நடக்குது,
0: முளைச்சு வருது,
1: முளைச்சு வருது.
0: ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப.
1: ஆமென்.
0: உங்களுக்கு பாக்குறப்ப என்ன, என் தங்கம், என் கண்ணையே நம்ப முடியலையே, தங்கம் உன்னை பாக்குறப்ப நீயா தங்கம் அப்படி மாறி போயிட்ட.
1: எஸ் சண்டைக்காரியா இருந்த நீ சகாயர் அணியா மாறிட்டியம்மா.
0: சண்டைக்காரி எப்படி மாறிட்ட,
1: சகாயர்
0: சகாயர் அணியா நீ என்ன செஞ்சிட்ட,
1: ஸ்தோத்திரிக்கிற கத்தர.
0: நீங்க மகிழ்ச்சி கடல்ல திக்குமுக்காடுற மாதிரி கத்தர் களத்துக்கு வந்திருக்கிறார்.
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நேலத்து காரியம் முடிஞ்சப்ப நான் ராத்திரி முழுசும் தூங்காம கிடந்த மாதிரி நீங்களும் ராத்திரி முழுசும் தூங்காம கிடக்குற நேரம் உங்களுக்கு உண்டு,
1: உண்டு.
0: விடிய விடிய கொட்ட கொட்ட முடிச்சிட்டு கிடப்பீங்க, தூக்கம் வரல சாமி எனக்கு
1: வரல,
0: ஏன்டா தூங்கல, நீங்க செஞ்சு செய்யல அப்படி சாமி.
1: எஸ் அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: யோசிச்சு பாருங்க, 19 வருஷம் குடிசை வீடு, திடீர்னு கோவிட்ல எப்படி கார் வீடு வந்துச்சு, மைண்ட்லயே இல்ல.
1: எஸ்
0: அது என்னது, அதான்
1: என்னது,
0: கைரோஸ். அதை செய்யறதுக்கான துணிச்சல் எங்களுக்கு சுத்தமாவே இல்ல. அந்த முடிவெடுக்கிறதுக்கே 6 மாசம் போராடினேன். கட்டலாமா, நம்ம கடன்ல இருந்து வந்தவன், ஆழம் தெரியாம காலை ஊட்டி ஏதாவது சிக்கல்ல சிக்கிட்டோம்னா செத்தம்டா, திரும்ப அந்த அவமானம் நமக்கு
1: என்னன்னா,
0: சில நாள்லாம் தூங்கல பயத்துல, இது எடுக்கலாமா இந்த முடிவு, இது செய்யலாமா. அது என் மேல இருந்தா மூப்பர் அக்கறையில சொன்னாரு, பிரதர் ஒரு வீட்டை கட்டலாம், மாட்டிக்கிறேன் வேண்டாம், நம்ம உங்க மேல உள்ள நல்ல நல்ல அபிப்பிராயத்துல நான் என்ன செய்யறேன்
1: சொல்றேன்.
0: எனக்கு அப்ப ஃபெய்த் வந்துருச்சு, நம்ம நம்ம கைரோஸ்ல இருக்கணும்னு நினைச்சிட்டேன் நானு. இல்லனே மூணு தான் மொத்தமா என்ன செய்வோம் நம்ம,
1: அட்டுவோம்.
0: அப்பதான் அவர் சொன்னாரு, எங்க கணக்கு வேற உங்க கணக்கு வேற,
1: நாங்க
0: என்ன ஒரு கணக்கு, நீங்க என்ன ஒரு கணக்கு போடுறாரு ஆண்டவர் அப்படின்னாரு. எப்படி சாத்தியமாச்சு லாக்டவுன்ல
1: கைரோஸ் கைரோஸ்,
0: அது நமக்கு என்ன இல்ல, நமக்கு சாத்தியமே என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. அதே மாதிரி லேண்டும் நமக்கு என்ன இல்ல,
1: சாத்தியமே
0: சாத்தியமே இல்ல.
1: அல்லேலூயா.
0: இதே மாதிரி தான் தேவன் வாக்கு பண்ணின எழுப்புதலும் வருது.
1: எஸ்
0: தேவன் வாக்கு பண்ணின ஜனக்கூட்டமும் வருது.
1: ஆமென்.
0: தேவன் வாக்கு பண்ணின ஜோகனும் வர்றான்.
1: ஆமென்.
0: அதனாலதான் எனக்கு டவுட்டே இல்லை.
1: எஸ்,
0: டவுட்டே இல்லை.
1: ஹல்லேலூயா.

0: ஆண்டவர் குறிச்சிருக்கிற டைம் வர்றப்ப விறுவிறுன்னு நடக்கும். உங்க சாட்சியை கேட்கிறவருக்கு போல கிறுகிறுன்னு
1: வரும். எஸ்
0: எப்படி நீங்க இதெல்லாம் செய்றீங்க?
1: நாங்க இந்த நேரம் வெட்டல பாறா போறோம் திரில்லிங்கா இருக்கு. என்ன போன வாரம் போன ஜனவரில வெட்டல பாறால இருக்கிறப்பதான் தி லேண்ட் வில் கம் ஃப்ரம் மை ஹேண்ட் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் அங்கதான் வந்துச்சு. உனக்கு ஸ்கொயர் ஃபீட்ல இல்ல ஏக்கர்ஸ்ல லேண்ட் வச்சிருக்கிறேன் தீர்க்க தரிசனம் அங்கதான் வந்துச்சு. எல்லாமே நிறைவேறி இருக்கு. இந்த ஜனவரில நான் திரும்ப அங்க போறேன். கேக்குறாளுக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமா ஆண்டவர் திரில் காட்ட போறாரு. நாங்க விறுவி
0: நைஃபேரன் ஒண்ணு இல்ல இல்ல அவர் சொல்றத நம்ம அப்படியே திரும்ப அறிக்கை பண்றப்ப அப்படியே நடக்குது
1: நடக்குது
0: உடனடியா நடக்காது ஆனா நீங்க அறிக்கை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காட்ஸ் டைம் வர்றப்ப கைரோஸ் வர்றப்ப
1: இதுக்கு மேல சொன்ன நீங்க தாங்க மாட்டீங்க
0: மாம்பட்டில போய் நான் செப்டம்பர்லயா ஒரு மாமரத்தில் இருக்கிற ஒரு குலையில ஒரு மாங்கா பழுக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு காரியம் லேசா மஞ்சள் அடிக்குமா
1: மஞ்சள் அடிக்கும்
0: இந்த மாதிரி மஞ்சள் அடிக்குமா
1: அடிக்கும்
0: சோ மஞ்சள் அடிச்சிருச்சுன்னா இது இது இது பழுக்குமா பழுக்கிற மாதிரி என்னன்னா
1: கூறுவாடே தெரியல
0: அப்படின்னு சந்தேகமாவா பாப்பீங்க
1: இல்லையே
0: கொலையில இருக்கிற ஒரு மாம்பழத்துல ஒரு ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருக்குன்னா கொலையில இருக்கிற ஒத்த மாம்பழத்துல லேசா மஞ்சள் அடிச்சிருக்குன்னா மொத்த மாம்பழமும் பழுக்க போகுது
1: பழுக்க போகிறது
0: இந்த மாதிரி
1: ஆமென்
0: அப்ப நான் அக்டோபர்ல என்ன பிரீச் பண்றேன் செப்டம்பர் அக்டோபர்
1: செப்டம்பர்
0: செப்டம்பர்ல பிரீச் பண்றேன் ஐயா எங்க சீசன்ல மாம்பழம் மஞ்சள் அடிச்சிருக்குன்னு
1: ஆமென்
0: மாங்கா
1: மஞ்சள் அடிச்சு
0: மஞ்சள் அடிச்சிருச்சுனா சீக்கிரம் பழுக்க போகுதியான்னு சொன்னேன் நம்ம பழமே பழுக்க போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியல
1: அதுவும் ஆண்டவர் மாம்பட்டியிலேயே வச்சு மாம்பழத்தை பத்தி பேசிட்டார் அல்லேலூயா
0: ஒத்த பழம் பழுத்த தொடங்கினது உண்மைன்னா மொத்த பழமும் பழுக்கிறது உண்மை
1: உண்மை
0: அதான் ஆண்டவர் சொன்னார் உன் வீட்டில் இருக்கிற அனைத்தின் மேலும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு
1: ஆமென் அனைத்தின் மீதும்
0: இது ஒரு ஆரம்ப அறிகுறி
1: எஸ்
0: இன்னும் பாருங்க சில மாதத்துல இப்படி ஆக போகுது
1: ஆமென்
0: இந்த தரிசனம் சில மாதத்துல இப்படி ஆக போகுது
1: எஸ்
0: டிசம்பர்ல நல்லாவே மஞ்சள் அடிச்சிருச்சு
1: ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya
0: இதெல்லாம் புகைய போட்டு கனிய வச்சது இல்ல மரத்திலேயே கணிச்சது
1: ஆமென் கல்லையும் போட்டு நாங்க கனிய வைக்கல வாயெல்லாம் மரமரன்னு இருக்குங்க சாப்பிடும் போது
0: பாக்கியம் ராஜ யோக்கியமா வரும்
1: ஆமென்
0: பாக்கியம்
1: ராஜ யோக்கியமாய் வரும்
0: பண்ணின பாக்கியம் ராஜ
1: யோக்கியமா
0: வரும் ஐயா நீங்க செய்யுங்கன்னு நாலு பணக்காரன் போய் உட்காந்து கறந்ததுனால வந்த ஆசீர்வாதம் இல்ல நாலு பணக்காரனோட இருதயம் எங்களுக்காக சுரந்ததுனால வந்த ஆசீர்வாதம்
1: ஆமென்
0: மரத்துல கணிஞ்சது
1: எஸ்
0: பாக்கியம் ராஜ யோக்கியமாய்
1: யோக்கியமாய்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஏனா கைரோஸ் நம்புறவன் யாரையும் தாங்க வேண்டிய அவசியம் இல்ல யாத்தையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல யாத்தையும் போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இவ்வளவு தந்தா நல்லா இருக்கும் அவ்வளவு தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பெட்டிஷன் போட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா நான் என்னோட கைரோஸ்ல
1: இருக்கிறேன்
0: எனக்கு என்னுடைய காரியத்தை தாங்க தேவையான கருவிகளை என் ஆண்டவர் என்னுடைய எல்லைக்குள்ள கொண்டு வருவா
1: ஆமென்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா ஹல்லேலூயா.
0: அப்ப நீ என்னையா செஞ்ச? கத்தருக்காக பொறுமையோட
1: காத்திருந்தேன்.
0: அவர் தந்த ஆரம்பத்தை புடிச்சுக்கிட்டு கெட்டியா என்ன செஞ்சேன்னா
1: காத்திருந்தேன்.
0: கத்தர் இருக்க சொன்ன இடத்துல என்ன செஞ்சேன்?
1: இருந்தேன்.
0: மற்றதெல்லாம் கத்தர் என்ன செஞ்சாருன்னா
1: செஞ்சாரு.
0: மோகன் போய் எத்தனை வருஷம் இருக்கும்
1: அண்ணே? கரெக்டா 10 வருஷம் ஆச்சு அண்ணே. மோகன் அண்ணன் போய் 10 வருஷம் ஆச்சு கரெக்டா. 2016 இப்ப 26 10 வருஷம் அண்ணன் போய்
0: 9 வருஷம் ஆச்சு. 25 தானே?
1: ஆ சாரி 20. ஆமா 9 வருஷம் சாரி.
0: 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்பா என்னை ஏஞ்சலையும் உட்கார வச்சு இந்த வேப்ப மரத்துல டேய் தோட்டத்துக்கு நீ ஏஞ்சலும் வந்துருங்க. நான் சொன்னேன் பெரியவங்க மறுத்து என்ன செய்ய முடியாது,
1: பேசவே முடியாது.
0: இல்லப்பா இல்லை அப்படின்னு அப்போ ஒரு செல்லமாக ஒரு வார்னிங் விட்டாங்க. நான் மோகனை வேணா அனுப்புகிறேன் அப்படின்னு. சரி மோகன் அனுப்பு, உனக்கு 1 வருஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ளே தங்கச்சி மோட சபையை எப்படி நீ ஆக வைப்பியோ எனக்கு தெரியாது. இவங்களை ஆக வச்சுட்டு நீ எங்கே வந்துருனா?
1: தோட்டத்துக்கு.
0: தோட்டத்துக்கு வந்துருன்னு தான் சொன்னாங்க. என்கிட்ட நான் மறுத்து பேச முடியாது, என்ன தப்புன. அதனால சரிப்பா நான் வேணா மோகன் அனுப்பி எங்கள் மக்களை எப்படியாவது ஆக வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன்னா. ஆனால் உள்ளே அந்த ஐடியாவே எனக்கு இல்லை, ஏன்னா அப்பாவை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுமாதிரி அனுப்பி வச்சுட்டேன். போன ஒரு 6 மாதம் கழித்து அதே தகப்பனார் சொல்கிறாங்க, நீ சொன்னதாண்டா சரி, நீ சொன்னதான் சரி. நீ என்ன மாதிரி சுற்றுறவன், நீ என்ன மாதிரி பல இடங்களுக்கு போகிறவன், உன்னை ஒரு கூட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, அடைக்கவே
1: முடியாது
0: முடியாது. மோகன் தான் சரி, சூப்பராக பண்ணுறான்டா.
1: எஸ்
0: சரியா புரிஞ்சிருக்கிறான்டா. இந்த இந்த ஜெபத்தோட்டம் சர்ச்சுக்கு எப்படி புரிஞ்சிருக்கான்?
1: சரியான
0: புரிஞ்சிருக்கான்,
1: சரியான பாஸ்டர்.
0: எனக்கு டெம்டேஷனே வரலையே அங்க போகணும்னு சொல்லிட்டு.
1: எஸ்
0: ஆசையே வரலையே.
1: ஆமென்.
0: அவசரமே படலையே. ஏன்னா எனக்கு தெரியும் இது அடிமடியில என்ன செஞ்சிடும்னா மொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆயிரும். இந்த ஆட்டத்துக்கு நான் என்ன செய்யலன்னா அதுக்கான காலமும் நேரமும் கணிஞ்சு வர்ற காலத்துல கத்தர் செஞ்சா செய்யட்டும். ஆனா இப்ப அந்த இதுக்கே நான் என்ன செய்யல
1: வரல. Hallelujah.
0: We believe in Kairos.
1: Yes.
0: அதனாலதான் எவ்வளவு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல வந்தாலும் உங்களுக்கு அது மேல என்ன வராது,
1: ஆசையே வராது.
0: இதனாலேயே தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட அனுபவங்கள் நிறைய எனக்கு என்னன்னா
1: உண்டு. Hallelujah. Hallelujah.
0: இதுலதான் ஆண்டவர் நவம்பர்ல ஒரு மலையை கொட்டுறாரு. என்ன பாட்டு மூலமா கொட்டுறாரு?

0: அப்படியே டெல்டால பத்தி எரிஞ்ச விசுவாசம். அந்த விசுவாசத்தோட தான் இங்க இருந்து போன. என்ன நவம்பர் 1 தேதி,
1: நவம்பர் 1
0: தேதி பத்த வச்சது. ஏசப்பா எவ்வளவு பெரிய காரியங்களை வச்சு நம்மளோட கர்த்தர் நடந்துச்சிருக்காரு,
1: பேசியிருக்காரு. ஹல்லேலூயா.
0: என் விசுவாசம் மட்டுமா பத்தி எரியுது? லைவ்ல நம்மளை பாக்குற ஆயிரக்கணக்கான பேருடைய ஃபெய்த்.
1: எஸ், எல்லாரும் சொல்றாங்க தம்பி கறி விருந்துக்கு எங்களையும் கூப்பிடுங்க. தம்பி
0: கறி விருந்துக்கு வர்றதை விடுங்க, அவங்கவுங்க கறி விருந்து போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. என் வீட்டுல ஒரு விருந்து இருக்குன்றாங்க.
1: எஸ்,
0: லட்டு வாங்கி வச்சிருக்கேன், லட்டு வாங்கி வச்சிருக்கிறேன்,
1: சாவி வாங்கி வச்சிருக்கேன், செங்கல் வாங்கி வச்சிருக்கேன், பைபிள் வாங்கி வச்சிருக்கேன்.
0: என் வாட்ஸ்அப்ல நான் காட்டுறேன் பாருங்களேன், வாட்ஸ்அப்ல போட்டோஸ் எல்லாம் நீங்க பாருங்க.
1: ஹல்லேலூயா.
0: இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்க ரெண்டு வாண்ட நார்த்ல இருந்து இங்கிலீஷ்ல பிச்சு உதறது, வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு, போட்டு ஒரு தட்டை காட்டுதுக்கு ரெண்டும். பாஸ்டர் லட்டு விருந்துக்கு நாங்க வருவோம் பாஸ்டர் லீவ் போட்டு. சின்ன வாண்டுங்க, சின்ன வாண்டுங்களுக்கு கூட இந்த ஃபெய்த் போயிருக்கு.
1: ஆமென்.
0: அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கு கேன்சர், 6 மாசம் குழந்தை, ரொம்ப பயந்து போயிருந்தேன். அவளை குறிச்சு ஒரு தீக்க தரிசன வார்த்தை உண்டு, என்னால சிரிக்க முடியல, அவ்வளவு கலக்கம், அவ்வளவு பயம். நவம்பர்ல தான் உங்க செய்தியை கேட்க ஆரம்பிச்சேன். பத்திக்கிட்டு எரியுது, ஏன் தோசைக்கல்லு சூடாயிருச்சு. கண்ணாப்பினான்னு ஃபெய்த் பாஸ்டர், அவர் எனக்கே தீர்க்க தரிசனம். என் கையில 6 மாசம் குழந்தை வச்சுட்டு பேசுறேன், ஆனா சில மாசம் வருது பாஸ்டர் நீங்க ஜோகன கையில வச்சு என்கிட்ட பேசுவீங்க. அவர் ஒய்ஃபுக்கு கேன்சர், அவர் சொன்னாரு என் ஒய்ஃப் சுகமா இருப்பா, என் ஒய்ஃபுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா எனக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா ஃபெய்த்
1: வந்து.
0: இதெல்லாம் சாதாரண நினைக்கிறீங்களா நீங்க? தேவன் ஏற்கனவே களத்துக்கு
1: வந்துட்டாரு, வந்துட்டாரு,
0: ரதத்தோட சேர்ந்துக்காங்க.
1: ஆமென்.
0: இந்த கைரோஸ் மிஸ் பண்ணிராதீங்க.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதுக்கு தான் பல வருஷமா காத்திருந்தோம், 22 வருஷமா காத்திருந்தோம். அணைஞ்சு போச்சுன்னு சொன்ன எழுப்புதல தேவன் திரும்ப இந்த தீவுல பற்ற வைக்கிறார்.
1: ஆமென்.
0: முன்மாறி மழை உண்டுனா பின்மாறி மழை உண்டு. முதல்ல வந்த எழுப்புதல் லோக்கல், அடுத்து வருகிற எழுப்புதல் குளோபல்.
1: ஆமென்.
0: அதனால மகிழ்ச்சியோட சந்தோஷமா முடிக்க முடியல, இது பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த கைரோஸ் குரோனோஸ் மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க கேட்ட என்ன சொல்லணும், எங்க இருக்கீங்க?
1: கைரோஸ்.
0: இந்த வருஷம் வீடு கட்டுவனியா?
1: ஆமென்.
0: எப்படியா சொல்ற, காசு இருக்கா?
1: இல்ல, கைரோஸ்,
0: கைரோஸ்ல இருக்கு,
1: கைரோஸ்ல இருக்கு.
0: எல்லாம் சொல்லுங்க, கைரோஸ் சொல்லுங்க,
1: கைரோஸ்.
0: இந்த வருஷம் கல்யாணம் முடியுமா? முடியுமா? எப்படியா சொல்ற, கைரோஸ்ல இருக்கு,
1: கைரோஸ்.
0: நகையெல்லாம் செஞ்சிட்டாங்களா? தீர் வருஷம் எல்லாம் வாங்க, ஆனா ஒண்ணு வாங்கல, ஒண்ணு வாங்காம எப்படி கல்யாணம்? கைரோஸ்,
1: கைரோஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: பைபிள் இப்படிதான் இருக்கு.
1: ஆமென்.
0: இப்படிதான் சிங்கங்காட்டிலே நடந்துகிட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: இப்படிதான் எல்லாரோட லைஃப்ல நடக்க போகுது.
1: எஸ்,
0: ஆண்டவர் ஏற்கனவே கிரியைகளை ஆரம்பிச்சிட்டாரு,
1: ஆரம்பிச்சிட்டாரு.
0: சொல்லுங்க, ஆண்டவரே, we believe.
1: ஆண்டவரே, we believe.
0: நீங்க எங்க வாழ்க்கையில மூவ் ஆகற இந்த ஆண்டுக்காக உமக்கு கொடான கோடி
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம்,
1: ஸ்தோத்திரம்.
0: ஆனா நம்மளுடைய குரோனோஸ்ல பொறுமையா இருக்கணும்.
1: ஆமென்.
0: அதான் அடுத்த டாபிக்.
1: எஸ்,
0: எல்லாரும்

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: நம்ம எல்லாரும் சங்கீதம் 91 திருப்போம். 91 சங்கீதம் மிகவும் பிரசித்தி பெற்ற சங்கீதம். அநேக அருமையான வாக்கு தத்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு சொந்தமானவைகள் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அநேகர் ஏன் இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு வந்து இந்த வாக்கு தத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் நமக்கு வந்து கிடைக்கிறதில்லை என்பதை குறித்து குழப்பமடைந்திருக்கிறார்கள். இந்த வாக்கு தத்தங்கள் நமக்குரியவைகள் என்று சொன்னால் அது ஏன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்கிறது என்கிறது பெரிய கேள்வியாக உள்ளது. இதில் பல வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலை, அதை குறித்து இன்றைக்கு பேசுவோம்.
1: நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து பேசணும். அநேகர் சொல்லுகிறார்கள் தங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தேவன் தான் காரணம்னு. நாம் பார்த்தோம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு எதிரி அல்ல, அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் அதை செய்கிறதில்லை. நம்முடைய நாசமோசங்களுக்கெல்லாம் கர்த்தர் காரணர் அல்ல, அவர் நல்ல தேவன், நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று பார்த்தோம். கர்த்தர் காரணர் இல்லைன்னு பிசாசு தான் காரணம். இந்த பிசாசு தான் இதெல்லாம் பண்றான்னு சொல்லுவாங்க. உண்மைதான், பிசாசு தான் பல காரியங்களை செய்கிறான். இருந்தாலும் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பிசாசு தான் இதை பண்ணான்னு சொல்லக்கூடாது. ஏன்? வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்ப ஓடி போற பிசாசை பார்த்து அவனால் தான் வந்தது, அவனால் வந்தது என்று சொல்றீங்க. நீங்க கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நின்னா அவன் ஓடி போகிறான். ஆகையால் விசுவாசி ஒருபோதும் இது பிசாசினால் தான் வந்ததுங்க, இது பிசாசு தான் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவே அவசியம் கிடையாது. பிசாசுக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையினே அதிகாரம் கிடையாது. நாம் அவரை அனுமதித்தால்தான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். நாம் அனுமதித்தால் தான் அவன் உள்ளே நுழைய முடியும். நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே நுழைய முடியாது. ஆகையால் விசுவாசி வந்து பிசாசு பிசாசுன்னு பேசவே கூடாது. காரணம் காட்டி உலகத்தில் இருக்கிற நிறைய தீமைகளுக்கு பிசாசு தான் காரணம். ஆனால் விசுவாசியோ ஒருபோதும் பிசாசு தான் எப்படி பண்ணிட்டா அப்படி பண்ண பேசவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது பிசாசு உள்ள விடாதே என்று. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். சரி, தேவனும் காரணம் இல்லை, பிசாசும் காரணம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க சூழ்நிலை தாங்க காரணம். பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில் நான் வாழ்ந்து இப்படி இருக்கிறேன், இதனால தாங்க எனக்கு இதெல்லாம் வாய்க்க மாட்டேன், இதெல்லாம் சரி வர மாட்டேன்வாங்க. ஆனால் சூழ்நிலையை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் நிலையத்தில் சந்தேகப்படாமல் நான் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆகுமாகாதான். அப்ப மலை போன்ற பிரச்சனையை கூட, மலை போன்ற சூழ்நிலைகளை கூட தகர்த்து எரிய முடியும் விசுவாசிக்கு? முடியுமா? முடியாதா? அப்ப விசுவாசி சூழ்நிலையினால்தான் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லலாமா? ஹலோ, சொல்லாமங்க? சொல்லவே கூடாது. சூழ்நிலையை பேசவே கூடாது. சூழ்நிலையினால நாம் எப்படி இல்லை, சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறவர், மலைகளை தகர்த்தெறிகிறவர் நாம். ஆகையால தேவனும் அதுக்கு காரணம் கிடையாது. நம்முடைய நாசமோசங்களுக்கு பிசாசு காரணம் கிடையாது, சூழ்நிலையும் காரணம் கிடையாது. அநேக நேரங்களில் என்ன காரணம் தெரியுமா? இந்த மூணு காரணம் இல்லை, வேற என்ன காரணம்? தேவன் இல்ல, பிசாசு இல்ல, சூழ்நிலை இல்ல, அப்புறம் வேற என்னங்க காரணம்? நாவு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இந்த வாயை கொடுத்துதான் பிசாசு கிட்ட மாட்டிக்கிறோம் நம்ம. இந்த வாயை சரியா பேசாததுனாலதான் தொல்லையே வருகிறது. சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார். மோசே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி இப்படி சொல்லுவேன். அவர் அனுபவிச்சிருக்கிறார். என்ன சொல்லுவேன்? என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். வேற எதையா சொல்லிட்டு இருக்காதீங்க. வாயை திறந்து வேற எதையா சொல்லிட்டு இருக்கும் போது தான் சாத்தான் உள்ள நுழைய முடியுது. வாயை திறந்து ஐயோ நான் என்ன ஆவேன், எனக்கு என்ன ஆகிறது, எனக்கு என்ன நடக்க போதோ, போச்சு அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு சொல்லும் போது தான் பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்களை தான் பிடிச்சு தீர்த்து கட்டலாம்னு பாக்குறான். நான் சொன்னேன், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கான். ஏன் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான்? அந்த சிங்கத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருந்ததுன்னா, யார வேணா கடிச்சு யார வேணா விழுங்க முடியும்ன்ற சக்தி இருந்ததுன்னா, போய் நேரம் யார வேணா கடிச்சு சாப்பிட வேண்டிதானே, யார வேணா விழுங்க வேண்டிதானே. ஏன் அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான்? டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன் அலைஞ்சு திரிஞ்சு கர்ச்சித்துட்டு இருக்கிறானா? யாரையும் அவனால விழுங்க முடியாது. யாராவது ஏமாந்தவங்களை தான் விழுங்க முடியும், யாராவது வாயை கொடுத்து மாற்றவங்களை தான் விழுங்க முடியும். ஹலோ, எல்லாரும் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அலைஞ்சி திரிஞ்சு கர்ச்சிச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கேன் கிடையாது. அலைஞ்சி திரிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கேன் யாராவது கிடைக்கிறாங்களான்னு. விசுவாசிகள் மத்தியில யாராவது வாய லூசா விட்டு இப்படியே பேசுறவங்க கிடைக்கிறாங்களா? வாயால சிக்குண்டு போகிறவர்கள், வாயால மாட்டிக்கொள்வர்கள் இருக்கிறாங்களான்னு பாக்குறான். வாயால சரியான வார்த்தைகளை பேசாம அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கை இல்லாத காரியங்களையும் வாயால பேசும்போது பிசாசு அந்த ஆளதான் பிடிக்கிறான். அதுக்குதான் அலைஞ்சி திரிஞ்சு கொண்டிருக்கிறான். ஏன்னா யார வேணா அவன் பிடிக்க முடியாது. அதை மேல தெரிஞ்சு கொள்ளுங்கள், பிசாசுக்கு நம்ம ரொம்ப கிரெடிட் கொடுக்குறோம். சில நேரத்தில் அவன் தான் அப்படி பண்ணிட்டாங்க, அவன் தான் அப்படி, அவனால ஒன்றும் முடியாது. நாம் அனுமதிக்கலன்னா அவனால ஒன்றும் முடியவே முடியாது. என்ன சொல்ல வேணும் என்று சொல்லுகிறார், நல்லா கவனிங்க. இந்த சொல்லுவதை பற்றி எப்படியே போக போகணும்னு சொல்றேன். என்ன சொல்ல வேணும் என்று சொல்லுகிறார், அதை தான் இப்ப கவனிக்க போறோம். என் அடைக்கலம், என் கோட்டை, மை ரெஃப்யூஜ் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ். இந்த ரெண்டு காரியங்களும் இன்றைக்கு விளக்குகிறேன். நான் கவனிங்க, ரெஃப்யூஜ் அடைக்கலம், கோட்டை, இந்த ரெண்டு காரியங்களும் கூட அந்த காலத்திலே இந்த அடைக்கலம் கோட்டை என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல ஓடி தப்பி ஒளிந்து கொள்ளுகிறதற்கு உரிய இடம் அடைக்கலம் என்கிறது. அடைக்கலம் புகுகிற இடம், அடைக்கலம் புகுகிறதை பற்றி பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் கூட ஓடி போய் குகைகளிலும் பாறைகளுக்குள்ளாகவும் வனாந்தரங்களுக்குள்ளாகவும் சிலர் வீடுகளுக்குள்ளாகவும் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறார்கள், ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தரை சில நேரத்தில் அவர்களை ஒழித்து வைக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களிலே அவைகள் இயற்கை பிரகாரமான இடங்கள், குகைகள், வனாந்தரங்கள், ஒரு ஒரு வீடு இப்படியாக போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆபத்திற்கு நீங்கி ஒளிந்து கொள்ளுகிறார்கள், அது அடைக்கலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த அடைக்கலம் என்கிறது, இந்த ரெஃப்யூஜ் என்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு இடம், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இது குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு வசனங்கள் சிலவற்றை பார்ப்போம். இந்த அடைக்கலம் என்றால் என்ன அர்த்தத்தோ, என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு அடைக்கலமாய் எப்படி தேவன் இருக்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். அப்போஸ்தலர் 17 அப்போஸ்தலர் 17:28 வசனம். அப்போஸ்தலர் 17:28 முதல் பகுதி. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள்ள நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். இதுதான் நாம் அடைக்கலம் புகுகிற இடம், அவருக்குள்ளாக இருப்பது. 1 Corinthians 10 இந்த அடைக்கலம் கோட்டை என்கிற வார்த்தையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கவே முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த அடைக்கலம் கோட்டை உண்மையாகவே கோட்டை இருந்தது. உண்மையாகவே சில இடங்களில் போய் அடைக்கலம் புகுந்தார்கள், ஒளிந்தார்கள். அவைகள் இடங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி அவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. பல சம்பவங்கள் அப்படி நேர்ந்தது. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லாதனால் அப்படிப்பட்ட இடங்களை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய அடைக்கலம், ஆவிக்குரிய விதத்திலே நாம் தப்பிக் கொள்ளுகிறதுக்கு வழி, நாம் அடைக்கலம் புகுகிற இடம், இவற்றை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். 1 Corinthians 10:13 நல்லா கவனிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாம் சொல்லுங்க ஒரு ஆமீன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நேர்ந்த மாதிரி யாருக்குமே நேர்ந்திருக்காதுன்னு. கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் சோதனை ஒன்றும். ஹலோ, யாருக்குமே உலகத்தில் நேர்ந்திராத ஒரு ஸ்பெஷல் சோதனை உங்களுக்கு வந்துருச்சா? கிடையாது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷருக்கு சாதாரணமா வாழ்க்கையில என்னென்ன சோதனைகள் நேரிடுதோ அவைகளை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிட இல்லை. எத்தனை பேர் பைபிளை விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் சொல்லியிருக்கிறது விசுவாசிங்களா? உங்களுக்கு என்ன இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உங்களுக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை இழக்க கூடாது. ஏன்னா எல்லா மனுஷருக்கும் வருகிற அந்த சோதனை தான் உங்களுக்கு வருது ஒழிய உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் வந்துடல. ஒன்றும் தீர்க்க முடியாத ஒரு பெரிய சோதனை உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துவிடவில்லை. ஒன்றும் மேற்கொள்ள முடியாத ஒரு விசேஷ பிரச்சனை, யாருக்குமே இல்லாத பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆகையால் மனம் தளரவே கூடாது. எந்த சோதனை, எந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளே இல்லாமல் வேற விசேஷித்த சோதனை உங்களுக்கு ஒன்றும் நேரிட இல்லை. எல்லா மனுஷருக்கும் வரதா நமக்கு நேரிடுது. எல்லா மனுஷரும் அதை ஒரு விதமாக கையாளுறாங்க, நாம் அதை ஒரு விதமாய் கையாள போகிறோம். கவனிங்க, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், எந்த இடத்துல சொல்லுது பாருங்க, தேவன் உண்மையா உள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்துல சொல்லி இருக்குது? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க என்ன சொல்லி இருக்கு? தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சோதனை வர நேரத்துல தான் அதை ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கணும். எதை ஞாபகம் வச்சிருக்கணும்? தேவன் ரொம்ப கஷ்ட காலத்துல, ரொம்ப போராட்டம் இருக்கிற நேரத்துலதான் அதை ஞாபகம் வச்சிருக்கணும். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் உண்டாக்குவார். தப்பிக்கொள்ளும்படியான வழியை, அதுதான் ரெஃப்யூஜ். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அதுதான் அடைக்கலம். அந்த சோதனையின் மத்தியிலே நீங்கள் அடைக்கலம் புரிந்து கொள்ளும்படியாக, அதனால் சேதப்படாதபடி நீங்கள் காக்கும்படி, காக்கப்படும்படியாக உங்களுக்கு ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். எத்தனை பேருக்கு தெரியும் நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் என்று? இந்த சங்கீதத்தை படிக்கும் போது இன்னொரு காரியத்தை நாம் போக போக படிப்போம். த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகிற வேதனைகளுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த வேதனை? கர்த்தர் நல்லவராயிருந்தால், அவர் பெரியவராயிருந்தார், சர்வ வல்லமை உள்ளவராயிருந்தால், இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த சம்பவங்கள், மனுஷனுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் ஏன் உலகத்தில் நடக்கிறது என்பதை நாம் முழுவதும் ஆராய போறதில்லை, சற்று ஆராய்வோம். அதை கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். கிறிஸ்தவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கேள்வி அதுதான். யாரோ ஒருவர் சொன்னார், எவ்ரி கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆன்சர் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், பட் எவ்ரி நான் கிறிஸ்டியன் ஹேஸ் டு ஆன்சர் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், இந்த உலகத்தில் இருக்கிற வேதனைகள்லாம் எங்க இருந்து வந்தது? அதுக்கு கடவுள் தான் காரணரா? ஏன் கடவுள் அதை பற்றி ஒன்றும் செய்யறதில்லை? அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தால், அவரால் எல்லாம் முடியுமானால் ஏன் இந்த வேதனையெல்லாம் நீக்குகிறது இல்லை, ஏன் இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது இல்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் கிறிஸ்தவன் பதில் சொன்னா போதும். ஆனா கிறிஸ்தவன் அல்லாதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தேவனை விசுவாசிக்காதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தேவன் இருக்கிறார் என்பது ஏன், ஏன் மனுஷர்கள் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், அல்லது அந்த வேதனை ஏன் உண்டாகிறது உலகத்தில், அதற்கு யார் காரணர் என்று ஏன் பேசுகிறார்கள்? தேவனை இல்லை என்பது நிரூபிப்பதற்காக. கடவுள் இருந்தால் இப்படி ஆகுமா? சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் இருந்தால் இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்குமா? அதை அவர் மாற்றி அமைக்க மாட்டாரா? அவர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக தான் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், வேதனையின் காரணங்கள் என்ன என்பதை ஆராய்கிறார்கள். ஆகையால் இவர் சொல்லுகிறார், நாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த ஒரு கேள்விக்கு தான். ஆனால் கடவுள் இல்லை என்று நம்புகிறவன் நிறைய காரியத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அவன் பதில் சொல்லி மாளாது, அவன் பதில் சொல்லுவதற்கு ஆயிரம் கேள்வி இருக்குது, அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும். நாம இந்த ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். இந்த கேள்விக்கான பதிலை நாம் போக போக நாம் பார்ப்போம். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். ஆகையால் பல விதமான பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. பல விதமான சோதனைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்கிறோம். பல விதமான சோதனைகள் நம்மை வந்து தாக்குகிறது, நம்மை வந்து தாக்க முற்படுகிறது. இது நாம் அறிந்த காரியம். சோதனைகள் மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் நேரிடுகிற சோதனைகள், விசுவாசியும் வந்து சந்திக்கிறது, விசுவாசியும் வந்து தாக்க முற்படுகிறது, விசுவாசியும் வந்து தொட பார்க்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சோதனைகள் மத்தியிலே நாம் தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை, அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாக ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குகிறார். அதுதான் ரொம்ப அருமையான காரியம். தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குகிறார். அந்த வழி என்ன? அந்த வழிக்கு எப்படி நாம் செல்லுவது? அந்த வழியை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அது தேவனுடைய வார்த்தையிலே தான் இருக்கிறது. கஷ்டப்படுகிற நேரத்திலே, வேதனைக்குள்ளாகிற வேளையிலே, போராட்டங்களை சந்திக்கிற வேளையில தான் எதை ரொம்ப கவனமா பிடிக்கணும், இதை ரொம்ப ஹலோ ரொம்ப கவனமா இதை படிக்கணும், கவனமா இதை ஆராயணும், கவனமாக இதை கை கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற வழியே எங்க இருக்குது? ஒருத்தர் சொன்னார்,
2: போங்க சார், இந்த போதனைகள்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது சார். இனிமே நான் பைபிளையே விசுவாசிக்கிறது இல்லை சார். இனிமே பைபிளை வாசிக்க போறது இல்லை. இதில் உள்ள வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க போறது இல்லை. இதை நான் நம்பவும் போறதில்லை. இதை அறிக்கை செய்யவும் போறது இல்லை. இதில் நான் நம்பிக்கை வைக்கவும் போறது இல்லை. இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன் சார். இவ்வளவு நாள் படிச்சு, இவ்வளவு நாள் இதை அறிஞ்சு, இவ்வளவு நாள் நான் இதை அறிக்கை செய்து, இவ்வளவுலாம் பண்ணியும் எனக்கு இப்படி நேர்ந்தது சார். ஆகையால் நான் இதை பண்ணவே போறது. நான் நினைச்சேன் தப்பி இப்பதான் நீ ரொம்ப பண்ண வேணும், இவ்வளவு நாள் பண்ணது போதாது, இப்ப என்ன பண்ணும். இப்ப சோதனைக்குள்ளாயிருக்கிற வேலையில, எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற பல காரியங்கள் நமக்கும் நேரிடுகிற வேலையில, அந்த நேரத்தில்தான் இதிலிருந்து தப்பிக்கிற வழியை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டும். சோதனைக்குட்படுகிற வேலையில், அதாவது ரொம்ப போராட்டங்களை வாழ்க்கையில சந்திக்கிற வேலையில தான் மனம் நொந்து போய் விடுகிறோம். அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியில, வேதத்தை வாசிக்கிறதையோ அல்லது ஆலயத்துக்கு செல்வதையோ கர்த்தருடைய போதனைகளை கேட்பதையோ விசுவாசிப்பதையோ அதிலே தீவிரமாக ஜீவிப்பதையோ நாம் விட்டு விடுகிறோம். விட்டு விடும்போது என்ன ஆகிறது பாருங்கள், அந்த சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது, அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வது கிடையாது. நான் எப்பவுமே பார்த்திருக்கிறேன், போராட்டத்தின் நேரத்தில் கொஞ்சம் நம் மனம் தளர்ந்து போய், சரி இதெல்லாம் சரியா வரமாட்டேந்து, இதெல்லாம் சரியா நமக்கு வாக்கு தத்தம் சொல்றபடியே நடக்கலையே, நமக்கு இப்படி ஆகலையே, அப்படி ஆகலையே, நமக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி எல்லாம் நினைக்கும் போகுது. நினைக்கும் போது மனம் தளர்ந்து வேதத்தையும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களையும் மறந்து மனம் தளர்ந்து இதுக்கு புறம்பாக நாம் ஜீவிக்கிற வேளையிலே நான் பார்த்திருக்கிறேன், சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அந்த காற்றும் புயலும் அந்த வெள்ளமும் வந்து நம்மை மூழ்கடித்து நம்மை நாசப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கேன். எந்த வாழ்க்கையில இதை உணர்ந்திருக்கிறேன். எந்த நேரத்தில் நான் இந்த தப்பிக்கும் வழியை விட்டு தூரமா போறனோ அந்த நேரம் எனக்கு நாசம் தான். இன்னும் மோசமா அந்த நாசம் வந்து என்ன பிடிச்சிருது. ஹலோ, நாசங்கள் நம்மை வந்து சந்திக்கும் போது, பல விதமான பொல்லாத காரியங்கள் நமக்கு நேரிடும் போது, அப்பதான் என்ன பண்ணணும், வேத வசனத்தை இன்னும் கெட்டியாய் நாம் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் இவைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே எங்க இருக்குது. ஹலோ, அப்ப அடைக்கலம் எங்க போக போறீங்க? கர்த்தருக்குள்ள அடைக்கலம் போக போற, அவர் தான் அடைக்கலம். ஆனா அது எப்படி கர்த்தருக்குள்ள, எப்படி கர்த்தருக்குள்ள நீங்க அடைக்கலம் புகுவீர்கள்? இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வார்த்தையில தான் தப்பிக்கிறதுக்கு வழி உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தை கையில பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து, வாழ்க்கை போராட்டங்களிலிருந்து, வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனையிலிருந்து தப்பிக்கிறதற்கு வழியை, அடைக்கலம் புகுவதற்கு வழியை காண்பிக்கிறதா இருக்கிறது. போராட்டம் வந்துருச்சேன்னு வேதத்தையும் ஆலயத்தையும் ஜபத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கையும் விட்டா அந்த ஆளுடைய கதி என்ன ஆகிறது பாருங்க, தப்பிக்க வழி இல்லை. அது என்ன, மாட்டிக்கொள்றதுக்கு வழி. எல்லா விசுவாசிகளும் கவனிச்சிங்களா? அது தப்பிக்க வழி இல்லை, அது என்ன, மாட்டிக்கொள்றதுக்கு வழி. இன்னும் கெட்டியா அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கொள்ளுகிறதுக்கு வழி. தப்பிக்க வழி எங்க, வசனத்திலே இருக்கிறது. ஆகையால் வசனத்தை விட்டு தூர போய் விடாதீர்கள், வசனத்துக்கு இன்னும் நெருங்கி வாருங்கள், வசனத்துல இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். தப்பிக்க வழி இங்கே இருக்கிறது. நீங்கள் அடைக்கலம் புக வேண்டிய இடம், பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம், அந்த நாசமோசங்கள் இருந்து, உங்களுக்கு ஏற்படுகிற பல விதமான பொல்லாத காரியங்கள் இருந்து நீங்கள் தப்பித்து அதை மேற்கொண்டு அதில ஜெயித்து வெற்றி சிறக்க வேண்டிய வழி எங்க உண்டாகிறது, வேத வசனத்தின் மூலமாக உண்டாகிறது. ஆகையால் தான் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே ஓடினார். எங்க ஓடினாரு? ஒரு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான் தெரிஞ்ச உடனே மற்றவங்க கேட்க ஆரம்பிச்ச உடனே எங்க ஓடினார்? வனாந்திரத்துக்கு ஓடினார். ஏன் தப்பித்துக் கொள்றதுக்காக ஓடினார். எலியா ஓடினார். எசேபெல் உன்னை கொன்று விடுகிறேன்னு சொன்ன உடனே தலையை சீ விடுறேன்னு ஓடியே போயிட்டார். ஒரே ஓட்டமா ஓடி களைச்சு போய் மரத்தடியில படுத்து ஐயோ நான் செத்தா போகுதுன்னு சொல்றார். ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார். தாவீது ஓடுறார், சவுலுக்கு தப்பி, அவனுடைய கோபாக்கினுக்கு தப்பி ஓடுகிறார். இப்படி அவங்க எல்லாம் ஓடினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம் ஓடுறது இல்ல. நாம் எந்த இடத்துக்கும் கோகைக்கும் வனாந்திரத்துக்கும் ஓடுறது இல்ல. நாம் என்ன பண்றோம், வேத வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்க வேண்டும் என்று. எபேசியர் வாசிங்க, எபேசியர் 6:13 வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
3: எல்லாரும் சொல்லுங்க, நிற்கவும் நிற்கவும். எப்படி நிற்க போகிறீர்கள் தீங்கு நாளிலே? உங்களுக்கு தீமைகள் உங்களை எதிராக உங்களுக்கு எதிராக வருகிற நாளிலே, போராட்டங்கள் ஏற்படுகிற நாட்களிலே, நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தில் செய்து முடிக்க முடித்தவர்களாய் நிற்கவும். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஓடுறதில்லை, நான் நிற்கிறவன். எப்படி நிற்கிறதுங்க? பிரச்சனைகளை பார்த்து நாம் ஓடுகிறதில்லை, பிரச்சனைகளை வந்த உடனே கத்தரை விட்டு தூரமாக போய் விடுகிறதில்லை. பிரச்சனைகள் வருகிற போது நாம் என்ன பண்ணுகிறோம்? அவைகளின் மத்தியிலே சகலத்தையும் செய்து முடித்தவர்களா என்ன பண்ணுகிறோம்? நிற்கிறோம். எத்தனை பேர் நிக்க போறீங்க? இதுல நிக்கிறது தான் வல்லமை. ஏன் நிற்கிறோம்? பிசாசானவன் சகல தந்திரங்களோடு, சகல விதமான அவனுடைய ஆயுதங்களோடு நம்ம எதிர்த்து வருகிறான். நாம் என்ன பண்ணுகிறோம்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அவனை எதிர்த்து நிற்க, எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு, போட்டுக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டு, எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டு ரெடியா என்ன பண்ணுறோம்? நிற்கிறோம், ஓடுறதில்லை. இந்த யுத்தத்தில் நாம் ஓடுகிறது கிடையாது, இதற்கு பயந்து ஓடுகிறது கிடையாது, பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடுகிறது கிடையாது, வாழ்க்கை போராட்டங்களுக்கு பயந்து ஓடி ஒளிகிறது கிடையாது. நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். ஏற்கனவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே நாம் தப்பிக்கும் வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தப்பித்துக் கொள்கிற வழி இங்க வார்த்தையிலே இருக்கிறது. ஆகையால் என்ன பண்ணுகிறோம்? இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு, இந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை வைத்துக் கொண்டு போராட்டத்தின் மத்தியில் என்ன பண்ணுகிறோம்? களத்திலே நிற்கிறோம். நாம் ஓடுகிறது இல்லை, நிற்கிறோம். நிற்கும் போது நாம் தோல்வி அடைகிறதே கிடையாது. ஐயோ நான் நின்னங்க, நான் தோத்து போனேங்கன்னா எல்லா வர்க் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தாங்களான்னு பார்க்கணும். முதல்ல அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு நின்னாங்களான்னு பார்க்கணும். அது வேற பிரசங்கம், அது ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும். அது அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் தரித்து கொண்டு என்ன பண்ணணுமா? நிற்க வேண்டும். சாத்தானுக்கு எதிராக நிற்க வேண்டும். எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை வைத்துக் கொண்டு நின்னால் நிச்சயமாய் தோற்க முடியாது, நாம் ஜெயித்தே ஆவோம். ஆகையால் அடைக்கலம் புகுகிறது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய நம்பிக்கையை வைத்து, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே அதிலிருந்து தப்பித்து காக்கப்படுவதற்கு வழி என்று வார்த்தையை நம்பி ஓடுகிறோமே, அதுதான் அடைக்கலம் புகுகிறது. எத்தனை பேர் வார்த்தையை நம்பி ஓடுறீங்க? இப்ப வேற ஏதாவது பார்ப்போம் போவீங்களா? கிடையாது. பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? வார்த்தையை இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது மனம் தளர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் நிறுத்தக்கூடாது, தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. பிரச்சனை வரும்போதுதான் இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் வர்றதுதான். ஆனா நீங்க அதை மேற்கொள்ள போகிறீர்கள், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள போகிறீர்கள். அதிலிருந்து தப்பிக்கும் வழி தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் நாம் அடைக்கலம் புகும் இடம். ஃபோர்ட்ரஸ், கோட்டை. அடைக்கலம் என் கோட்டை என்று சொல்வேன். கோட்டை என்று சொன்னால் அரணிப்பான இடம். அந்த பாதுகாப்பான அரணிப்பான இடத்திற்கு பின்னால் நின்று கொண்டு எதிரியை தாக்குகிற இடம். It is a place of protection from which you attack the enemy. That is fortress. Kottai endru sonnal paadhugaappana aranippana oru idam. Andha paadhugaappana idathile nindru kondu enna pandrom? Anga poi olinjittilla, anga irundhu kondu enemy ai virodhiyai thaakikondirukrom. Indha paadhugaappana aranippana idam enna? Gamanippom Mattai 7 adhigaram paarungal. Idhukkella aavikkuriya artham dhaan. கோட்டை என்று சொன்னா நம்ம கோட்டையில ஓடி போய் பதுங்குறது இல்ல. கோட்டையில அந்த காலத்துல ஓடி போய் பதுங்கினாங்க, அதனால அந்த மொழிகள் அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்காங்க, என் கோட்டைன்னு சொல்லி. ஆனா கோட்டைன்னு கோட்டையிலே போய் பதுங்குறோம் கிடையாது. அது ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கோட்டை என்ன? இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பான இடம், அரணிப்பான இடம் என்ன? நம்மை பாதுகாக்கிற இடம். அந்த இடத்திலிருந்து நம்முடைய விரோதியை, சாத்தானை மடங்கடிக்க தாக்கக்கூடிய இடம் அது என்ன? பார்ப்போம். மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம் முதல், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகரனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
1: உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லது அவங்க மறுபடியும் வார்த்தைக்கு தான் வருது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. இந்த 91 சங்கீதம் போனால் எங்க போனாலும் இதை விட போறது இல்லை, திருப்பி திருப்பி எங்க வர போறோம், வார்த்தைக்கு தான் வரப்போறோம். அந்த ரகசியமான நம்முடைய ரகசிய இடம், மறைவிடம் என்ன? அது கர்த்தருக்குள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதுல ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய அடைக்கலம் போகிற இடம் என்ன? அது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த தப்பிக்க வேண்டிய வழியை அதிலிருந்து புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், அதுதான் நம்முடைய அடைக்கலம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நல்லா கவனிங்க, ரெண்டு வீடு பார்த்தா பாடும்போது சொன்னேன், ரெண்டு வீடு. ஒன்னு மணலின் மேல் கட்ட வீடு கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஒன்னு சரியான அஸ்திபாரம் இல்லை, இன்னொன்று சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்குது. இந்த சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்படாத வீடு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது? பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல் மோதுறது. நாலு காரியம், பெருவெள்ளம் வந்து பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல் மோதுறது, நாலு காரியம். அதே பாஷை, அதே வார்த்தைகள் அப்படியே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு? கல்லின் மேல் வீட்டு கட்டினவனுக்கும். அவனுக்கு என்ன வந்தது? அவனுக்கு லேசா மழை வந்து இல்ல வராம விட்டுச்சுன்னு சொல்லியிருக்கான். அவனு மேல மழையே வரல, அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வரல, அந்த வீட்டை எந்த காற்றுமே வந்து மோதல, எந்த வெள்ளம் மோத வந்து தாக்கலன்னு சொல்லியிருக்கா? கிடையாது. அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? பெருமழை சொரிந்து 25 வசனம், பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது. இந்த மணலின் மேல், அதாவது சரியான அஸ்திபாரம் இல்லாமல் கட்டினவனுடைய வீட்டின் மேல் என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகள் தான் எங்க வந்தது? சரியான அஸ்திபாரத்தோடு கல்லின் மேல் கட்டினவனுடைய வீட்டு மேலையும் வந்தது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மனுஷருக்கு சாதாரணமாக வருகிற சோதனைகளை அல்லாமல், அதாவது எல்லா மனுஷருக்கும் சாதாரணமாக வர்ற சோதனை அல்லாமல் வேறென்று உங்களுக்கு வருகிறது இல்லை என்றார். எல்லா மனுஷனுக்கு என்ன வருது? அதுதான் வருது. அவனுக்கு மழை அடிக்குதா, நமக்கும் மழை அடிக்குது. அவனுக்கு வெள்ளமா, நமக்கும் வெள்ளம். அவனுக்கு காத்தடிக்குதா, நமக்கும் காத்தடிக்குது. அவன் வீட்டுல மோதுதா, நம்ம வீட்டுலயும் வந்து மோதுது. என்ன வித்தியாசம்? நம்ம வீட்டுல வரல, அவன் வீட்டுலதான் வந்ததுன்னு அர்த்தமா? கிடையாது. ரெண்டு இடத்துக்கு வந்தது. மனித பிரச்சனைகள், மனுஷன் காண்கிற பிரச்சனைகள், இந்த உலகத்துல மனுஷனுடைய தீமையான உலகத்திலே வருகிற பிரச்சனைகள் பொதுவாக எல்லாருக்கும் வருகிறது. ஆனா என்ன வித்தியாசம்? அந்த வீடு விழுந்தது, இந்த வீடு நின்னுச்சு. அப்ப நின்ன வீடு ஏன் நின்னுச்சு? கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்படின்னா என்ன? இயேசுவே சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனை கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்லுகிறார். ஏன் நின்னுது? இவ்வளவு மனித பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனைகளை தாங்கி, இவ்வளவு காற்றடித்து வீட்டுல மோதி வெள்ளம் வந்து மழை வந்து எல்லாம் வந்த பிறகு ஏன் இந்த வீடு நின்னுச்சு? வசனத்தை கேட்டு அதன்படி செய்ததுனாலே நின்றது. விழுந்த வீடு என்ன? ஏன் விழுந்தது? வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாததுனால அவனுடைய வீடு விழுந்தது. அந்த அஸ்திபாரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த அஸ்திபாரம் தான் மிகவும் முக்கியமான அஸ்திபாரம். கோட்டை, the fortress is hearing and doing the word of God. கோட்டை என்பது ஒரு ஸ்திரமான, அரணிப்பான, பாதுகாப்பான இடம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு விரோதியை தாக்கலாம் நாம். அந்த கோட்டை என்றால் என்ன? சங்கீதம் 91 அதிகாரத்திலே கோட்டை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அவன் கோட்டை. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்வது.
2: எனக்கு கோட்டையை போல இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதன்படி செய்யும் போது அந்த ஸ்ட்ராங் பொசிஷன், அந்த பாதுகாப்பு, சேஃப்டி பொசிஷன், பாதுகாப்பான ஸ்திரமான இடத்திலே நாம் நிற்கிறோம். விழக்கூடாத இடம், தாக்குதல் மடிந்து போகக்கூடாத இடம், அரணிப்பான இடம், பாதுகாப்பான இடத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற போது அந்த பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டு நாம் என்ன பண்ணுகிறோம், விரோதியை. அப்ப என்ன ஆகுது, அந்த அரணிப்பான இடத்துக்கு பின்னால் நின்றுகிட்டு உங்களுடைய அம்புகளை எய்யும் போது என்ன ஆகிறது, அவனுடைய அம்பு உங்க மேல பட மாட்டாது, ஆனா உங்களுடைய அம்பு அவனை போய் சேரும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்க, இன்னொரு சங்கீதத்தை எடுப்போம், 18 சங்கீதம் 1:2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன், கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகம். எடுப்போம் 18 சங்கீதம் 1:2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுவேன், கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எப்படி விவரிக்கிறார் பாருங்க கர்த்தரே. இன்னொரு வசனம், உபாகமம் 32:30-31 வசனம். அவருடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கூடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் எத்தனை பேரையும் ஓட்டுவார்களாம், 10,000 பேரை எப்படி? இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்தில் சரீர பிரகாரமாக விரோதிகளை சந்தித்தார்கள். பல தேசங்கள் அவர்களுக்கு வந்தது, பல ராஜாக்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள், அப்படிப்பட்ட எதிரிகளை சந்தித்தார்கள். அப்பொழுது ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஓட்டினார்கள். ஏன்? அவர்களுடைய தெய்வம் அவர்களை கைவிட்டு விட்டதாம். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அவங்களே சொல்றாங்களாம், நாங்க நம்பி கண்மலை என்று சொன்னால் நாம் நம்பி இருக்கிற நம்முடைய ஸ்ட்ரென்த். அவர்களே சொல்றாங்க, அவங்க தெய்வம் போல நம்ம தெய்வம் இல்லப்பா, நம்ம தெய்வம் நம்மள நல்ல நேரத்தில் கைய விட்டு கழுவிடுது, அவருடைய தெய்வம் அவர்களை கையை விட கழுவிடுது இல்லை. அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து, அவர்களுக்கு கோட்டையை போல நின்று அவர்களை பாதுகாத்து அவர்களை முன்னேற செல்லு செய்கிற தெய்வம். ஆகையால் தான் அவங்க ஒருவர் 1000 பேரும் 2 பேரையும் ஓட்டுகிறார்கள். ஏன்? நம்முடைய தெய்வங்கள் நம்மை கைவிட்டு விடுகின்றன, அவருடைய தெய்வம் அவர்களை கைவிடுகிறது இல்லை என்று யார் சொல்லுகிறதாம்? ஹலோ, விரோதிகள் சொல்றாங்க. வேதத்தில் இதை ஒரு தடவை பண்ணணும்னு வச்சிருக்கிறேன். விரோதிகளின் வாயினால் வந்த விசுவாச வார்த்தைகள், அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு ஒரு எடுத்து காமிக்கிறான் பாருங்க. வேதத்திலிருந்து அவன் சொல்றான், அவங்க தெய்வம் அவங்கள கைவிடாதுன்னு. விசுவாசி என்ன சொல்றாரு, என்ன கைவிட்டாருங்க? விசுவாசி சொல்ற வார்த்தை இது. ஆனா அவிசுவாசி என்ன சொல்றான், அவர்கள் தெய்வம் அவங்கள கைய விடவே விடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நம்முடைய கண்மலை நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நம்முடைய தேவன் நம்ம ஒருபோதும் கைவிடுகிறது கிடையாது. அவங்கதான் பயப்படணும், அவருடைய தேவன் கைவிடுகிற தேவன். நம்முடைய தேவன் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. ஆகையால் தான் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் ஏன் துரத்துறான்னா, அவங்க தெய்வம்லாம் விட்டு ஓடிடுது. பிரச்சனை வரும்போது ஒன்னும் பக்கத்துல நிக்கிறது கிடையாது. நம்ம தேவனும் பிரச்சனை நேரத்துலதான் நமக்கு கோட்டை போல, நம்முடைய அரணை போல அவர் நின்று நம்மை பாதுகாக்கிறார். அவிசுவாசிகள் சொல்றாங்களாம், மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்கள் சொல்லுவாங்க, அவங்க கண்மலை வேற, அது வேற மாதிரி, அது அவர்களை விட்டு போகாது என்று அவர்கள் சொல்லுறாங்களாம். சமீபத்தில் யாரோ எனக்கு ஒரு கதையை சொன்னாங்க, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப திருடி, ரொம்ப மோசம் பண்ணி, ஊழல் பண்ணி, எல்லாம் பண்ணி, பெரிய பெரிய பணக்காரனான ஒரு மனுஷன். அவனுக்கு எதிராக 1008 கேஸ் உலக ஊர் பூரா போட்டு, அவனை கோர்ட்டுக்கு இழுத்து, அவனை போலீஸ் பிடிச்சி, அவனை சிபிஐ வரைக்கும் பிடிச்சி, எல்லாம் பிடிச்சி பண்ணாலும் அவன் ரொம்ப காமா இருப்பான். ஆள் நல்லா சிரிச்சு பேச்சு சந்தோஷமா, யார்ட்டையும் கோபம் ஒன்றும்
1: பிரச்சனையே இல்லை, ரொம்ப டென்ஷனே கிடையாது, ரொம்ப ஜோரா இருப்பான். அதை பார்த்துட்டு ஒரு விசுவாசி சொல்றான், விசுவாசி எப்படி இருக்கணுமோ அவன் அப்படி இருக்கிறாங்க. பிரச்சனையின் நேரத்துல விசுவாசி எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுதோ அவன் அப்படியே இருக்கிறான்னு சொன்னார் ஒருத்தர். கரெக்ட் தான் அது. சில நேரத்தில் விசுவாசிகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை கைவிட்டாருன்னு அவங்க நம்புறாங்கன்னு தெரியுது. விசுவாசிகள் இருக்கிற நிலையை பார்த்தா, அவர்கள் இருக்கிற டென்ஷனை பார்த்தா தேவன் அவர்களை கைவிட்டு விட்டாருன்னு அவர்கள் எண்ணி விட்டார்கள். ஆனா நம்முடைய தேவன் நம்ம ஒருபோதும் கைவிடுகிறவர் கிடையாது. நல்லா கவனிப்போம். சங்கீதம் 91, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப நாம் சொல்ல வேண்டும், தேவன் நம்முடைய கோட்டையா இருக்கிறார், நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, நம்மை விட்டு விலகுகிறதில்லை, அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் சொல்லுகிறோம். 3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இது பிசாசனுடைய கரத்திலிருந்து தேவன் நம்மை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, வேடனுடைய கண்ணிக்கும். பிசாசு ஒரு வேட்டைக்காரனை போல சொல்லிருது வேதத்துல. அவன் எதுக்கு வேட்டையாடுறான், யாரையாவது பொறி வைத்து பிடிக்க முடியுமா? அதான் கண்ணி, ஸ்னேர். ஸ்னேர் என்று சொன்னால் பொறி வச்சு பிடிக்கிறது. யாரையாவது பொறி வச்சு பிடிக்க முடியுமா? இந்த கண்ணி என்று சொன்னால் என்ன? ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய ஆவிக்குரிய நடக்கையிலிருந்து, ஸ்பிரிச்சுவல் வாக், ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய காலை தடுமாற செய்கிற எது ஒன்றாக இருந்தாலும் அதுதான் இந்த வேடனுடைய கண்ணி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம், நம்ம காலை பொறி வச்சு மாட்டு வைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணிருக்கான், வேட்டையாடி திரிந்து கொண்டிருக்கிறான், எப்படியாவது மாட்டை வைக்க வேண்டும் என்று. ஆகையால் தான் வேதவசனம் சொல்வது, வேடனுடைய கண்ணிக்கும் நம்மை தப்புவிப்பார் என்று. வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிப்பார். அவன் கண்ணி வைத்துக் கொண்டு பொறி வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறான். எலி பொறி வைத்து உங்களுக்கு பழக்கம் இல்லையா? பொறி வைக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படின்னு. நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வழங்குவது. எப்படி சாத்தான் பொறி வைக்கிறான்? பொறி வைக்கிற ஆள் போய் எலிய பிடிக்கிறது இல்லை, பிடிக்கிறாங்களா? பொறி வச்சுட்டு அவர் பாட்டு தூங்குறார். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த எலி மாட்டிக்கிட்டு இருக்குது. அவர் போய் பிடிக்கிறது இல்லை, அந்த பொறியும் ஓடி போய் பிடிக்கிறது இல்லை. ஆளை நடந்து போயிட்டு இருக்கிற ஆளை போய் பொறி பிடிக்குதா? போய்கிட்டு இருக்கிற எலிய பொறி ஓடி போய் பிடிக்குதா? கிடையாது. பொறிய பசங்க வச்சு விட்டுறாங்க. அந்த பொறிக்குள்ள ஒரு தேங்காயோ ஒரு ஏதோ ஒண்ணு, ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒன்று அந்த எலிய சுண்டி இழுக்கும்படியாக அது போற எலிய திரும்பி பார்க்க வைக்கிறது. முதல்ல திரும்பி பார்க்க வச்சு அப்புறம் ஆசை உண்டாக்குது. அது கிட்ட வந்து அது மோந்து பார்த்து அந்த வாசனை இன்னும் அதிகான ஒண்ணு, அதை சாப்பிட்டுதான் போனது மனசு வச்சு வாய உள்ள விடுது, ஒரேடியா மாட்டிக்குது. அவ்வளவுதான். இந்த சாத்தானுடைய பொறியும் அப்படிதான். சாத்தான் பொறி எப்படி? அதுவும் அப்படிதான். சாத்தான் ஓடி திரிஞ்சு அவன் போய் யாரையும் பிடிக்கிறது இல்ல. அவன் வந்து பொறி வச்சுட்டு பேசாம உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், யார் இதுல மாட்டுவான். அந்த பொறியில ஒரு அட்ராக்ஷனை வைத்துடுறான். அதுல சில பாவங்களை ஒரு கவர்ச்சியாக உண்டாக்கி அதை வைத்து விட்டு, இது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிறவன இந்த பக்கம் போவானா, இவன் இதை கவனிப்பானா, இவன் இதுல விழுவானா என்று வேடிக்கை பார்த்துக்கணும். அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாதுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவன் நினைச்சாலும் உங்களை விழுங்க முடியாது. அவன் நினைச்சாலும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்களா கொண்டு போய் காலை உள்ள விட்டாதான் அவன் பிடிக்க மாட்ட முடியும். வாசிப்போம் யாக்கோபு. ஆகியால் தான் பாருங்க, இந்த பழைய கோயில்கள் பேசுவாங்க, சாத்தான் என்ன இப்படி பண்ணிட்டான். அந்த சாட்சியை நிறுத்திட்டேன் நான். இந்த சாத்தானுடைய சாட்சியே வேணான். நான் விசுவாசிக்கிற சாத்தான் ஒண்ணும் பண்ணவே முடியாதுன்னு. அவன் பண்றதான் சொல்லுங்க. அவனால முடியுமானால் நம்மளை வீழ்த்த முடியுமானால், நம்மை விழுங்க முடியுமானால், நம்ம அழிக்க முடியுமானால் இன்னைக்கு நம்ம இருப்போம் நினைக்கிறீங்களா? அவன் எவ்வளவு வேலை பண்ணிருப்பான், இந்நேரம் சும்மா விட்டு வச்சிருப்பான். நம்ம எல்லாம் ஏன் மாட்டாம இருக்கிறோம்? ஏன்னா அவனால எல்லாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. 1 யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று. சோதனையில மாற்ற மனுஷன் பாக்கியம் ஒன்று கொடுத்துருக்கு. ஹலோ, சோதனையை சகிக்கிற மனுஷன், அதுல மாற்ற மனுஷன் இல்ல. இந்த சோதனையில என்ஜோர் பண்றவன், இந்த சோதனை

உன்னால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஹலோ, ஆண்டவர் என்னங்க இந்த மாதிரி சோதனை, இந்த தீமையான சோதனை எல்லாம் ஆண்டவர் தர்றதே கிடையாது. வேதத்தில் சொல்லியிருக்குது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாது சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா வாயை திறந்து வீணா பிசாசன் இடத்துல மாட்டிக்குவீங்க. அதுதான் காத்துட்டு இருக்கான் பிசாசு. தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லாதீர்கள். தேவன் இப்படிப்பட்ட தீமையான சோதனைகளை, பாவ சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. தேவனை பாவத்தை வச்சு சோதிக்கிறாரு. பாவத்தில் விழுந்துட்டு ஐயோ தேவன் நாங்க இப்படி சோதிச்சிட்டாரு நம்ம சொல்றதுக்கு கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட சோதனைகளை உண்டாக்குகிறது கிடையாது. சோதிக்கப்படுகிறேன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தீமையான காரியத்தை கொண்டு உங்களை சோதித்து பார்க்கவே மாட்டார். பாவத்தை வச்சு சோதிக்க மாட்டார். மற்ற தீமையான காரியங்களை வைத்து உங்களை சோதித்து பார்க்க மாட்டார். அவன் அவன் தன் தன் எப்படி சோதிக்கப்படுறான் கவனிங்க. இங்க வேத வசனம் தெளிவா சொல்லுறது எப்படி சோதிக்கப்படுகிறோம். தேவனா சோதிக்கிறார் கிடையாது, அவன் அவன் தன் தன். எல்லாரும் சொல்லுங்க, அவன் அவன் தன் தன். தன் தன் அவன் அவன் வழியில போய் சோதிக்கப்படுறான். அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனையில மாற்றதுக்கு என்ன காரணம்? அவன் அவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இந்த எலி மாதிரிதான் கதை. பொறி வச்சிருக்கிறான் சாத்தான், இவன் பசம் போயிட்டே இருக்கிறான். போற வழியில ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு பாவ செயல், ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு சிந்தை, ஏதோ ஒரு பாவத்தை குறித்த ஒரு கவர்ச்சி அவனை இழுக்கிறது. அவன் தன் அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே அவன் இஷ்டம், அதனால்தான் சோதிக்கப்படுறான். தேவன் இதுல கிடையவே கிடையாது. தேவன் சோதிக்கல. இவன் பேசாம போயிட்டு இருக்கான், வழியில சாத்தான் வச்சன அந்த பொறி இருக்குது. அந்த தேங்காயை பார்த்தோன்னு சும்மா போக முடியல, இது எப்படியாவது வாயை வச்சுட்டு தான் போகணும்னு இருக்கு, அதுலதான் மாற்றுறது. அவனவன் தன் தன் இச்சையினாலே, சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. யாரும் இழுக்கல, இவனே இழுக்கப்படுறான், வசீகரம் பண்ணப்படுகிறான். கவர்ச்சி அதிகரிக்குது, போறான் கிட்ட, இழுக்கப்பட்டு சிக்குண்டு. ஹலோ, அந்த பொறியை தான் சொல்றார். பார்க்கறான், ஆசைப்படுறான், கிட்ட போறான், மாட்டிக்கிறான், சோதிக்கப்படுகிறான் இல்லையா? நல்ல யோசித்து பாருங்க, எப்படி வந்தது சோதனை? அப்படிதான் வந்தது. பார்த்து அந்த பொல்லாத காரியங்களே இதை செய்து பார்த்தா எப்படி, இதை அனுபவிச்சு பார்த்து அப்படி ஆசைப்பட்டு பக்கத்தில் போய் அதை அவன் எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற படியில் தானே போய் மாட்டிக்கிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து, இச்சைனா ஒரு சிந்தை இல்லையா, ஒரு ஆசை, தீய காரியங்களை குறித்த ஒரு ஆசை இச்சை, அது கற்பம் தரிக்குதான். ஒரு பெண் எப்படி கற்பம் தரிக்கிறாளோ அது போலவே இது என்ன ஆகுது, உள்ளத்துக்குள்ள மனதுக்குள்ள போய் என்ன ஆகுது, கற்பம் தரிக்குது. இந்த seed of bad thoughts, கெட்ட சிந்தைகள் ஆகிய விதைகள் உள்ள போய் கற்பம் தரிக்குது. எப்படி சோதனை உண்டாகுதுன்னு சொல்றார். ஒரு மனுஷன் எப்படி சோதிக்கப்படுறான், எப்படி விழுந்து போகிறான், எப்படி பிசாசனால் தோற்கடிக்கப்படுகிறான் என்பதை விவரிக்கிறார். எப்படி தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை விளக்கிறார். எப்படி அது ஆகுதுன்னு, எப்படி ஆகுது இச்சையானது, என்ன ஆகுது, கற்பம் தரிக்கிறது. உள்ள போய் ஒரு சீட் மாதிரி உள்ள போய், விதை மாதிரி உள்ள போய் அது உற்பத்தி ஆகிறது. போக போக போக குழந்தை எப்படி கற்பத்தில் வளருகிறதோ அது போல இந்த ஆசை உள்ளத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மனதில் அந்த ஆசையை வச்சு வளர்த்து கொண்டே இருக்கிறான். யாரும் திடீர்னு விழுந்துறது இல்லை சோதனையில், இவன் வளர்த்து கொண்டே இருக்கிறான். கற்பம் தரித்து பாவத்தை, பாக்குறீங்களா வசனத்தை, 15 வசனம், கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்படிதான் மாற்றாங்க. முதல்ல ஒரு ஆசை உண்டாகிறது, அந்த ஆசை மனதில் என்ன ஆகுது, வளர இடம் கொடுக்கிறோம். அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அது பிறந்துருது. என்னத்தோ ஆசைப்பட்டோமோ எதை நினைச்சோமோ அது ஒரு நாள் என்ன பண்ணுகிறது, பிறந்து விடுகிறது நம்முடைய வாழ்க்கையில குழந்தை மாதிரி. கற்பம் தரித்து எப்படி பிறகுதோ அது போல இந்த ஆசைகளும் கற்பம் தரித்து ஒரு நாள் உண்மையாகவே அந்த ஆசைப்பட்ட காரியங்கள் நடந்து விடுகிறது. இப்படிதான் மனுஷன் சோதனைக்கு உட்படுகிறான். என் பிரியமான சகோதரரே, பாருங்க சபை ஆட்களுக்கு எழுதுறார் விசுவாசிகளுக்கு, மோசம் போகாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதுல மாட்டி

தான் ஆகணும்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன் சொல்றார் மோசம் போகாதிருங்கள், இப்படி மாட்ட வேண்டிய அவசியமே இல்ல, பொறி இருக்குதுன்னு சொல்றமே. சாத்தான் வேடனுடைய கண்ணி, அவன் அந்த பொறிய வைத்திருக்கிறான். அவன் ஒண்ணு வந்து உங்களை பிடிக்க முடியாது. அவன் நினைச்சாலும் அவனுடைய எல்லா சக்தியும் உபயோகப்படுத்தி நரகத்தின் எல்லா ஆவிகளும் வந்தா கூட உங்களை பிடிச்சி அந்த பொறியில மாட்டி வைக்க முடியவே முடியாது. அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொறியும் வந்து உங்களை ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அது பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்குது ஒரு மூலையில. சாத்தானும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பொறியும் அப்படியே காத்துக்கிட்டு இருக்குது. யாரு போய் மாட்டுறது? நீங்க தான் போய் மாட்டுறீங்க. We are responsible for falling into the temptations of the devil. பிசாசனுடைய சோதனைகளுக்குள்ள உழுகிறதுக்கு பிசாச குற்றம் சொல்லாதீர்கள், நாம தான் அதுக்கு பொறுப்பு. ஹலோ, ஐயோ பிசாசு பண்ணிட்டான். பிசாசு என்ன பண்ண, அவன் பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நீங்க ஏன் போய் மாட்டினீங்கல்ல, அவன் பொறி வச்சிருக்கு பேசாம உட்கார்ந்துருக்கா. நீங்களும் யார் போய் மாட்ட சொன்னது? அது எப்படி மாட்டுறீங்க? இச்சையில சிக்குண்டு அதையே மனதுல வச்சு வளர்த்து வளர்த்து கடைசியில வளர்த்தது அந்த நினைச்சது அப்படியே உண்டாயிடுது வாழ்க்கையில. பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். எத்தனை பேர் மோசம் போக போறது இல்ல? எத்தனை பேர் இதனை சாத்தான் இன்னைக்கெல்லாம் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், சாத்தான் தன்னுடைய எல்லா வல்லமையும் சகல பசுத்தாவிகளையும் பயன்படுத்தினால் கூட என்னை விழச் செய்ய முடியாது. அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. அவன் என்னை தோற்கடிக்க முடியாது. அதுதாங்க உண்மை. இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். இதுதான் நம்ம விசுவாசிகளுக்கு தெரியறதில்லை. இதுதான் கிறிஸ்தவ சத்தியம். அவன் என்ன, அவன் எவ்வளவு வல்லமை உபயோகப்படுத்தினாலும் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம தான் போய் மாட்டுகிறோம். ஆகையால் தான் சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்பு வைக்கிறார். எப்படி வேடனுடைய கண்ணிக்கு தப்புறா? இதனாலதான் இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் இல்லை. ஏன் எல்லாருக்கும் இல்லை? எல்லாரும் இந்த அடைக்கலம் புகுறதுல, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் புகுறது கிடையாது. எல்லாரும் இந்த கோட்டை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்ததன்படி செய்கிற இந்த கோட்டைக்குள்ளாக வசிப்பது கிடையாது. ஆகையால் தான் பாவ சோதனைகள்ல, பிசாசின் சோதனைகள்ல போய் சிக்குண்டு விழுகிறார்கள். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்காது. சும்மா வேதத்துல எழுதி இருக்கிறதுனால ஒன்று நடக்காது. சங்கீதம் 91 சொல்றதுனால அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்குமா? நடக்காது. 91 சொல்றதுனால நடக்காது. நீங்க அதன்படி செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். யாருக்கு இது நடக்கும்? அந்த மறைவிடத்திலே தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த கொடைக்கு கீழாக, இந்த நிழலுக்கு கீழாக தங்குகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தைக்குள்ளாக அடைக்கலம் புகுகிறவனுக்கு. யாருக்கு இது நடக்கும்? இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்கிற அந்த கோட்டைக்குள்ளாக, அதன் பாதுகாப்புக்கு பின்னாலே நின்று கொண்டு பிசாசை தாக்குகிறவனுக்கு இந்த வார்த்தை நடக்கும். சும்மா 91 சொல்லுதுன்றதுனால நடக்காது. 91 சொல்லுது, 91 சொல்லுது, 100 தடவை சொன்னாலும் அது நடக்காது. இதன்படி செய்கிறவர்களுக்கு தான் இது நடக்கும். அமைதலாயிட்டீங்க. வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைக்கிறார். பிசாசுடைய கரத்திலும் தப்பு வைக்கிறாரா இல்லையா? 91 சங்கீதம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது, பிசாசனுடைய சகல திட்டங்களுக்கும், அவன் வைத்திருக்கிற சகல விதமான கண்ணிகளுக்கும், அவன் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க வைத்திருக்கிற சகல விதமான காரியங்களிலிருந்து உங்களை தப்பு விப்பார். நிச்சயமா தப்பு விப்பார். எப்படி தப்பு விப்பார்? நீங்க ஏதோ அப்பப்ப வந்துட்டு போறதுனால தப்பு விப்பாரா? கிடையாது. அப்பப்ப வெறும் கிறிஸ்துவ கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கு ஆண்டவர் தொழுது கொள்றதுனால தப்பி விப்பாரா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் செல்லாது. யாரை தப்பு விப்பார்? இந்த மறைவிடத்திலே தங்கி, இதுல அடைக்கலம் புகுந்து, இந்த வார்த்தையை விசுவாசித்து இதன்படி செய்து இந்த கோட்டைக்கு பின்னாலே வாழ்கிறவனை அவனை தப்பு விப்பார். ஏன்னா அவன் விழ முடியாது. ஏன்? அவன் விழிப்பாக இருக்க போகிறான். அவருடைய மறைவிடத்திலே, அவருடைய நிழலிலே, அவருடைய கோட்டையிலே, அவருடைய அடைக்கலத்திலே அவன் இருப்பான். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? நாம் எல்லாரும் அப்படி இருக்க விரும்புகிறோம் இல்லையா? இந்த வசனத்தை அப்படி பார்த்தது இல்லை, ஆனா இப்ப அப்படி பார்க்க போறோம். போக போக போக ஒவ்வொரு வசனத்தையுமே அப்படித்தான் நாம் காணப்போகிறோம். மோசம் போகாதிருங்கள். எப்படி மோசம் போகிறோம்? கொஞ்சம் எண்ணி பாருங்க. நீதிமொழிகள் 6:2 என்ன சொல்லுது? உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். எப்படி மோசம் போகிறோம் தெரியுமா? ஐயோ தேவன் தாங்க என்ன இப்படி பண்ணிட்டாரு? கிடையாது, தேவன் பண்ணவே இல்லை. இல்ல பிசாசு தாங்க இப்படி பண்ணா? இல்லங்க, பிசாசு பண்ணவே இல்லை.
இல்லங்க சூழ்நிலைதான். சூழ்நிலை என்னங்க, மலையே நகர்த்திடலாம் நீங்க, அவ்வளவு பெரிய சக்தி உங்களுக்கு இருக்குது. சூழ்நிலையும் ஒண்ணும் பண்ணல. பின்ன என்ன பண்ணுது, எப்படி மோசம் போனீர்கள்? உங்கள் வாய்மொழியால் சிக்குண்டு வாயின் வார்த்தைகளால் பிடி பட்டோம். நல்லா எழுதி வச்சுக்க வேண்டியதுதான் எல்லாரும். வாய்மொழியால் சிக்குண்டு வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டோம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாமல், நம்பிக்கை கேதுவான காரியங்களை பேசாமல், விசுவாசத்தை பேசாமல், அவ நம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நான் பேசும்போது, அதை விசுவாசிக்கும் போது, நாம் அந்த அடைக்கலத்தில் இல்லை, அந்த கோட்டைக்கு பின்னால. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதன்படி செய்கிறவர்கள் அல்ல. நமக்கு இந்த 91:3 நிச்சயமாக அப்படி செய்தால் நடக்காது. இந்த பொல்லாதவனுடைய அக்னியாஸ்திரங்கள், எபேசியர் 6:16 சொல்லியிருக்கிறது, பொல்லாங்கனுடைய அக்னியாஸ்திரங்கள் என்று சொல்லி, அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. பிசாசு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான் என்பது குறித்து ஒரே ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். உண்மையாகவே பிசாசு நம்ம ஒன்று செய்ய முடியாது. இப்ப நான் நல்ல விலகி சொல்லிட்டேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிசாசும் ஒன்றும் செய்யறது இல்லை, அந்த பொறியும் ஒன்றும் பண்றது இல்லை. அதாவது அந்த அவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், பொறி பேசாம இருக்குது. நாம தான் போய் மாட்டுகிறோம். சீஷர்கள் பாருங்க, இயேசு அனுப்பினார், சீஷர்களை வெளியே அனுப்பினார், போய் எல்லாரும் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தில சொஸ்தமாகுங்கள்னு சொல்லி அனுப்பினார். திரும்பி வந்து ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. லூக்கா 10:17 நினைக்கிறேன் வாசிக்கிறோம். அவர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில பிசாசுகள் கூட எங்களுக்கு பயந்து நடுங்குகின்றன என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிசாசு கூட எனக்கு பயந்து நடுங்குதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிசாசு மின்னலாய் போல் வானத்திலிருந்து விழுந்ததை நான் கண்டேன்றார். என்ன சொல்றாரு, உனக்கு இப்பதான்பா தெரியுது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக பிசாசு வானத்திலிருந்து மின்னலை போல விழுந்ததை நான் பார்த்துட்டேன். ஆயால் பிசாசை விரட்டுறேன், அவனுக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், தோற்கடிக்கப்பட்டவன். தேவன் வந்து பிசாச அன்றைக்கே தோற்கடித்து விட்டார், இன்றைக்கு தோற்கடிக்கிறது இல்ல. தேவன் வந்து பிசாச இயேசுவை கொண்டு சிலுவையில தோற்கடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வான மண்டலங்களிலே, பரலோகத்திலே அவனை கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளார், அன்றைக்கே தோற்கடித்து விட்டார். அவன் வெளியேற்றப்பட்டான், அவனும் அவனுடைய சேனையும் அன்றைக்கே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. சிலுவை வர்ற வரைக்கும் காத்திருந்து இயேசுவை சிலுவையில வைத்து பிசாசை தோற்கடிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிலுவையில ஏன் தோற்கடிக்க வச்சார் இன்னொரு விதத்தில் என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் தங்களுடைய பாவத்தின் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிசாசனிடத்தில் கொடுத்து விட்டார்கள். மனிதர்களாயிருந்தவர்கள் அந்த பிசாசிலிருந்து திரும்ப அதை பெறுவதற்கு, அதை ஜெயித்ததை திரும்ப எடுப்பதற்கு மனிதன் என்று அவர் செல்ல வேண்டும், மனிதனாக அவர் செல்ல வேண்டும். ஆகையால் தான் மனிதனாக இறங்கி வந்தார். மனிதன் தான் இந்த அதிகாரத்தை பிசாசனிடத்தில் கொடுத்துட்டான். இப்ப மனிதன் தான் வந்து அதை பிடுங்க வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும். ஆகையால் தான் தேவன் மனித உருவத்தில் இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையில மறித்த போது மனிதர்களுடைய வாழ்க்கையில பிசாசுடைய கிரியை அழித்தார். ஹலோ, பிசாச தேவன் சிலுவையில் அழிக்கல, மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவன் செய்யும் கிரியைகளுக்கு அதிகாரத்தை குலைத்து போட்டார். மனிதருடைய வாழ்க்கையில் அவன் இனி ஒன்று செய்யாதபடிக்கு அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி போட்டார். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக ஜீவிக்கிற எந்த மனிதரையும் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. வானத்திலிருந்து மின்னலை போல பிசாசு கீழே விழுகிறதை கண்டேன் என்று சொல்றார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். சத்துருடைய வல்லமை ஒன்றும் நம்மை சேத படுத்தாது என்று சொன்னார். படுத்தாதான் படுத்துமா? இயேசு என்ன சொல்றாரு, பிசாசுடைய வல்லமை உங்களை ஒன்றும் சேத படுத்தாது. அப்புறம் என்னங்க இந்த கோயில்கள்ல சாட்சி, பிசாசு தான் பண்ணான், பிசாசு தான் பண்ணான். இயேசு சொல்றார், பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாரும் சொல்லுவோம், பிசாசனுடைய வல்லமை ஒன்றும் உங்களை. பாருங்க, இந்த பாஸ்டருங்க பிரசங்கமே பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல, அவர்களால ஜனங்க முன்னால எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர். நாங்க யாருங்க என்னங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஏதோ கொண்டு போய் இடுப்பில் கயிறுலாம் கட்டி விட்டாங்க, அவங்க ஏதோ பண்ணி விட்டாங்க, மந்திரம் பண்ணி விட்டாங்க, ஆகையால் அவருக்கு ஜெபம் பண்ண முடியல, அவர் பிரசங்கம் பண்ண முடியலன்னாங்க. அந்த ஆளுடைய மனைவி சொன்னிச்சான், ஏன் நீ ஒரு ஊழியக்கார, நீ பேசாம அந்த கயிறை அறுத்து எரிஞ்சு போட்டு இயேசு நாமத்தில் போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதானே, இந்த கயிறை பிடிச்சிட்டு இதுக்கு பயந்துட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்னுச்சான். நான் சொன்னேன், அந்த அம்மாவை பிரசங்க யாராக்குங்க முதல்ல என்ன, இவரை விட்டு ஒழிங்க என்ன.
இந்த கயிறுக்கு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இந்த கயிறு என்ன பண்ண போதுங்க? இந்த கயிறு ஏதாவது பண்ணுமா? எத்தனை நூறு கயிறு கட்டிட்டுமே மேல என்ன பண்ண போகுது? ஒரு கயிறு ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசின் காரியங்கள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு சொன்னார், அவனை வானத்திலிருந்து மின்னலை போல கீழே தள்ளினாங்களாம். தேவன் அன்றைக்கே அவனை தோற்கடித்தார். சிலுவையில ஏன் தோற்கடித்தார் என்று சொன்னால், ஜனங்களுடைய வாழ்க்கையில இனி சிலுவையை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒருவன் மேலும் பிசாசு அதிகாரம் கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் சிலுவையில பண்ணார், தோற்கடித்தார். தேவனுக்காக அவர் தோற்கடிக்கல, மனுஷனுக்காக தோற்கடித்தார் சிலுவையில. மூன்றாம் முறைய கடைசி அவனை தோற்கடித்து ஒழிச்சே போட போறார், வரப்போகுது அந்த காலம். ஹலோ, நூறு கயிறு கட்டட்டுமே என்ன ஆக போகுது? ஒண்ணுமே, அத்தனை கயிறு எரிஞ்சு போட்டு இயேசுவின் நாமத்துல போய் வாழ வேண்டிதான். சில சொல்லுவாங்க, ஒரு தகடு எடுக்கிறவங்க யாராவது இருக்காங்களாங்க? தகடு இதுக்கு நாகர்கோயில இருந்தும் கேரளால இருந்தும் கூப்பிட்டு வருவாங்க இந்த தகடு எடுக்கிறதுக்கு. வீட்டுல யாரோ தகடு வச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்தா, ரெண்டு எங்க போறீங்கன்னா, பாம்பே போறீங்க, என்னத்துக்கு போறீங்க? நாலு இடத்துல தகடு எடுக்க வேண்டியது இருக்குன்னாரு. இப்படிப்பட்ட ஊழியத்தை நான் கேள்வியே பட்டது இல்லையேங்க. இவ்வளவு தகடுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கா? நான் கேட்கிறேன், இவளோட தகடுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கான்ற? பிசாசுக்கே வல்லமை இல்லை என்று வேதம் போதிக்கிறது. தகடுக்கு வல்லமை இருக்குதா? அப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றாதீர்கள், அது சரியல்ல. ஒரு போதும் இந்த மந்திரவாத பில்லி சூனியம், இதுல இருந்து எனக்கு இது பண்றேன், நாங்க வந்து தண்ணி தெளிக்கிறோம், நாங்க வந்து பூஜை பண்றோம், நாங்க வந்து அது ஒண்ணும் கிடையாதுங்க. நான் சொல்றேன், பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போவானா போக மாட்டானா? வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிப்பேன் என்று சங்கீதம் 91:3 சொல்லுகிறது. எந்த பிசாசும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இந்த ஆளுகளை எல்லாம் பின்பற்றாதீங்க. தகடு எடுக்கிறேன், இந்த கயிறு அறுத்து போட்டுறேன், உனக்கு தண்ணி தெளிச்சு ஒரு ஒரு ரூமா வந்து நான் ஜெபம் பண்ணி ஒரு ஒரு ரூமா நான் சுத்திகரிக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த பிசாசும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப பிளைனா சொல்லிட்டனும். ஹலோ, சில முடிக்கிறாங்க, என்ன எப்படி சொல்லிட்டாரு? நிச்சயமா சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொல்றேன், நூறு கயிறு கட்டுங்க, நூறு கயிறு எரிஞ்சு போட்டு நான் பாட்டுக்கு பேசாம போய் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த பிசாசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. நான் விட்டாதான் அவனுக்கு அதிகாரம். நான் வாயை திறந்தாலும் அதிகாரம். எனக்கு சத்தியம் தெரியவில்லை என்று சொன்னால்தான் அதிகாரம். அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்து கத்தரை இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற அநேக புதிய மக்களுக்கு சொல்கிறான், அது இதுன்னு கயிறு எடுக்கிறாங்க, தாயத்தை எடுக்கிறாங்க, இந்த தகடு எடுக்கிறாங்கன்னு இந்த வேலையே போகாதீங்க. அதெல்லாம் சும்மா, அப்படி ஒண்ணும் கிடையாது. பிசாசுக்கு உங்கள் மீது அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பிசாசின் மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்றார், தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிறதற்கு பிசாசின் வல்லமைகளை, தேள் சர்ப்பம் என்ன, பிசாசினுடைய வல்லமையை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாத்தானை மிதிக்கிறவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். தகடு எடுக்கிறதுக்கு ஒரு ஊழியம் தேவையா? வசனத்தை பிரசங்கிக்கிறது தான் ஊழியம். ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கிறது தான் ஊழியம். எத்தனை பேர் சொல்றீங்க அதுக்கெல்லாம் போறது இல்லைங்க? நான் என்ன மீதி பேரெல்லாம் போறீங்களா? தகடு எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க, எங்க தகடு எங்க எடுக்கணும்? அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளியிருக்க தகடு இல்லை, அவனை எலும்பு சுக்கு நூறா நொறுங்குறபடி தள்ளி இருக்கிறார் ஆண்டவர். இவன் என்ன தகடு எடுக்கிறது அப்படின்னு கேளுங்க. தகடு எடுக்கிறான்னு வந்தா சொல்லுங்க, பிசாசை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்று வேதம் போதிக்கிறது. தகடு இருந்தா இருந்துட்டு போதான், தகடு என்ன என்ன பண்ண போகுதுன்னு சொல்லுங்க. அந்த தகடை தேடி இதை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு வெளிப்பாடு வந்து இது இந்த மூலையில தான் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து வேண்டியதே இல்லை. நீங்கள் கர்த்தருடையவர்கள், அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீங்க, அவருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்லுவோம், எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்லுவோம், நான் உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன், அவருடைய நிழலில் தங்குகிறவன், அவர் என்னுடைய அடைக்கலம், அவர் என்னுடைய கோட்டை, அவருக்குள் அவருடைய வார்த்தைக்குள் அடைக்கலம் இருக்கிறது. என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து தப்புகிற வழி அடைக்கலம் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. பிரச்சனையின் மத்தியிலே அவருடைய வார்த்தைக்கு சொல்லுவேன், அவர் அவருடைய வார்த்தை அதை செய்கிறது. எனக்கு கோட்டையாய் இருக்கிறது, அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை மடங்கடிப்பேன், பிசாசை மிதிப்பேன், பிசாசை மேற்கொள்ளுவேன். எந்த ஒரு காரியமும்
பிசாசனுடைய சக்திகளும் என்னை சேதப்படுத்தாது. படுத்தாதா இல்லையா? இதை சொல்றதை விட்டுவிட்டு எல்லா விசுவாசிக்கும் ஒரு பிசாசு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எல்லா விசுவாசிக்கும் உனக்கு இந்த பிசாசு இருக்கு, உனக்கு அந்த பிசாசு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிசாசை ஓட்டுறதுக்கு வாந்தி எடுத்தாதான் இந்த பிசாசு போகன்றவங்க இருக்காங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது உலகம். வசனத்தை சொல்றதுதான் ஊழியம். வசனத்தை சொல்லுகிறவர்களை பின்பற்றுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம்.

நம்ம இந்த சபை என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக சபை என்பது என்ன? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய உபமானங்களாக ஒரு பிக்சர் மெசேஜஸாக நிறையா இருக்குது. இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் மட்டும் உள்ள ஒரே அடையாளம் ஒரு சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிற செய்தியை முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது, இது வந்து ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரம் போது இந்த சரீரத்தினுடைய தலை யார், எப்படி வந்து கிறிஸ்து அதற்கு தலையாக இருக்கிறார், எப்படி அவர் வழி நடத்துகிறார், எப்படி கிறிஸ்து வந்து அதை பராமரிக்கிறார், எப்படி கிறிஸ்து அதன் மேல் அன்பு செலுத்தி அதை வழி நடத்துகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் அதனுடைய இன்னொரு பகுதி, அதாவது கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, இப்போ கிறிஸ்து பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாரு, இப்போ தன்னுடைய சபையை நடத்துவதற்கு அவர் அநேகரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் வழி நடத்தக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வேத வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான பதங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது, எப்படி வந்து தலைவர்களுக்கு போதகர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான பதங்கள் நம்ம பைபிளில் இருக்குது. அதை குறித்து நம்ம வந்து முதல்ல ஒரு போதகர் இல்லை ஒரு சபையை வழிநடத்துகிறவனுடைய அடையாளம் என்ன, எப்படி அதாவது ஆண்டவருடைய திருச்சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு என்ன அடையாளம் இருக்க வேண்டும், அதுவும் பிரதானம். அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல அதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இந்த 20வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நம்ம எங்கே இருக்கிறோம்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். சபையை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேளுங்க. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய வெளிப்படையாக தெரியக்கூடிய சபை வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான சபைகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று வந்து டினாமினேஷன் சர்ச் என்று சொல்லக்கூடியதாக ஒரு ஆங்கிலிக்கன் சபை, பேப்டிஸ்ட் சபை, ஒரு கத்தோலிக்க சபை, இல்லை ஒரு பெந்தகாஸ்தல் சபை, இல்லை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, இல்லை சர்ச் ஆஃப் காட், இப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான டினாமினேஷனுக்கு கீழே வரக்கூடிய சபைகள் இருக்கிறது. இந்த சபைகளில் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பு கீழே எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் அப்படி வர்றதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு கட்டமைப்பில் வரும்போது ஒரு சிலர் வந்து அதை எப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஒரு வேலை மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நான் வரணும், பிரசங்கம் பண்ணணும், கூப்பிட்டா ஆசீர்வதிக்கணும், இல்லை ஜபம் பண்ணணும், அதோட வேலை முடிஞ்சு போச்சு, என்னையை பற்றி நீ கவலைப்படாத, ஓ வேலையை பார்த்துட்டு போ, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். அதனால தான் நிறைய சபைகளில் பார்த்தேன்னா இன்றைக்கி நம்ம வாழுகிற இந்த லண்டன் பட்டணத்தில் யூகேயில் சபையில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போவதற்கு, இந்த டினாமினேஷன் சர்ச்சில் குறைந்து கொண்டே போவதற்கு காரணம் அதுதான். நீங்கள் எந்த காலகட்டத்தில் இன்றைக்கும் போய் வந்து நம்ம ஆங்கிலிக்கன் சர்ச்சில், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 இல்லை 6 சர்ச்சு சேலுக்கு இருக்குது. நீங்கள் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போங்க, அவங்க வெப்சைட்லேயும் சேலுக்கு இருக்குது. பேப்டிஸ்ட் சர்ச்சில் கொஞ்சம் பரவாயில்ல. என்னென்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி சபைகள் விற்கப்படுவதும் மக்கள் வராமல் போவதற்கும் காரணம் என்னென்னா மக்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, எப்படி ஒரு ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறாரோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாரையும் சொல்லலை, தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு பெரும்பான்மையினர் செய்கிறதுனால இதனால் என்ன வந்ததுன்னா இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடியதாக சுயேச்சையாக நடக்கக்கூடிய சபைகள். இவங்க என்ன, இது சரியில்லை, நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மக்கள். ஆனால் இவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கிட்டு தாங்க செய்வது தான் சரி, எப்படி நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் சொல்கிறது தான் சரி என்று சொல்லக்கூடியதாக அவர்கள் மாறிவிடுறாங்க. அவங்களுக்கு யாரும் அவங்க சொல்லுவது இல்லை அவங்க போதிப்பது அவங்க செய்வது சரி தவறு என்று யாரும் சொல்ல முடியாமல் அவர்கள் தனித்த சுதந்திரமாக அவங்க இருக்கிறாங்க. அவங்கள யாராலையும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கு இருக்க நிலைமையில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி ஒரு செய்தி போட்டு இல்லை ஒரு பிரசங்கம் பண்ணி நீங்கள் பரபரப்பாகி நீங்கள் பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏதாவது கான்ட்ரவர்சியலாக சொன்னீங்கன்னா வைரல் ஆயிரும்
அப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மையாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கிற ஒரு போதகர் இல்லை ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், எந்த அடையாளத்தின் கீழ் இருக்க வேண்டும்? ஏன்னா நான் ஓவரால் ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒன்று கொடுத்தாதான் வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இந்த பக்கமும் பிரச்சனை இருக்குது, இந்த பக்கமும் பிரச்சனை இருக்குது, அப்போ எப்படி தான் இருக்கிறது, நான் எந்த சபையில் தான் இருக்கிறது? ஏன்னா நமக்கு வரக்கூடிய நிறைய பேர் கேள்வி கேட்கறது, அண்ணே எங்கள் ஊரில் ஒரு நல்ல சர்ச்சு சொல்லுங்கள், இல்லை எங்கள் ஊர் நான் எந்த சர்ச்சுக்கு போகிறது, இந்த சர்ச்சுக்கு போனால் எப்படி சொல்கிறாங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் எப்படி சொல்கிறாங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் எப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு யூரோப்பிலேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு அத்தனை ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு, கேள்வியை கேட்குறாரு, இப்படி போதிக்கிறாங்க, நான் என்ன செய்கிறது? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எதை வேணுமானாலும் சொல்லலாம், யாரும் எதையும் கேட்க முடியாதுங்கிற ஒரு குரூப்பு, இன்னொன்று எது நடந்தாலும் பரவாயில்ல நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போகிறேங்கிறது. இப்படி இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் எப்படி தேவனுக்கு ஏற்றாற்போல் தேவன் சொல்லுகிறதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர் என்பவர் எப்படி இருக்க முடியும்? நான் சொன்னதை விட நான்கு விதமான பதங்கள் கொடுக்கப்படுகிறது பைபிளில். முதல்ல வந்து மூப்பர், எல்டர். ஓகே, இந்த அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இது. நீங்கள் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து இந்த மூன்று கடிதங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு போதகர் இல்லை ஒரு தலைவர்களுக்காக எழுதப்பட்ட கடிதங்கள். ஏன்னா தீமோத்தேயு எபேசு சபையில் இருக்கிறாரு, அதனால் எபேசு சபையில் அவர் இருக்கிறவருக்கு

0: ஞானமும் உடையவர் என்று அர்த்தம் சொல்லக்கூடியதாக. இந்த எல்டருங்கிற வார்த்தை, இந்த மூப்பருங்கிற வார்த்தை நீங்கள் 1 தீமோத்தேயு 3:1 நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாமே எங்கன்னா புதிய ஏற்பாடு முழுவதும் அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போ வந்து முதல்ல அந்த பதம் என்ன என்ன சொல்லுதுங்கிற மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ இதிலேருந்து என்ன, மூப்பருங்கிறவர் யார், ஆவிக்குரிய முறையில் முதிர்ச்சி பெற்றவரும் ஆவிக்குரிய ஞானமும் உடையவர். ரெண்டாவது பதம் என்னன்னா பிஷப், ஓவர்சியர், கண்காணிப்பாளர். பிஷப்னா என்ன அர்த்தம், கண்காணிக்கிறவர்னு அர்த்தம், மேற்பார்வையாளர் அப்படின்னு அர்த்தம். வேற அது வந்து ஒரு பட்டமா இதா எடுக்க தேவையில்லை, அது மேற்பார்வை பார்க்கிறவர். நம்ம ஊர்ல வந்து இப்போ ஒரு கட்டடம் கட்டுறோம், கட்டடம் கட்டும்போது நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அதுக்கு ஒருத்தர் வைக்கிறோம், அவர் பேர் என்ன சொல்லுவீங்க, சூப்பர்வைசர், இல்லை மேசதி. அந்த மாதிரி தான் சபைகளுக்கு ஒரு வைக்கக்கூடியதான், அதுதான் கண்காணிப்பாளர் இல்லை மேற்பார்வையாளர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு ஆவிக்குரிய முறையில் மேலிருந்து பார்க்கக்கூடியதாக, எல்லாம் என்ன நடக்குது என்னன்னு சொல்லுது, ஆவிக்குரிய முறையில் ஒரு அதிகாரம் உடையவராக நீங்கள் இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதாக ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையும் ஒரு அதிகாரமும் உள்ளவர். இதை குறித்து எழுதும்போது பிலிப்பியர் 1:1 இதை குறித்து சொல்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாவான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும், இந்த வார்த்தை தான் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, அதுதான் பிஷப்னு சொல்கிறது, கண்காணிகள். இதே தான் அப்போஸ்தலனுடைய 20:28 அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை குறித்து சொல்லும்போது சொல்கிறது பாருங்க, அப்போஸ்தலனுடைய 20:28 வாசி.
1: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை
0: பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக. அப்ப என்னன்னா, முதலாவது மூப்பருங்கிறது வந்து ஆவிக்குரிய ஞானமும் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் உள்ளவங்களா, மேற்பார்வையாளர் இல்லை கண்காணி என்று சொல்லக்கூடிய பிஷப் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன, ஒரு ஆவிக்குரிய மேற்பார்வையும் ஆவிக்குரிய ஒரு அதிகாரத்தையும் உடையவங்களா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. மூன்றாவதாக சொல்லக்கூடியதா மேய்ப்பர் இல்லை பாஸ்டர், நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய பதம் இது, பொயமேன் என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதத்தினுடைய மொழியாக்கம், மேய்ப்பர், மேய்க்கிறவர், ஆட்டு மந்தையை மேய்க்கிறவர் என்று சொல்லக்கூடியதாக மேய்ப்பர் என்று சொல்லக்கூடியது. இது யார்னா, இவர் வந்து ஆவிக்குரிய முறையில் ஆகாரத்தை கொடுத்து பாதுகாக்கிறவர். எப்படி ஒரு மந்தையை ஆட்டு மந்தைக்கு வந்து போதிச்சு, ஆட்டு மந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுத்து ஆகாரம் கொடுத்து அதை பாதுகாக்கக்கூடிய காரியம் பார்ப்பார், அதுதான் இந்த மேய்ப்பனுக்குரிய ஒரு காரியம். அப்போ நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே பில்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா புரியும், ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கணும், ஆவிக்குரிய ஞானம் இருக்கணும், அடுத்து ஆவிக்குரிய மேற்பார்வை இருக்கணும், ஆவிக்குரிய அதிகாரம் இருக்கணும், அது மாத்திரமில்லை ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க முடியதாக இருக்கணும், ஆவிக்குரிய மக்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. மூன்று பதம். நான்காவது பதம் லீடர் இல்லை நடத்துபவர், லீடர். இது வந்து ஹுகமனியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். நீங்கள் உங்கள் நோட்ஸில் அந்த பதத்தினுடைய கிரேக்க மொழி பதம் போட்டிருக்கேன், எல்லாத்துலேயும் எபிகாஸ்பாஸ், ப்ரஸ்பட்ரியோஸ், எபிகாஸ்பாஸ், பொய்மென், அதுக்கப்புறம் ஹுகமனியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது என்னன்னா, இது உங்களை வழி நடத்துகிறவர், உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்கிறவர். அப்போ என்னென்னா, மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் சபைக்கு ஆண்டவர் கொடுத்த தலைவர் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் முதலாவது ஆவிக்குரிய முறையில் முதிர்ச்சி பெற்றிருக்கணும், மெச்சூரிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ரெண்டாவது அவருக்கு வந்து ஆவிக்குரிய ஞானம் இருக்கணும். மூன்றாவது அவருக்கு வந்து என்ன, ஒரு ஆவிக்குரிய மேற்பார்வை, ஓவர்சைட் ஆன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். நான்காவது அவருக்கு ஆவிக்குரிய அதிகாரம். ஐந்தாவதாக அவர் ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கிறவர். ஆறாவதாக அவர் ஆவிக்குரிய பாதுகாப்பு கொடுக்கிறவர். கடைசியாக அவர் ஆவிக்குரிய வழி நடத்தக்கூடியவர். ஏன்னா உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன தேவை என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு உங்களை அந்த பாதையில் வழி நடத்தக்கூடியது.

0: இதுதான் ஒரு தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி. இதுதான் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தில் சொன்னது. அப்போ எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை பிஷப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரி, இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதியில் தொடங்கி நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த தகுதிகளில் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் வேத வசனம் சொல்லி கொடுக்குறது. அப்போ ஒரு போதகர், ஒரு வழி நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், அவருடைய அடையாளம் என்ன? முதலாவது இந்த நான்கு காரியங்களில் சொல்லுது வேத வசனத்தில், ஆனால் அவருடைய அடையாளம் என்ன, அவர் யார்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறையா நைஜீரியாவுக்கு போயிருக்கேன். நைஜீரியாவில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரும் உபயோகப்படுத்துகிற பதம் மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நைஜீரியன்ட்ட யார்ட்டையாவது பழகியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட் தான் சொல்லுவாங்க. அதாவது என்ன, தேவனுடைய மனுஷன். எப்படி? தேவனுடைய மனுஷன். என்னுடைய இருதயத்தினுடைய ஒரு காரியம் நான் பார்க்கறது, நான் பல தேசங்களுக்கு போகிறதுனால பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் எப்பவுமே ஒரு தேசத்தை குறிச்சோ மக்களை குறிச்சோ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார்னா ஒரு ஆளில் போய் கேட்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் இருந்தார், சாமுவேல்கிட்ட போய் கேட்கலாம். தபியத்தார் இருந்தார், தபியத்தார்கிட்ட போய் கேட்கலாம். தாவீது இருந்தார், தாவீதுகிட்ட போய் கேட்கலாம். ஒரு ஏசாயா இருந்தார், ஒரு எரமையா இருந்தார். இப்படி யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த நாட்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது நீங்கள் யோசிங்க, நீங்கள் இந்த தேசத்தை ஆளுகிற ஒரு ஆளுகை செய்கிற ஒரு பிரதம மந்திரி இல்லை ஒரு இது ஜனாதிபதினு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா யாரை கூப்பிட்டு கேட்பீங்க? ஒரு கஷ்டமான சூழ்நிலை, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு? ஏன்னா இப்போது நம்ம மக்கள் பார்த்து இவர் பெரிய பாஸ்டர்னு சொல்கிறவங்க ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, இல்லை ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, இல்லை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு உட்காந்துருக்காங்க. இப்போ தேவனுடைய ஆலோசனை என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் இப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், நம்ம தேசத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா அவர் யாரை கூப்பிட்டு கேட்பார்? இல்லை தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தர் வந்து கேட்கணும்னா தமிழ்நாட்டில் எந்த போதகரை கூப்பிட்டு கேட்கக்கூடிய அளவு இவர் சொல்கிறது தான், இவர் தேவனுடைய மனுஷன் சொல்லக்கூடியதாக இருக்குதா? தயவு செய்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் என்னுடைய இருதயத்திலேருந்து பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான காரியம், நான் வருத்தமாக நான் வந்து வேத வசனத்தை வாசித்து சமுதாயத்தை நம்ம எப்படி வழி நடத்துகிறோம், நம்ம ஏன் வேத வசனத்திலேருந்து இவ்வளோ தூரம் விலகி போய்விட்டோம் என்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் சொல்கிறேனே ஒழிய, நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ இல்லை நான் பெரியாள்னு சொல்கிறது சொல்லலை. தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன்னா நமக்கு இது மிக தெளிவாக தெரியணும். ஒரு ஆண்டவருடைய சபையை நடத்துவதற்கு தலைவர்களை கொடுத்தா இன்றைக்கு சபையை நடத்துவது மாத்திரமல்ல சமுதாயத்தை நடத்துவதக்கூடிய ஒரு தரமான தலைவர்கள் இல்லாமல் போனது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் யார் என்ன சொன்னாலும் ஒருத்தரும் யாரையும் கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துடுச்சு. அப்போ உண்மையா தேவனுடைய வசனத்தை போதித்து தேவனுடைய காரியங்களை வழி நடத்துகிற ஒரு சிறு கூட்டம் இருக்கதான் செய்து, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ரோமர் 11வது அதிகாரத்தில் எலியா தீர்க்க தரிசி ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே நான் ஒருத்த மாத்திரம்தான் உம்முடைய மனுஷன் உமக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா ஆண்டவர் நினைச்சால் நானா நானா 7000 முழங்கால்கள் பாகாலுக்கு முழங்காத முடங்காத முழங்கால்களை நான் ஒழிச்சு வச்சுருக்கேங்கிறார். எங்கன்னா சின்ன சின்ன கூட்டமாக அங்கங்கே இருக்குது, ஆனால் நாம் வெளியரங்கமாக பார்க்கக்கூடிய சபையில் இது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ முதலாவதாக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னென்னா, தேவனுடைய மனுஷன். ஒரு ஊழியக்காரன் என்பவருடைய அடையாளம் என்னவாக இருக்கணும், தேவனுடைய மனுஷன் இருக்கணும். இது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், மேன் ஆஃப் கிரேட் காட் ஆர் கிரேட் மேன் ஆஃப் காட். இன்னைக்கு நிறைய பேர் கிரேட் மேன் ஆஃப் காடா இருக்கிறாங்க, மேன் ஆஃப் கிரேட் காட் இல்லை. ஒரு சின்ன வித்தியாசம்தான். அந்த கிரேட்டை எங்கே போடுறீங்கிறதான் வித்தியாசம். ஏன்னா மனுஷனுக்கு வந்து இன்றைக்கி மரியாதை ஜாஸ்தியாகிட்டே போகுது. நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் மத்தேயு 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏறி போகிறதுக்கு எனக்கு ஒரு கழுதை வேணும். இன்றைக்கும் ஆண்டவர் கழுதையைத்தான் தேடுறாரே ஒழிய பெரிய ஆளுங்களை தேடல். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவருக்கு தேவை ஒரு கழுதை தான். அவர் ஏறி போகிறதுக்கு, அவர் சொல்கிறத கேட்டு அவர் சொல்கிறத சொல்கிறதுக்குரியது. நீங்கள் திமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 6:11 நம்ம வந்து பின்னாடி இதை பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6:6-14 உள்ள வசனங்கள் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நான் இதற்கு தொடக்கமாக, இந்த செய்தி இதனுடைய மொத்தத்துக்கு தொடக்கமாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆழமான கருத்துக்களை திமத்திக்கு சொல்லி கொடுக்குறார் பவுல். ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்னு ஒரு 4 விதமான தகுதிகளையும் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அந்த டீட்டெயிலுக்கு போகல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதல் அடையாளம் என்னென்னா பாருங்கள், நீயோ என்ன சொல்கிறாரு, தேவனுடைய மனுஷனே. யார்? திமத்தியே, நீயோ தேவனுடைய மனுஷன். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை வேற யாருக்குமே உபயோகப்படுத்தலை, திமத்தேயுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க, திமத்தேயுக்கு மட்டும்தான் பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷன். யார்? தேவனுடைய மனுஷன். ரொம்ப ஒரு சின்ன பதம், ஆனால் மிக ஆழமான கருத்துக்கள் அடங்கிய பதம். தேவனுடைய மனுஷன், ஒரு ஒரு ஊழியக்காரர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கணும், நான் தேவன் சார்பாக பேசுகிறேன், தேவனுடைய ஆலோசனைகளை பேசுகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், நம்ம நிறைய கேள்வி பதில் கொடுத்துருக்கோம், நம்ம நிறைய காரியங்களுக்கு பதில் சொல்கிறோன்னு. எனக்கு எவ்வளவு கேள்வி வருது தெரியுமா, எவ்வளவு இது வருது தெரியுமா, நான் எல்லாத்துக்கும் சொல்கிறதில்ல. ஆனால் நான் என்னுடைய என்னையை பொறுத்தளவுக்கு நான் என்ன, தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய வசனத்தையும் போதிக்க தான் என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரே ஒழிய எல்லாத்தையும் கொடுத்து ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு எல்லாத்தையும் குறித்து ஒப்பீனியன் இருக்குது, ஆனால் அது இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும், தேவனுடைய ஆலோசனையை சொல்லணும், தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத தான் சொல்லணுமே ஒழிய நான் என்ன நினைக்கிறேங்கிறது சொல்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு வந்து ஊழியத்தை தொடங்கி ஊழியத்தை செய்கிற மக்கள் இதை புரிஞ்சு கொள்ளாதனால, இந்த இந்த வீடியோவை பார்க்குற பாஸ்டராக இருந்தால் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். முதல்ல உங்களுடைய அடையாளம் தேவனுடைய மனுஷன்தான் இருக்கணும். உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கணுமே ஒழிய நம்முடைய காரியமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு வந்து நிறைய பிரசங்கங்கள், பிரசங்க மேடைகள் எப்படி ஆயிடுச்சு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பயங்கரமான ஒருத்தர் வந்து எப்பப்பாரு ஒரு ஜோக் சொல்லி தான் ஆரம்பிப்பார், எல்லாரையும் சிரிக்க வச்சு சிரிப்பு மூட்டி. இதென்ன விளையாட்டு விளையாடுற வியாபாரமா? ஒருத்தர் ஒரே மூச்சு விடாமல் தர தர பேசுகிறார், அப்போ தான் எல்லாரும் கை தட்டுவாங்க. ஒரு சிலர் எந்திரிச்சு ஆமேன்னு சொல்லுவாங்க, ஓடி வந்து காணிக்க போடுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஒரு மனுஷனை குறித்த காரியம் ஆயிடுச்ச ஒழிய தேவனை குறித்த ஒரு பயம் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குது. ஆனால் திமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு, நீயோ தேவனுடைய மனுஷன். அதாவது இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், அண்ட சராசரங்களையும் படைத்த அனாதி தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் வேற எதுக்குமே கிடையாது, வேற எந்த ஒரு வேலைக்கும் கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் வந்து யாருடைய மனுஷன், நான் தேவனுடைய மனுஷன். யார் அந்த தேவன்? சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்துக்கும் வல்லவர், அவருடைய மனுஷன், அவருடைய ஆலோசனையை பேசுறேங்கிற காட்டிலும் வேற எந்த ஒரு அடையாளமும் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு முதலாவது அந்த பிரதான எண்ணம் நமக்கு வந்தாகணும். வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஆலோசனையும் கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் வீணான சம்பாஷணைகளையும் பேசி மக்களையும் துன்புறுத்தி மக்களையும் தேவன்கிட்ட போக விடாமல் ஒரு காரியத்தில் கொண்டு விட்டுருவோம். அப்போ என்னென்னா, முதலாவது ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லக்கூடியதா, நீங்கள் வந்து கண்காணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து போதகராக இருந்தாலும் சரி, நீங்கள் வழி நடத்துகிறவராக இருந்தாலும் சரி, மெய்ப்பனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய டைட்டில் எதாக இருந்தாலும் உங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கணும், நீங்கள் தேவனுடைய மனுஷன் சொல்லணும். அதுதான் வேத வசனத்தின் அடிப்படையில் தேவ மனுஷன். ஏன்னா திமோத்தேயுக்கு எழுதும்போது நீ தேவனுடைய மனுஷன் எழுதுகிறாரு. இந்த புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு நான் சொன்னேன், ஆனால் பவுலுக்கும் திமோத்தேயுக்கும் நல்லா தெரியும், பழைய ஏற்பாடு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். முதன் முதலாக ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியது எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் புஸ்தகம் 33 அதிகாரத்தில் 1 வசனத்தில் வருது. எங்க? உபாகமம் புஸ்தகம் 33 அதிகாரத்தில் மோசேயை குறித்து சொல்லும்போது 1 வேத வசனத்தில் அந்த பதம் எங்கே யாருக்கு உபயோகப்படுத்துகிறது? மோசேக்கு தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. பாருங்கள் உபாகமம் 33:1, தேவனுடைய மனுஷனாகிய மோசே. யாரு மோசே? யாரு? தேவனுடைய மனுஷன். என்ன ஒரு அடையாளம் பாருங்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எல்லா கற்பனைகளும் எல்லாமே என்ன, மோசே சொன்னார். எப்பவுமே பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார் தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நம்ம வேத வசனத்தை குறித்து பார்க்கும்போது அது அந்த பதத்தை குறித்து பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, என்னன்னா அவர்களுக்கு, அவர்கள் தேவனுடைய மனுஷன் என்கிற ஒரு அடையாளம். அதே போல் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:6 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம என்ன பார்க்குறோம், மனோவா என்று சொல்லக்கூடிய சிம்சோனுடைய தாய், மனோவாவுடைய மனைவி, அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. வசனம் வாசிங்க, நியாயாதிபதிகள் 13:6.
1: அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன்,
0: தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். என்ன, நீ பிறக்க போகிற பிள்ளை எப்படி இருக்க போகுது, நீ என்ன செய்யணும், அதை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை, தேவனுடைய எண்ணத்தை கொண்டு வந்து சொல்லி கொடுத்தது யார், தேவனுடைய மனுஷன். அதே போல் 1 புஸ்தகம் 2:27 வசனம் பாருங்கள்,
1: தேவனுடைய மனுஷன்
0: ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்ன தேவனுடைய மனுஷன் வந்து யாரோட சொல்லுவான், கர்த்தரோட சொல்லுவான். நீங்க எப்பயுமே பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லி சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணுவாரு, வந்து அவரு கர்த்தர் சொல்றது என்னன்னா, ஏன்னா நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுக்கு அடுத்தவைகளை பேசுகிறவன். அப்போ என்னன்னா, ஒரு தேவனுடைய மனுஷன் என்கிற அடையாளம், அவர்கள் என்ன, தேவனுடைய ஆலோசனையின்படி தேவனுடைய காரியங்களை சொல்கிறவங்களா இருந்தாங்க. அதே போல் 1 புஸ்தகம் 9 சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை காண தேடி போகிறாரு, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி. அதில் 6 1 Samuel 9:6 பாருங்க,
1: அதற்கு அவன்
0: இதோ
1: இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார்.
0: ஆமென். ஒரு வேலைக்காரன் சொல்றான், சவுல்ட சொல்றான், என்ன செய்யறதுன்னு தெரியல, கழுதை காணாம போச்சு, நம்ம எல்லாம் தேடியாச்சு, ஒன்றும் கவலைப்படாத, இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மற்றவர்கள் போற்றக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கும். உங்களை பார்த்து சொல்லணும், ஐயா நீ மீதி எல்லாம் கவலைப்படாத, எங்கள் ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார். எப்படி மீதி என்னமோ தெரியாது, எங்கள் ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கார், அவர் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுவார், தேவனுடைய வார்த்தையை தான் போதிப்பார், அவர் சொன்னால் அது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கும்னு சொல்லக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். சாமுவேலை குறித்து சொல்லும்போது அதான் சொல்கிறார், எங்கள் இந்த ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கான், அவர்கிட்ட போய் கேட்போம். என்ன கழுதை காணாமல் போச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்கணும், தேவ மனுஷன்கிட்ட போ, நம்ம ஞானத்தை உபயோகப்படுத்தாத தேவன் மனுஷன்கிட்ட போ. நீங்கள் இது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17 எலிஷாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது, அவன் தேவனுடைய மனுஷன் சொல்லுது. 2 புஸ்தகம் 4 தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் தேவனுடைய மனுஷன், 2 Kings 4. அதே போல் 2:4 2 Chronicles 25:9 அம்சாயா பற்றி சொல்லும்போது, அமசாயா பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது, அவனும் தேவனுடைய மனுஷன் சொல்லி. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35:4 வசனத்தில் பார்க்குறோம், அங்கே தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே, அவன் ஒருத்தனுடைய ரூமை பற்றி சொல்லும்போது, அவன் ஆனான்னு, அவன் இகதியாஸ் அவனோட பையன், அவன் வந்து யார், தேவனுடைய மனுஷன். என்ன ஒரு அடையாளம் பாருங்க. அப்ப என்னன்னா, இந்த தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் காணக்கூடியதா பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. இதில் நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பேர் எடுத்து காட்டினேன். மோசே, தாவீது, ஏலி, சாமுவேல், அதற்கு பின்பாக வந்த அமசாயா, எலியா, அதற்கு பின்பாக வந்த எலிசா, அதுக்கப்புறம் வந்த இது தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாருமே என்னன்னு அழைக்கப்பட்டாங்க? தேவனுடைய மனுஷன் அழைக்கப்பட்டாங்க. இவங்க எல்லாமே என்ன பேசினாங்க? கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், தேவன் சொல்லுவது என்னதென்றால். அப்போ என்னன்னா, ஒரு அடையாளம், நான் தேவனுடைய மனுஷன் என்பதற்கான அடையாளம், நான் தேவனுடைய வார்த்தையை பேசுவேன். அப்போ மக்களுக்கு என்ன தெரியும்? நான் தேவனுடைய மனுஷன் தெரியும். அப்போ ஒரு ஊழியக்காரன் என்பவர் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் அவருடைய முதலாவது அடையாளம் என்ன? அவர் தேவனுடைய மனுஷன். இதைத்தான் வேத வசனம் தெளிவாக சொல்லுது. ஏன்னா இவங்க எல்லாருமே என்னன்னா, இந்த தேவனுடைய மனுஷன் யாரு? அவர்கள் எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுக்கென்று தேவன் சார்பாக பேசக்கூடிய மக்கள். யாரு? தேவன் சார்பாக பேசக்கூடிய மக்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அம்பாசடர்ஸ் என்று சொல்லக்கூடியவங்களும், இல்லை ஒரு பிரசிடென்ட்டு, இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாங்க, செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார்? எங்களுடைய அரசாங்கம் இனிமேல் என்ன செய்ய போகுது, இல்லை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வரி விதிப்பை கூட்ட போகிறோம், இல்லை குறைக்க போகிறோம், இனிமேல் இப்படி சட்டத்தை மாற்ற போகிறோம்னு இவர் வந்து சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு அதிகாரமும் கிடையாது. அவர் எதுக்கும் கையெழுத்தும் போடலை. அவர் ஒன்றும் கையெழுத்தும் போட போகிற கிடையாது. என்ன உள்ளுக்குள்ளே நடந்ததை வெளியே வந்து சொல்லுவார். அவர் சொன்னால் உள்ளே இருக்கவர் சொன்ன மாதிரி. ஏன்னா இவர் தானாக பேச மாட்டார். தானாக பேசினார்னா வேலையை விட்டு போயிடுவார், எடுத்துருவாங்க, வேலையை விட்டு எடுத்துருவாங்க, உடனே எடுத்துருவாங்க. இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குது அதே பொசிஷன். நீ என் சார்பாக பேசு, நான் உன்னைய அதற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ என் சார்பாக பேசு. அப்போ ஒரு ஊழியக்காரர், எந்த சபையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம் அவன் தேவனுடைய மனுஷன் என்று இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்வான்? தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பான். பேதுரு இதை குறித்து எழுதும்போது, 2 பேதுரு 1:21 பாருங்கள், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நீங்கள் யோவான் 16 நீங்கள் வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்கள், 8, 9, 10 பரிசுத்த ஆவியானவர் வந்து செய்யக்கூடிய 3 காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு அடுத்து 12, 13, 14 சொல்லி கொடுப்பாரு. எனக்கு உண்டானவைகள்லாம் என் பிதாவுக்குரியவைகள், என் பிதாவுக்குரியவைகள்லாம் எனக்கு சொந்தம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எனக்குரியதை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், அவர் வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ என்னென்னா, ஒரு தேவனுடைய மனுஷன் இன்றைக்கு நான் எதன் மூலமாக ஏவப்பட்டு பேசுகிறேன்? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கீங்க, அதன் மூலமாய் நீங்கள் எப்படி தேவன் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்று பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசக்கூடியது. ஏன்னா ஒரு தேவ மனுஷன் வந்து எப்படி பேச முடியும்? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவராய், பரிசுத்த ஆவியினால் நிரம்பவராய். ஏன்னா நான் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றதுனால நான் தேவனுடைய பரிசுத்தவானாய் நின்று தேவனுடைய ஆலோசனைகளை சொல்கிறவனாய் மாற வேண்டும் என்பது தான் அங்கே சொல்லக்கூடியது. அதன் மூலமாக தான் ஒவ்வொருத்தரும் பேசுனாங்க என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னென்னா, இப்போ யாராவது ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்களை அபிஷேகம் பண்ணி அவர் தன்னுடைய ஆவிக்குரிய ஞானத்தை கொடுத்து, ஆவிக்குரிய முதிர்ச்சியும் கொடுத்து, அவர்கள் மூலமாய் தேவனுடைய ஆலோசனையை சொல்லி கொடுத்து நீங்கள் தேவனோட இசைந்து வாழ்வதற்கு அவர் போதிக்கக்கூடிய ஒருத்தராக மாறுகிறார். காரணம் என்ன? அவர் தேவனுடைய மனுஷன். அப்போ பரிசுத்த ஆவி வந்து வேணும். ஆனால் முக்கியமான காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியோடு கூட தேவனுடைய வசனம் வேணும். ஏன்னா ஒன்றை பிடிச்சிட்டு இன்னொன்று விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் அருள்வார், ஆவியானவர் சொன்னார்னு சொல்லிட்டு எனக்கு கட்டணம் கட்ட காசு கொடு, எனக்கு இதுக்கு காசு கொடு, இல்லை இதை செய்யு அதை செய்யின்னு சொல்லி மக்களை மனுஷருடைய கற்பனைகளும் கட்டுகள்லையும் கொண்டு போய் சேர்த்துறக்கூடாது. ஆவியானவர் என்ன செய்வார், அவருடைய வார்த்தையை எடுத்து போதிப்பார். ஏன்னா 2 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன, எனக்கு பரிசுத்த ஆவி உண்டு, நான் என்னத்தை சொல்லுவேன், பரிசுத்த ஆவியை கொண்டு அவர் எழுதி வைத்த இந்த வசனங்களை கொண்டு நான் போதிக்கிறவனா மாற வேண்டும். நீங்க நல்லா கவனிங்க, 66 புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, 40 பேருக்கு மேல எழுதியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 4000 வருடங்களுக்கு மேலாக எழுதப்பட்டது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைந்து போகக்கூடியது, ஒன்று ஒன்றோடு ஒன்று எதிர்க்கக்கூடியதில்ல. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்ததுன்னா காரணம் என்னன்னா, எழுதுனது மனுஷனாக இருந்தாலும் எழுதுனது ஆண்டவர். அதனால தான் அது ஒரே போல இருக்கக்கூடியதாக இருக்குது, அதை நம்ம மறந்து போய் விடக்கூடாது. ஸோ அப்போ என்னன்னா, நான் வந்து தேவ மனுஷன், தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வசனத்தை எடுத்து மக்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை சொல்கிறவங்களா வரணும். அதனால தான் என்னுடைய அடையாளம் என்ன, தேவ மனுஷன். அப்போ தேவ மனுஷன் என்பவன் என்ன ஆனோ, ஹீ ஷுட் பி பர்ஃபெக்டட் இன் த ஸ்பிரிட் அண்ட் இன் த வேர்ட். ஒரு பூரணமாக ஆவியிலும் வார்த்தையிலும் வசனத்திலும் பூரணம் உள்ளவனாய் மாறும்போது தான் அவன் தேவ மனுஷனாய் மாற முடியும். அப்ப தேவ மனுஷனுக்கு வந்து என்னங்கிறது இங்க சொல்லும் போது என்ன எழுதுறாரு, பவுலுங்க எழுதும் போது திமோத்தேயுக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய சபையில அங்க நிறைய பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு பழைய ஃபால்ஸ் டாக்டரின் வந்துருச்சு, ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ் வந்துட்டாங்க, பொய்யான பிரசங்கிமார்கள் வந்துட்டாங்க, பொய்யான போதனைகளை சொல்கிறவங்க வந்துட்டாங்க, சண்டை போடுறவங்க வந்துட்டான், உள்ளுக்குள்ளே உனக்கு சபையில் நிறைய பிரச்சனை இருக்குது, நீயோ கொஞ்சம் பயந்தவன், நீ பயப்படாத, தைரியமாக நில்லு, எல்லாம் சொல்லும்போது தான் இங்கே வார்த்தையை சொல்கிறாரு, என்ன, நீ தேவ மனுஷன், அதை மறந்துடாத. ஏன்னா திமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயில வந்து பார்த்தீங்கன்னா அவர் கள்ள போதகர்களை குறித்து அநேக காரியங்களை சொல்கிறார். நீ இந்த ரெண்டை கான்ட்ராஸ்ட் புரிஞ்சாதான் தேவ மனுஷன் யாரு, மனுஷனை போதிக்கிறவன் யாருங்கிற ரெண்டு புரியும். ஏன்னா இதை சொல்லும்போது இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கும் புரியும், தேவ மனுஷனுக்கும் கள்ள போதகர்களுக்கும் வித்தியாசத்தை 1 தீமோத்தேயில காட்டி கொடுப்பார். 3:7 உள்ள பார்த்தீங்கன்னா கள்ள போதகர்களை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து மறுபடியும் 4:5 முதல் 5 வசனங்களில் மறுபடியும் கள்ள போதகர்களை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. 6:6 மறுபடியும் கள்ள போதகர்களை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. இப்படி சொல்லி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறார். ஏன்னா கள்ளப்போதகன் யாரு, தேவ மனுஷன் யாருங்கிறது வித்தியாசம் நல்லா தெளிவாக தெரியணுங்கிறக்காக தான் இதை போதிக்கிறாரு. இது பாருங்கள், 1 தீமோத்தேயு 1:18-20 உள்ள வசனங்கள் பாருங்களேன். குமரனாகிய திமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என்ன, நீ நல்லபடியாக போராடி நீ ஜெயிக்கணுங்கிறத அது சொல்கிறேன். ஆனால் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஒரு சைடு என்ன சொல்கிறாரு, நீ தேவ மனுஷன், வார்த்தையில் நிலைச்சிரு, நீ வார்த்தையை போதி அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து விசுவாச கப்பலை விட்டாங்க. ரெண்டு பேர் அவன் வந்து ரொம்ப மோசமாயிட்டான், அவங்க ரெண்டு பேரையும் திருந்தணும்னு சொல்லி சாத்தாண்டே ஒப்பு கொடுத்துட்டேன். எப்படி சாத்தாண்டே கொடுத்துட்டேங்கிறார். அடுத்து பாருங்களேன், 1 தீமோத்தேயு 4:6-7 இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. ரெண்டையும் சொல்றார். முதல்ல நீ எதுல இருக்கணும், எதுல இருக்கக்கூடாது. நீ தேவனுடைய வார்த்தையில இருந்து அதை போதிக்கிறவனா வரணும். கட்டுக்கதைக்கும் கிளவி பேச்சுகளுக்கும் போகாத. ஏன் இந்த கிளவி பேச்சுன்னு சொல்றாரு? கிளவிகளால் எந்திரிச்சு எங்கேயும் போக முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதனால் உட்காந்த இடத்துல இருந்து உட்காந்து நல்லா சலசலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கட்டுக்கதையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் யாராவது ஒரு பிரசங்கம் எதையாவது ஒன்று பாருங்கன்னு அனுப்புகிறாங்கன்னு பாருங்களேன், 40 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுவார். ஒரே சந்த கதையாக சொந்த கதையாக இருக்கும். ஏதாவது ஒரு கதை வெட்டி கதையாக பேசிட்டு ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வெட்டி கதையாக பேசி பேசி பேசி பேசி முடிச்சுட்டு அதில் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னு தான் தேடணும். மொத்த மெசேஜ்லேயும் வெட்டி கதை, கட்டுக்கதை. அதாவது பண்ணக்கூடிய பிரசங்கத்திற்கும் வேத வசனத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் எதையாவது ஒன்றை சொல்லி நான் அங்கே போனேன் இது நடந்துச்சு, அங்கே போனேன் இது நடந்துச்சு, யாருக்கு தேவை? யோசிச்சு பாருங்கள். நீ எதில் விலகணும்? இந்த மாதிரி கட்டு கதைகள் சொல்றதை விட்டு விட்டு தேவனுடைய வசனத்தை போதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம். ரெண்டுக்கும் ரொம்ப அழகா வித்தியாசம் காட்டி கொடுக்கிறாரு. அடுத்து 4வது அதிகாரத்தில் 14-16 வரை பாருங்க. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அப்போ என்ன, நீங்கள் வார்த்தையில் நிலைத்து நின்று வார்த்தையில் போதித்து வார்த்தையில் இருக்கணும். அப்போ தான் நீ உன்னையும் காத்துக்கொள்ள முடியும், உன் போதனையை கேட்குறவங்களையும் காத்துக்கொள்ள முடியும். அப்போ என்ன, ரொம்ப அழகாக ஒரு கள்ள போதகர்களுக்கும் ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகாக தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய ஒரு நிருபம். ஏன்னா தேவ மனுஷங்கிறவன் என்னன்னா தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுக்கு அடுத்ததுலையும் இருப்பான். ஆனால் கள்ள போதகர்கள் அப்படி இல்லைங்கிறத தான் இந்த 1 திமோத்தேயு எழுதுறதுல எழுதுகிறார். அப்போ திமத்திய தேவ மனுஷனேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு, தேவ மனுஷன் என்று சொல்லுகிறவன் தேவனுடைய வார்த்தையில் பலப்பட்டவனாக இருப்பான், ஆவியில் நிரப்பப்பட்டவனாக இருப்பான். அவன் தேவனுடைய வார்த்தையை போதிப்பான், அவன் தேவனுடைய ஆலோசனை சொல்லுவான், அவன் தேவனுடைய சிந்தையில் இருப்பான், அவனோட சிந்தையிலே அதான் நிலைச்சிருக்கும். ஆனால் கள்ளப்போதர்கள் அப்படி இல்லை. அவங்க கட்டுக்கதை பேசுவாங்க, வீணானது பேசுவாங்க, வேறு காரியங்களை குறித்து பேசுவாங்க. அவங்க அப்படி இல்லை, அவர்கள் அழிவுக்கென்று காரியங்களை செய்வாங்கன்னு. அடுத்து 1 தீமோத்தேயு 5:17 பாருங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமாக என்ன என்ன, திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை. ஏன்னா திருவசனத்தின் மேல, வசனத்தின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் போதிக்கிற மக்களை நீ மூப்பர்களா இருக்கணும். அப்ப என்னன்னா திருவசனத்தை போதிக்கணும்னா அந்த வசனத்தை தெரிஞ்சு கொண்டவங்களா, புரிஞ்சு கொண்டவங்களா, தங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கொண்டவங்க தான் அதை செய்ய முடியும். அதனாலதான் திமோத்தேயுக்கு எழுதும் போது என்ன சொல்லி எழுதுறாரு, நீயோ தேவ மனுஷன், தேவ மனுஷனாகிய நீயோ. அப்போ திமோத்தேயுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, நீ தேவனுடைய மனுஷன். அப்போ நம்ம ஒரு ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும், தேவனுடைய மனுஷனா இருக்கணும். அவருடைய அடையாளம் வேற எதுவுமே கிடையாது, அவர் தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுகிறார். அவர் யாரை பிரதிபலிக்கிறார், தேவனை பிரதிபலிக்கிறார். அதன் மூலமாய் வெளியே உள்ளவங்க என்ன சொல்லணும், இதோ ஊரில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, இந்த தேவ மனுஷன்ட்ட போய் கேளுங்க, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், தேவனுடைய ஆலோசனை என்னன்னு அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி பெற்றவங்களாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், தேவனுடைய ஆலோசனையை பண்ணக்கூடியவங்களா, தேவனுடைய ஆலோசனையை போதிக்கக்கூடவங்களா, தேவனுடைய வார்த்தையில் நிறவுங்கிறவங்களா, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது தான் தேவனுடைய மனுஷனாக மாற முடியும். நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா, உங்க பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரொம்ப பேசாது, இல்லை சில வார்த்தைகள் உபயோகப்படுத்தாது. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும், திடீர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கூட இருக்க ஃப்ரெண்டு அதை அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால இந்த வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துவாங்க, இல்லைன்னா டீச்சர் சொல்கிற வார்த்தையை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பேசிக்கலி ரொம்ப ஜாஸ்தி, என்ன எதை சொன்னாலும் பேசிக்கலி என்னென்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஸ்கூலில் எல்லார்ட்டையும் பேசும்போது பேசிக்கலின்னு சொல்லி சொல்லி அவங்க எல்லாம் பேசிக்கலி சொல்லுவாங்க. நான் அமெரிக்காவில் ஒரு தம்பிகிட்ட பேசியிருந்தேன், அவன் டெக்னிக்கலி நான் இவன் எப்போ பாரு டெக்னிக்கலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது என்னென்னா நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு பதம் எப்படி வருதுன்னா யார் மூலம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்கன்னு. இப்போ உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வசனமாக வருதுன்னா அது ஆண்டவருடைய வார்த்தைன்னா நீங்கள் ஆண்டவருடைய மனுஷன். இப்போ நீங்கள் யார் கூட இருக்கிறீங்களோ அதை போல தான் உங்கள் வார்த்தை வரும். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பாடல் வந்து ஒருத்தர் பாடி வெளியே வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க, உடனே எனக்கு அந்த பாட்டும் கூட அதே பக்கத்தில் இன்னொரு சினிமா பாட்டை அனுப்பிச்சு இந்த பாட்டு இந்த பாட்டு ஒரே மாதிரி இருக்குன்னேன்னு. எனக்கு ஒரு யோசனை, அவன் சினிமா பாட்டை பார்த்து காப்பி அடித்தான், போட்டவனுக்கு உடனே எப்படி தெரியும் இவனுக்கு? அப்போ இவனும் சினிமா பாட்டு பார்க்குறவன் தானே? போட்ட 10வது நிமிஷத்தில் இவன் எனக்கு ஒரு 2 வீடியோ போட்டு இதை கண்டித்து பேசுங்கன்னு. நமக்கு எதுக்கு கண்டிக்கணும்? நமக்கு தெரியணும்ல எது தேவனுடைய வார்த்தை, எது தேவனுடைய வசனம், எது தேவனுடைய ஞானம் நமக்கு தெரியணும். ஏன்னா ஒரு நீங்கள் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறீங்க, யார் வந்து உங்களை பாதிக்கிறாங்களோ அவங்களத்தான் நீங்கள் காட்டுவீங்க, வெளிக்காட்டுவீங்க. உங்களுக்குள்ளே உள்ளே போகிறதான் வெளிக்காட்டுவீங்க. ஐ திங்க் கேசின்னு நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு சில வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சது எல்லாமே அப்படித்தான். ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கூலுக்கு போனோம் இல்லை எதுக்கு போனோம், உடனே டகால்னு ஒரு வார்த்தை ஒரு வரக்கூடியது. ஆனால் அதே இது நீங்கள் சபையில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையில் தியானம் பண்ணி ஆண்டவருடைய பிரசன்னத்திலேருந்து வரும்போது உங்களுக்கு ஏதாவது வரும்போது ஐயோ எனக்கு பயமாக இருக்கு, அதெல்லாம் கவலைப்படாத, பயப்படாதே, ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியிருக்காரு தெரியுமா, உடனே வரும். ஏன்? நீங்கள் வார்த்தையில் இருக்கிறீங்க. அப்போ உங்களால் என்னன்னா ஒரு நல்ல போராட்டத்தை போராட முடியும், நல்லதை பண்ண முடியும்னா நீங்க தேவனுடைய மனுஷன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி பூரணமாய் நிரம்பி இருக்க வேணும். தேவனுடைய வார்த்தை நிறைவாய் நிரம்பி இருக்கும்போது தான் நீங்க தேவனுடைய மனுஷனா இருக்க முடியும். இதுல என்ன ஒரே ஒருதுன்னா இதே வார்த்தையை வச்சு நீங்க எது வேணாலும் செய்யலாம். இதே வசனத்தை எடுத்து நீங்கள் போதிச்சு உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் பண்ண முடியும். நம்ம வருகிற ஒரு இன்னும் ஒரு 2 பாடத்துக்கு அப்புறம் வேணால் நான் சொல்லி கொடுக்குறேன். திமத்தேய்க்கு சொல்லும்போது நீ தேவனுடைய மனுஷன் சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி 4 காரியங்களை சொல்லி கொடுக்குறார். நீ ஓடு, எதை விட்டு ஓடு? பணத்தாசையை விட்டு ஓடு. நீ எதை தெரிஞ்சுக்கொள்ளு? பரிசுத்தத்தை தெரிஞ்சுக்கொள்ளு. தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. ஃப்ளீ, ஓடு. 2வது வார்த்தை என்ன சொல்கிறாரு? நீ வந்து ஃபோர்சி, நீ பாரு, நீ இதை பர்சியூ பண்ணு. 3வதாக என்ன சொல்கிறாரு? பி ஃபெய்த்ஃபுல், நீ உண்மையுள்ளவனாக இரு. 4வதாக நீ போராடு, ஃபைட். 4 காரியங்கள் சொல்லி கொடுக்குற அந்த பகுதியில் நம்ம அந்த வசனத்தில் ஒரு பகுதி மட்டும்தான் நீ எடுத்து சொல்கிறேன். ஏன்னா அடையாளம் என்னென்னா நீ தேவனுடைய மனுஷன் சொல்லி சொல்லும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு தேவனை போதிச்சு நீங்கள் உங்களை பெரிய ஆளாக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. நம்மளை என்ன சொல்கிறாரு? நீ தேவனுடைய மனுஷன்ற ஒரு அடையாளத்தில் இருக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் ஊழியக்காரன் சொல்லி சொன்னால் நீங்கள் என்னவாக இருக்கணும்? உங்களுடைய அடையாளம் நீங்கள் தேவனுடைய மனுஷன் சொல்லி மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனுடைய வசனம் பூரணமாய் உங்களுக்குள்ள நிறைவாக இருக்கணும். நிறைய வார்த்தைகள் சொல்லி கொடுக்குறாரு. கொலோசியர் 3:16 சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பூரணமாய் வாசமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்னென்னா ஒரு வார்த்தையில் தேறினவனாக இருக்கணும். 1 Timothy 4:16 சொல்லும்போது என்ன? உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வார்த்தையும் கவனி. ஏன்னா என்ன சொல்கிறங்கிறத கவனி. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:34 சொன்னும் என்ன சொல்லுவார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நீ என்ன உள்ள போடுற, உனக்குள்ள ஒரு தேவ மனுஷனா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள வர வர, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க இருக்க, ஆவியானவர் அப்பதான் இன்ஸ்பயர் பண்ணுவார். ஆவியானவர் சொன்னாரு, ஆவியானவர் என்ன பண்ணாலும், நீங்க உங்க வார்த்தையில எந்த அளவுக்கு நீங்க உள்ளுக்குள்ள இருக்கீங்களோ அப்பதான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். சட்டியில இல்லாதது அகப்பையில வராது. நீங்க வசனம் உள்ளுக்குள்ள இல்லாம, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள பூர்ணமா இல்லாத போது பரிசுத்த ஆவியானவர் எடுத்து போதிக்க முடியாது. அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள வரணும். வார்த்தை எப்படி இது பண்ணணும்னா, அதனாலதான் பைபிள் எப்படி வாசிக்கிறது, வேத வசனம் எப்படி பிழையற்றது, வேத வசனம் எப்படி பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டது, எப்படி வேத வசனம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பிரசங்கம் சொல்லி கொடுத்து, எதற்காக தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு வசனம், சாயந்தரம் ஒரு வசனம் போதிச்சு, எதுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்து நோட்ஸ் எடுத்து போடுறோம்னா, மக்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவனுடைய வசனம் தெரியணும். அந்த தேவனுடைய வசனம் நமக்குள்ள பூரணமா இருக்குன்னா அதுக்கான விளக்கம் நமக்கு வேணும். அதை விளக்கி கொடுக்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கேட்குற நீங்க அதை எடுத்து உங்களுக்குள்ள கைப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும். அப்ப ஒரு ஊழியக்காரன், என்ன ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீங்க மூப்பரா இருந்தாலும் சரி, போதகரா இருந்தாலும் சரி, இப்போ பிஷப்பா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து ஒரு வழி நடத்துகிற ஒரு தலைவனா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே என்னவா அடையாளம் காணப்படணும், தேவனுடைய மனுஷன் என்று காணப்பட வேண்டும். அப்ப நான் தேவனுடைய மனுஷன் என்று காணப்பட வேண்டும் என்றால், நான் தேவனுடைய வார்த்தையில நிரம்பி இருக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார், நான் சொல்லி கொடுக்க முடியும், அது தீர்க்க தரிசனமாய் மக்களுக்கு போய் சேரும், மக்களை விடுதலை செய்யும். இப்ப என்னன்னா, நிறைய பேர் அடையாளம் வந்து பேரே பாஸ்டர் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, பட்டம் வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக எல்லா ரெவரண்ட் டாக்டர், இல்லை டாக்டர் ரெவரண்ட், இப்படி நிறைய பட்டங்களை முன்னாடி போடக்கூடியவங்களா வந்துட்டாங்க. ஆனால் வேத வசனம் ஒரே ஒரு அடையாளம் தான் காட்டி கொடுக்குது எல்லாருக்கும், நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷன். எனக்கு அருமையானவர்களே சிந்திச்சு பாருங்க, எனக்கு உண்மையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சபையில் பாஸ்டர் சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. நம்ம வந்து டைரெக்டாக அண்ணன், இல்லை அங்கிள், இல்லை தம்பி, தம்பின்னு சொல்கிற காலில் விட்டுருங்க, அது ரொம்ப சின்ன பயமாக மாதிரி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு இதுதான் இருக்கே ஒழிய, நம்ம பட்டத்துக்கு பின்னாடியோ இல்லை இதுக்கு பின்னாடியோ அலையிறதில்லை. ஆனால் இன்றைக்கு நான் நிறைய கூட்டங்களுக்கு போயிருக்கேன், நிறைய சபைகளுக்கு போயிருக்கேன், நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன், என் பேரை பெருசாக போடலை, என் படம் போடலை, எனக்கு முதல்ல என்னை சொல்லலை, இல்லை மைக்கில் என் பேர் சொல்லலை, இல்லை எனக்கு பொன்னாடை போத்தலை, இல்லை எனக்கு மாலை போடலை, நான் வரமாட்டேன், அந்த போஸ்ட் வந்தால் நான் வரமாட்டேன், இவர் வந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அவலமான நிலை. யோசிச்சு பாருங்க. அப்போது ஒரு ஊழியக்காரனாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால், நீங்கள் முதல்ல உங்களை சோதிக்கணும், என்னுடைய அடையாளம் தேவனுடைய மனுஷன் இருக்கா? ஏன்னா அதை மாதிரி ஒரு பெரிய தகுதி எதுவுமே கிடையாது, ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜ். அதாவது எல்லாவற்றையும் காட்டிலும் நான் வந்து தேவனுடைய மனுஷன் சொல்கிறதுல ரொம்ப பெருமை, அவ்வளோ ஒரு நல்ல காரியம். அதை மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து ஆண்டவர் வந்து இவன் ஆள்னு சொல்கிறது எப்படி, நான் போய் எங்கள் ஆண்டவர்னு சொல்கிறது எப்படி, யோசிச்சு பாருங்க. எனக்கு பிரதம மந்திரி தெரியுங்கிறதுக்கும் பிரதம மந்திரி என்னைய தெரியும்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ராணியம்மாவை எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாம் டிவியில் பார்த்துட்டீங்க. இப்போ ராணியம்மா என்னைய கூப்பிட்டு டீ குடிச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு வந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும், ஐயோ அவர் ராணியோட ஆள்பா, கொஞ்சம் பார்த்தோங்க, அவர் நினச்சா பேலஸுக்கு போவார், டீ குடிப்பார், ராணிக்கிட்ட என்ன வேணாலும் பேசுவார், அவர் சொன்னார்னா ராணி சொல்லும். நம்ம இதுக்கே பார்க்குறோமே, யோசிச்சு பாருங்கள், நம்ம பேசக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய காரியம் தேவனுடையதாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ ஒரு அற்புதமான தேவன். அந்த தேவனை இந்த பூமியில் நான் பிரதிபலிப்பதற்கு, அந்த தேவனை குறித்து சொல்வதற்கு என்னைய ஒரு தகுதியுள்ளவன் என்று கொடுத்துருக்கிறாரே, வாட் அ ப்ரிவிலேஜ் இட் இஸ். நிறைய பேருக்கு இது தெரியாததுனால தான் பட்டங்களுக்கு பின்னாடியும் பதவிகளுக்கு பின்னாடியும் போஸ்டருக்கு பின்னாடியும் ஃப்ளெக்ஸுக்கு பின்னாடியும் போய் தங்களுடைய அழைப்பை விட்டு விடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்கள், நம்ம அப்படி இருக்கவே கூடாது. நம்ம ஒரு பெரிய காரியம், மனுஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க, நான் தேவனுடைய மனுஷன், இவன் என்னுடைய ஆளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லணும். அந்த ஒரு அடையாளம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தகுதியுள்ளவங்களாக மாறும்போது தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாய் பூமியில் கட்டப்படும். சபை என்ன நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டதோ, என்ன நோக்கத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டதோ, அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறும். ரெண்டு காரியம், ஒன்று நீங்கள் நான் பாஸ்டர் இல்லை அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம், இல்லை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பெற வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் பாஸ்டராக இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதவி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு டைட்டில், இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் யாருமே கொடுக்கல அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் உன்னுடைய தேவனுடைய மனுஷன்னு சொல்லி தேவனுடைய மனுஷி என்று சொல்லக்கூடியதாய் என்னை அடையாளம் கூடக்கூடிய அளவிற்கு என்னை மாற்றுங்கள்னு சொல்லி கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஜெபிப்போமா. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக யாராவது ஊழியத்தில் இருந்தால் இன்றைக்கு அவங்களோட பேசுங்க, ஆண்டவரே ஆம் ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய பதவி அல்ல, தங்களுடைய டைட்டில் அல்ல, தங்களுடைய பொசிஷன் இல்லை, ஆண்டவரே நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி மாத்திரம், அந்த ஒரு அடையாளம் மாத்திரம் போதும் என்று சொல்லி மனம் திரும்பி உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன்.
2: விளக்கி காத்துக்கொள், சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை தந்த டேனியல் பிரதருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடய பேர் தமிழ்ச்செல்வி. எங்கள் ஊர் வந்து மதுரை பக்கம் திருமங்கலம். அப்பா பேர் வந்து சிவனாண்டி, அம்மா பேர் ஒச்சம்மா. நாங்கள் மூன்று பிள்ளைங்க. அவங்களுக்கு மூத்தவங்க அண்ணன் இருக்காங்க, ரெண்டாவது அக்கா, மூணாவது நான். இப்படி எங்கள் காலங்கள் போயிட்டுருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து மூடத்துக்குற ஒரு கூலி தொழில் செய்கிறவங்க தான். அம்மா வந்து அந்தளவுக்கு வேலைக்கு போக மாட்டாங்க, கிராமம்தான், விவசாய வேலை இருந்தால் போவாங்க. களை எடுக்க, புல் பிடுங்க, நாற்று நட, அந்த மாதிரி பருத்தி எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி வேலைகளுக்கு அம்மா போவாங்க. அப்பாவுக்கும் படிப்பு இல்லை, அம்மாவுக்கும் படிப்பு இல்லை. நாங்கள் மூணு பேர் பிறந்தால் ரொம்ப வறுமையான காலம். ஆமாம், எங்கள் கிராமம், நாங்கள் குடியிருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த புறம்போக்கு கம்மான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடங்களில் ஒரு சின்ன சின்ன குடிசைகள் போட்டு தான் எங்கள் வீடு இருந்துச்சு. அப்படியேப்பட்ட இடங்களில் தான் எங்கள் வீடு, இந்த குடிசையாக தான் இருந்துச்சு. மண் வீடு, மண் சவருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வீடு எங்கள் வீடு. நாங்கள் மூன்று பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு. அப்போ வந்து கஷ்டமான காலம். எங்கள் அப்பா மூட தூக்கிட்டு வந்து தான் தினமும் எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். எங்களை வளர்க்கணும்னா ரொம்ப கஷ்டமான காலம். என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் ஒரு மூடை சமைக்கணும். அந்த கோணி சாக்கு தச்சு, அந்த மூடை வெயிட் பார்த்து, அந்த மூடை லாரிலேருந்து இறக்கி, அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி எங்கள் அப்பா எங்களை என்ன செஞ்சார், வளர்த்து கொண்டு வந்தார். ஸ்கூலுன்னு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கே பக்கத்தில் இருக்கும். அப்போ வந்து இந்த காது இப்படி எட்டு வைப்பாங்க, காது எட்டுச்சுன்னா ஸ்கூலில் சேர்த்துக்கிடுவாங்க. அப்படி வந்துட்டு என்ன செய்வாங்க, அப்போ அண்ணனை சேர்த்தாங்க, அக்கா சேர்த்தாங்க, அப்படி என்னையும் சேர்த்து விட்டாங்க. அந்தளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெருசாக படிக்கலை. ஏன்னா அண்ணன் ஸ்கூலுக்கு போகலை, ஆறாவது படித்ததோட நின்றுட்டாங்க. அக்காவும் ஒரு 5-6 வரைக்கும் படித்தாங்க, அவங்களும் அப்புறம் போகலை. நான் சுத்தம், நான் மூணாவது படித்ததோடு போகலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. ரெண்டு பக்கம் கருவளை, முள்ளு, கீனு, பாம்பு, வண்டு எல்லாம் கத்தின மட்டும் இருக்கும். அந்த இதில் ஊடால தான் நாங்கள் என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அண்ணன், அக்கா, நான் மூணு பேரும் போவோம். எப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு சணல் எடுத்து எங்கள் அண்ணன் கயிறை கட்டி எங்கள் அக்காவை கட்டியிருப்பார், என்னையும் எங்கள் அக்கா கையில் கட்டியிருப்பார். மூணு பேரும் எங்கேயும் விழுந்துடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லி மூணு பேர்த்தையும் அப்படி சேர்த்தே அனுப்பிவிடுவார். அப்போ அப்படி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். அண்ணன் நிற்கவும், அக்கா நின்னா, அப்படி நானும் நின்றுட்டோம். எனக்கு ஒரு 10 வயசு 11 வயசு. அதோட ஸ்கூலுக்கே நாங்கள் போகலை. எங்களுக்கு படிப்புன்னு பெருசாக இல்லை, எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு ஞானமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அக்கா தீப்பெட்டி ஆஃபீஸ் தொழில், தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது எங்கள் ஊரில். அப்போ தொழில் தான் நிறையா, அதனால் அங்கே தொழிலுக்கு போயிட்டாங்க. அவங்க போகவும் நானும் என்ன செஞ்சிட்டேன், நம்மளும் அக்கா கூட சேர்ந்து தீப்பெட்டி ஆஃபீஸ்க்கு போவோம், நம்ம நல்லா வேலை பார்ப்போம், அது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம், தீப்பெட்டி தொழிற்சாலைக்கே நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ படிப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக நின்றுச்சு எங்கள் வீட்டில். அம்மா அப்பா படிப்பு இல்லை, தலைமுறை படிப்பு இல்லை, எங்கள் படிப்பும் இல்லை, நின்று போச்சு. அதோட அவ்வளோதான், நாங்கள் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு தான் போகணும். இந்த படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு சாப்பாடு ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. அப்பா வேலைக்கு போனால் இருக்கும், இல்லாட்டினா இருக்காது. அந்த ஸ்கூல் விட்டு வர்ற வழியில் ஒரு கடல் ஆஃபீஸுன்னு சொல்லி ஒரு இருக்குது, அந்த களம். அந்த களத்தில் வந்து கிராமங்களில் விளையக்கூடிய அந்த கடலைகளை அங்கே கொண்டு வந்து காய போட்டு எடை போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சிந்து இல்லையா, அந்த கடலையை போய் நாங்கள் என்ன செய்வேன், நான் தான் ஓடி போய் அந்த கடலையெல்லாம் பொறுக்கி ஒரு படி 3 ரூபா 2 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அந்த பெரிய பெரிய பணக்காரவங்க அப்போ வாங்குவாங்க. நாங்கள் அந்த கடலையை நான் பொறுக்கி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அம்மாட்ட காசு கொடுத்து சாப்பிட்ட நாளெல்லாம் நிறையா நாள் உண்டு. நிறையா நாள் சாப்பிடாமல் நாங்கள் வெறு வயிற்றோடையவும் பட்டினியாக படுத்த நாளெல்லாம் இருக்குது. ஆனால் அண்ணன் தங்கச்சி அக்கான்னு ஒரு சமாதானமாக சந்தோஷமாக அன்பாக இருப்போம். ஒரே வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு சும்மா ஒரு சேலையை மூடிக்கிட்டு பொத்தி படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் வயிறு எரியும், வயிறு பசிக்கும், சாப்பாடு இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்போம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போக ஆரம்பித்தோம். நல்ல சந்தோஷமாக வேலைக்கு போக வர அப்படி இருந்தோம். ஏன்னா அந்த அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போகும்போதுமே கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து எல்லோரும் சாப்பிடுவோம். எல்லார் வீட்லேயும் காய் குழம்பு கொண்டு வருவாங்க, எங்கள் வீட்டில் அதுவும் இருக்காது. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சாப்பிட்ருவோம். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னும்போது எங்களுக்கு பெரிய காசாக தெரியும். அன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு வந்து 35 ரூபா, அதையும் அதுதான் பெரிய காசு. 35 ரூபாங்கிறது பெரிய காசு. இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் அந்த காசை சேமித்து வச்சு அதில் நாங்கள் சந்தோஷமாக ட்ரெஸ்ஸு வாங்கி அந்த 35 ரூபா ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்குவோம். அந்த ட்ரெஸ்ஸு என்ன கலருன்னு பார்க்குறதுக்கு கூட எங்கள் வீட்டில் லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு முக்கில் இருக்கும். அங்கே ஓடி போய் அந்த நியூஸ் பேப்பரை விரித்து அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்போம். ஏய், இது என்ன கலர், நல்லாயிருக்கு, உனக்கு நல்லாயிருக்கா, எனக்கு நல்லாயிருக்கா, அப்படி பார்ப்போம்.
அப்படி நாங்கள் போய் கொண்டு இருக்கும்போது அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு அந்த அது அதுதான் சந்தோஷம், அதுதான் உலகம், ஏன்னா அது தவிர வேறு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அம்மா. நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது பகலெல்லாம் தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போவேன், இரவெல்லாம் பஞ்சு ஆஃபீஸுக்கு போவேன். பஞ்சு தொழில் இருக்கும் இல்லையா, அந்த தொழிலுக்கு போவோம். அந்த சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அந்த பஞ்சு வேலைக்கு போகும்போது 6 மணிக்கு போனோம்னா 25 ரூபா கொடுப்பாங்க, 9 மணி நைட்டு 9 மணிக்கு போனோம்னா 20 ரூபா கொடுப்பாங்க. காலையில் 5 மணி வரையும் வேலை செய்யணும். அப்படி பகலில் தீப்பெட்டி ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு நைட்டு அந்த பஞ்சாபீஸ் வேலைக்கு போவோம். அப்படி வேலை பார்த்துட்டு உண்டு இப்படியே போய்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் அம்மா சொன்னாங்க, உனக்கு நாளைக்கு கல்யாணம், நான் வேலை விட்டுட்டு வந்தேன், வந்தோடனே சொன்னாங்க உனக்கு நாளைக்கு கல்யாணம்ப்பா, பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, பேசியிருக்கோம், எல்லாம் சேர்ந்து பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா சும்மா தான் சொல்லுது போலன்னு உனக்கு வேறு வேலை இல்லை போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு சும்மா அந்த 50 காசுக்கு வாடகைக்கு சைக்கிள் தருவாங்க, அது ஓட்டிப்பலன்னா ஆசைப்படுவோம். அப்படி 50 காசுக்கு சைக்கிளை வாங்கிட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது எங்கள் அம்மா இன்னொருத்தவங்க 2-3 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படி எல்லோரும் திருப்பி அந்த குறுக்கு பாதையில் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு கல்யாணத்துக்கு தாலியும் சேலையும் வாங்க போகிறோம், நீ வரியான்னு கேட்டாங்க. ஆனால் வந்துட்டு நான் அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு என்ன செய்கிறேன், என்னடா செய்ய போகிறோம், நம்ம இதுலேருந்து தப்பிக்க முடியும், எப்படி செய்யும், எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா இந்து தான், அம்மா இந்து தான், நாங்கள் விக்கிரகத்தை கும்பிடுறவங்க தான். பார்த்திங்கன்னா எப்பயும் நான் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறதே எனக்கு வேலை, இரவும் பகல் அங்கே கடப்பேன். வெள்ளிக்கிழமை ஆனால் மற்ற கோயிலுக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை ஆனால் இப்படி போகிறது, சமயபுரம் போகிறது, திருப்பதி போகிறது, இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு போவேன். நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த இதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சொல்லுவேன், யார் குடும்பத்துலேயும் கஷ்டம் வரக்கூடாது, யார் கணவன் மனைவி பிரியக்கூடாது, யார் செத்து போயிடக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது முன்னாடி போய் நின்று பேசிட்டு பேசிட்டு நானாக அழுதுட்டு வருவேன். இப்படி அதிகமாக நாங்கள் சாமியை கும்பிட்றவங்க, எங்கள் குடும்பமும் அப்படித்தான். இப்படி காலங்கள் இருக்கும்போது எனக்கு அந்த திருமண ஏற்பாடு செஞ்சாங்க. ஏற்பாடு செஞ்சாங்கன்னா சும்மா ஒரு 4 பேர் சேர்ந்து பேசினாங்க. ஒரு தெருவில் நிற்க வச்சு அந்த மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களோட வீட்டு வாசலில் நிற்க வச்சு வெறும் மஞ்சள் கயிறு மட்டும்தான் கெட்டினாங்க. அதுதான் கல்யாணம். மற்றபடி எனக்கு பொண்ணு பார்க்க வரல, நிச்சயம் பண்ணலை, ஒரு பத்திரிக்கை அடிக்கலை, ஒரு சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடலை. என் கூட பிறந்த அண்ணன் வந்து அப்போ வெளியூருக்கு சவாரி போயிருக்காங்க, அப்போ கிளீனராக போயிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணன். அப்படி கிளீனராக போயிட்டுருக்காங்க, அந்த அண்ணன் வரக்கூட இல்லை, எங்கள் அண்ணன் இல்லை என் கல்யாணத்துக்கு. என் கல்யாணம் நடந்தது எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, அப்போ ஃபோனோ இதோ கிடையாது. அவங்க சாயந்தரம்தான் எங்கள் அண்ணன் வந்தாங்க, எங்களுக்கு காலையில் கல்யாணம். அப்படி திடீர்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சாயந்தரமே அவங்க என்ன செஞ்சாங்க, மாப்பிள்ளை திருச்சியில் வேலை பார்க்குறனால நீங்கள் நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அவர் யார் என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது, மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, அவங்கள பற்றி எந்த ஒரு இதுவும் தெரியாது, அதோட என் கையில் காசோ பணமோ எதுவும் கிடையாது. நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், அவங்க யார் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அம்மா அப்பா சொன்னாங்க அது மாப்பிள்ளைன்னு சொல்லி, அது கல்யாணம்னு சொல்லி, சரின்னு சொல்லி அவங்க கொடுத்த 1-2 ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அந்த மாப்பிள்ளை கூட சேர்ந்து நாங்கள் சாயந்தரம் திருச்சிக்கு வந்துட்டோம். வந்தால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் ஊர்லேருந்து வந்துட்டாங்க, வந்து ஒரே 2 பேரும் அழுக, அண்ணன் அழுக, நானும் அழுக, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலண்ணே, வேணாண்ணே அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்ட்ட ரொம்ப அழுதேன். அண்ணனும் அழுதுட்டு, அப்படி சொல்லாதப்பா, நீ போய் இரு, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுட்டு, அண்ணன் நான் போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அண்ணன் போயிட்டாங்க. நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, அந்த மாப்பிள்ளை, அவரோட தம்பி ஒய்ஃபு, நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரணும். இப்போ த்ரூ பஸ்ஸு, அப்போல்லாம் நிறைய பஸ்ஸு மாறி வரணும். அப்படி மாறி நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து எங்களை எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு அப்போயே அவங்க திரும்பி ரிட்டர்ன் கிளம்பி மதுரைக்கு போயிட்டாங்க. போனாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே யாருமே இல்லை, எனக்கு யாரை பார்க்கணும், யார் கூட பேசணும், என்ன உறவு ஏதுன்னு எதுவும் தெரியாது. அப்படி என் காலங்கள் போய் கொண்டு இருந்துச்சு, வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அப்போவும் நாங்கள் சாமியை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த தெருவில் குடியிருந்தோம் நாங்கள், பட்டத்தம்மாள் தெருவில் குடியிருந்தோம், திருச்சி ஏர்போர்ட்டில். அந்த தெருவில் இருந்துட்டு அப்போ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வயர்லெக்ஸ் ரோடு போகுது, அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம குடிப்போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போயிருப்போம்னு சொல்லி கொஞ்சம் நல்ல வீடாக பார்த்து இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வீட்டுக்கு குடிப்போனோம். அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஆரோன் பிரதனும் அந்தோனியமும் அங்கே குடியிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டுன்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க 1 ரூபா காயினில் ஃபோன் பண்ண வருவாங்க,
நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு ரூபா காயினில் ஃபோன் பண்ணேன். அந்த பூத்தில் சந்தித்தது தான் எங்களோட நட்பு. நாங்கள் அப்போ பேசிக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் எந்த ஊர், நாங்கள் எந்த ஊர்னு அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா ஒரு நாள் என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க. எப்போன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பி அவங்க எத்தனை நாள் கழித்து வந்தாங்கன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் திரும்பி அவங்க என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் விசாரிக்கிறாங்க, இந்த இடத்துல தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனோம், இந்த டீ கடைக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருந்துச்சு, அங்கே தான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம், அந்த வீடு எங்கன இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்குறாரு. அதோட சத்தம் என் காதில் கேட்குது, நம்ம அப்பா தான் நம்மளை விசாரிக்கிறார் போல அப்படின்னு சொல்லி. பாருங்க, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு வெகுளியாக அந்த நாளில் இருந்திருக்காங்க. என்னையும் அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க. இது எந்த தாய் தகப்பனும் செய்ய மாட்டாங்க, ஒரு மனசுக்கு வேதனையான காரியம். அப்பாவோட சத்தம் கேட்டு நான் ஓடி போய், எப்பா இங்கே தான்ப்பா இருக்கேன்னு சொல்லி எங்கள் அப்பாவை நான் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன். அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அப்புறம் அந்த அந்தோனியமா ஆரன் பிரதர் எங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட நான் கொஞ்சம் பேச பழக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் ரிலாஃபாக இருந்துச்சு. அப்போ அவங்க கூட பக்கத்திலே குடியிருந்தோம். ஏன்னா இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்தோனியமா சொல்லுவாங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவேன். ஆனால் இயேசுயாருன்னு எங்களுக்கு அது வரைக்கும் எனக்கு இயேசுவை தெரியாது. சின்ன பிள்ளைங்களே நாங்கள் சர்ச்சுக்கோ இதுக்கோ போனது கிடையாது. ஆனால் எங்கள் ஊருக்கு வருவாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த ஸ்க்ரீன் படம் ஓட்டுறதுக்காண்டி வந்து இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்டது அந்த மாதிரி காட்சியான படங்கள்லாம் போட்டு காமிப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அவர் யாருன்னே தெரியாது, இவங்க யாருன்னு தெரியல, என்னதோ படம் ஓட்டுறாங்க, வாங்கடா போய் பார்ப்போம், நம்ம ஊரில் சினிமா ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடுவோம். ஆனால் அதில் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை எங்களுக்கு கிடையாது. அதே போல் அந்தோனியமாவும் ஜெபம் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, கதவை பூட்டிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பண்ணுறது என்னான்னு தெரியாது. ஆனால் ப்ரேயர் பண்ணி முடிஞ்சோடனே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா எனக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. திடீர்னு வீட்டில் சமைச்சிருக்கேன், சாப்பிடலை, கண்ணு தெரியாமல் கை கால் விளங்காமல் எனக்கு ஆயிடுச்சு, திடீர்னு ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க, ஆமாம் ஸ்கேன் எடுத்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தம்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட்டில் கூட ஒரு வியாதின்னு சொல்லலை, எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து நல்லா ஆகலை. அப்படியே கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியே வச்சு பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுக்கவும் அவங்க இங்கேருந்து அங்கேருந்து வந்து சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம பிள்ளைய கொண்டு நம்ம ஊரில் வச்சு என்ன செய்வோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆரோன் பிரதர்கிட்ட காரை வாங்கிட்டு, அப்போ அவங்க வீட்டில் கார் இருந்துச்சு, கொடுத்தாங்க அந்த அண்ணா. நாங்களும் வாங்கிட்டு என்ன செஞ்சோம், மதுரைக்கு போயிட்டோம், திருமங்கலத்துக்கு. அங்கே போய் இந்த பிள்ளைங்களுக்கு சரியாகட்டும்னு சொல்லி இந்த மந்திரவாதி சூனியக்காரன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சாங்க, என்னைய சுற்றிலும் சாம்பல் கோடு போட்டுட்டு விபூதி வச்சு கோழி அறுத்து அவரோட நாக்கெல்லாம் அறுத்து எல்லாமோ செஞ்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி செஞ்சுட்டு உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சரியாக போயிடுச்சு, இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, கையில் ஒரு விலங்கு மாட்டி விட்டுருந்தாங்க, காலில் ஒரு தண்டமானி எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க, இவ்வளோ ஒரு கவர் நிறையா ஒரு விபூதி கொடுத்தாங்க. அதை வந்து நான் நெத்தியில் கையில் உடம்புல எப்பயுமே பூசிக்கிட்டு இருக்கணும், அந்த கோட்டை தாண்டி நான் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, இந்த விலங்கை கலட்டிடக்கூடாது, அப்படி கலட்டினா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு அந்த இதை கொடுத்துருந்தாரு. நானும் அதை பயந்துக்கிட்டு என்ன செய்வேன், பூசிக்கிட்டு அப்படியே இருப்பேன். நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி நாங்கள் திருச்சிக்கே வந்துட்டோம். வந்து அண்ணன் வீட்டில் என் அண்ணன் வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, நடக்கவோ நானாக எந்திரிச்சு உட்காரவோ முடியாது. என்னைய துணியில் பெட்ஷீட்டில் போட்டிருப்பாங்க, அந்த உடம்பு பிடிச்சி தூக்குனா உடம்பு பிஞ்சிரும் அந்தளவுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் இருந்து குளுக்கோஸ் ஏறி உடம்பு ஊதி போய் வெடிக்கிற நிலையில தான் இருந்துச்சு. அப்போ துணியை பிடிச்சி தூக்குனா தான் தூக்க முடியும். என்னையை தூக்கி உட்கார வைக்கணும், என்னையை தூக்கி இறக்கி வைக்கணும், என்னை தூக்கி நிமித்தி வைக்கணும், ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, உடம்பு ஊதி இருக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து திரும்பி கொண்டு வந்து காரை கொடுத்துட்டு ஆரன் பிரதர் வீட்டில் காரை கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் என்னை வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு அழுகை என்னெறியாமல் வருது, நம்ம போய் ஆரன் பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோமா, அவர் ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், போய் அவங்க தேங்காய் பூசி ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு என்னமோ சொல்லி தேங்காய் பூசுவாங்க, அப்படி நம்மளுக்கு போய் பூசினோம்னா சரியாயிருமோ, நம்ம போவோமா அப்படின்னு என் உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வருது, என் கண்ணில் தண்ணி வருதே தவிர என் உடம்பு அசைக்க முடியல,
என் கை ஊண்டி கால் ஊண்டி என்னால் எந்திரிக்க முடியல, அழுக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் அதே தெருவில் நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கோம், அவங்க லாஸ்ட்டு இருக்காங்க, ஒரு தெருவுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த ஒரு தெருவை நான் யோசிக்கும் போது எனக்கு பெரிய தூரமாக தெரியுது. ஏன்னா நான் போக முடியாது, என்னை கொண்டு போய் யாரும் விடுறதுக்கும் ஆள் இல்லை, அவங்கவுங்க வேலை வெட்டின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னறியாமையே நான் என்ன செய்கிறேன், எப்படியாவது போயிடணும்னு சொல்லி தெரு மோரையிலத்தில் போய் நின்று உட்காந்துக்கிட்டே போய் தெரு செவத்தை பிடிச்சிட்டு அப்படியே தடைக்கிட்டே அந்த செவத்தோரமாகவே போய் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன். போய் அப்போ அந்தோணி அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், பிரதர் இல்லையா அப்படின்னு. இல்லைன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அண்ணன் தான் தேங்காய் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அப்போ நம்ம அண்ணன் இல்லையே நமக்கு யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ அண்ணன் எப்போ வருவாங்க அப்படின்னு. ஏன் என்ன விஷயம்னு கேட்டாங்க. அண்ணனை பார்க்க தான் வந்தேன், ஜெபம் பண்ணிட்டு போவோன்னு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி வந்துடுவாங்க, சாயந்தரம் வந்துடுவாங்க, வந்தோடனே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பி மறுநாள் வந்துட்டாங்க, அண்ணன் வந்துட்டாங்க. நான் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போனேன். போய் அவங்க வீட்டில் அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு அழுதேன். அண்ணே நான் எந்த இதுவும் செய்யலை, ஆனால் எனக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சு, நான் எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம், இந்த வியாதியிலேருந்து நான் சுகமாகணும், அது மட்டும் எனக்கு வேணும்னே அப்படின்னு சொல்லி நான் சொன்னோன்னே அண்ணே சொன்னாங்க, நீ உனக்கு ஒன்றுமே இல்லைடா, ஏசப்பா சுகமாக்கிடுவார், அவர் உன்னைய நேசிக்கிறாரு, அவர் பிள்ளை நீயே, நீ ஏன் அழுகிற, நீ அழுகவே கூடாது, உனக்கு இது லேசான காரியம்டா உன்னைய சுகமாக்குறது அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி எனக்கு தேங்காய் பூசி விட்டு அந்த தேங்காய் மீதியும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த அதை வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்து அந்த தேங்காயை தலைமேட்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமும் நான் அந்த ஊதி இதெல்லாம் பூசிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அவன் சொல்லியிருக்கான், இதை கலட்டினா செத்து போயிடுவேன்னு சொல்லி, ஆனால் பூசிட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரி, அந்த தேங்காய் பூசிட்டு வந்த அந்த ராத்திரி ஏசப்பா வந்து என் வீட்டுக்குள்ளே நின்று, எனக்கு உடம்பு பாதி உடம்பு தெரியுது பாதி உடம்பு தெரியல, அந்த இடத்துல நின்று ஏசப்பா என் கையை பிடிச்சி தூக்குறாரு. தூக்கி நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள், எழுந்து நடவென்று சொல்லி என் கையை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டினாரு. நான் எழும்பி நான் நின்றுட்டேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஒரு என்ன சொன்னால் வல்லமை, அந்த ஒரு சுகம் எனக்கு கிடச்சிச்சு, ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த கரம் என்னை பிடிச்சி தூக்குன உடனே அந்த கரத்தை நான் இன்றைக்கும் நான் நேசிக்கிறேன். அந்த கரம் என்னை தொட்டதுக்கு நான் இன்றைக்கும் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த கரம் என்னை தொட்டுச்சு, நான் சுகமானேன். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன செஞ்சேன்னா, எப்பயும் போல் ஒரு எலும்புச்சம்பழமும் விளக்கும் வாங்கிட்டு அங்கேயே பழையபடிக்கே நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் போய் அந்த இடத்துக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே போய் நான் நிற்கும்போது என் மனசுக்குள்ளே என் இருதயத்துக்குள்ளே ஒரு ஏவுதல் வருது. என்னென்னா, காப்பாற்றினது ஏசு தானே, உன் கையை பிடிச்சது ஏசு தானே, உன்னை தூக்கி வச்சது ஏசு தானே, அப்போயே நீ இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வரவும் நான் என்ன செஞ்சேன், உடனே அதை பார்த்து பேசுகிறேன். என்ன நீ காப்பாற்றலை, உனக்காக நான் எத்தனையோ காரியம் செஞ்சுருக்கேன், உருண்டு கொடுத்தேன், மொட்டை எடுத்தேன், எத்தனையோ இடங்களில் தீக்குழி இறங்கியிருக்கேன், பால் குடம் எடுத்திருக்கேன், பட்டினியாக கிடந்த வயிறெல்லாம் புண்ணானது தான் மிச்சம், ஆனால் நீ என்னை காப்பாற்ற வரலை. ஏசு என்னை கையை பிடிச்சி தூக்குனார், என்னை காப்பாற்றினார், நான் அவர் கூட சந்தோஷமாக வாழ போகிறத நீ பார்க்கணும்னு சொல்லிட்டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு அப்போ நான் போகிறேன், அதை சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலை, நான் குடியிருந்த ஒரு வீடு திருச்சியில் இருக்குது, அந்த வீட்டுக்கு நான் போகிறேன். போயிட்டு என்ன செஞ்சேன், அந்த வீட்டில் வச்சுருந்த விக்கிரகம், உண்டியல், காணிக்கை, காசு, வெள்ளி எல்லாத்தையும் அள்ளி ஒரு கட்டப்பையில் வச்சு குப்பையில் எரிஞ்சிட்டு வந்துட்டேன். வேண்டான்னு சொல்லி, இது நமக்கு வேண்டாம், இது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். திருப்பி என்னை பார்க்குறதுக்கு அந்தோணியம்மாவும் டிவைன் ஸ்கூலில் ஆயம்மா இருக்காங்க, அவங்களோட பொண்ணு கலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் என்னை தொடர்ந்து வந்து பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போவும் அந்த தண்டை, காலில் இருக்க தண்டை, கையில் இருக்க தண்டையெல்லாம் நான் போட்டு தான் இருந்தேன். அப்போ அவங்க தினம் எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ண கேட்டாங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ண வரவான்னு. வாங்கன்னு சொன்னோம். அப்படி வரும்போது பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அமைதியாக உட்காந்துருப்பேன். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ போகும்போது சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயம், உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார், இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த ரத்தம் உங்களை ஜெயத்தை தரும், சுகமாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், அவங்க ஜெபம் பண்ணும்போது இந்த கையில் இருக்க தண்டையும் காலில் இருக்க தண்டையும் நானாக கலட்டி குப்பையில் எரிஞ்சிட்டேன், இனிமே எனக்கு ஒன்றும் ஆகாது, இது என்னை இது என்னை பாதுகாக்காது, இது எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து நான் என்ன செஞ்சேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிக்கிட்டே நான் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு ஆண்டவரை நான் நேசித்தேன்.
ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். இப்படியே ஆரோன் பிரதரோட சர்ச்சுக்கு போக, பாட்டு பாட, கைத்தட்ட, ஜெபம் பண்ண இப்படியே இருந்தோம். எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, படிப்பு இல்லாதனால. ஆனால் ஆண்டவருடைய ஞானத்தின் நிமித்தம் வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். என் வீட்டுக்கார் பேர் மகாராஜன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் சசி விஷ்ணு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னபோது எங்கள் வீட்டுக்கார் வந்து மறுப்பு எதிர்ப்பு தெரிவிக்கலை. என்னென்னா, எப்படியா அவள் நல்லானா போதும், அவள் சுகமானா போதும் அப்படின்னு சொன்னாரே தவிர அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. நான் கூப்பிட்டா சர்ச்சுக்கு வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. ஆனால் பிள்ளையா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக வழி நடத்த அப்படி இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. தேவாலயத்துக்கு போக ஆரம்பித்தேன், போயிட்டுருந்தேன். இப்படியே கொஞ்சம் காலம் போய்கிட்டு இருந்தபோது கொஞ்சம் சம்பளம் தான், அதில் வந்து எனக்கு திருமணன்றது வந்து செகண்ட் ஒய்ஃபு, மூத்த ஒய்ஃபு அவங்க இறந்துட்டாங்க. நான் ரெண்டாந்தாரம். அந்த மூத்தாரத்துக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்க எனக்கு பிறந்த பிள்ளை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நாங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். அவங்களுக்கு கிடச்ச கொஞ்சம் சம்பளத்தில் தான் நாங்கள் அதை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன செய்வேன்னா, அந்த மூத்த மனைவி இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இறந்த நாள் வந்த உடனே சேலை வாங்கி, நகை வாங்கி, ஒரு 50 பேர்த்துக்காவது சோறாக்கி போட்டு, ஏன்னா இறந்தவங்க சாமியாக இருப்பாங்க, அம்மா அவங்கள கும்பிட்டாதான் நமக்கு அது வந்து நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் அதெல்லாம் நான் தீவிரமாக அதெல்லாம் செய்வேன். எங்கள் ஊருக்குள்ள இருக்க எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு சோறு போடுவேன். எங்கள் ஊரில் இருக்க எல்லா ஜனத்துக்கும் நான் தான் போய் போய் வாங்க, நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவோம், ஓம்சக்தி கோயிலுக்கு போவோம், மாலை போடுவோம் சொல்லி நான் அநேக நாள் அநேக ஜனத்தை போய் கூப்பிட்ருக்கேன். ஆமாம், அது நல்லதாக கெட்டதாக தெரியாத போது அப்படி வழி நடத்தினேன். கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை அந்த இடத்துல என் வீட்டுக்காரர் அந்த என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது மறுதளிக்கலை, ஒன்றும் செய்யலை. நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஆனால் ஆண்டவரை வந்து யார் எப்படியாப்பட்டவர் என்னன்னு தெரியாது. சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போகணும், அந்தளவுக்கு தான் எனக்கு தெரியும், போவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது இறந்த உடனே நாங்கள் திரும்பி பழையபடிக்கும் எங்கள் அம்மா ஊருக்கே, திருமங்கலத்துக்கே நாங்கள் போயிட்டோம். அப்படி அம்மா ஊருக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் அது வரைக்குமே என் வாழ்க்கையில் கஷ்டம்தான். சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, நிம்மதினா என்னன்னு இல்லை. சாமியை கும்பிட்டும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. எந்த தெய்வமும் வந்து எனக்கு வந்து வழி நடத்தலை, என்னை காப்பாற்றலை, எனக்கு உதவி செய்யலை. ஆனால் அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கார் இறந்து போயிட்டாரு. எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவர் தான், லாரி டிரைவரு, ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாங்க. அப்போ என் பையனுக்கு வந்து 12 வயசு ஆகுது, சின்ன பையன்தான், எனக்கு ஒரு குழந்தை தான். அவனை ஏதோ படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். அதோடு நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அப்படி போய் அங்கே போய் இருக்கும்போது தான் அந்த அம்மா வீடு திருப்பி அந்த ஓட்டு வீடு, கூரை வீடு, பாத்ரூம் இல்லை, லைட் இல்லை, அந்த வீடு கஷ்டமான வீடு தான். அங்கே நான் போனதுக்கு பிற்பாடு அதிகமாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா துன்பமும் துயரமும் அதிகமான போது கர்த்தர் அதுக்கப்புறம் அதிகமாக நான் தேட ஆரம்பித்தேன். ஆண்டர்கிட்ட நான் அப்போ தான் கடவுள்கிட்ட நாம் பேசுனா அவர் பேசுவாருங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஆரோன் பிரதர்ஸோட, நீ ஆண்டர்கிட்ட பேசுடா, ஆண்டவர்கிட்ட பேசுடான்னு, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையும் துன்பமும் பெருகும்போது தான் ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிச்சேன்னா இரவெல்லாம் ஜெபம் பண்ணேன், தனித்திருந்து ஜெபிப்பேன். மண்ணு கொட்டி கிடந்துச்சுன்னா அந்த மண்ணை கூப்பிடுவேன், ஆடு மாடை கூப்பிடுவேன், நிலாவை கூப்பிடுவேன், வாங்க நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டரோடத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டர்கிட்ட நான் கேட்டது என்னென்னா, நிறைய கேட்கல, ஏசப்பா நீங்கள் என் கூட பேசுங்கப்பா, நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும், நீங்கள் என்னை வாழ வைக்கிற தெய்வம்னு நான் எல்லோரும் சொல்கிறாங்க, நானும் உங்களை ருசி பார்க்கணும், நீங்கள் யாருன்னு எனக்கு காமிங்க, நீங்கள் என் கூட பேசுங்க ஏசப்பா, எனக்கு என்ன தேவைன்னு நீங்கள் செய்யுங்க. நான் இதுவரைக்கும் எந்த மனுஷனுக்கும் துரோகம் பண்ணலை, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் நிம்மதியில் சந்தோஷம் இல்லை, கஷ்டம், இதெல்லாம் எனக்கு வேணாம் ஏசப்பா. எந்த சாபமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் அது எனக்கு மன்னிக்கப்படணும், நீங்கள் என் கூட பேசணும், நான் அடுத்து என்ன செய்யணும், எப்படி வாழணும், எங்கே இருக்கணும், எங்கே போகணும், என்ன பேசணும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பான்னு அவர்கிட்ட நான் கேட்டது. நீங்கள் பேசுங்க ஏசப்பான்னு தான் நான் கேட்டேன். நான் சொன்ன உடனே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நீ ஊழியம் செய், வேதம் வாசி, ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னார். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அங்கே ஆடு மாடு அக்கம் பக்கம் வீட்டிலலாம் கட்டியிருக்கோம். அங்கே காலையில் பால் கறக்கிறவங்க, சாணி எழுறவங்கலாம் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு, என்ன தான் பேசும், என்ன தான் சொல்லும் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு அந்த ஓட்டு வீட்டிலேருந்து நான் துதித்து ஆராதித்து ஆண்டவர் என்னம் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். அந்த திருமங்கலத்தில் அந்த காமராஜ பாலம் முழுவதும் தெரியும் நான் கடவுளை நேசித்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது திடீர்னு அப்பா எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தாங்க. அப்பா சாகலை, என் வீட்டுக்கார் இறந்து நான் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்துட்டு என்னை வந்து ரொம்ப பாசமாக வச்சுக்குவாங்க. ஏன்னா அவர் மூடை தூக்கிட்டு வரும்போது நாங்கள் வேலை பார்த்துட்டு போனோம்னா எங்கள் கையை பிடிச்சி எங்கள் அப்பா ரோடு தாண்டி விடுவார். நீ இன்னைக்கு நிறைய வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு அப்பா பண்ணும் பாலும் வாங்கி தருவேன்னு சொல்லி விடுவார். காலையிலே உற்சாகப்படுத்தி விடுவார். நாங்கள் அப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது அவர் சொன்னதை நான் மனசில் வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு வரும்போது அந்த பாலும் பண்ணும் வாங்கி தருவாங்கன்ற காண்டியே ஓடுவோம். 50 காசு தான் அந்த பண்ணு, அதுக்காண்டி போய் வாங்குவோம். அப்பா பாசமாக வச்சு நடத்துவாங்க. அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து எங்களை வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்கள் வீட்டுக்கார் இறந்து போனது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரும் இழப்பு. நம்ம மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என்ன செய்ய போகுது ஏது செய்ய போகுதுன்னு அப்படியே புலம்பியவும் அவர் மனசு நொந்து போய் ஒரு 6 மாதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார். என்னென்னா எங்கள் வீட்டுக்கார் இறந்த உடனே என்னை ஏலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூத்த பையன், ரெண்டாவது பையன், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து பங்கு யார் எடுக்கிறது, இந்த அம்மாவை யார் வச்சு பார்க்குறது அப்படின்னு சொல்லி என்னை ஏலம் போட்டுட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னார், என் பிள்ளைய யாரும் பார்க்க வேணாம், நான் பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு ஆறுதல் சொல்லி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்த அப்பா என் கூட இல்லை, 6 மாதத்தில் இறந்துட்டார். இவர் தான் கணவன், இவர் கூட தான் வாழன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா கைப்பிடிச்சி கொடுத்த புருஷனும் இறந்துட்டார். என்னை கூப்பிட்டு வந்து நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அப்பாவும் இறந்துட்டார். இதுக்கு பிற்பாடு நம்ம எப்படி வாழ போகிறோம்னு நினச்சி நான் நொந்து போய் இருந்தப்ப தான் ஆண்டவரோட கரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவரோட சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் என்னை உயர்த்துங்கப்பா, நான் நன்மை செஞ்சுருந்தேன்னா நீங்கள் என்னை உயர்த்துங்க, நான் தவறு செஞ்சுருந்தேன்னா அதுக்கும் எனக்கான பலனை எனக்கு கொடுங்க ஏசப்பா. ஆனால் என்னை தண்டிக்கவோ கண்டிக்கவோ வழி நடத்தவோ யாருக்கும் இனிமேல் அதிகாரம் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான்ப்பா அதிகாரம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் அழுதேன். இன்னொன்று என்னென்னா நான் 3வது பொம்பளை பிள்ளையாக பிறந்ததுனால எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, எங்கள் மாமா 3 பிள்ளையாச்சு உனக்கு, இது 3வது பொம்பளை பிள்ளை, இது வேண்டாம் இதை கொன்று போதும், 2 பிள்ளைய வச்சு நீ வள அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை வந்து கொல்ல சொன்னாங்களா என்னைய. எங்கள் அம்மா வந்து நான் வீட்டு வேலை பார்த்து கூட என் பிள்ளையில வளர்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா நான் வயிற்றில் இருக்கும்போதேவும் இந்த கள்ளிப்பால் இதெல்லாம் கொடுத்து வயிற்றுலேயே கரைச்சிடணும்னு சொல்லி வயிற்றுலேயே இது பண்ணாங்க. அப்பையும் நான் கரையலை, பிறந்ததுக்கப்புறமும் என்னை கொல்ல சொன்னாங்க. ஆக பிசாசானவன் இதுவரைக்கும் என்னை என்ன செஞ்சுருக்கான், கண்ணி வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கான். கர்த்தர் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே இருந்தேன், அவர் என் மேலே கண்ணோக்கமாக இருந்து என்னை இம்மட்டுமாய் கூட ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். நான் அந்த என் வீட்டுக்கார் இறந்த அந்த முன்னாடி வரைக்குமே எனக்கு கஷ்டமும் கண்ணீரும் தான். ஏன்னா அம்மா அப்பாவை பிரிஞ்சு போனதே எனக்கு கொஞ்ச நாள் ஆறாமையாக இருந்துச்சு. அண்ணன் அம்மா அக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் வைக்கணும், அவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இருந்துட்டு திடீர்னு என்னை கொண்டு வந்து வேறு இடத்துல வச்சாங்க, அதுவே எனக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு பிடிக்காத வாழ்க்கையும் கூட. ஆமாம், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 40 வயசு, எனக்கு 17 வயசு தான் என் கல்யாணம் பண்ணும்போது. அப்படி சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன, அந்த வாழ்க்கைனா என்ன, உறவுகள் என்ன, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, அதெல்லாம் எதையுமே நான் அனுபவித்ததே கிடையாது. சாப்பிட்டே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை. அவர் டிரைவருங்கிறனால அவர் வேலைக்கு போக வர குளிக்க சாப்பிட சினிமா படம் பார்ப்பார், நிறையா பார்ப்பார். எனக்கு டிவியே பிடிக்காது, படமும் பிடிக்காது, அவர் சினிமா படம் பார்ப்பார். அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கடினமாகவே கஷ்டமாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடவுள் அதில் விடுதலை தந்தார். அப்படியே நான் அம்மா வீட்டில் போய் இருந்து ஜெபிக்கும்போது கர்த்தரை உண்மையாக நான் தேடினதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார், என்னை விடுவித்தார். அம்மே நல்லெல்லுயா. என்னென்னா அப்பா இருக்கும்போது என் மகனுக்கு, நாங்கள் இந்து வார்த்தம்மா, அப்பா மகனுக்கு காது குத்து வச்சோம். அப்போ அப்பா ஒரு நிலத்தை எனக்கு கொடுத்துருந்தார், என் பேரில் எழுதி கொடுத்துருந்தாரு. அந்த நிலத்தில் எப்படியாவது நம்ம ஒரு வீடை கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் வீடு கட்டணுன்ற சிந்தையெல்லாம் எனக்கு அன்னைக்கு இல்லை. ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டபோது, ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்க எசப்பான்னு சொன்னேன். அப்பா ஆண்டர் சொன்னார், அந்த இடத்துல உனக்கு இருக்கிற காசை வச்சு நீ வீடை கட்டு அப்படின்னு. என் வீட்டுக்காரர் எந்த கொஞ்சம் பைசா கொடுத்தாங்க, அதை வச்சு நம்ம எப்படியாவது வீடை கட்டிடுவோம். ஆண்டவர் பேசினார்ல, நீ போ, நான் சொன்னதை செய்யும்போதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னோடு கூட இருந்து நான் நடத்துவேன், சேனைகளின் கர்த்தர் இதை சொல்லுகிறான்னு சொல்லுவோம். நான் என்ன செஞ்சிட்டேன், அதை நம்பி போனேன்.
அப்படி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது என் வீட்டுக்காரர் இறந்துட்டார் இல்லையா, அந்த டைமில் வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போகலை, இயேசுவை நேசிக்கலை, மறந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறிடுச்சு, கஷ்டமாயிருச்சு. இப்படியே இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு போகாமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருமங்கலத்தில் வந்து இசை விசுவாச ஜப வீடுன்னு சொல்லி ஒரு சர்ச்சு, பாஸ்டர் பேர் சுஜன், பாஸ்டர்மா பேர் சேபா, அவங்க வந்து அவங்க சர்ச்சில் அவங்க ஊழிய ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு, விசுவாசிகளை கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க தெருவில் ஊழியம் செய்ய வந்தவங்க, எங்கள் வீட்டு பக்கமாக வந்தவங்க, அவங்க ஒரு டாக்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, சகோதரி நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க, அவங்களும் இடையில போகாமல் விட்டுட்டாங்க. அப்போ அவங்க என்கிட்ட அவங்க வந்து என்னை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு மகன் இருக்குது திருச்சியில் இருக்குது, அந்த பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அந்த மகன் மூலமாக தான் நாங்கள் இப்போ இந்த சர்ச்சுக்கு வரோம், ஏன்னா நான் தான் சொன்னேன் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போங்க, அவங்க கூட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்கள நான் அது வரைக்கும் பார்த்ததில் அந்த சர்ச்சுக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ அவங்க வந்து என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் வாங்க சகோதரி எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் எதையும் நினச்சி வேதனைப்படாதீங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி ஒரு டாக்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. அதை நான் வாங்கிட்டு போய் பத்திரமா தான் வச்சுருந்தேன். அப்புறமும் ஒரு 2 மாதம் கழித்து எனக்கு தேவாலயத்துக்கு போகணும்னு தோணுச்சு. அப்போ நான் அந்த டாக்ஸ் எடுத்துகிட்டு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரேன், சர்ச்சு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போகிறீங்களா பாஸ்டர், நான் எங்கே வரணும்னு கேட்டேன். அப்போ அவங்க அந்த சர்ச்சோட அட்ரஸ் சொன்னாங்க, அங்கே போய் நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தரை ஆராதிச்சு அதே சபைக்கு தான் இப்பயும் நான் போயிட்டுருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவாக ஊழியக்காரங்களை கொடுத்தாங்க. கர்த்தர் தாமே மகிமைப்படும்படியாக கூட இன்றைக்கும் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார், சபைக்கு போக உதவி செஞ்சார், அந்த ஊழியக்காரங்க என்னை நல்லா நடத்த கடவுள் உதவி பண்ணார். இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான பலனை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமே, ஆண்டவர் கூட இருந்து ஒரு சொந்த வீடை கட்ட எனக்கு உதவி செஞ்சார். ஏன்னா வீடு இல்லாமல் நாங்கள் காற்றடிச்சிச்சுன்னா எங்கள் சோறெல்லாம் மண் விழுகும், மழை பெஞ்சிச்சுனா எங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும், அந்த தண்ணியை மோந்து ஊற்றிட்டு தான் நாங்கள் அதில் தூங்கணும் இருக்கணும், அப்படி தான் எங்கள் வீடு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நல்ல வீடாக எனக்கு கர்த்தர் தந்தார். எனக்கு ஒரு பையன் இருந்தார் இல்லையா, அவரை வந்து கடவுள் காலேஜ் படிக்க உதவி செஞ்சார். ஆமே, கர்த்தர் தாமே அந்த இடத்துல எங்களை காப்பாற்றினார், வழி நடத்தினார். மனுஷர் கைவிட்டால் கர்த்தர் சேர்த்து கொள்வார்னு சொல்கிற வசனத்தின்படி கர்த்தர் எங்களை சேர்த்து கொண்டார். இப்படியாக கூட நாங்கள் இருக்கும்போது எனக்கு இப்போ இடையில வந்து அதுக்கு முன்னாடி வந்து 2 ஆப்ரேஷன் நடந்துருச்சு. மகன் பிறந்தது ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு பிற்பாடி வயிற்றில் கட்டி இருந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அப்புறம் இப்போ இந்த போன 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டுருக்கும்போது திடீர்னு எனக்கு மறுபடியும் உடம்புக்கு முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சப்போ, நீங்கள் வயிற்றில் கட்டி இருக்குது, கர்ப்பப்பை எடுக்கணும், பெருசாக இருக்குது, இது கஷ்டம், நீங்கள் மதுரையில் போய் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்குள்ளே ஒரு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, வேதனை வந்துருச்சு. என்னென்னா ஏற்கனவே நமக்கு 3-4 ஆப்ரேஷன் நடந்திருக்கு, திரும்பியும் ஆப்ரேஷன் பண்ணும்போது உடம்பு ஒத்துழைக்குமா, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தவிச்சு கொண்டு இருக்கும்போது எங்கள் ஊர் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பெரிய ஆப்ரேஷன்னா மதுரைக்கு தான் அனுப்பிவிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல கூட இருந்து அந்த திருமங்கலத்திலே எனக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்க, ஆண்டவர் சுகத்தை தர, பலனை தர, கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எசப்பா எல்லா சொந்த பந்தமும் பாதியில் நின்றுவாங்க, நீங்கள் என் கூட வரேன்னு சொன்னீங்க, வாங்க எசப்பான்னு. அந்த ஆப்ரேஷனுக்கு ஊசி போடும்போது, மயக்க மருந்து போடும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எசப்பா உடம்பை நான் டாக்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், ஏன்னா அவங்க வியாதி பார்க்கணும், ஆனால் என் ஆத்மாவை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா, நான் மறித்து போனாலும் இந்த நிலையில் உங்ககிட்ட நான் வந்துடணும், என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் அந்த இடத்துலையும் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் என்னை எப்படி ஆண்டவர் அழைச்சாரோ, நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள் என்று சொல்லி ஆண்டவர் அழைச்சாரோ, அதே போல் அன்னைக்கும் நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், பலனை கொடுத்தார். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். அந்த கிராமத்து பேர் வந்து குருதசாரி குளம். அங்கே வந்து கிறிஸ்தவங்க போனால் கம்மாய்க்கில் அடிப்பாங்க, அடித்து ஆம்பளையால் இருந்தால் ட்ரெஸ்ஸை உருகிடுவாங்க, பைபிளை எரிச்சிருவாங்க. நிறையா நாள் அப்படி நடந்திருக்கு. அதே ஊருக்கு தான் நானும் ஊழியத்துக்கு போனேன். ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு, நீங்கள் சொன்னால் நாங்கள் போகிறோம்ப்பா, நீங்கள் எங்களுக்கு முன்பாக போகிறதா இருந்தால் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு போகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் ஊழியத்தை பிரித்து கொடுக்கும்போது நாங்கள் அந்த குருதசாரி ஊழியத்துக்கு நாங்கள் போனோம். கர்த்தர் அந்த இடத்துல இன்றைக்கும் 6 வருஷமாக 7 வருஷமாக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார்.
அங்கே உள்ள கிராமத்து பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் தான் நான் நடத்துவேன். 50-55 பிள்ளைங்க வருவாங்க. கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டுச்சு. அங்கே யாரெல்லாம் போட்டிக்கும் மோட்டிவுக்கும் வந்தாங்களோ அவங்களெல்லாம் இப்போ ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தாரு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்ன அந்த ஆரோன் அண்ணாவும் அந்தோனியம்மாவுக்கும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஊழியம்னு தொடங்கி சபைன்னு ஆரம்பித்து முதல் கிடைச்ச ஆத்துமா நான், எனக்கு அவங்க தாய் தகப்பன். இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலேயும் அவங்க என் கூட இருப்பாங்க. எனக்கு நல்ல புத்திமதி சொல்லுவாங்க. ஆண்டவரை பற்றி கேட்டாலும் சரி, வேதம் வாசிக்கணும்னாலும் சரி, போட்டி போட்டு படிப்போங்க. குடும்ப ப்ரேயர் வைப்போம். ஆரோன் குடும்பமும் எங்கள் வீட்லேயும் நாங்கள் குடும்ப ப்ரேயர் வைப்போம். எப்படின்னா ஃபோனில். அப்போ நான் வேதம் வாசிக்கையில் எல்லோரும் எனக்கு கை தட்டுவாங்க. என்னென்னா, நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வேதம் வாசிக்கிறீங்க, செல்வி வந்து படிக்காமல் வேதம் வாசிக்க, அப்போ அவளுக்கு தான் நம்ம கை தட்டணும்னு சொல்லி எனக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்க. அதிக இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போக நான் வந்து என்னை பறக்க பழகி கொடுத்தாங்க. அவங்க ஆண்டவர் யாருன்னு முதல் சொல்லி கொடுத்தாங்க. அவரை கர்த்தரை பிடிச்சிக்கிறணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தனியாக ஊழியத்துக்கு போக, கடவுளெல்லாம் இப்படி தான் நேசிக்கணும், மனுஷன் கை விட்டுருவோம் அப்படின்னு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவர் எனக்கு இன்னாரென்று அவங்க அறிய உதவி செஞ்சாங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் சபையிலையும் கூட இப்போ நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம். கர்த்தர் எங்கள் எனக்குன்னு ஒரு சொந்த சபையை தந்திருக்கிறார், சொந்த ஆத்துமாக்களை தந்திருக்கிறார், ஊழியக்காரங்க ஊழியக்காரமாக கொடுத்துருக்கிறார். அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் என்னை இந்த நாளையும் ஜீவனோடு பலனோடு வைத்தார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இதுக்கு இடையில வந்துட்டு என் சொந்த பந்தமோ இல்லை என்ன அம்மா அப்பாவோ எல்லோரும் என்ன செஞ்சாங்க, சில காலத்தில் எதிர்ப்பு ஒன்று வந்துருச்சு. ஏன்னா காசு பணம் இருக்கும்போது நேசித்தாங்க, பணங்கள் எல்லாம் இல்லைன்னும் போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னபோது அவங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் வைப்பாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனால அவருக்கு தான் கொடுக்கணும்னு. அப்போ நான் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்க செய்முறையை கேட்டு என்ன செய்வாங்க, என்ன சண்டை போடுவாங்க. நாங்கள் இந்துவாக இருக்கும்போது இந்த விசேஷம் வச்சு செய்முறை இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அந்த காசெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படி ஜனங்களை நான் என்ன செஞ்சேன், சொந்த பந்தத்தை வெறுக்க ஆரம்பித்தேன். இந்த காசு பணத்து நிமித்தமாக ஞாயிற்றுக்கிழமை இவங்க கூட உறவு வச்சா ஞாயிற்றுக்கிழமை போயே ஆகணும்னு சொல்லி அவங்க வெறுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் ஊரில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த விசேஷம் வைப்பாங்க இல்லையா, அவங்க வேன் பிடிச்சி ஆட்களை ஏற்றுவாங்க, சொந்த பந்தத்தை ஏற்றுவாங்க. எல்லாம் நல்ல சேலை கட்டி நல்ல சந்தோஷமாக ஒரு வேனில் பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக போவாங்க. அப்போ நான் வந்து சந்தோஷமே நம்ம இல்லாமல் இருக்கும். அப்படி அவங்க போகும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும், ஏ நம்மளும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு ஜாலியாக போகலாம், ஃபங்க்ஷன் வீட்டில் நல்ல சாப்பாடெல்லாம் தருவாங்க, போய் சாப்பிடலாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போகலாமா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என் இருதயத்தில் சொல்லும், போகலாம் தான், கொஞ்ச நேரத்தை வேனை விட்டு இறங்கிடுவோம், அந்த சந்தோஷம் போயிடும், போனவுடனே சாப்பிடுவோம், அந்த சாப்பாடு கொஞ்ச நேரத்தில் ஜீர்ணாயிரும், பந்தலை பிரிச்சுட்டு போயிடுவாங்க, ரேடியா கழட்டிட்டு போயிடுவாங்க, சொந்த பந்தமும் போயிடுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க சித்த வச்சுருந்தா அதை நீ இழந்து போவியே. ஆண்டர் உன்னோடு பேசணும்னு நினச்சிருந்தாருனா அதை நீ இழந்து போயிருவியே. கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருந்தாருனா அதை நீ இழந்து போயிருவியே. எது வேணும் அப்படின்னு சொல்லி என் இருதயம் பேசும். அப்போ நான் எல்லாத்தையும் அந்த டான்ஸு சந்தம் வந்த எல்லாத்தையும் ஓரங்கட்டி மனசை கல்லாக்கிட்டு எனக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நான் ஆலயத்துக்கு போயிடுவேன். அப்படி நான் ஆண்டவரை தேடி போனதுக்கு இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சந்தோஷமாக வச்சுருக்காரு, சமாதானமாக வச்சுருக்காரு. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். எனக்கு வந்த உபத்திரவும் எனக்கு வந்த பிரச்சனைகளும் எனக்கு வந்த கஷ்டங்களும் வேறவங்களுக்கு வந்திருந்தா இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் அவள் எல்லாத்துலேயும் கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை விடுவித்தார். எங்கள் அண்ணன் இந்து தான், இன்னமும் அவங்க சாமியை தான் வணங்குறாங்க. அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அண்ணாக்கு வந்து அம்மா அப்பாவோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலை. என் கல்யாணத்துக்கு அண்ணன் இல்லை, ஆனால் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து சமயபுரம் கூட்டிகிட்டு போய் அங்கே கோயிலில் வச்சு தான் அண்ணனுக்கு கல்யாணம் முடித்தோம். அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. என் கல்யாணத்துக்கு அண்ணன் இல்லை, அண்ணன் கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அண்ணனுக்கு அப்படி கல்யாணம், எனக்கு தெருவில் கல்யாணம். எந்த தெருவில் வச்சு என்னை தாலி கட்டினாங்க, ஒரு சும்மா ஒரு மஞ்சள் கயிறு கட்டினாங்களோ அதே தெருவில் அந்த மஞ்சள் கயிறு அறுத்துக்கிட்டு என்னை விதவியாக என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. எப்படி நான் அத்தாச்சி இல்லாமல் போனனோ அத்தாச்சி இல்லாமே அதே மாதிரி வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இன்றைக்கி சாட்சியாக இருந்து என்னை நடத்துகிறாரு. அண்ணனுக்கு ஒரு பையன், அவன் பேர் தர்ஷன், இப்போ +2 எழுதிக்கிட்டு இருக்கான். கடவுளை அவங்கள ஆசீர்வதிக்கணும். அதுக்கு பிற்பாடு ஒரு பாப்பா, அவள் பேர் சுதர்ஷினி. எங்கள் அண்ணன் பேர் செல்வம், அண்ணி பேர் சாந்தி. அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. என்னென்னா நாங்கள் ஜபத்து நாள் ஆண்டவருடைய
ஆசீர்வாதத்தினாலும் ஜபத்தினாலும் அவங்க நல்லா இருக்காங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அண்ணனுக்கு அடுத்து, அவங்களுக்கு வந்து 40 வயசாயிடுச்சு, அவங்க திருமணம் செய்யலை, அம்மா கூட வீட்டோடு இருந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமானவங்க, உடம்புக்கு முடியாதவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபயர் ஆகிருக்கும். ரெண்டாவது வந்து தலைவலி அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. சின்ன வயசுலேருந்து அதிகமான நாள் அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்காங்க. அவங்க சுகமாகிறதுக்கு அவங்களுக்கு அந்த தலைவலி சரியாகவே ஆகாது. எங்கள் அம்மா வாரத்துக்கு ஒரு கோயிலில் கூப்பிட்டு போய் எங்கள் அக்காவுக்கு மொட்டை போட்டுரும். எனக்கு அழுகையாக வரும், நம்ம அக்காவை இப்படி மொட்டை அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அதை வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் சுகமாகவும், அதை பார்த்துட்டு எங்கள் அக்காவும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு தலைவலி மட்டும் சுகமானால் போதும், நான் வலி இல்லாமல் வாழணும், எனக்கு அது மட்டும் ஏசப்பா செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பிள்ளை சொல்லிச்சு. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு அந்த தலைவலியிலேருந்து சுகத்தை தந்தார். அவங்களும் கடவுளை நேசித்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆண்டவரை நேசித்து ஆலயத்துக்கு போனாங்க. எங்கள் பிள்ளைய சுகமானாங்க, எனக்கு அந்த இயேசு வேணும்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சீக்கிரமாக எங்கள் அண்ணன் குடும்பமும் இயேசு ஏற்றுக்கொள்ள

அவர் பேர் வந்து யோசுவா, எங்கள் அக்காவுக்கு பேர் ஞானஸ்தான பேர் பியூலா. அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்காங்க. கர்த்தர் அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வீட்டு வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வீட்டு வேலை தான் போவாங்க. அங்கே கொடுக்குற பழைய சாதம், மீதி இருக்கிற சாப்பாடு, பிள்ளைக்கு அவங்க கொடுக்குற பழைய துணி, இதுகளெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களை கொடுத்து வளர்க்கும்போது எனக்கு அது வெறுப்பாக இருக்கும். அம்மா இப்படி போய் செஞ்சு நமக்கு இப்படி கொடுக்குறாங்களே, நமக்கு வந்து இந்த இது நம்ம செய்யவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு எங்கள் அக்காவும் படிக்காதனால வீட்டு வேலைக்கு தான் அவளும் போனான். கடைசிங்க என் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் நான் போய் இருந்தப்போ எங்கள் அம்மா அந்த வீட்டில் வேலையை கூப்பிட்றாங்க, இந்த வீட்டில் வேலையை கூப்பிட்றாங்க, நீ போப்பா வீட்டில் இருக்காத எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லும். நான் அப்போ சொல்லுவேன், நான் வீட்டு வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு அந்த வேலை பிடிக்காது, நான் என்ன ஆனாலும் சரி நான் வீட்டு வேலைக்கு போகவே மாட்டேன்னு சொல்லி அழுவேன். ஏசப்பா நான் வீட்டு வேலைக்கு போக மாட்டேன், ஏசப்பா எனக்கு அந்த வேலை மட்டும் தராதிங்க அப்படின்னு சொல்லி நான் அழுவேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் வீட்டு வேலைக்கு தான் போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் போய் வீட்டு வேலை தான் பார்ப்பேன். அப்புறம் என்ன செய்ய, என் கண்ணீர் நெடுக ஒழுகும். ஏசப்பா கூப்பிட்டுக்கிட்டே போய் வீட்டு வேலை தான் பார்ப்பேன். வீடு துடைப்பேன், தண்ணி தொட்டி கழுவ சொன்னாங்கன்னா தண்ணி தொட்டி கழுவுவேன். அப்புறமே வீடு கூட்டுவேன், சாப்பாடு செய்ய சொல்லுவாங்க, பாத்திரம் விளக்கம், இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக அது கடினமாக கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டர்கிட்ட சொல்லி சொல்லி அழுவேன், எனக்கு இந்த வீட்டு வேலை பிடிக்கலன்னு சொன்னேன், ஏசப்பா நீங்கள் அந்த வேலையே தாரீங்களே அப்படின்னு. அப்புறம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்தேன். முழு நேர வேலையாக இருந்துச்சு. அந்த வேலை எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா காலையில் தலை சீவி பவுடர் அடித்து நல்லா சாப்பாடு எடுத்து டிஃபனில் வச்சுக்கிட்டு வேலைக்கு போக, எல்லாரோடய சேர்ந்து இருக்க சாப்பிட, காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்ற வேலையாக இருந்துச்சு. அப்படி அந்த வேலை இருந்துச்சு. ஆனால் ஜெபிக்கவோ, ஊழியத்துக்கு போகவோ, சர்ச்சுக்கு போகவோ, வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கோ அது எல்லாத்துக்கும் தடைப்பட்டு போச்சு. நான் அதுக்கெல்லாம் போக முடியாமல் போயிடுச்சு இந்த முழு நேர வேலைக்கு போனதுனால. அப்போ கையில் காசு இருக்குது, ஆண்டவரை விட்டுட்டோம். ஆண்டவர் இல்லாட்டி இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருந்திருக்க முடியுமா? படுக்க வீடு இல்லாமல் இருந்தோம், கடவுள் நமக்கு சொந்த வீடை தந்தாரு, நம்மளை இன்றைக்கி ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் வச்சுருக்கிறாரு, இந்த கிராமம் முழுவதும் பார்க்கும்படி ஆண்டவர் நம்மளை உயர்த்தினாரு, நம்ம முழு நேர வேலைக்கு போயிட்டு இயேசுவை விட்டுட்டோமே, சரி ஏசப்பா நான் செஞ்சது தப்பு, எனக்கு இந்த முழு நேர வேலை வேணாப்பா, நான் வீட்டு வேலைக்கே போகிறேன், எனக்கு நல்ல வீடாக தாங்க, நல்ல எஜமானாக தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நான் திரும்பி வீட்டு வேலைக்கே போக ஆரம்பித்தேன். வீட்டு வேலைனா காலையில் வெள்ளனா போயிட்டு மீதி நேரம் வந்து வேதம் வாசிக்கலாம், எங்கேயாவது ப்ரேயர் கூட்டம்னா போகலாம், ஜெபம் பண்ணலாம், இப்படி அநேக காரியங்களில் கலந்து கொள்ள அது ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கும் அதை நான் சந்தோஷமாக செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. சில வீடுகளில் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், வலி வேதனையாக இருக்கும். என்னென்னா அவங்க அந்த விக்கிரகத்துக்கு ஆராதிப்பாங்க, அந்த இதெல்லாம் செய்யும்போது அப்படியேப்பட்ட வீடுகளை நான் வேலை பார்க்கும்போது எனக்கு அழுக வரும். ஆண்டவரே அவங்க அதை செய்யும்போது நானும் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறேனே ஏசப்பா, இப்படி நான் பார்க்கும்போது அது எனக்கு வேதனையாக இருக்குல்ல ஏசப்பா, நான் அவங்கள நேசிச்சுட்டு அந்நியக்காரங்களுக்கும் புறஜாதிக்கும் போய் நான் வேலை செய்யலாமா ஆண்டவரே? ஏன் ஆண்டவர் இந்த வேலை எனக்கு திருப்பி வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு மனசு வலிக்கும் போது திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுவேன். கர்த்தர் என்ன செஞ்சார், இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் அழுது கொண்டு இப்படியே அநேக நாள் கேட்டேன், கர்த்தர் எனக்கு இப்போ ஒரு நல்ல வீட்டு வேலையை தந்திருக்கார், அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்க ரெண்டு பேரும் டாக்டரு, அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குது, மதுசூதன் அந்த சார் பேர், அந்த அம்மா பேர் வந்து சுஸ்மிதா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் தான் நான் வேலை பார்க்குறேன். கர்த்தர் எனக்கு அன்பான ஒரு என்ன சொல்கிறது எஜமானும் தந்திருக்கிறாரு. இன்றைக்கி லீவு கேட்டவுடனே உடனே கூட எனக்கு லீவு கொடுத்தாங்க, போங்கக்கா நீங்கள் போய் ஜெபம் பண்ணிவிட்டு வாங்கன்னு. கடவுளை அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். தேவன் தாமே என்ன செஞ்சார், எங்களை இப்படியாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாய் நான் அவரை துதித்து ஒரு பாட்டு கூட இப்போ பாடலான் இருக்கேன். தேவன் தாமே என்னோடு கூட வருவார்.

0: ஆமே, நன்றியோடு நான் ஜீவனோட வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்கிற இருதயத்தை கர்த்தர் எனக்கு தரணும். ஆமே, தேவன் தாமே இந்த வாய்ப்பை தந்து இந்த இன்னைக்கு இத்தனை காலத்திலையும் சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆமாம், எனக்கு ஆண்டவர் நான் எவ்வளோ பாவத்தில் இருந்தபோது கர்த்தர் அவருடைய கரத்தினால் என்னை தூக்கி எடுத்து ஆண்டவர் அவர் பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டெடுத்தார். தேவனுக்கு கோடான கொடி நன்றி. இம்மட்டுமாய் இருந்த போராட்டத்திலையும் பொல்லாத கிரியையிலையும் கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆமாம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னது போல சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அநேக துன்பம் வரும்போதெல்லாம் ஆண்டவரிடத்துல தான் நான் போய் நிற்பேன். ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லா விதத்திலையும் தேவாலயத்துக்கு ஓடி போய் அழுவேன். ஆண்டவரே, நான் இதை எப்படி மேற்கொள்ளணும், நான் இதை எப்படிப்பா செய்யணும், எனக்கு பேசுங்க ஏசப்பா, எங்கூட வாங்க ஏசப்பா, நான் நடந்தாலும் நீங்கள் இருக்கணும், நான் நின்றாலும் நீங்கள் இருக்கணும்ப்பான்னு ஆண்டவரோட அதிகமான நேரம் செலவு செஞ்சேன். வேதத்தை வாசிக்க, வசனங்களை தியானிக்க, அந்த வசனம் என்னோடு பேச, ஜீவனுள்ள வசனம் ஒன்றுமே வெறுமையாக திரும்பவே இல்லை. ஆமேன், நான் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அநேகருக்கு இன்னைக்கு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய மகளாய் கர்த்தர் என்னை வைத்தார். வேலை பார்க்குற எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் முதலாவது இயேசுவை பற்றி சொல்லுவேன். இது நிமித்தம் சிலவங்க வீட்டு வேலைக்கு என்னை வேணான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அந்த விக்கிரத்துக்கான உண்டான எல்லாத்தையும். அதனால் என்னை வேணான்னு சொல்லிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள், ஓய்வு நாள், ஆண்டவருக்கு தான் சொன்னால் அந்த நாளுக்கு அவங்க கறியாக்கணும் மீனாக்கணும் வேலையை கூப்பிடுவாங்க. மாட்டேன்னு சொன்னோம்னா வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லைப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் ஆண்டர்கிட்ட வந்து சொல்லுவேன், இல்லாட்டி நான் இன்னும் அதிகமாக வேதம் வாசிக்க போகிறேன் ஏசப்பா, இல்லாட்டி இன்னொரு வீட்டுக்கு போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். ஏன்னா அழைச்சது நீங்கள், என்னை நடத்தி செல்லுவீங்க. நீங்கள் சொன்னீங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சால் பிதா கணம் பண்ணுவார்னு, நிச்சயமாக எனக்கு நீங்கள் சாப்பாடு தருவீங்க, என்னை வழி நடத்துவீங்க ஏசப்பான்னு சொல்லி நான் இருப்பேன். ஆண்டவர் என்னை ஒரு நாள் பட்டினியாக போட்டதில்லை, ஒரு நாள் என்னை தனியாக விட்டதில்லை. கர்த்தர் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்து என்னை நடத்தினார், போஷித்தார், வழி நடத்தினார். இம்மட்டுமாய் கூட கர்த்தர் எனக்கு பலனை தந்தார். இன்றைக்கும் கூட நான் இங்கே வந்து சாட்சி சொல்ல வரணும்னு இருக்கும்போது வேலைக்கு லீவு கேட்கணும், முத நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த மூணு நாளுமே ப்ரேயர் இருக்கும், ப்ரேயரில் கலந்து கொள்ளணும், நான் இந்த சாட்சிக்கு வரணும், இதுக்காக ஜெபிக்கணும். இப்படி இருக்கும்போது நேற்று ராத்திரி எனக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சரியான தலைவலி, அப்படி ஒரு வலி, கண்ணை மூடி ஜெபிக்கணும், சாட்சி சொல்லணும், ஆண்டர்கிட்ட பேசணும்னு உட்கார்ந்தா என்னால் உட்கார முடியல, ஒன்றும் செய்ய முடியல, அப்படி ஒரு வலி பார்த்துக்கோங்க. அசந்து என்ன செஞ்சிட்டேன், மணியை பார்க்குறேன், மணி மூணு நாலு, நான் சீக்கிரமாக இங்கே கிளம்பி வந்தால் தான், ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புனா தான் இங்கே வர முடியும்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன். பார்த்தா கண்ணசந்து விடிய போகும்போது தூங்கிட்டேன். இந்த வழி நிமித்தம் அப்பையும் போராட்டம் தான். ஆனால் ஆண்டவர் கர்த்தர் எனக்கு அந்தந்த இடத்துல பஸ்ஸை கொடுத்து நான் எங்கள் வீட்டிலருந்து ஊருக்குள்ளே நடந்து வர கடவுள் உதவி செஞ்சார். பஸ்ஸு கிடச்சி இங்கே வந்து சாட்சியாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் கூட என்னுடைய சாட்சியை சொல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் உண்மையான தெய்வம். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவரை நேசிக்கிற யாவரும் பிழைப்பார்கள். ஆமே, அவரை நோக்கி பார்க்குற யாவரும் பிழைப்பார்கள். கர்த்தர் எனக்கு மாத்திரம் ரத்த சிந்தலை, உங்கள் எல்லாருக்கும் ரத்த சிந்திருக்கிறார். இதை கேட்குற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்களும் சாட்சி சொல்ல விரும்புனா இங்கே வந்து சாட்சி சொல்லலாம், இலவசம்தான். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ரட்சிப்பும் நமக்கு எப்படி இலவசமாக கிடைச்சதோ அதுபோல் இந்த இடத்துல சாட்சி சொல்கிறதுக்கும் நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கும் சாட்சி சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் சாட்சி சொல்லலாம், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த சேனலுக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்த தந்து அந்த ஒரு மணி நேரத்தையும் ஆண்டவருக்குள்ளாய் நடத்த எனக்கு உதவி செஞ்சதுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி. டேனியல் அண்ணாக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை அவங்க நடத்துகிறாங்க. இந்த ஊழியத்தில் இன்னும் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அநேக ஆத்துமாக்கள் வந்து சாட்சிகளை சொல்லி, அப்போ அந்த சாட்சிங்கிறது என்னென்னா கர்த்தர் செய்த நன்மையை நம்ம சொல்லும்போது பிறர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றி கொள்ளு கூட வைராக்கியம் அவர்களுக்குள்ளே எழும்பணும். அதுதான் சாட்சி. ஆண்டவர் செஞ்ச காரியங்களை சொல்லும்போது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்க, இந்த விலை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த சாட்சியை பார்க்கும்போது இப்படியாப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம விட்டுட்டோமோ, மீண்டும் அந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், பிடிக்கணும். ஆண்டவர் நம்மளையும் சாட்சியாக நிறுத்துவார், நம்மளுக்கும் இந்த மாதிரி செய்வாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் அதிகமான ஒரு ஆர்வம் வரும். கர்த்தர் அப்படியாய் கூட நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். ஆண்டவரை தேடினவங்க ஒரு நாள் வெக்கப்பட்டே போனதில்லைங்க. என்னைய பற்றி நான் சொல்லணும்னா இன்னும் அதிகமான நேரம் இருக்குது, இன்னும் சாட்சி இருக்குது. கர்த்தர் இந்த நாளை கொடுத்தா கூட எனக்கு போதாது, அப்படி ஒரு சாட்சி இருக்குது. ஏன்னா என் கணவர் இறந்ததுக்கப்புறம் நான் அதிகமாக கஷ்டப்பட்டுட்டேன், வேதனைப்பட்டுட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கார் கூட இருக்கும்போது வாழும்போது பார்த்தீங்கன்னா என் சொந்த பந்தமெல்லாம் நிறைய என்னை தேடி வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போவேன், இவங்க நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பேன். நான் யாரையுமே நேசிப்பேன், ஏன்னா நான் நேசிக்கிறேன், என்னையும் அவங்க நேசிக்கணும்னு நினச்சி நான் எல்லாமே செய்வேன், யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் ஒருவேளை சோத்துக்கு கூட நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், பக்கத்து வீட்டில் சமையல் மணக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்காண்டி அவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பாடு கேட்க முடியாது இல்லையா. ஆனால் அப்படியே நினச்சிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பேன். ரோட்டில் நடந்து தான் போகணும், சர்ச்சுக்கும் எங்கள் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போகையிலலாம் அழுதுகிட்டே போவேன், ஏசப்பா எனக்கு வாழைப்பழம் வேணும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குப்பா, நீங்கள் தாங்கப்பா. ஏசப்பா எனக்கு டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் தாங்கப்பா. ஆண்டரே நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் தாங்க ஏசப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஒரு கணவன் மனைவியாக போனால் கூட ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுக்குள்ளே பிரிவினை வந்துடக்கூடாது, அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் திருமணம் நடக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பேன். இதுக்கு பிற்பாடு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நான் ஜெபித்தது நிமித்தம் கர்த்தர் இறங்கி அவங்கள கிரியை செய்யுங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. என் பிள்ளையோட திருமணத்துக்கு ஆண்டவர் எல்லாரும் வந்து ஆசீர்வதிக்கணும், மகனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன், ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு சொந்த பந்தம் இல்லை, ஆண்டவர் தானே நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் சொன்னார், நீ எவைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறதையோ அவங்க பாத்திரமா இருந்தால் அது அவங்களுக்கு, இல்லாட்டி உனக்குன்னு சொன்னார். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் கூட நமக்கு வேஸ்ட்டாக போகாது, ஏன்னா அவங்க அது பாத்திரமா இல்லைன்னா அது திருப்பி நமக்கு தான். யாருக்கு ஜெபிச்சாலும் யாரை ஆசீர்வதிச்சாலும் மனசாக ஆசீர்வதிங்க, மனசாக ஜெபிங்க, நமக்கு ஒரு நாள் அது திரும்பி வரும். அப்படியே வரலைனாலும் எனக்கு ஊழியம் செய்கிற ஒருவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார், கணம் பண்ணுவார், அந்த கணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம்னா எல்லா விதத்துலேயும் நமக்கு லாபம்தான், எந்த விதத்துலேயும் வீணாக போகாது. நான் வீட்டு வேலை செஞ்சு 30 ரூபா கிடச்சிச்சின்னா அதை அழுதுகிட்டு வந்து ஜெபம் பண்ணி ஏசப்பா முதல் பலனை நான் உங்களுக்கு தாரேன், உங்களை கணம் பண்ணுறேன், நீங்கள் என்னை கணம் பண்ணுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு 3 ரூபா இல்லை 5 ரூபா வைப்பேன், 10 ரூபா வைப்பேன், 1000 ரூபா வச்சேன். கர்த்தர் இன்னைக்கு அதிகமாக கொடுக்க எனக்கு உதவி செஞ்சார், அநேகருக்கு கொடுக்குற கரமாக என்னை மாற்றினார், என் கடன் பிரச்சனைகளெல்லாம் மாற்றினார். நான் ஒரு 5 லட்சம் 3 லட்சத்துக்குள்ளே தான் வீடு கட்டணும்னு நாங்கள் ஒரு எய்ம் போட்டோம் கொத்தனாரை கூப்பிட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா 10-12 லட்சத்துக்கு கர்த்தர் வீடு கட்ட உதவி செஞ்சார். இன்றைக்கி நாங்கள் நல்ல வீட்டில் குடியிருக்கோம், மகன் வந்து காலேஜ் முடிச்சிருக்கிறார், எங்கள் குடும்பத்தில் யாருமே இது வரைக்கும் படிப்புன்னு படித்ததில்லை, பட்டம் வாங்கினதில்லை, காலேஜு போனதில்லை. என் மகனை ஸ்கூலில் சேர்க்க போகும்போதெல்லாம் நான் அதை நினச்சி அழுவேன், என்னென்னா ஆண்டவரே இவன் நிமித்தமாவது நான் அந்த பள்ளியிடத்து காலை வைக்கிறேன், இவன் நிமித்தமாவது டீச்சர்கிட்ட பேச எனக்கு உதவி செஞ்சீங்க, இவன் நிமித்தமாவது நான் காலேஜுக்கு போகிறேன், அந்த இடத்த தொடுறேன், அந்த அதிகாரிகள் அந்த படித்தவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவங்களெல்லாம் நான் மதிப்பேன், ஏன்னா அவங்களுக்கு அந்த படிப்பு இருக்குன்றனால. கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன், வீட்டில் வந்து அழுவேன், எனக்கு படிப்பு இல்லைனாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா, நான் வேதத்தை தியானிக்க வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறீங்க. இன்றைக்கி நான் கிராமங்களில் வேதத்தை வாசித்து ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கும் நாங்கள் பைபிள் ஸ்டடி எங்களுக்கு நடத்த உதவி செய்கிறார், தினம் வேத வாசித்தத்தில் கேள்வி பதில் எழுத எனக்கு ஆண்டவர் உதவி பண்ணியிருக்கிறார். பெண்கள் கூடுகையில் வேதத்தை வாசித்து தியானித்து அதுலேருந்து கேள்வி கேட்க படிக்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். ஆண்டவர் என்னை விசேஷித்தமாய் அற்புதமாய் நடத்துகிறார். எனக்கு இருக்கிறார் ஒரு மகன் இருக்கிறாரு, அந்த மகன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நேசித்து ஞானஸ்தானம்லாம் எடுத்து நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தார். சில நாளைக்கு உலக காரியத்துக்கும் உலகத்துக்குள்ளேயும் போயிட்டார். போனால் எனக்கும் அவனுக்குள்ள அப்பப்போ வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பெரிய பிளவுகள் வந்துச்சு, பெரிய பிரச்சனை வந்துச்சு. என் மகன் நிமித்தம் எனக்கு நிறைய கஷ்டம், நிறைய துன்பம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல தான் போய் நிற்பேன். அவன் தினமும் என் கூட சண்டை போடுவான், இங்கே வந்து எனக்கு இந்த வீடு எங்கள் அப்பா வீடு தானே, எனக்கு விற்று பணத்தை கொடுங்க பங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான், சண்டை போடுவான், என்னை அடிக்கலாம் செய்வான். அநேக நாள் எப்படி இருந்தான், கர்த்தர் அவனையும் ஒரு நாள் தொட்டு அவனையும் ஆண்டவர் ரசித்து அவனையும் வழி நடத்துகிறார். கர்த்தர் இன்றைக்கி அவனை ஒரு பெரிய ஆளாக்கியிருக்கார். அவர் காலேஜ் முடித்து அது என்ன சொல்கிற இந்த பட்ட படிப்பெல்லாம் வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அதை நான் பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன், ஏசப்பா நான் ஒவ்வொரு வீட்டிலையும் வேலை பார்த்து கட்டின அந்த பணத்துக்கு ஆண்டவர் பட்டம் படிக்க உதவி செஞ்சீங்களே ஏசப்பா, இது எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, உங்களுடைய கிருபா ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய தயவு, உங்களுடைய இறக்கம் இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் தந்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி. எனக்கு நல்ல நண்பர்களை தந்தீங்க, ஸ்தோத்திரம். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நான் விதவையாக இருக்கும்போது, திக்கற்று இருக்கும்போது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும்போது எனக்காக செபித்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எனக்கு ஒருவேளை உணவு கொடுத்து, தண்ணி கொடுத்து, காப்பி கொடுத்துருந்தாலும் அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கி எனக்கு தாய் தகப்பனாக இருந்து வழி நடத்துகிற எங்கள் பாஸ்டர் பாஸ்டர்மா அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. இந்த நாளை தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இங்கே இப்படி ஒரு சாட்சி நடக்குது, ஒன் ஹவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆரோன் பிரதர் ஃபோன் அடித்து என்னை கூப்பிட்டாங்க. இப்போ வந்து நான் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அன்னைக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் அவங்க மூலமாக என்னை நடத்துகிறாரு. தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆரோன் பிரதருக்கு நன்றி. அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆவிக்குரிய காரியத்தில் நடத்த கர்த்தர் உதவி செய்யணும். அநேக நாள் அந்தோனியம்மா சொல்லுவாங்க, எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை, மூணு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. நான் சொல்லுவேன், மூணு பொம்பளை பிள்ளை இல்லாது உனக்கு கடவுள் கொடுத்த பெரிய சொத்து, பெரிய பொக்கிஷம் ஆண்டவர் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம். பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வளர்த்துட்டா போதும்னு. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளைகள் அநேகருக்கு சாட்சியாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. தேவன் தாமே இந்த நாளை தந்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மீதியான நாளையும் கடவுள் நம்மளை வழிநடத்தணும்னு ஜெபிக்கிறேன். இன்னுமாய் கூட எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஊழியங்களுக்காக ஜெபங்கண்ணுங்க. நாங்கள் சொந்தமாக சபை கட்ட போகிறோம், அந்த சபைக்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. மகனுடைய திருமண காரியம், மகனுடைய ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் இன்னும் வந்து அதிகப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்கள் அண்ணன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆமாம், என்னை வழி நடத்தின ஆண்டவர் அவங்களையும் வழி நடத்தணும். ஏன்னா நான் இந்த விக்கிரகங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு பைத்தியத்தை போல திரிந்த போது எப்படி என் கரத்தை பிடிச்சி ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தினாரோ அது போல் ஒரு நாள் எங்கள் அண்ணன் இடத்துலையும் ஆண்டவர் பேசணும், அவங்களையும் ஆண்டவர் நிறுத்தணும். நான் பரலோகத்துக்கு போகும்போது எங்கள் அண்ணன் குடும்பம், என் சொந்த பந்தம்லாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் சத்தியத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் பக்குவத்தையும் கர்த்தர் தரணும். லீதியால் இருதயத்தை திறந்த தேவன் அவங்க இருதயத்தையும் கர்த்தர் திறப்பார். அம்மே விசுவாசத்தோடு செபிக்கும்போது அதுக்கு கர்த்தர் முடிவை தருவார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. டேனியல் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அவங்கள கடவுளை ஆசீர்வதிக்கணும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். இதுக்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். பணத்தேவை, மனத்தேவை, அவங்க சரீர தேவை, அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கணும். இன்னும் அநேக ரகசிய காரியத்தை கர்த்தர் அவங்களோடு பேசணும். இன்னும் எப்படி நடத்தணும், எப்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி இந்த சாட்சி அநேக இடங்களுக்கு பரவும்போது அநேகர் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை அவங்களுக்கு தரணும். உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக கூட ஆண்டவர் அந்த அண்ணனை அழைச்சி இந்த காரியத்தை செய்ய வைத்ததுக்காக கோடான கோடி நன்றி. அவங்களுக்கு நல்ல சரீர பலனை கொடுங்க. தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா. இன்னும் இதுக்கான காரியங்கள் தேவைகள் இருந்தால் கர்த்தர் பரத்திலேருந்து ஒத்தாசி அனுப்புங்க. இப்போ அவங்களுக்காய் ஜெபிப்போம். ஏசப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. சகோதரனுக்காய் உங்கள் கரத்தில் வருகிறோம். சகோதரனை ஆசீர்வதிங்க, அவங்க செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இந்த சேனலையும் ஆசீர்வதிங்கப்பா. இதுக்காக விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். தேவன் தாமே கூட இருந்து நடத்தும்படியாய் கூட செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. இதுக்காக யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆரோன் பிரதரையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இதுக்காக ஊழியம் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ செய்தியை கொடுக்குற மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் இவங்களுக்காய் ஜெபிக்க என்னை கூட்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. வரையிலே என்னை ஆசீர்வதிச்சிங்க, போகலையும் என்னை ஆசீர்வதிங்க. பட்டணத்திலையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, டேனியல் அண்ணாவை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, இந்த செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் பழுகவும் பெருகவும் செய்யுங்க. இந்த ஊழியத்துக்கு இன்னும் ஏதாவது தேவைகள் இருந்தால் கர்த்தர் அதை சந்திக்கும்படியாக கூட செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கிறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். நெருக்கத்தில் கூப்பிட்டேன் நான் நெருக்கத்தில் கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்டேன் என் சத்தத்தையே விசாலத்தில் வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்லையா ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறேன். எனக்கு அதே போலதான் வாழ்க்கை ஆசை நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க. எனக்கு ஒன்னு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிறேன், பயமே இல்லை. எனக்கு நெருக்கமே இல்லை, ஒன்னு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இருக்கு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும். நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்களோட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ஆமீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன்ல, அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல. கவலை படாத, நீ வாட்டுக்கே கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி

பணம் இல்லாம போகும் நெருக்கும் நீ குருகி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்கிற மாதிரி இருக்கும். அன்று சொன்னாரு, நெருக்கம் வரும் போதெல்லாம், குறை வரும் போதெல்லாம்

போயிடாதீங்க, வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்து தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குழத்தை கொடுத்துரும். ஆண்டு சொல்றாரு, இருக்கிறம்மா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன நடந்தால உஷ்ணரோகியை பார்த்து கை நீட்டினோன்னு உஷ்ணரம சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுட தோல் மேலதான் இருக்கிறீங்க. அப்படியே வியாபாரம் மாறணும். அப்பா அவன் நினைச்சு நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன், அவர் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கணும்னா யோசிக்கிறேன்.

இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்யறதுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான் ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலைப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்க. அதனால் இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகில் சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆ, வாசி தம்பி போடுப்பா.

மாயை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே. மகனே ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே, என்னோட கூட சேர்ந்த ஆசையா டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நிக்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசியிருந்தா போதும், உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும், அதுதான் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடைக்கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல

உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு இல்ல, வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் உயிர்ந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள்லாம் வரும், ஆண்டவருக்கே வந்துச்சு, அப்ப நீங்களும் நானும் எம்மாற்றோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டு சொல்ல, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன், அக்னியில் நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23 சங்கீதத்தில் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ அக்னியில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி, நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீ சூப்பரா இருக்குல்ல. எங்க எத்தனை பேர் ஆமைன்னு

0: அற்புதங்களை செய்தவர் அவ்வளவு பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன்
1: நான் தான்.
0: நீங்களே சொல்ல மாட்டீங்களா?
2: நான் தான்
0: சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஐயா, நான் தான் இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட்குடு தம்பி
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

0: அல்ல அல்ல.
1: என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா.

உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க. என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் ஏசப்ப உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, ஏசப்பா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்டவும் சத்த தாண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.

0: ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: I praise God, the Lord has brought us in this new month.
0: ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: Every month, every day, every minute and second the Lord is bearing us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் நம்மை தூக்கி சுமக்கிறபடியினாலே நம்மை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாக்கிறார்.
1: The miraculously the Lord is protecting us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் நடக்கிற நடைகள் அல்ல,
1: not our walk.
0: கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர்.
1: The Lord is confirming.
0: அவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறவர்.
1: He goes forward.
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் கூட
1: The month of August.
0: அவர் நமக்கு முன்னாலே கடந்து சென்றிருக்கிறார்.
1: He goes forward.
0: அவர் நம்மை வழிநடத்தும்படியாக,
1: not to lead us.
0: பாதை காட்டும்படியாக,
1: not to protect us.
0: அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.
1: He has come in our midst.
0: அவர் இப்பொழுது நமக்கு முன்னாலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்.
1: He goes forward.
0: என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
1: My sheep will
0: listen to me. அவைகள் பின்னாலே செல்லும். அவைகள் ஒருபோதும் இடறி போவதில்லை.
1: It will never be.
0: என் கையில் இருந்து அவைகளை ஒருவனும் பறித்துக் கொள்வதும்
1: இல்லை. He is the good shepherd.
0: நமக்கு முன்னாலே நடந்து செல்கிறபடியா.
1: He is going forward.
0: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
1: Let us all clap our hands and praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Shabara bara bara bara. Uraha bara bala shandara.
1: Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.
0: Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Praise be to his holy name.
0: இந்த அருமையான காலவேளையிலேயும் கூட,
1: even in this wonderful morning,
0: இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதானே வாக்குத்தத்தத்தை 1 பேதுருவின் புத்தகம் 2:9 நாம் பெற்றுக்கொள்வோம்.
1: 1 Peter 2:9.
0: 1 பேதுரு 2:9.
1: 1 Peter 2:9.
0: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியால் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
1: But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him and called out of darkness into his marvelous light.
0: Proclaim his praises.
1: Proclaim his praises.
0: அவருடைய துதிகளை சொல்லிக்கொண்டு வரும்படியாக.
1: In order to proclaim the praises.
0: அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக.
1: In order to glorify his name.
0: கர்த்தர் நம்மை தேர்ந்து கொண்டார்.
1: The Lord has chosen us.
0: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படியே.
1: Every month the Lord gives promise.
0: நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி.
1: You are my people.
0: நம்மை சொந்தம் பாராட்டின தேவன்.
1: The Lord says.
0: நான் உங்களை எதற்காக சொந்தம் பாராட்டினேன் தெரியுமா?
1: Why I have chosen you?
0: நீங்கள் எதனால் எனக்கு சொந்தமானவர்கள் தெரியுமா?
1: How did you become my own people?
0: நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
1: You are not ordinary man.
0: கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்.
1: You are his own people.
0: அப்படியானால் நீங்கள் யார்?
1: Who are you?
0: 4 காரியங்களை இங்கே சொல்லுகிறார்.
1: 4 things that it is.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
1: You are chosen generation.
0: Hallelujah. நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
1: A royal priesthood.
0: நீங்கள் பரிசுத்த ஜாதி.
1: Holy nation.
0: அவருக்கு சொந்த ஜனம்.
1: His own special
0: people. நான்கு காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.
1: The Lord is saying,
0: நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்?
1: Who are you?
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be thinking.
0: நான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவள்.
1: I am like this.
0: உலகம் என்னை குறித்து இப்படி சொல்லுகிறது.
1: World is saying like this.
0: உலகம் என்னை குறித்து இப்படி பேசுகிறது.
1: World is speaking like
0: this. மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி நினைக்கிறார்கள்.
1: People are thinking like this.
0: மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: The others are talking like this.
0: அற்பமாய் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are making us simple.
0: என்று பலவிதங்களிலே நீ உன்னை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be thinking in different
0: ways. யார் என்று நீ உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதல்ல நீ.
1: And you are not what you think.
0: உன்னை குறித்து என்ன பேசுகிறாள் அதல்ல நீ.
1: Whatever other things,
0: உன்னை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் அதுதான் நீ.
1: Whatever the Lord says, and
0: you are. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: நீ எனக்கு சொந்த ஜனம்.
1: Chosen generation.
0: நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
1: And chosen generation.
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: Royal priesthood.
0: நீ பரிசுத்த ஜாதி.
1: Holy nation.
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த அருமையான காலவேளையிலே.
1: In this wonderful
0: முதலாவது பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற வேண்டும்.
1: You want to be the royal priesthood.
0: Oh, அவருடைய ஓ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்க
1: வேண்டுமானால்
0: ஒரு ஜாதியா இருக்க
1: வேண்டுமானால்
0: நீ அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வர
1: வேண்டும்.
0: ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக
1: பிஃபோர் யூ சேவ்
0: இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக
1: பிஃபோர் யூ அக்செப்ட் தி லார்ட்
0: நாம் எங்கே இருந்தோம்?
1: வேர் வேர்
0: ஒரு அந்தகாரத்தில் இருந்தோம்.
1: இன் தி டார்க்னஸ்
0: இருளிலே மறைந்து கிடந்தோம்.
1: வி வேர் ஹிடன் இன் தி
0: டார்க்னஸ் பாவ இருள்
1: the darkness of
0: sin irul
1: darkness of death
0: பயங்கரமான அசுத்த இருள்
1: darkness of bad things
0: பிசாசின் கிரியைகள்
1: darkness of
0: அந்தகாரங்கள்
1: the darkness
0: ஒளிவு மறைவுகள்
1: கபடு
0: சூது வஞ்சகம்
1: all kind of
0: பொறாமை
1: jealousy
0: ஓ பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள்
1: all bad habits
0: தவறான உறவுகள்
1: long relationship
0: இப்படிப்பட்டதான காரியங்களிலே நீ சிக்கி கிடந்தோம்.
1: we were entangled
0: அந்தகாரம்
1: that is the darkness
0: அந்த அந்தகாரத்தில் தடவி திரிந்து கொண்டிருந்தோம்.
1: we were wandering
0: எந்த ஒரு குருடனும் கண்களை எழுந்த பின்பு அவன் எப்படி தடவி திரிகிறானோ அது போல ஒரு குருடனை போல நீ
1: காணப்பட்டாய்.
0: அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான நரக இருளில் பாதாளத்தின் இருளிலே நாம் கிடந்தோம். ஆனால் தேவன் முதலாவது நம்மை அந்த பாதாளத்தின் இருளில் இருந்து தூக்கி
1: எடுத்தார்.
0: இன்றைக்கு உலகத்திலே நமக்கு எல்லா நன்மையும் செய்ய யார் வேண்டுமானாலும் வரலாம்.
1: People may come and do the good.
0: ஆனால் உன்னை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லை.
1: Nobody is there to take you.
0: இயேசு ஒருவர் மட்டும் தான்.
1: Only the Lord
0: நம்மை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்.
1: From the hates he takes.
0: அந்தகாரத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்.
1: From the darkness.
0: வேறு யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது.
1: Others cannot do that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார்.
1: The Lord has lifted you.
0: ஒருவேளை கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்காமல் இருந்தால்
1: If the Lord has not taken.
0: அந்த அந்தகார இருளிலே
1: In the darkness.
0: விஷ பாம்புகளும்
1: With the snakes.
0: கேள்களும் அருவறுப்புகளும் அக்னியும் நெருப்பும் கேவலமான காரியங்களும் பிசாசின் கிரியைகளும்
1: உன்னை
0: அழித்துக் கொண்டிருந்திருக்கும். நீ நரக வேதனைப்பட்டுக்
1: கொண்டிருப்பாய்.
0: ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி
1: விட்டார்.
0: தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட
1: even in this day
0: தூக்கம் இல்லாமல்
1: without sleep
0: பயங்கரமான நிம்மதி இல்லாமல்
1: without peace
0: ஒவ்வொரு நாளும் வேதனை வேதனை வேதனை
1: you may be in
0: பாடு பாடு பாடு
1: you want
0: என்று நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாயானால்
1: suffering
0: நீ அந்தகாரத்தில் இருக்கிறாய்.
1: you are in the darkness
0: நீ அந்தகாரத்திலிருந்து வெளியில வர வேண்டும்.
1: you have to come out
0: எங்கே வர வேண்டும் தெரியுமா?
1: where to come
0: ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வேண்டும்.
1: to the marvelous light
0: நீ சாதாரணமாய் வர முடியாது.
1: you cannot come just like
0: அந்த
1: that
0: அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல.
1: it's not ordinary light
0: வெறும் சூரிய வெளிச்சம் அல்ல.
1: not sunlight
0: அது வெறும் சாதாரணமான ஒரு ஒளி அல்ல.
1: it's not ordinary light
0: அது ஆச்சரியமான ஒளி.
1: it's a marvelous light
0: ஏனது ஆச்சரியம் தெரியுமா?
1: why that is marvelous
0: ஏனது ஆச்சரியம் தெரியுமா?
1: why it is marvelous
0: அந்த ஒளிப்படத்தில் வந்த பிறகுதான்
1: when you come to the marvelous
0: புதையல்களை பார்க்கிறாய்.
1: you can see the
0: அந்த ஒளிப்படத்தில் வந்த பிறகுதான்
1: when you come to the marvelous
0: உனக்காக தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை உன்னால் காண முடிகிறது.
1: you can see the goodness
0: அந்த வெளிச்சத்துக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருகிறார்.
1: the lord is bringing you to the light
0: அருமையான பிள்ளையே,
1: dear children of god
0: அந்த வெளிச்சத்தில் வந்த பிறகு
1: after coming
0: அந்த ஒளியிலே நீ வாசம் பண்ணுகிறாய்.
1: you live in the light
0: அந்த ஒளியிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய்.
1: you walk in the light
0: அந்த ஒளியை யாருமே தொட முடியாது.
1: nobody can touch that light
0: வேதம் சொல்லுகிறது.
1: the bible says
0: ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன்.
1: our lord lives the nobody
0: ஒருவரும் சேர முடியாது.
1: nobody can come closer
0: எந்த பிசாசும் அங்கே வர முடியாது.
1: devil cannot come
0: எந்த அந்தகார சக்தியும் வர முடியாது.
1: no darkness can come
0: தேவ பிள்ளையே,
1: dear children of god
0: நீங்கள் சொல்லலாம்
1: you may say
0: ஐயோ மந்திரங்கள், ஐயோ சூனியங்கள்,
1: witchcraft
0: ஐயோ சாபங்கள்,
1: all curse
0: ஐயோ சத்துருக்கள்
1: devil
0: என்று பல காரியங்களை நீ சொல்லிக் கொண்டிருக்கிற
1: you may be saying so
0: எதுவுமே அந்த சேர கூடாத ஒளியிலே வர முடியாது.
1: nothing could come there
0: ஆச்சரியமான ஒளி.
1: it's a marvelous light
0: சாதாரண ஒளியில் அல்ல.
1: not ordinary one
0: ஆச்சரியமான ஒளி.
1: it's amazing light
0: நீ ஒளியிலே இல்லாமல் இருக்கும் பொழுது தான் சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்டுவான்.
1: if you are not in the light
0: அந்த ஒளியிலிருந்து உன்னை வெளியிலே கொண்டு வந்த பிறகு
1: after bringing you out
0: இனி சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்ட முடியாது.
1: satan cannot inherit you.
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of god
0: ஆகவே தான் மீகா 7:8 ல வாசிக்கிறோம்.
1: and micah 7:8
0: என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே.
1: don't
0: நான் இருளிலே நடந்தாலும் சரி
1: though I walk in darkness
0: என் தேவன் எனக்கு வெளிச்சமா இருப்பார்.
1: the lord is will be my light
0: கர்த்தரின் வெளிச்சமும்
1: the lord is my
0: light என் இரட்சிப்பும்
1: he is my savior
0: என் ஜீவனமானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். யாருக்கு நான் அஞ்சுவேன்?
1: whom I get fear.
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of god
0: கர்த்தர் இப்படி நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தாரே.
1: The Lord brought us from the darkness to the marvelous light.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல.
1: All cannot receive this blessing.
0: இது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்று கிடைக்கப்படுகிற ஒரு பாக்கியம்.
1: It is for the holy people who are in the
0: light. கொலோசியர் முதல் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Colossians 1 and 12
0: பரிசுத்தவான்களிடத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரம் அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார்.
1: The saints in the light.
0: எதற்காக?
1: For what?
0: இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி
1: delivering us from the darkness
0: அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி
1: inheritance of the saints of
0: இருளின் அதிகாரத்திலிருந்து
1: from the darkness
0: இருளின் அதிகாரம்
1: from the power of darkness
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: அந்தகாரத்தில் இருக்கிற வரைக்கும்
1: when we are in the darkness
0: சாத்தானுடைய அதிகாரத்திலே காணப்பட்ட
1: you are under the power of
0: இருளின் அதிகாரத்திலே காணப்பட்ட
1: the power of darkness
0: அவைகள் உன்னை ஆட்டி படைத்தது
1: it was ruling you
0: இன்னொரு வார்த்தையில் நீ அதனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்ட
1: you were under bondage
0: ஆனால் இப்பொழுது
1: but now
0: அது உன்னை அடிமை
1: என்னை
0: மற்றும் விசுவாசத்தினாலே
1: பாவ
0: மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
1: from the darkness to the light
0: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
1: from the power of satan to god
0: திரும்பும்படி
1: now to come
0: நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு
1: to open his eyes
0: இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன்
1: i send you there
0: இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
1: from the darkness to the light
0: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
1: from the power of satan to god
0: திரும்பும்படி
1: to stir
0: hallelujah
1: hallelujah
0: தேவ பிள்ளையே
1: children of god
0: பயங்கர கடன் தொல்லையினாலே நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால்
1: you are suffering the debt
0: பயங்கரமான சத்துருக்களுடைய பிரச்சனையில் அவஸ்தப்பட்டுக் கொண்டிருந்தால் பயங்கரமான நிந்தை அவமானங்களிலே நீ சிக்கி
1: இருந்தால்
0: அடிமைத்தனத்தில் நீ சிக்கி
1: இருந்தால்
0: அந்தகாரத்திலிருந்து அந்த சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு
1: வந்திருக்கிறேன்.
0: முதலாவதாக கர்த்தர் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர செய்கிற தேவனாயிருக்கிறார்.
1: First of all he brings you out from darkness to the light.
0: ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார்.
1: Because the Lord is light.
0: அவர் மெய்யான ஒளியாயிருக்கிறார்.
1: God is true light.
0: எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளியாயிருக்கிறார்.
1: He is the light.
0: அவர் உன்னை பிரகாசிப்பிக்கிற ஒளி.
1: He
0: is the அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Children of God.
0: இந்த உலகத்திலே
1: in this world.
0: இயேசு ஒருத்தர் தான் சொன்னார்.
1: Only the Lord.
0: நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்.
1: I am the light of the world.
0: என்னத்த வருக ஜீவ ஒளி அடைந்திருப்பார்.
1: He will get the light of life.
0: பெற்றவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பார்.
1: Whoever comes he gets the light of
0: life.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி
1: the light of god
0: என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க தொடங்கிட்டோ
1: the time
0: it shines hallelujah hallelujah
1: hallelujah
0: நாம் இனி குருடர்கள் அல்ல.
1: We are now no more blind.
0: பிசாசு அந்த ஒளியை பார்க்காதபடி உன்னை குருடாக்கி வைத்திருந்தான்.
1: The Satan has blinded you. 2
0: கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறபடி
1: 2 கொரிந்தியர் 4
0: தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய கண்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய மனதை குருடாக்கினான். ஒரு குருடனை போல நீ காணப்பட்டாய்.
1: Like the blind man you were.
0: உன் பாதையெல்லாம் நான் வெளிச்சமாக்கி.
1: I made your path into
0: light. இருளை உன் கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக்கி.
1: I made the darkness into light.
0: நான் உன்னை கரம் பிடித்து நடக்க பண்ணுகிறேன்.
1: I make you to walk.
0: என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறவர்.
1: My Lord will take the darkness to light. In the month of August.
0: தேவ பிள்ளையே.
1: Child of God.
0: இதுவரை காணப்பட்ட பலவிதமான இருள்.
1: Any kind of darkness.
0: உன்னை சூழ்வதில்லை.
1: It cannot come closer.
0: என் தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
1: My Lord changes darkness
0: into light. என் தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
1: My Lord changes darkness
0: into light. என் தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
1: My Lord changes darkness into light.
0: இனி உன்னிலே யாரும் இருளை பார்க்க முடியாது.
1: Others cannot see the darkness in you.
0: எல்லாரும் உன்னிடத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்க பார்க்கணும்.
1: Everyone will see the light.
0: ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது.
1: The light will be shining.
0: அது உன்னிலிருந்து தோன்ற போகிறது.
1: It is going to come from you.
0: 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6வது வசனத்திலே
1: 2 கொரிந்தியர் 4 and 6
0: உன்னிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
1: The Lord who said to shine.
0: இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார்.
1: The shine out of darkness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணும்படியாக கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: and the light of the shine out of darkness
0: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: the glory of God in the face of Jesus Christ
0: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: the knowledge of the glory of God in the face of Jesus Christ
0: உன் மூலமாய் பிரகாசிக்கும்படி
1: in order to shine forth
0: ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்
1: the Lord has chosen you
0: hallelujah
1: hallelujah
0: இனிமேல் நீ இருளில் அல்ல
1: no more in darkness
0: ஏ இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு அந்தகார தன்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது
1: why the darkness is ruling you all the time
0: இருளிலே நீ நடப்பாயானால்
1: if you walk in darkness
0: உனக்கு பரிசுத்தவான்களிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உனக்கு ஐக்கியம் கிடையாது
1: no fellowship with the saints of god
0: பரிசுத்தவான்களிடத்திலே ஏன் உனக்கு ஐக்கியம் இல்லை
1: why you don't have the fellowship
0: with இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்
1: you are walking in the darkness
0: 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம்
1: 1 john 1 and 7
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால்
1: if we walk in the light
0: ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்
1: we will have the fellowship
0: ஏன் ஒருவரோடொரு ஐக்கியப்பட முடியல
1: why we could not have fellowship
0: இருளில் நடந்து கொண்டிருக்கிறாய்
1: you walk in darkness
0: நீ இருளிலே தடவி கொண்டிருக்கிறாய்
1: you are wandering in the darkness
0: வெளிச்சத்திற்கு வரல
1: you are not coming to the light
0: நீ ஒளியின் பிள்ளையாய் இருப்பாயானால்
1: if you are the child of light
0: நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பாயானால்
1: if you are the light of
0: ஒளியிலே நட
1: you walk in the light
0: அந்த ஒளியிலே நடக்கிறவர்கள்
1: those who walk in the light
0: இருளிலே நடவாமல்
1: they will not walk in darkness
0: ஒளியிலே நடக்கிறவர்கள்
1: those who walk in light
0: இருளிலே நடவாமல்
1: without walking in darkness
0: ஜீவ ஒளி அடைந்திருக்கிறபடியினால்
1: get the light of light
0: hallelujah
1: amen
0: amen ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் உன் சகோதரனை நீ பகைத்தால் நீ இன்னும் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்
1: if you have enmity with your brother and you are walking in darkness
0: வெளிச்சம் உன்னிடத்தில் இல்லை
1: you don't have light
0: ஒளி உன்னிடத்தில் இல்லை
1: you don't have the light
0: உன்னுடைய கண்கள் குருடாய் இருக்கிறது
1: your eyes are blind
0: கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார்
1: the lord wants to bring you out
0: அருமையான தேவனுடைய பிள்ளை
1: dear children of god
0: இந்த ஆகஸ்ட் மாதம்
1: the month of august
0: ஒளியின் மாதமாக
1: the month of light
0: வெளிச்சத்தின் மாதமாக
1: the month of light
0: உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன் மேல் பிரகாசிக்க செய்வார்
1: the lord will shine forth
0: காரில் இருந்த பூமியை மூடும்
1: and the darkness will cover
0: ஏசாயா 60வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனித்து பார்
1: isaiah 61 and 2 and 3
0: hallelujah அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்
1: what we read there
0: ஏசாயா 61வது அதிகாரம் 3 முதல் 3 வசனங்கள்
1: isaiah 60 first 3 verses
0: hallelujah எழும்பி பிரகாசி
1: arise and shine
0: உன் ஒளி வந்தது
1: light has come
0: கர்த்தருடைய மகிமை
1: glory of the lord
0: உன்மேல் உதித்தது
1: is risen upon you
0: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்
1: lord will arise
0: இந்த உலகத்திலே
1: in this world
0: இந்த உலகம் முழுவதும்
1: throughout the world
0: பாவ காரிருள்
1: all sins
0: மூடுகிறது
1: covering
0: அநேகர் அந்த இருளிலே சிக்கிக் கொள்வார்கள்
1: people will be in the darkness
0: அது ஒருவேளை வியாதியாகிய இருளாய் இருக்கலாம்
1: it may be sickness
0: அது கொள்ளை நோயாகிய இருளாய் இருக்கலாம்
1: it may be
0: அது பாவ நோயாகிய இருளாய் இருக்கலாம்
1: it may be sin
0: பஞ்சம் என்கிற ஒரு இருளாய் இருக்கலாம்
1: it may be famine
0: அது இந்த உலகத்தை மூடப் போகிறது
1: it will cover
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்
1: but then the lord will
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் பரிங்க
1: lord will arise
0: hallelujah இரண்டாவது வசனத்தை படிங்க
1: second verse
0: அவருடைய மகிமை முன்பில் காணப்படும் ஆமேன் உன் உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் இதுதான் கர்த்தருடைய தரிசனம்
1: That is the vision of the Lord.
0: உன்னிடத்தில் ஒரு ஒளி வீசும் பொழுது
1: When you have the light,
0: நீ மனுஷன் பின்னால ஓட அவசியம் இல்லை எந்த மனுஷனிடத்தில் கெஞ்ச வேண்டிய அவசியம்
1: இல்லை
0: பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்
1: இல்லை
0: கர்த்தர் சொல்றார் மகனே
1: The Lord says
0: சாதாரண மனுஷர்கள் அல்ல
1: not ordinary people
0: இந்த ஒளி பிரகாசிக்கட்டும் பார்
1: let the light shine
0: சாதாரண மனுஷன் எல்லாம் வர மாட்டான்
1: not ordinary people
0: ராஜாக்கள் உங்கட்ட நடந்து வர போறாங்க
1: and the kings will come
0: விசுவாசிக்கிறியா
1: do you believe
0: அவங்க நடந்து வருவாங்க உங்கட்ட
1: the kings will walk and
0: அவங்க
1: come
0: to you முன்னால கை கட்டி நிப்பாங்க
1: they will stand before you
0: விசுவாசிக்கிறியா
1: do you believe
0: hallelujah கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ கதை அல்ல
1: it's not a story
0: கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக பேசுகிற காரியம்.
1: Word of God is not for play.
0: கர்த்தருடைய வார்த்தை எல்லாம்
1: Word of God.
0: அது ஆவியாகவும்
1: It is spirit.
0: அது ஜீவனாகவும்
1: It has life.
0: இருக்கிறது.
1: It is life.
0: Hallelujah.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தான் கர்த்தர் உன்னை இந்த ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்.
1: That's why the Lord has brought you to the light.
0: இந்த ஒளியினிடத்திற்கு உன்னை கொண்டு வந்து அந்தகாரத்திலிருந்து

0: ஜாதி என்று சொல்லலாம்.
1: Maybe low caste.
0: உன்னை கேவலமாக பேசலாம்.
1: They will mock at you.
0: குறையை சொல்லி உன்னை அழவைக்கலாம்.
1: They may make you to
0: உன்னை ஒருவேளை தரக்குறைவாய் மனிதன் நினைக்கலாம்.
1: They may put you down.
0: ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன பதவி கொடுக்கிறார் தெரியுமா?
1: What the Lord gives.
0: நீ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல.
1: You are not ordinary man.
0: இந்த உலகத்துல யாருக்கு இல்லாத பதவி.
1: The great position.
0: உனக்கு ஒரு ராஜரிகம் கொடுக்கிற மகனே.
1: The Lord is giving the priest.
0: உனக்கு ஒரு ராஜரிகத்தை கொடுக்கிறேன்.
1: The royal.
0: ராஜரிகத்தை கொடுக்கிறேன்.
1: The royal.
0: நீ ராஜரிகமா இருப்ப.
1: You will be royal.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை பார்க்கும் பொழுது ஒரு ராஜரிகம் இருக்கும்.
1: You have the royal.
0: Hallelujah. அப்படியே தொங்கி போன முகத்தோடு அல்ல,
1: நாட் புட்டிங்
0: வேதனையோடு அல்ல,
1: நாட் வித் பெயின்,
0: அழுது கொண்டு அல்ல,
1: நாட் வீப்பிங்,
0: கண்ணீரோடு அல்ல,
1: நாட் இன் டியர்ஸ்.
0: தேவ பிள்ளையே,
1: சைல்ட் ஆஃப்
0: காட், ஒரு ராஜரீக நடை.
1: தேர் இஸ் தி ராயல்
0: ராஜரீக மகிமை,
1: தி ராயல்.
0: ஆமென். எதுக்காக இந்த ராஜ மேன்மை?
1: Why this royal?
0: எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டது.
1: About Esther.
0: இதற்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாமே.
1: Why it is given to you?
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்?
1: Why I have given to you?
0: ராஜ மேன்மை நீ அற்பமாய் நினைச்சிட்டியே.
1: You have despised.
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்?
1: Why I have given this?
0: நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றதான் அந்த ராஜமேன்மை கொடுத்தது.
1: Not to fulfill the ministry.
0: ஆனால் நீயோ உன் சுய காரியங்களுக்காக,
1: but for your
0: சுய லாபங்களுக்காக,
1: for self profit
0: காணப்பட்டாய்.
1: But you were there.
0: எஸ்தரோ,
1: but Esther,
0: அந்த ராஜமேன்மையை விட்டு விடவில்லை.
1: She did not leave it.
0: ராஜாவினிடத்தில் சென்றாள்.
1: She came to the
0: பொற்செங்கோல் நீட்டப்பட்டது.
1: Stretched forth the
0: அவளுக்கு ராஜ்யம் கிடைத்தது.
1: Hallelujah.
0: தேவ ஜனமே,
1: சைல்ட் ஆஃப் காட்,
0: ராஜமேன்மை எதற்காக?
1: வாட் ஃபார் தட் கிங்லி?
0: இந்த ராஜரீகம் எதற்காக?
1: வாட் ஃபார் தட் கிங்லி?
0: வெறும் ராஜா இல்ல நீ.
1: நாட் ஜஸ்ட் கிங்.
0: ராஜரீக ஆசாரியம்.
1: ராயல் பிரீஸ்ட்ஹுட்.
0: வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம்.
1: ரெவலேஷன் 1:6.
0: அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
1: ஹி லவ்ஸ் அஸ்,
0: ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி,
1: ஹி கிளென்ஸ்ட் அஸ் பை ஹிஸ் பிளட்,
0: தேவனுக்கு முன்பாக,
1: பிஃபோர் தி ஃபாதர்,
0: ராஜாக்களும்,
1: அஸ் தி கிங்,
0: ஆசாரிகளும்,
1: அஸ் தி பிரீஸ்ட்,
0: ஆக்கின அவருக்கு,
1: அண்ட் ஹி மேட்,
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: நீ உன்னை யாரு என்று நினைக்கிறாய் தெரியாது.
1: We don't know what you think about you. Children of God.
0: என்றைக்கு நீ கீழ்ப்படி ஞானஸ்நானம் எடுத்தாயோ.
1: When you take the baptism.
0: என்றைக்கு நீ ஆண்டவர் விசுவாசின் சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்தாயோ.
1: When you commit yourself.
0: அப்பே ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய gift கொடுத்துட்டார்.
1: The Lord has given the big gift.
0: Okay.
1: Right.
0: இனிமேல்
1: hereafter.
0: என்னுடைய ராஜாவாகவும்,
1: as the king,
0: ஆசாரியனாகவும்,
1: as the priest,
0: நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன்.
1: I anoint you.
0: மறந்துடாத.
1: Don't forget.
0: நீ சிங்காசனத்திலே உட்காருவே.
1: You sit on the throne.
0: செங்கோலையும் பிடிப்ப.
1: You will take the scepter. The same time.
0: சணல் தூள் தரித்து கொண்டு.
1: You put on the garment.
0: ஆசாரியனாகவும் இருப்ப.
1: As the priest.
0: நான் எப்படி ஆசாரியனாய் இருக்கிறேனோ.
1: As I am priest.
0: உத்தம பிரதான ஆசாரியராய்.
1: As the faithful priest.
0: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: The Lord Jesus Christ.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்படி ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறாரோ.
1: As he is priest, royal priest.
0: அவருடைய சகோதரர்களாகிய நீங்கள்.
1: You are brothers of him.
0: நீங்களும் ஆசாரிகளாய் இருக்கிறீர்கள்.
1: You are also priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: எதற்காக ஆண்டவர் நம்மை ஆசாரிகளாய் தேர்ந்து கொண்டார்?
1: Why did the Lord select us the priest?
0: 1 பேதுருவின் புத்தகம்,
1: 1 Peter,
0: 2வது அதிகாரம்,
1: 2.
0: Hallelujah. வாசிங்க 2வது வசனத்தை. Hallelujah.
1: 2.
0: ஒழித்து விடுங்க. ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு. ஏன்? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை ஏற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல,
1: as a living stone,
0: ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த. ஆமென்.
1: யெகோ.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 1000 வருட அரசாட்சியிலே இயேசுவுக்கு ஆசாரி ஊழியம் செய்ய வருவார்கள்.
1: And they will come to do the priest.
0: புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்ல நமக்கு எடுத்துங்கிற பாக்கியம் என்ன தெரியுமா?
1: The holy priesthood.
0: இப்பொழுதே அந்த ஆசாரி ஊழியம் தொடங்கிவிட்டது.
1: It has started.
0: Hallelujah. ஏனென்றால் இப்பொழுதே நமக்கு அந்த ஆவிக்கேற்ற பலியை செலுத்துற ஊழியத்தை கொடுத்துட்டார்.
1: And the Lord has given the ministry.
0: ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும்.
1: We have to give the sacrifice.
0: Hallelujah.
1: Spirit.
0: இயேசு என்ன தன்னை எப்படி ஆண்டவருக்கு பிரியமான

0: பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ,
1: as the Lord Jesus committed himself for sacrifice, அந்த பலியை
0: நாம் கர்த்தருக்கு என்று செலுத்தும்படியாக,
1: in order to give the spiritual sacrifice,
0: நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார்.
1: As the royal priesthood the Lord has chosen,
0: துதி பலியை செலுத்தும்படியாக,
1: to give praises,
0: ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படியாக,
1: to give him honor,
0: காணிக்கை பலியை செலுத்தும்படியாக,
1: to give offering.
0: நீ கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்றியோ,
1: whatever you do for the Lord,
0: அது சும்மா ஏனோ தானோ என்று செய்யாத,
1: not just like that,
0: பலி எப்படி செலுத்துவாங்களோ,
1: how they do sacrifice,
0: அது போல காணிக்கையாகவும் பலியாகவும்,
1: as the sacrifice,
0: நீ கர்த்தருக்கு எதை செய்தாலும்,
1: whatever you do,
0: அது மனப்பூர்வமாக,
1: with whole heart,
0: அதுதான் பலி,
1: that is the sacrifice,
0: பலி என்று சொன்னால்
1: sacrifice means
0: முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பது,
1: committing yourself,
0: அப்படி ஒப்பு கொடுத்து விடு,
1: you commit yourself,
0: அப்பொழுது நீ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவரை மகிமைப்படுத்துவாய்.
1: Then you will glorify as the royal.
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளையே,
1: the month of August,
0: கர்த்தர் உன்னை அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி விட்டார்.
1: The Lord has made you as,
0: hallelujah,
1: as his own kingdom.
0: தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது.
1: The God's kingdom is closer.
0: கர்த்தருடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது.
1: His kingdom is coming.
0: அது எப்பொழுது வர போகிறது?
1: When it is going to come.
0: என்று நீ நினைத்துக் கொண்டிருக்காதே.
1: You may be thinking like that.
0: கர்த்தர் சொல்லுகிறார்,
1: the Lord says,
0: இதோ அந்த தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: அல்ல,
1: not anywhere,
0: அது உன்கிட்ட தான் இருக்கிறது.
1: It is in you.
0: சொல்லப்படுவதற்கும் எதிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே.
1: The kingdom of God is within you.
0: Hallelujah. தேவராஜ்யத்தை தேடி எங்கே ஓட வேண்டியதில்லை.
1: Need not seek anywhere.
0: அது உனக்குள் இருக்கிறது.
1: It is in you.
0: என்றைக்கு நீ மறுபிறப்பு அடைந்தாயோ,
1: when you have born,
0: என்றைக்கு நீ மறுபடியும் பிறந்தாயோ,
1: when you have born,
0: தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுவிட்டாய்,
1: you have seen the kingdom of God,
0: என்றைக்கு நீ ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தாயோ,
1: when you are born in the spirit and water,
0: பிறந்து விட்டாய்,
1: you are born in kingdom.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: இவள் உன் பலத்தில் இல்ல,
1: not in your strength,
0: உன் பலத்தில் இருக்கிற வரைக்கும்,
1: if it is in your strength,
0: நீ சோர்ந்து போவாய்,
1: you will be frustrated,
0: நீ தள்ளாடுவாய்,
1: you will be wandering,
0: நீ கஷ்டப்படுவாய்,
1: you will suffer,
0: ஒரு நாள் தாங்க முடியல,
1: I could not,
0: ஐயோ முடியல ஆண்டவரே,
1: Lord, I could not,
0: நடக்க முடியல,
1: I could not walk,
0: ஆண்டவரே தாங்க முடியல,
1: I could not bear,
0: என்னால முடியல,
1: I could not do this,
0: என்னால முடியாது,
1: I cannot,
0: என்று சொல்வாய்,
1: you will may say that,
0: ஆனால் அப்படி அல்ல,
1: not like that,
0: இனிமேல் என்ன சொல்வாய் தெரியுமா,
1: what the Lord will say,
0: தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: பேச்சில அல்ல,
1: not in speech,
0: அது பலத்திலே இருக்கிறது,
1: it is in the strength,
0: அது தேவராஜ்யம்,
1: that is the,
0: அது பலத்தில் இருக்கிறது,
1: it is in the strength,
0: தேவ பலம்,
1: God's strength,
0: உன் பலம் அல்ல,
1: not your strength,
0: தேவ பலம்,
1: the king,
0: இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும்,
1: till you live on this earth,
0: ராஜ ரீக கம்பீர துணியோடே நாம் நடந்து, ராஜ யூதா கோத்திர ராஜ சிங்கம் போல நடந்து கொண்டிருக்க வேண்டுமானால்,
1: as the lion of Judah we have to walk,
0: hallelujah,
1: hallelujah,
0: தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல,
1: kingdom of God in the, not in the talk,
0: பேச்சில் அல்ல,
1: not in the talk,
0: பேச்சில் அல்ல,
1: not in the talk,
0: பலத்தில் இருக்கிறது,
1: it is in the strength,
0: உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார்,
1: the Lord will strengthen you,
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே,
1: the month of August,
0: கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை,
1: the promise,
0: பற்றிக்கொள்,
1: catch it,
0: இனிமேல்,
1: hereafter,
0: நீ அந்தகாரத்தில் அல்ல,
1: not in the darkness,
0: உன்னை ஒளி நிறத்தில் கொண்டு வந்துட்டேன்,
1: I brought you to the marvelous light,
0: உன்னை பரிசுத்த ஜாதியா மாத்திட்டேன்,
1: made you the holy nation,
0: உன்னை ராஜரீக ஆசாரி கூட்டமா மாத்திட்டேன்,
1: the royal priesthood,
0: சொந்த ஜனமா மாத்திட்டேன்,
1: as my own people,
0: இனிமேல் எனக்கு நீ ஆசாரி ஊழியம் செய்யணும்,
1: you will do the ministry,
0: hallelujah,
1: hallelujah,
0: மனுஷனுக்கு ஊழியம் செய்யக்கூடாது.
1: Not to the man.
0: மனுஷனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது.
1: Not under the bondage.
0: எனக்கு நீ ராஜரீக ஆசாரி ஊழியம் செய்யணும்.
1: You have to do the royal priest.
0: என்னையே நீ உயர்த்தணும்.
1: You have to lift me up.
0: என்னையே மகிமைப்படுத்தணும்.
1: You have to glorify me.
0: எனக்காக பாடு சகிக்கணும்.
1: You have to endure.
0: எனக்காக நீ அவமானப்படணும்.
1: You have to
0: எனக்காக நிந்திக்கப்படணும்.
1: You have to be reproached.
0: எனக்காக தான் நீ எல்லாம் செய்யணும்.
1: For me you have to do everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படியானா
1: இஃப் இட் இஸ் சோ
0: என் குடும்பம் என் பிள்ளைங்க என்னுடைய எதிர்காலம் எப்படின்னு கேட்காத.
1: டோன்ட் ஆஸ்க் அபௌட் யுவர் ஃபேமிலி.
0: நீ கர்த்தருக்கு சேவை செய்தால்
1: when you do ministry for god
0: கர்த்தருக்கு மாத்திரம் நீ ஜீவிப்பாயானால்
1: if you live for god
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்வார்.
1: the lord will take care of you.
0: அவர் உன்னை வழிநடத்தி செல்வார்.
1: he will lead you.
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: you never
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே
1: the month of august
0: சொல்லுங்க எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: everyone stand up.
0: நான்
1: i
0: கர்த்தருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: I'm the royal priest.
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
1: Where are you going?
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
1: Where are you going?
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: Hallelujah.
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
1: Where are you going?
0: ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு போறேன்.
1: Royal priesthood.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அலட்சியப்படுத்தாத சப சபன் சொல்லி.
1: Don't despise.
0: எங்க பட்டாளத்துக்கு போறேன்னு சொல்லாதே.
1: Don't say I go to Pattalam.
0: அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லாதே.
1: Don't say here and there.
0: பால் கிருபாகரன் அல்ல.
1: Not Paul Kirubakaran.
0: மனுஷர்கள் அல்ல.
1: Not man.
0: நீ ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாய்.
1: Come to the royal priesthood. கரங்களை
0: தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து.
1: சோத்ரி
0: சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி.
1: ஹalleluya. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சொந்த ஜனமாக நீர் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. தெரிந்து கொண்ட ஜனமாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீர், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருளில் இருந்த எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதாளத்திலிருந்து எங்களை நீ தூக்கி எடுத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. பலவிதமான இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய வெளிச்சத்தண்டையில எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ எங்களை காண்கிறவர்கள் உம்முடைய வெளிச்சத்தை காணும்படியாய் நீர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ராஜாக்கள் கர்த்தாவே எங்களுடைய வெளிச்சத்தண்டையில அவர்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி சொன்னீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ராஜாக்கள் கர்த்தாவே எங்களிடத்திலே வரும் கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்கள் உம்மை துதியை சொல்லி வரும்படியாக, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, நாங்கள் உம்மை மகிமையை செலுத்தும்படியாக, ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை நீர் மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ராஜாக்களாக ஆசாரியர்களாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இதோ உம்முடைய பார்வையில கர்த்தாவே எங்களை நீர் மேன்மையாக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, எங்களுடைய பார்வையின்படி அல்ல, உலகத்தின் பார்வையின்படி அல்ல, இதோ உம்முடைய பார்வையின்படி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் கர்த்தாவே, அல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேன்மை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களிலே எந்த இருளும் இராதபடி கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. வெளிச்சத்து ஆண்டவரே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமா இருக்க நீர் கிருபை தாரும். இருளோடு கூட அல்ல கர்த்தாவே, இந்த உலகத்தோடு கூட அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவர் பரிசுத்த வானங்களோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண, உம்மை துதிக்க, உம்மை ஆண்டவரே கர்த்தாவே பாட நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுது ஒளியிலே நடந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருள் தொடாதபடி நீர் எங்களை காத்து கொள்வீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இருளை அல்ல ஆண்டவரே உடைய ஒளியை காணும்படியாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் எங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மேன்மையை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாய் எங்களை நடத்துவீராக கர்த்தாவே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: ரோமர் 1:5 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால்
1: நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர் காண்பிப்பார்.
2: தேவனின் மேல் வாஞ்சையோடு இருக்கும் உன்னத உருவ நேயர்களே, உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். சுமூகமான நேரங்களில் விசுவாசிகள் தேவனை துதிப்பது என்பது ஒரு சுலபமான செயல். நம் பண தேவைகள் சந்திக்கப்படும் போதும், நம் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போதும், அற்புதமாக சுகம் பெறும் போதும் தேவனை துதிப்பது என்பது இயல்பாகவே நடக்கும் ஒரு காரியம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நாம் கடினமான நிலைகளை கடந்து செல்லும் போது துதிப்பதை நிறுத்திவிடுகிறோம். அந்த கஷ்டமான நிலைமைகளிலே தேவனை ஆராதிப்பது என்பது நம்முடைய முதல் செயலாக இருக்காது. ஆனால் துதிக்கும் செயலானது கடினமான நேரங்களில் நமக்கு உள்ளான பலனளித்து நம்மை தாங்கி செல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு உதாரணமானது பிரச்சனை நேரங்களில் தேவனை துதிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை குறித்து விளக்கி கூறுகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனின் செட்டைகளின் கீழ் பாதுகாப்பாக இருப்பதை எண்ணி தேவனை துதிக்கிறேன். பொதுவாக துதி என்றதும் நம் வாழ்விலே இடம்பெற்ற மங்களகரமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான விஷயங்களையும் தேவன் நம் ஜபங்களுக்கு பதிலளித்து எதிர்பார்த்தே இராத நன்மைகளை வழங்கியதையும் எண்ணி பார்ப்பதுண்டு. அப்பொழுது நாம் நிச்சயம் தேவனை துதித்திருப்போம். ஆனால் என் அன்பு நண்பனே, கஷ்டங்களையும் கடினமான நிலைமைகளையும் பரிதாபமான சூழ்நிலைகளையும் சோர்வையும் போராட்டங்களையும் நாம் கடந்து செல்லாதவரை மெய்யான துதியின் வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நிலைமையின் மத்தியில் நாம் தேவனை துதிக்க முடியும் என்றால் நம் இருதயத்தில் நிகழ்வது என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே தொல்லைகள் மத்தியிலும் தேவனை துதிப்பதினால் கிடைக்கும் வல்லமையை குறித்து சிந்திப்போம். இதற்கு ஆதாரமாக 2 நாளாகமும் 20 அதிகாரத்தில் உள்ள சில வசனங்களை வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 20 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். இந்த அதிகாரத்தின் மூலம் கற்றுக்கொள்ளும் உண்மைகளை நாம் நம் வாழ்வில் அப்பியாசப்படுத்துவோம் என்றால் பெரிய அளவில் வித்தியாசத்தை நாமே காண துவங்குவோம். இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றது என்ன என்பதை சுட்டிக்காட்டுகிறேன், கவனியுங்கள். யூத தேசத்தை அரசாண்டு வந்த யோசபாத் ஒரு நல்ல அரசனாக காணப்பட்டான். யுத்தம் செய்வதற்காக தன் மக்களுக்கு சிறப்பான பயிற்சியை கொடுத்திருந்தான். தன் மேன்மையிலும் வல்லமையிலும் செல்வத்திலும் அவன் உச்ச நிலையை எட்டினபோது அதிக தீமைகளை செய்த ராஜாவான ஆகாப்புடன் சேர்ந்து யுத்தத்துக்கு சென்றான். அந்த யுத்தத்தில் ஆகாப் கொல்லப்பட்டான். மாறுவேடத்தில் சென்றிருந்த யோசபாத் தப்பி தன் வீட்டிற்கு திரும்பி வந்து செய்த தவற்றிலிருந்து மனம் திரும்பினவனாய் தனது நாட்டு மக்களை நல்வழிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டான். இவ்விதமாக நாட்டின் முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தினபோது, ஆவிக்குரிய ரீதியில் சீர்திருத்தங்களை மனமுவந்து செய்து கொண்டிருந்தபோது அவனை தாக்க அண்டை படைகள் பயமுறுத்தும் வகையில் முன்னேறிக் கொண்டிருந்தது. அந்த துர்ச்செய்தியை யோசபாத் கேள்விப்பட்டபோது அவன் செய்த செயலையே நீங்களும் நானும் துன்பத்தின் ஊடாகவும் சோதனைகள் ஊடாகவும் உபத்திரவத்தின் வழியாகவும் செல்லும்போது செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே தொல்லைகளால் தொந்தரவுக்குள்ளான போது யோசபாத் செய்த முதல் செயல் என்ன தெரியுமா? கவனிங்கள், தன் கவனம் முழுவதையும் தேவன் மேல் வைத்தவனாக அவரை துதிக்க ஆரம்பித்தான். அன்பானவர்களே, யோசபாத் செய்த முதலாவது காரியம் என்னவென்றால் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான். நீங்களும் நானும் தேவனை துதிக்க துவங்கும் போது நாம் நம் கவனத்தை தேவன் மீது வைக்கிறோம். நாம் தேவனை நோக்கி, தேவனே, நீர் மகத்துவமும் வல்லமையும் பெரியவருமாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லும்போது நாம் நம் சிந்தையை தேவன் பேரில் வைக்கிறோம். நாம் சிக்கலான நிலைமைகளில் இருக்கும்போது நம் சிந்தை பிரச்சினைக்குள் அகப்படாமல் இருக்க தேவனை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பல சமயங்களில் நாம் தேவனை நோக்காமல் வேதனையை மனதில் நிரப்பிக்கொண்டு அவற்றை எண்ணி எண்ணி விம்பிக் கொண்டிருக்கிறோம். மேலும் நாம் தேவனை நோக்காமல் இருக்கும்போது நம்மை நாமே நொந்து கொண்டு சுய பரிதாபத்தில் பயணிக்கிறோம். இதன் முடிவு மிகவும் கொடூரமாக இருக்கும். அன்பானவர்களே, தேர்ந்தெடுப்பு நம் கரத்தில் இருக்கிறது. தேவனை நினைத்தால் வேதனை ஓடும், வேதனைகளையே நினைத்தால் வேதனைத்தான் மிஞ்சும். இங்கே யோசபாத் சரியான முறையில் செயலாற்றினான். அவன் உடனடியாக கர்த்தரிடத்தில் திரும்பி முழு தேசத்தையும் வேதனையை எண்ணச் செய்யாமல் உபவாசிக்கும்படி செய்தான். இரண்டாவதாக, நாம் துன்பம் என்னும் தோணியில் பயணம் செய்ய நேரும்போது நாம் தேவனை துதிப்போம் என்றால் அவருடைய வல்லமையை அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அங்கே நாம், தேவனே, நீர் அண்ட சராசரத்தையும் ஆளுவதற்காகவும் அனைத்தும் உம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்காகவும் உம்முடைய ஆளுகைக்கு உட்படாத பகுதி இப்பூமியில் ஒன்றுமே இல்லை என்பதற்காகவும் எந்த இன்னலும் உம்முடைய பாதுகாக்கும் வல்லமையை தாண்டி என் கிட்ட வர முடியாது என்பதற்காகவும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று நாம் சொல்லுவோம். இதனால் நாம் தேவனின் சர்வ வல்லமையை அங்கீகரித்து அதை மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக, இன்னல் நேரங்களில் நாம் இறைவனை போற்றும் போது தேவனுடைய மகத்துவமான செயல்களை நினைவுபடுத்தி பார்க்கிறோம். ஆம், அதுதான் துதி. அன்பானவர்களே, தேவனின் மகத்துவங்களை மறுபடியும் மறுபடியும் மனதில் கொண்டு வருவதுதான் துதியின் முக்கிய பகுதியாக இருக்கிறது. அதை நாம் சில வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 7-11 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ, அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இங்கே யோசபாத் செய்கிறது என்ன? தேவன் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை நினைவுபடுத்தி பார்க்கிறான். ஆம், அதே போல நாமும் தேவனை துதிக்க வேண்டும். அப்போது நாம், தேவனே, நீர் எங்களை ரட்சித்ததற்காகவும் எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காகவும் கடந்த நாட்களில் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ததற்காகவும் கஷ்டமான நேரங்களில் எங்களை பத்திரமாக கடத்தி சென்றதற்காகவும் எங்கள் கண்ணீர்களை நீர் அறிந்திருப்பதற்காகவும் எங்கள் இருதயத்தை அறிந்திருப்பதற்காகவும் நன்றி என்று சொல்ல வேண்டும். இவ்விதம் செய்வதனால் நாம் தேவனை அதிகமாக துதிப்பதோடு அவருடைய நாமத்தை மேலாக உயர்த்துகிறோம். இங்கே நாம் தேவன் செய்த செயல்களை அவருக்கு ஞாபகப்படுத்தி காட்டவில்லை, மாறாக அவரின் அதிசய செயல்களை நாம் தான் நினைத்து பார்க்கிறோம். இது துதிப்பதில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. இதைத்தான் யோசபாத் செய்து கடந்த காலத்தில் தேவன் செய்த அதிசயங்களை அட்டவணைப்படுத்தி அவரை துதித்தான். 4வதாக, தேவனை துதிக்கும் செயலானது நாம் அவரையே சார்ந்திருக்கும் வழியை ஏற்படுத்தி தருகிறது. நாம் தேவனை துதிக்கும் போது அவரையே முழுவதுமாக சார்ந்திருக்கும் உணர்வோடு வாழ ஆரம்பிக்கிறோம். இவ்விதம் நாம் அவரது மகிமை பிரஸ்தாவத்தை உயர்த்தும் போது நாம் அறிக்கை செய்வது என்ன தெரியுமா? தேவனே, நான் பலவீனன், எனக்கு நீர்தான் தேவை. இந்த என் சூழ்நிலையில் நீர்தான் இடைபட வேண்டும். ஒருவேளை நான் இருக்கின்ற சூழ்நிலையை நான் கடந்து செல்ல வேண்டும் என நீர் சித்தம் கொண்டால் அதை வெற்றியுடன் கடந்து செல்ல என்னை பலப்படுத்தும் என்று தேவனிடம் அறிக்கை செய்கிறவர்களாக இருப்போம். இவ்விதம் சர்வ வல்லவருக்கும் நாம் செலுத்தும் துதியானது முற்றிலும் அவரையே அண்டியிருக்கும் ஒரு புத்துணர்வை தருகிறது. அவர் சமூகத்தில் சரணாகதி நிலையை அடைவதே எந்த ஒரு விசுவாசிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடமாகும். இதையே அவர் விரும்புகிறார். அப்பொழுது மட்டுமே அவர் தம்முடைய வல்லமையை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவார். அங்கே தேவன் மாத்திரமே மகிமைப்பட முடியும். ஐந்தாவதாக, நாம் தேவனை துதிக்கும் செயல் தேவனை குறித்த நம் கண்ணோட்டத்தை விரிவாக்குகிறது. இங்கே யோசபாத்தை பாருங்கள். அவன் தேவனை நோக்கி, தேவனே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாது திகைத்து நிற்கிறோம் என்று கூக்குரலிட்டான். அவனுடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து அவர்கள் மத்தியில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணினார். அந்த தீர்க்கதரிசி, உங்கள் நம்பிக்கையை தேவன் பேரில் வையுங்கள், அவர் பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார் என்று கூறினான். அன்பானவர்களே, தேவன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்பதை நினைத்தும் அவரின் வல்லமை மிக்க செயல்களை எண்ணியும் நம் வாழ்வில் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தும் அவரது குணாதிசயங்களுக்காகவும் நாம் தேவனை துதிக்கும் போது நம்முடைய கற்பனைகளுக்கு எட்டாத வகையிலே அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆகவேதான் தீர்க்கதரிசி, நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலையை நினைத்து கவலைப்பட வேண்டாம். தேவன் சொல்வதையே நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் சும்மா இருந்து தேவன் பகிரங்கமாக செய்யப்போகும் செயலை நிதானித்து பாருங்கள் என்று கூறினான். தீர்க்கதரிசியின் இந்த வார்த்தைகளை கேட்ட மனிதர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தார்கள். காரணம், அவர்கள் யுத்தத்திற்கு மேல் யுத்தத்தை பார்த்தவர்கள். அன்பானவர்களே, நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நம் துதியானது தேவனை நோக்கிய நம் கண்ணோட்டத்தை விரிவாக்குகிறது. நீங்களும் நானும் தேவன் எவ்விதம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஏன் இன்றைய காலத்திலும் அவர் எவ்வளவு மகத்துவமாக செயல்பட்டார், செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி துதிக்கும் போது நடப்பது என்ன தெரியுமா? தேவ வல்லமையை நம் வாழ்விலே மிகவும் தனிப்பட்ட ரீதியில் அனுபவிக்க துவங்குகிறோம். நம் சிந்தைக்கு எட்டாத வகையிலே தேவனின் அற்புத செயல்பாட்டை கண்டுகொள்ள ஆரம்பிப்போம். ஆம், தேவன் இடைவிட ஆயத்தமாக இருக்கிறார். நாம் வாசித்த பகுதியிலே இந்த சத்தியத்தை பார்க்க நாம் மறந்துவிடக்கூடாது. ஆறாவது குறிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? நம் துதியானது தேவனுடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்துகிறது. இங்கே தீர்க்கதரிசியானவன் தன் தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி முடித்த பின் நடந்தது என்ன என்பதை இரண்டு நாளாகவும் 20:18 கூறுகிறது. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக விழுந்தார்கள். ஆம், தேவன் செய்யப்போவதை தீர்க்கதரிசி மூலமாக கேட்ட அவர்கள் தேவனின் வார்த்தையை நம்பி அவரை பணிந்து கொண்டார்கள். தேவன் எவ்விதம் செயல்பட போகிறார் என்பது அவர்களுக்கு சொல்லப்படாவிட்டாலும் அவர்கள் அங்கே தேவ சமூகத்தில் இருப்பதை உணர்ந்தார்கள். என் நண்பனே, யூத தேசத்திற்கு தேவன் எதை செய்ய விரும்பினாரோ அதேபோல் உங்கள் வாழ்விலும் செய்ய அவர் விருப்பத்தோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் தம் குமாரன் இயேசு கிறிஸ்துனுடைய ஈகை மரணத்தினால் அவருக்கு சொந்தமாக்கப்பட்டவர்கள். அதனாலே நீங்கள் அவருக்கு விலையேறப்பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனுமதித்தால் அவர் உங்கள் வாழ்வில் செயலாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவும் உங்கள் இருதயம் தேவனை சார்ந்திருக்கும் போதும் நீங்கள் தேவனை தேட துவங்குவீர்கள். மட்டுமன்றி உங்கள் வாழ்விலே தேவனின் சிறப்பான நன்மைகளையே வாஞ்சிப்பீர்கள். அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஈடுபட்டு தமது நாமத்திற்கென்று மகிமையை கொண்டு வருவார். ஏழாவதாக, நாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது தேவனுக்குள் இருக்கும் நம் விசுவாசம் தானாகவே அதிகரிக்கும். 20 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆம், நாம் தேவனை துதிக்கும் போது நடப்பது என்ன தெரியுமா? தேவனுக்குள்ளான நம் விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுதான் யோசபாத் வாழ்விலும் நடைபெற்றது. ஒரு பக்கம் எதிரிகளின் வருகையால் மரண பயம், ஆனால் மறுபக்கமோ அவன் யூத மக்களை பார்த்து, யூத மக்களே, நீங்கள் உங்கள் நம்பிக்கையை தேவன் பேரில் வையுங்கள், அவரின் முன்னின்று அவர் செய்வது என்ன என்பதை பாருங்கள் என்று கூறினான். தொடர்ந்து நாம் 8வது குறிப்பை சிந்திப்போம். இந்த குறிப்பிலே அடிக்கடி என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். கவனிங்கள், அடிக்கடி துதித்தாலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான முன் நிபந்தனையாக இருக்கிறது. இது எப்பொழுதும் அல்ல, ஆனால் பல சந்தர்ப்பங்களில் துதிப்பதன் மூலமே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிகிறோம். அநேக சமயங்களில் நீங்களும் நானும் சந்திக்கும் சூழ்நிலைகளைக் கண்டு, தேவனே, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறேன், ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்பதற்காக உம்முடைய வழி நடத்துதலை நாடுகிறேன். நீர்தானே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் என்று சொல்லி அவரை துதிக்கும் போது நாம் செல்வதற்கான வழியை, தம்முடைய சித்தத்தை அவர் காட்டுகிறவராக இருக்கிறார். நீ என்னை நம்பு, துல்லியமாக நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை உனக்கு நான் காட்டுவேன் என்று தேவன் நம்மிடம் கூறுவார். இதையே யூத மக்களிடமும் அவர் சொன்னார். 9வதாக, கர்த்தரை துதிக்கும் செயல் அவரது நாமத்தை உயர்த்தும் செயலாக இருக்கிறது. நாம் கர்த்தரை துதித்து பாடும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 2 நாளாகமும் 20:21 யோசபாத் சொன்னவனமாக நாமும் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடி அவரை துதிக்க வேண்டும். யோசபாத் ஏறெடுத்த ஜபம் முழுவதிலும் அவனது சிந்தை தேவன் மீதே நிலைத்து நின்றது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை மேலாக உயர்த்தும் போது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார், நம் பேரிலே மகிழ்ச்சி அடைகிறார், அவரது நாமம் எங்கும் கனப்படுத்தப்படுகிறது. ஏன், இவ்விதமான செயல் நம் இருதயத்திற்கும் அருமருந்தாக இருக்கிறது. 10வதாக, நீங்களும் நானும் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது தேவ வல்லமை வெளிப்படுகிறது. இந்த செயலை வார்த்தையால் உரைக்க முடியாது. இது எவ்விதம் நிகழும் என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் அதை நீங்கள்தான் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று மட்டுமே என்னால் சொல்ல முடியும். இது என் வாழ்வில் நடைபெற்றுள்ளது. வேதாகமத்தின் பல பகுதியில் இதை நீங்கள் காணலாம். அங்கே என்ன நடந்தது என்பதை கவனியுங்கள். ஆம், அவர்கள் யுத்தத்திற்கு போனார்கள். ஆயுதங்களோடு அல்ல, ஆண்டவரை ஆர்ப்பரிக்கும் துணியோடு சென்றார்கள். இதுதான் அன்பானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனின் வெளிப்பாடு. காரணம், அவர்கள் தேவனை துதித்து பாடவும் ஆராதிக்கவும் அவரை நம்பவுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனால் நடைபெற்றது என்ன? தேவன் தம் மேன்மையான வல்லமையை கொண்டு அவர்களால் என்றுமே செய்ய முடியாத செயலை அவர்களுக்காக செய்து அவர்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுத்தார். 11வது குறிப்பாக நாம் சிந்திக்கப் போகும் உண்மை என்னவென்றால், தேவனுக்கு துதி செலுத்தும் போது தேவ ஜனங்கள் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். தேவனுக்கும் யூத மக்களை எதிர்த்து வந்த ஜனங்களுக்கும் இடையே ஏற்பட்ட யுத்தம் ஓய்ந்த பின்பு அவர்கள் பெராக்காவிலே கூடி தேவனுக்கு நன்றியை செலுத்தினார்கள் என்று வேதம் கூறுகிறது. 27-28 வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேம்

0: செயலுக்காக நம் இருதயம் மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் பூரிப்பினாலும் நிறையும் போது தேவ வல்லமை வெளிப்பட்டு நம் வாழ்விலே அற்புதம் நடைபெறுகிறது. இது நம் வாழ்வில் புழுங்கிக் கொண்டிருக்கும் காரியங்களை, மன அழுத்தத்தை, நம்மை சீர்குலைய செய்கிற காரியங்களை நம்மை விட்டு வேரோடு அகற்றி நம்மை மகிழ்ச்சியால் நிரப்பி தலைநிமிர்ந்து நடக்கச் செய்கிறது, நம்மை ஒன்றுபடுத்துகிறது. 12வதாக தேவனுக்கு செலுத்தும் துதியானது நம் இருதயங்களை அவருடைய மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. 29-30 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளை இட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யவாரம் அமெரிக்கையாய் இருந்தது. என்னை நன்கு கவனியுங்கள், தெரிந்தெடுக்கும் திறனை தேவன் நம்மிடத்தில் தந்திருக்கிறார். எதிர்பாரா விதமாக துர்ச்செய்திகளையும் மன கஷ்டங்களையும் சோர்வுகளையும் துக்கங்களையும் தர்ம சங்கடமான நிலைமைகளையும் சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் சந்தோஷத்தோடு தேவனுக்குள்ளாக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே அவரை துதிக்க தீர்மானம் செய்யுங்கள். துக்கமான சூழ்நிலை வரும்போது நாம் நம்மையே பார்ப்பதை விட்டுவிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்க்க பழகுவோம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள், நான் ஏற்கனவே துக்கத்திலும் சோர்விலும் ஆழ்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் பதில், நீங்கள் இப்பொழுதே துதிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் இருக்கின்ற நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களை வெளிக்கொண்டு வர போவதற்காக அவரை துதியுங்கள். அவரது வல்லமை உங்கள் வாழ்விலே வெளிப்பட போவதற்காக அவரை துதியுங்கள். இந்த இடுக்கமான நிலையில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் பாடங்களுக்காக அவரை துதியுங்கள். தேவனின் உண்மைத்துவத்தை வெளிக்காட்டும் சுலாக்கியத்தை நீங்கள் பெற்றிருப்பதற்காக அவரை துதியுங்கள். இதுவரையிலும் உங்கள் வாழ்வில் புரிந்து கொள்ள முடியாத, அனுபவித்திராத செயல்கள் இடம்பெறப்போவதற்காக தேவனை துதியுங்கள். துதியுங்கள், உங்கள் வாழ்வில் வித்தியாசம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். தேவன் உங்கள் சூழ்நிலையை அற்புதமாக முற்றிலும் மாற்றிப் போடக்கூடும். அல்லது உங்கள் சூழ்நிலையை மாறாது, அதை கண்டு கலங்காதீர்கள். காரணம், நீங்கள் இருக்கும் கருகலான சூழ்நிலைக்கு மேலாக வெற்றி நடை போடத்தான் போகிறீர்கள். சூழ்நிலையை கண்டு சுருங்கி போக வேண்டாம். உங்கள் வாழ்விலே தேவன் சூப்பர் நேச்சுரலாக செயல்பட போகிறார். தேவனை துதிப்பதால் வரும் வல்லமையை உங்கள் வாழ்வை எட்டி பார்க்கும் நஷ்டமான கஷ்டமான சூழ்நிலைகளில் ருசி பார்ப்பீர்கள். இதுவரை என்னை கேட்டுக் கொண்டிருந்த அன்புள்ளம் கொண்ட வானொலி நேயரே, தேவனை துதிப்பதினால் கிடைக்கும் நன்மைகளை நான் எப்படி அனுபவிக்க முடியும் என்ற கேள்வியுடன் நீங்கள் இருக்கிறீர்களோ, சற்று கவனியுங்கள். நாம் எப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்படுகிற அனுபவத்தை பெறுகிறோமோ, எப்பொழுது நம் பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுகிறோமோ, எப்பொழுது நாம் பாவ வல்லமையில் இருந்தும் பாவ தண்டனையில் இருந்தும் விடுதலை பெறுகிறோமோ, எப்பொழுது தேவன் நம் வாழ்வில் புதுப்பிறப்பை ஏற்படுத்துகிறாரோ, அந்த காரணங்களை முன்னிறுத்தியே நாம் தேவனை மனப்பூர்வமாக துதிக்க முடியும். அப்பொழுது மட்டுமே இந்த அண்ட சராசரத்தையும் உண்டாக்கிய தேவனை மகிமைப்படுத்தலாம்.
1: உண்மையான ஆராதனை தேவனின் அன்பையும் மன்னிப்பையும் அனுபவித்த உள்ளத்திலிருந்து மட்டுமே வரும். நாம் நிகழ்ச்சியில் கேட்டது போல இயேசு கிறிஸ்துவே நம் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கட்டும். யோசபாத்தை உதாரணமாக வைத்து முதலாவது தேவனுக்கு துதியை ஏறிடுங்கள். அப்பொழுது எந்த ஒரு சூழ்நிலையையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். தேவன் நமக்கு நன்மை செய்ததற்காகவும் நலமாக நம்மை வைத்ததற்காகவும் மட்டும் அவரை துதியாமல் அவரின் சர்வ வல்லமையை எண்ணி அவரை துதியுங்கள். சங்கீதம் 92:5 வசனங்கள் தேவனின் அன்பையும் அவரின் உண்மைத்துவத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன. அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். உமது யோசனைகள் மகா ஆழ்

0: மாணவிகள் இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

நாம் உயிர் பெறவும் நாம் மீட்கப்படவும் விலையாய் கொடுக்கப்பட்ட ஒரு நேசரின் கேள்விக்கும் அந்த அன்பு தெய்வத்தின் எதிர்பார்ப்புக்கும் நமது செவியையும் இருதயத்தையும் திறக்கிற நேரம் இதுவல்லவா?

ஆனாலும் எங்களை ஒன்றும் செய்ய வியலாதே. அப்பா, வார்த்தையை கேட்டு, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை வந்து பெருங்காற்று வீசி அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. காரணம், அது அஸ்திபாரத்தை கண்மலையின் மேல் போட்டிருந்த வீட்டை போல. அப்பா, ஒரு நாளும் மணலின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கை அல்ல, கண் மலை மேல் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கையாக வார்த்தையின்படியே வாழ்கிற மக்கள் வாழ்க்கையில் எத்தனை வெள்ளம் புரண்டு ஓடி வந்தாலும் அவற்றின் மத்தியிலேயும் அவர்களை எழும்பி பிரகாசிக்கிற உச்ச நட்சத்திரமாகவே நீர் வைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க இல்லம் எங்களுக்கு வெள்ளமாக இருக்கட்டுமா. தேனிலும் இனிய வேதம், தேனிலும் இனிய வேதம். அந்த வேதத்தின் எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அந்த வேத வசனங்களை உட்கொண்டு தேனை விட சுவை அப்பா, கரும்பை விட சுவை அப்பா, தங்கத்தை விட மேலான உம்முடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து வார்த்தை மனிதர்களாக, வார்த்தை மனுஷியாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த உன்னத பணிக்கு, இந்த உன்னத பணிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா ஊழியத்திலேயும் நீர் மகிமையாய் எழுந்தருளி வெற்றி சிறந்து உம் நாமத்தை உயர்த்தி கொள்ளுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நடந்து கொண்டிருக்கிற, நடந்து முடிந்த எல்லா ஊழியங்களையும் உங்கள் நாமம் ஒன்றே உயர்த்தப்பட்டதாக, உயர்த்தப்பட்டிருக்கிறதற்காக, ஆண்டவரே உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை தொடர்ந்து உமக்குள் படர்ந்து கனிதருகிற மரங்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு. இந்த கூடுகைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இயல்பொருள் ஆக்குகிறோம். உங்க அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை சூழல் வந்தாலும் அவருக்குள் தொடர்ந்து, அவருக்குள் படர்ந்து, பக்கத்தில் பார்த்து தொடர்ந்து படர்ந்து அப்படி வாழும்போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை ஏதோ மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாக அல்ல, கண் மலை மேல் கட்டப்பட்ட வீடாக அவரே கரம்பிடித்து நடத்துகிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் புத்தி உள்ள மனிதர்களாக, புத்தி உள்ள கன்னிகைகளாக எப்பவுமே நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட எஜமானனுக்காக எந்த வேலையும் செய்கிற பரிசுத்தமாக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் ஜொலிக்க உதவி செய். ஆயத்தமாக இருங்க, எப்பவுமே ஒன்று நினச்சிங்க, ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு அஸ், வேர்எஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு த ஹோலி ஸ்பிரிட். ஒரு நாள் ஆண்டவர் தான் சொன்னார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அது போல ஒவ்வொரு நாளும் எங்கள் நேரத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணாம அதை ஒவ்வொரு நாளும் டேஸ்டாக மாற்றிக்க. காலம் செல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்புறம் காலம் வா வா என்றாலும் வராமல் போயிடும். கைரோஸ் மூமெண்ட் எப்போ வேணாலும் வரலாம். குரோனோஸ் பீரியடில் அப்பா நேரத்தை சரியாக ஆண்டவரே நாங்கள் முதலீடு செய்ய உதவி செய்யுங்க. த குரோனோஸ் கைரோஸ், அருமையான ஜான் ரூபன் பாஸ்டர் கோயம்புத்தூரில் இதே சப்ஜெக்டில்
அழகாக ஆவியானவர் அவர் வழியாக பேசி கொண்டிருக்கிறார். அப்படி குரோனோஸ் கைரோஸ் வரும்போது பிளீரோன் ஒன்று இருக்கும், அதுதான் பருவம். பருவத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்பா, பருவத்தை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நாங்கள் கரெக்டாக எங்கள் குரோனோஸில் எப்படி யோசேப்பு அவர் வேலையில் பிஸியாக இருந்தாரோ அது போல கிங்டம் பிஸ்னஸில் நாங்கள் மூழ்கி திளைக்க உதவி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே ஓடிக்கிட்டே உங்களுக்காக காத்திருக்கிற நேரம் ஆண்டவரே வரும்போது கைரோஸ் வரும் அப்பா. ஆண்டவரே அந்த நேரம் அந்த பருவ காலம் கரெக்டாக வந்து அப்படியே உங்கள் கைரோஸ் வரும்போது கையில் ஒவ்வொருவருக்கும் ரோஸை கொடுத்து நீங்கள் உயர்த்தி மகிழ்கிற அன்பு தெய்வம் கையில் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எதுவுமே எங்களால் செய்ய முடியாது, உங்களை பிரிஞ்சு ஆண்டவர் எதையும் எங்களால் செய்ய முடியாது அப்பா. பாடல் முடியாது.

ஏசையா சொல்றாங்க, பிதாவன் நானும் ஒன்னா இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ, நான் பிதா கிட்ட எதை பாக்குறனோ அதை தான் செய்வேன். அவர் தனி, அவர் என்னை விட்டு தனித்து இருக்கிறது இல்லை, நானும் அவரை விட்டு தனித்துறேன். ஒவ்வொரு நாளும் பிதாவில் இயேசு ஒன்றாய் இருந்தது போல கடைசி ஜெபம் பண்றார், பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாய் இருந்தது போல என்னை பின்பற்றுகிற இவர்களெல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு பெரிய ஜெபம் தெரியுமா? ஒன்றா இருந்தா நீங்க நன்றாய் இருப்பீர்கள். நீங்க ஒன்றாய் அவரோடு இரண்டர கலந்து விட்டால் நாம் நன்றாக இருப்போம், சந்தோஷமாய். அப்பா சமூகத்துல கரங்களை தட்டி முடிந்தால் எழும்பி நின்று பாடி ஆண்டவரை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம்.

அவர் தள்ளுவாரா? அள்ளி கொள்ளுவார், உங்களை தள்ள மாட்டார். அவரோடு இணைந்து வாழ்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் அணைந்து போவது இல்லை. இணைஞ்சிட்டீங்களா? நீங்க அணைந்து போவது இல்லை. அவரோடு இணைந்த வாழ்வு அணையாத வாழ்வு. அவன் மக்களின் மனதில் நிற்பவன். சந்ததிகள் எந்த தேவ மனிதர்களெல்லாம் அவரோடு இணைந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் ஒரு நாளும் அணையா விளக்காய் எரிவதை

ஒரு கோல்டன் போட்டோ போட்டு ஜாப்பனீஸ் அழகா உடஞ்ச பாத்திரத்துல அப்படியே தங்கத்தை அப்படியே பூசி விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவது போல உடைந்த பாத்திரம் என்று உங்களை அவர் தள்ளாம அவருடைய குளோரி கோட்டிங்கால

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த முறை நாம ஆண்டவருக்காக நாம காத்திருக்கிற அந்த காலத்துல நமக்குள்ள காணப்பட வேண்டிய பொறுமையை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இடையில ரெண்டு நாளாக ஹோசூரில் அங்கே வெளி ஊழியம், கேரளாவில் ஊழியம், அதெல்லாம் அங்கே நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். அந்த வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு சனிக்கிழமையும் ஹோசூரில் யூத்துக்கு எடுத்த மெசேஜ் வந்து நாங்கள் லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முந்தினதில் நாம் பிரேக் பண்ணலிருந்து நாம் தொடரப்போகிறோம். நாம் பொறுமையாக இருக்கிறப்போ தேவன் ஆச்சரியமான விதத்தில் அந்த நம்முடைய கைரோஸ் மொமெண்ட் வர்றப்போ அவர் வந்து நாம் சொன்னது போல சட்டுப்புட்டுன்னு காரியத்தை செஞ்சு முடிச்சிடுறார்.
1: ஆமென்.
0: ஸோ வி ஆர் நாட் வேஸ்டிங் அவர் டைம், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் காட். நம்ம எல்லாருக்குமே ஒரு காட்ஸ் டைம்னு ஒன்று உண்டு, எல்லா மனுஷனுக்கும். உலகத்தில் தேவன் படைச்சிருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. மாம்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, கொய்யாப்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு,
1: பூசணிக்கு ஒரு சீசன்,
0: எல்லாத்துக்கும் ஒரு சீசனை கொடுத்த ஆண்டவர் அவருடைய படைப்பின் மணிமகுடமாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சீசனை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அந்த மனுஷனுக்கான அவருடைய நேரம்னு ஒன்று இருக்கு.
1: அல்லேலூயா.
0: ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியமாக இருக்கு. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிற அந்த மனுஷன் அவன் காரியத்துக்கு நல்ல நேரம் பார்க்குறான், நல்ல காலத்தை குறிக்கிறான் அப்படி. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுளுடைய நேரம், அவனை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மனிதனுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அவருடைய நேரம், அவருடைய வேலை.
1: ஹல்லேலூயா.
0: அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனால் கண்டிப்பா அந்த வேலை நம்ம வாழ்க்கையில வரும். இந்த நாட்கள்ல நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற செய்தியினுடைய மையக்கர் என்னன்னா, திஸ் இஸ் யுவர் சீசன். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் உனக்கான தேவனுடைய நேரம் அப்படின்னு சொல்லி நாம இந்த நாட்கள்ல தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஸோ இன்னைக்கு கலாத்தியர்களின் நிருபம் 6:9-10, கலாத்தியர் அதிகாரம் 6:9-10 வாசிக்கலாமா?
1: நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம்.
0: அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: நன்மை செய்கிறதுல என்ன செய்யாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆமேன்,
1: ஆமேன்.
0: நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல என்ன செய்வீங்க,
1: அறுப்பீங்க.
0: இதே இதை 2 தெசலோனிக்கே இருக்கிறது நிருபம் 3:13 அவள் இதே காரியத்தை திரும்ப வலியுறுத்துறாரு.
1: சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள்.
0: நீங்கள் நன்மை செய்வதிலே. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: Never get tired of doing good. NLT அருமை இருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கலேசியன்ஸ்க்கு வாங்க 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இங்கே இப்படிதான். So let's not get tired of doing what is good. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மெசேஜ் பாருங்க, at the right time we will harvest a good crop if you don't give up or quit. At the right time, at the right time. என்கேஜேவி ஃபார் இன் டியூ சீசன், ஃபார் இன் டியூ சீசன்.
1: அல்லேலூயா.
0: இந்த ஏற்ற காலத்தை தான் நான் கைரோஸ் ஆண்டவருடைய டைம்னு ஒன்று வச்சிருக்கிறார்ல, நாம் விதைச்சதுக்கான ஒரு ரிவார்டை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, அந்த அந்த அந்த நேரம் வர்றப்ப உனக்கு கட்டாயம் என்ன உண்டுன்னா ஒரு அறுவடை உண்டு. அதனால் நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக நாம் நன்மை செய்ய கடவோம். தொடர்ந்து நன்மை செய்ய மனுஷனுக்கு பொறுமை வேணும். தொடர்ந்து நன்மை செய்ய மனிதனுக்கு
1: பொறுமை வேண்டும்.
0: பொறுமை மட்டும் இல்லை, தேவன் மேல நமக்கு விசுவாசமும் வேணும்.
1: ஆமென்.
0: அப்ப நன்மை செய்யணும் அப்படின்னா மெனுசின் வர்றப்ப ஆண்டவரை பயன்படுத்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி நாம ஆதாயம் அடைகிறது இல்லை. ஊழியம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பணியில ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்தினார் அப்படிங்கறதான் மினிஸ்ட்ரி.
1: ஹல்லேலூயா.
0: இது ஆதாய தொழில் இல்லை. ஊழியம் என்பது தொழில்
1: அல்ல.
0: அல்ல, ஊழியத்தை ஒரு தொழில் செய்யற மாதிரி நாம செய்ய முடியும், ஆனா செய்யக்கூடாது. We can, but we shouldn't.
1: Yes.
0: அதான் ஆர் ஸ்டான்லே அருமையா ஒரு வார்த்தை, அவங்களுடைய ஃபேமஸான கோட் ஒண்ணு, தொண்டு தொழிலாகிவிடக்கூடாதே அப்படின்னு
1: சொன்ன.
0: எவ்வளவு சாரமான வேர்டு பாருங்க, தொண்டு என்ன ஆயிடக்கூடாது,
1: தொழிலாகிவிடக்கூடாது,
0: தொழிலாகிவிடக்கூடாதே. அதனாலதான் ஒன்னு தீமுத்தையில வசனம் 6:5 கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று
1: எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு.
0: தேவ பக்திய ஆதாய தொழில என்ன செய்யக்கூடாதுன்னா
1: எண்ணக்கூடாது.
0: எண்ணக்கூடாது. தொண்டு என்ன ஆயிடக்கூடாது,
1: தொழிலாகிவிடக்கூடாது.
0: தேவனை பயன்படுத்தி நாம ஆதாயம் அடைகிறது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பயன்படுத்தி இன்னைக்கு என்ன ஆதாயம் அடையலாங்கிறது இல்லை. மன்னிக்கணும், ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற பணியில கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னை பயன்படுத்தினார். கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் கூட்டி தாங்க. எனக்கு இப்போ நாம் எதை செஞ்சாலும் ஒரு லாப நோக்கத்தோடு செய்யாம நாம் கத்திற்காக செய்யணும்.
1: ஆமென்.
0: தொழிலை வந்து லாப நோக்கத்தோடு செய்யலாம், ஆனால் ஊழியத்தை வந்து
1: எந்த லாப நோக்கத்துக்காக செய்யக்கூடாது,
0: செஞ்சிடக்கூடாது,
1: கூடாது.
0: இதை செய்கிறதுனால எனக்கு என்ன ஆதாயம், இதை செய்கிறதுனால எனக்கு என்ன
1: லாபம்,
0: லாபம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே அது வியாபாரம் ஆயிடுது. உபகாரத்தில் என்ன வந்துடுது,
1: வியாபாரம்,
0: வியாபாரம் வந்து. இப்போ கிங்டம் தாட் என்ன எப்படி திங்க் பண்ணுது அப்படின்னா, இந்த பணியை செய்வதன் மூலமாக எவ்வளோ பேரை தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக என்னால் ஆதாயம் பண்ண முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் நம்முடைய அல்டிமேட் மோட்டிவ் என்னன்னா இருக்கணும், பியூரான மைண்ட் செட். இது
1: ஹல்லேலூயா.
0: இந்த எவ்வளவுடா நமக்கு ஆதாயம்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நன்மை செய்வதற்கு தேவைப்படுற எனர்ஜி லெவலே நமக்கு போயிடும்.
1: எஸ்.
0: ஏன்னா போறதே நான் என்ன நோக்கத்தை மனசுல வச்சு நான் போறேன்னா,
1: ஆதாய நோக்கத்தை மனசுல வச்சு போறேன்.
0: அதாவது பயன்படுத்தியும் என்னை கத்தர் வல்லமையா கையில எடுத்து பயன்படுத்தியும் என்ன இல்ல ஒரு பலன் எனக்கு என்னன்னா
1: இல்லை
0: இல்லைங்கிறத நினைச்சு நாம டல் ஆயிடக்கூடாது.
1: எஸ்
0: நாம எப்பவும் போல ஃபுல்லாவே இருக்கணும்.
1: ஆமென்.
0: அது மூத்தகுமாரனுடைய மைண்ட் செட். இத்தனை காலம் நான் உமக்கு ஊழியம் செய்தும் நான் என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிலும் என்ன செய்யவில்லை,
1: கொடுக்கவில்லை,
0: கொடுக்கவில்லை. அவர் சொல்லே, அப்ப இவ்வளவு நாளா நீ ஆட்டுக்குட்டிய மனசுல வச்சாடா எனக்கு நீ ஊழியம் பண்ண, நான் கூட என்னைய மனசுல வச்சு என் கூட இருக்கேன்னு நினைச்சா நீ எதை மனசுல வச்சு என் கூட இருந்திருக்கிற,
1: ஆட்டுக்குட்டிய
0: ஆட்டுக்குட்டிய விளாடா மனசுல வச்சு நீ எனக்கு ஊழியம் பண்ணி இருந்திருக்கிற.
1: எஸ்.
0: இது வந்து மூத்தகுமாரனுடைய மைண்ட் செட். இது கர்த்தர் நம்மளை வந்து வல்லமையா பயன்படுத்தியிருப்பார். ஆண்டவருடைய நாமம் பலமா என்ன செய்யப்பட்டிருக்கும்னா
1: மகிமைப்பட்டிருக்கும்,
0: மகிமைப்பட்டிருக்கும். ஆனா அதனால அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய அளவு பலன் என்ன பண்ணிருக்காதுன்னா
1: கிடைச்சிருக்காது.
0: இந்த இடத்துலதான் நாம தடுமாறிடக்கூடாது. தரிசனக்காரர்களுடைய கவனத்திற்கு இந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது,
1: தடுமாறி விடக்கூடாது,
0: டல்லாயிடவே கூடாது,
1: டல்லாயிடவே கூடாது.
0: நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறையவே
1: கூடாது.
0: என்ன இந்த இடத்துல போனோம் நமக்கு பெருசா எந்த பலன் என்னன்னா
1: கிடைக்கல,
0: மெட்டீரியலா ஒண்ணும் இல்லை. ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா ஒரு பெரிய அறுவடை இந்த இடத்துல நடந்திருக்கு. என் ஆண்டவரோட அநேகர் கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, அநேகருடைய இருதயம் வந்து சீர்பொருந்தி இருக்கு, அநேகருடைய வாழ்க்கை அற்புதமான விதத்துல தொடப்பட்டிருக்கு. பெரிய மாற்றத்தோட என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. ஆண்டவரை இறங்கி வந்த உங்க மகிமைக்காக, எங்களை வல்லமையா நீங்க பயன்படுத்தினதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள்,
1: ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா.
0: சில இடங்கள்ல நம்ம போய் விதைச்சிட்டு நம்மளே பயன்பட்டு வர்ற மாதிரி இருக்கும்.
1: ஆமென்.
0: சில இடங்கள்ல
1: நம்மளே
0: நம்மளே கையில பணத்தை எடுத்துட்டு போய் நாமளே அந்த ஊழியத்தை செஞ்சு கர்த்தர் நம்மளையே வல்லமை என்ன செஞ்சிருப்பாருன்னா
1: பயன்படுத்தி இருப்பார்,
0: பயன்படுத்தி இருப்பார். எங்களுடைய மினிஸ்ட்ரியில எங்க கேம்ப்ல வந்து பல ஆண்டு கால எங்களுடைய அனுபவம் இது மட்டும்தான்.
1: எஸ்.
0: இது மட்டும்தான். நாங்களே காசை கையில கொண்டு போவோம், கத்தர் எங்களையே வல்லமை என்ன செய்வார்னா
1: பயன்படுத்துவார்,
0: எல்லாத்தையும் முடிச்சுட்டு தோல்ல துண்ட போட்டு வந்துடும் அப்படி.
1: என்னடா
0: உங்களுக்கு இதுல பலன் அப்படின்னு பார்த்தா ஒரு பலன் என்னன்னா
1: இல்ல,
0: ஃபுல் எனர்ஜி. ஒவ்வொரு செஷன்லயும் ஆண்டவருடைய ஃப்ளோ வந்து பயங்கர ஹெவியா இருந்திருக்கும்.
1: பண்றது ஒண்ணுதான், தண்ணீர் மேல ஆகாரத்தை போட்டுட்டு வருவோம் அவ்வளவுதான்.
0: அப்ப சில இடங்களுக்கு நான் போனேன், கத்திரனை வல்லமையா பயன்படுத்தினாரு, எனக்கு போதுமான அளவு எனக்கு காணிக்கைகளை கொடுத்து என்ன கனம் பண்ணல அப்படிங்கிற ஆதங்கம் வேணாம்.
1: எஸ்.
0: அவங்க எனக்கு செஞ்சாங்க செய்யலைங்கிறது ரெண்டாவது, கத்திர என்ன பயன்படுத்தினார்,
1: கர்த்தர் என்னை பயன்படுத்தினார்.
0: மகிமை வந்து அற்புதமான விதத்துல ஆலயத்தை மூடியது, அநேகர் மனம் திரும்பினார்கள், மிகப்பெரிய அறுவடைய கர்த்தர் கட்டளையிட்டார். அதற்கு என்ன ஒரு கருவியாக
1: பயன்படுத்தினார்,
0: அவ்வளவுதான். நோபலான ஒரு தாட். இது இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி தான் நான் சொன்னது, நம்மளே காசு எடுத்துட்டு போய் நம்மளே கர்த்தர் பயன்படுத்தி நம்மளே ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க தானே பணத்தையே போடணும், உங்களுக்கு யாரு பணம் கொடுப்பா? அந்த மாதிரி எத்தனையோ எங்களுடைய முகாம்கள்ல நாங்க திரும்பி வந்தப்ப அன்றவரே எங்க எல்லாரையும் நீங்க அற்புதமான விதத்துல பயன்படுத்தினீர், எவ்வளவு பலத்த கிரியைகளை நீங்க இந்த கேம்ப்ல நீங்க செஞ்சீங்க, அதுக்காக நாங்க உங்களை துதிக்கிறோம். எங்க மனசுல அப்படி ஒரு திருப்தி ஆண்டவரே,
1: அல்லேலூயா.
0: மனசுல அப்படி ஒரு
1: திருப்தி ஆண்டவரே.
0: நம்மளை கர்த்தர் பயன்படுத்தினாருங்கிறதான் நமக்கு திருப்தி.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை பயன்படுத்தினார் என்பதற்கான சாட்சிகளை நாம கண்ணார பார்க்கிறதுனால, காதார கேட்கிறதுனால வருகிற திருப்தி வந்து தெய்வீகமானது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சோ ஆண்டவருக்காக நாம காத்திருந்து ஊழியம் செய்கிற நாட்கள்ல இதெல்லாம் நம்மளை தேவன் நடத்துறார்.
1: ஆமென்.
0: என்ன எனக்கு செஞ்சாரு, எனக்கு என்ன கிடைச்சிச்சு, நான் இவ்வளவு தூரம் நான் வந்து கத்தர் என்ன பயன்படுத்தி இருந்தோம், எனக்கான எந்த ரிவார்டு என்னன்னா
1: கிடைக்கலையே
0: இல்லையே அப்படின்னு சொல்லி நாம தளர்வடைய கூடாது. காலில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தளர்ந்து போகாதிருங்கள், ஏனென்றால் உங்கள் காரியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: அல்லேலூயா.
0: திரும்ப சொல்லுங்க, நான் தளர்ந்து போவதில்லை. ஏனென்றால்
1: என் காரியம்
0: வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல காரியம் வளருதுன்னா முடிவு என்ன? வளர்ச்சியினுடைய முடிவு என்ன?
1: விளைச்சல்.
0: வளர்ச்சியின் முடிவு அறுவடை.
1: எஸ்.
0: அதான், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல
1: அறுப்போம்.
0: டியூ சீசன்ல ரைட் டைம் வர்றப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு அறுவடைய வச்சிருக்கிறார்.
1: விதைச்சிருக்கிறீங்களா?
0: இதுதான் உங்க சீசன்.
1: எஸ்.
0: திஸ் இஸ் யுவர் கைரோஸ் மொமெண்ட்.
1: அல்லேலூயா. அப்பாவுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறப்ப அப்படியே கையை தூக்கி சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்கள் விதைச்சிருக்கிறோம்ப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க.
0: நன்மை செஞ்சு சோர்ந்து போனவங்களும் இருக்காங்க, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கிறவங்களும் இருக்காங்க.
1: எஸ்.
0: சிலர்கிட்ட போய் கேட்டா, ஏயா இவ்வளவு சோர்ந்துட்ட, நல்லா செஞ்சுட்டு இருந்தவன் தானே, எவ்வளவு நல்லா செஞ்சிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் இவ்வளவு சோர்ந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, நல்லதுக்கு காலம் இல்லைங்க. நன்மை செஞ்சு என்னத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்தோம், ஒரு பிரயோஜனம் என்னன்னா
1: இல்ல.
0: அதனால இப்ப நல்லது செய்யறதே நான் என்ன செஞ்சிட்டேன்னா
1: நிறுத்திட்டேங்க
0: அப்படின்னு நன்மை செய்கிறதுல சோர்ந்து போனவங்களும் இருக்கிறாங்க, ஆனா நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க.
1: எஸ். அல்லேலூயா.
0: யோசேப்ப கத்தர் பயன்படுத்தி, யோசேப்ப கத்தர் கருவியா பயன்படுத்தி போத்திபார் வீட்டை ஆசீர்வதிச்சாரா?
1: ஆசீர்வதித்தார்.
0: சிறைச்சாலைக்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உதவியா இருந்தாரா?
1: உதவியாக இருந்தார்.
0: யோசேப்ப கருவியா பயன்படுத்தி பானபாத்திரக்காரரின் தலைவனுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியம் செஞ்சாரா?
1: செய்தார்.
0: இவ்வளவு தூரம் கத்தர் யோசேப்ப கருவியா பயன்படுத்தி இருந்தோம், யோசேப்புக்கு அதனால ஒரு பலன் என்னன்னா
1: இல்லை.
0: என்னடா, நம்ம நன்மை செஞ்சு வாழ்க்கையில எதை நாம பார்த்தோம், நன்மை செய்யறதுனால நாம எந்த நன்மையை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியல, பார்க்கவே
1: முடியல.
0: என்ன ஒரே பழி சொல்லா இருக்கு, அவதூறா இருக்கு, தூஷணமா இருக்கு, புரட்டுறாங்க, நாம செஞ்ச நன்மையவே திரிச்சிடறாங்க, எனக்கு எதுவுமே என்னன்னா சுத்தமா விடு அப்படின்னு ஒரு விரக்தி அடையில அந்த மனுஷன் டல் ஆகல, அவர் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருந்தார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா. மன்னிக்கணும். ஆனா ஏற்ற காலம் ஒன்னு வந்தது இல்ல, வர்றப்ப அறுவடை ஆற்றம் வந்துச்சு, கத்தட்டு வந்துச்சு.
1: ஆமென்.
0: அதான் செய்தி இன்னைக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்ம மைண்ட் எப்படி தடுமாறுது அப்படின்னா, நாம செய்த நன்மைக்கான பலனை நாம நன்மை செஞ்ச இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறோம். அதுதான் நிறைய பேருடைய விரக்திக்கு காரணம். நாம
1: செய்த
0: நன்மைக்கான பலனை நாம நன்மை செய்யற இடத்துல என்ன செய்யறோம்னா
1: எதிர்பார்க்கிறோம்.
0: அப்படி எதிர்பார்த்து நம்மளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நமக்கு செய்ய வேண்டிய பதில் நன்மையை செய்யல அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு விரக்தி வருது, நமக்கு ஒரு சோர்வு வருது. அங்கதான் நன்மை செய்யறதுல நம்ம தளர்வடைகிறோம். ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய ராஜ்யத்துல காரியங்கள் இப்படி நடக்கிறது இல்லை. நன்மை செஞ்ச இடத்துல இருந்தே சில நேரம் நன்மை வரும். ஆனா அது வராத பட்சத்துல அதை நினைச்சு கலங்கி விரக்தி அடைஞ்சு சோர்வடைஞ்சு கசப்படைஞ்சு நாம முடங்க வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்லை.
0: இங்க விதைச்சிங்களா, ஆண்டவர் வேற இடத்துல உங்களுக்கு அறுவடை என்னன்னா வச்சிருக்கிற.
1: ஆமென்.
0: ஆண்டவரை குறிச்சு அந்த சோம்பலான ஊழியக்காரன் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னான் தீர்க்க தரிசனமா, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும்
1: தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான்.
0: எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும். அப்படின்னா இங்க விதைச்சிட்டு இன்னொரு இடத்துல அறுக்கிறது.
1: எஸ்,
0: ஆக்சுவலா நார்மலா உள்ள பிரின்ஸ் எங்க விதைச்சோமோ அங்கதான் அறுக்கணும்.
1: எஸ்
0: ஆண்டு சொல்ல, இங்க விதைச்சிரு, ஆனா உனக்கு அறுவடை வேற இடத்துல
1: வச்சிருக்கிறேன்.
0: இங்க தெளிச்சிட்டு போயிரு, ஆனா உனக்கு நான் வேற இடத்துல சேர்த்து கொடுப்பேன்.
1: ஆமென். மத்தேயு 25:24.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நான் தெளிச்சிட்டு சேர்க்க விரும்புறேன், விதைச்சிட்டு அறுக்க விரும்புறேன். ஆனா கிங்டம் பிரின்சிபல் எப்படி வருதுன்னா, அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான.
1: அல்லேலூயா.
0: அப்போ நான் இங்க ஊழியம் செஞ்சேன், இங்க நான் ரொம்ப நன்மை செஞ்சேன், இவங்களுக்காக நான் பயங்கர நான் பிரயாசப்பட்டேன், அதுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, என்னை புரிஞ்சுக்கல, என்னை தாங்கல, எனக்கான தேவைகள் இவங்க என்னன்னா சந்திக்கல அப்படிங்கிற அங்கலாய்ப்பு வருத்தம் ஒருவேளை உங்க மனசுல இருக்கும்னா, இந்த கால வேளையில அதை விட்டு கத்துற உங்களை வெளியே கொண்டு வர்றார். சவுலுக்கு தீமை செஞ்ச சவுலுக்கு தாவீது நன்மை செஞ்சார்ல, திரும்ப திரும்ப நன்மை செஞ்சார்ல. நன்மை செஞ்சு என் வாழ்க்கையில என்ன நான் பெருசா நான் பார்த்தேன், பழி சொல்லு, துரோகிங்கிற பட்டம், தேச துரோகிங்கிற பட்டம், தெள்ளுப்பூச்சியை போல வேட்டையாடுறானுங்க, ஓட ஓட துரத்துறானுங்க, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிற அளவுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு நான் என்ன செய்யறேன், ஓடுறேன். நான் இன்னும் ஏன் நன்மை செய்யணும்? இத்தனை கஷ்டம் எனக்கு நடக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு எதிரிய ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு இதுதான் சமயம் அப்படின்னு நினைச்சு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை தாவீது பயன்படுத்தினாரா?
1: ஏ,
0: கிடைச்ச அந்த சமயத்தை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு பெரிய நன்மையை சவுலுக்கு என்ன செய்யறார் தாவீது. 1 Samuel 24:17 வாசிக்கலாமா? தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். சவுல் சொல்றார், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை.
1: ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால்
0: அவனை சுகமே போக விடுவானோ?
1: இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர்
0: உனக்காகவா? ஓகே, நன்மைக்காக
1: கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்போ நன்மை செஞ்சது யாருக்கு? சவுலுக்கு. நன்மை செஞ்ச சவுல்கிட்ட இருந்து தாவீதுக்கு பதில் நன்மை என்னன்னா வரல. ஆனாலும் தாவீது தொடர்ந்து சவுலுக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். சவுலுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை சவுல்கிட்ட இருந்து வரலன்னா சவுல என்ன சொல்றாருன்னா, ஏப்பா உனக்கு அது கத்திட்ட இருந்து வரும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கத்திட்ட இருந்து
1: கர்த்தர் கிட்ட இருந்து வருது,
0: கர்த்தர்கிட்ட இருந்து உனக்கு வருதுங்கிறார். இதே இதுதான் அபிகாயிலும் சொல்லுவா தாவீதிட்ட. 25வது அதிகாரத்தில் வசனம் 30-31 வாசிக்கலாமா?
1: கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம்
0: இனி என் ஆண்டவனுக்கு செய்து
1: இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது
0: நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும்
1: என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும்
0: இருந்ததுண்டானால்
1: அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது.
0: கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது
1: உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள்.
0: எங்க ஐயா நன்மை செஞ்ச உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாரு, ஆனாலும் விட்டுருங்க எங்க ஐயாவை. எங்க ஐயாவுக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மைய எங்க ஐயா செய்யலன்னு தானே உங்களுக்கு கோவம். என் வீட்டுக்காரன் புத்தி எனக்கு தெரியும் சாமி, நீங்க போங்க, உங்களுக்கு ஆண்டவர் பதில் நன்மை செய்வார்.
1: எஸ், அல்லேலூயா.
0: இங்க விதைச்சிங்க, விதைச்ச இடத்துல உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் அறுவடைய.
1: அல்லேலூயா.
0: அறுவடை யார் வச்சிருக்கிறா?
1: ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
0: அதனால நன்மை செய்ததுல சோர்ந்து போகாதீங்க.
1: ஆமென்.
0: உங்க கைரோஸ் நேரம் வருது.
1: ஆமென்.
0: அந்த மொமெண்ட் வருது.
1: எஸ்.
0: அப்போ உங்களுக்கு நிறைய அறுவடைய கத்தர் என்னென்ன வச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இப்ப உங்க வேல்யூ என்னன்னு என் வீட்டுக்காரனுக்கு தெரியல, அதனால உங்களை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க கேவலமானவர் என்னன்னா இல்ல. இப்ப நாம வாசிச்ச இந்த ரெண்டு பேசேஜ்லயும் ஒரு இன்னொரு மெசேஜ் இருக்கு, அதை நான் அடுத்து நான் உங்களுக்கு நான் எடுத்துறேன். ஸ்டுவர்ட்ஷிப், அதுக்குள்ள போனா வேற செய்தி போயிடும், அதனால அதுக்குள்ள இப்ப நான் போல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன்ட்டு ஒன்னே ஒண்ணுதான், நான் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யறேன், அதுக்கு கர்த்தர் என்ன கருவியா பயன்படுத்தி இருக்கிறாரு, ஆனா அது எந்த விதத்திலும் எனக்கு பிரயோஜனப்படல. கர்த்தருக்காக பயன்பட்டேன்னு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அதனால நான் எந்த விதத்திலும் ஆதாயம் அடையல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கூலிய உனக்கு நான் வச்சிருக்கேன்.
1: எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா.
0: உங்ககிட்ட நான் வேலை வாங்கியிருக்கேன் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. வேலையால் ஆகாரத்துக்கு என்னவா
1: இருக்கிறானா?
0: அப்ப இங்க வந்து உன்னை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்தை நான் விதைச்சிருக்கிறேன், ஆனா இதற்கான பலனை, இதற்கான அறுவடைய நான் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன்.
1: எஸ், அல்லேலூயா.

0: கொடுக்கும்.
1: அதனால நான் முகமுகமா சந்திச்சு ஊழியம் செஞ்சவங்க அவங்களுக்கு என் வேல்யூ என்னன்னா
0: தெரியல.
1: ஆனா எங்கேயோ இருந்து எங்களை பார்க்கிற நபர்களுக்கு ஆமென் சொல்லுங்களேன்.
0: ஆமென்.
1: காரியத்தை கத்தர் விளங்க பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை தொலைதூரத்திலிருந்து கத்தர் வரவழைப்பார். சமீபத்திலிருந்து வரலைன்னா
0: தொலைதூரத்திலிருந்து
1: வருதுன்னு
0: நினைச்சுக்கேன்.
1: என்னையா இப்படித்தான் விதைச்சேன். பக்கத்துல என்னன்னா
0: விதைச்சேன்
1: ஒண்ணு என்னன்னா
0: இல்லை
1: ஒண்ணு இல்லை. உங்களுக்கு தேவையான சப்ளை எங்க இருந்து வருதுன்னா
0: தொலைதூரத்திலிருந்து. அல்லேலூயா.
1: ஏற்ற காலம் வர்றப்ப இந்த அதிசயங்களை உங்களுடைய ஊழியத்துல உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க என்னன்னா பாப்பீங்க.
0: அல்லேலூயா. அல்லேலூயா.

0: செய்யறது இல்ல ஊழியம், ஜனங்களுக்கு தேவை இருக்கு.
1: எஸ்,
0: ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிறது தான் நாம செய்யற பெரிய சேவை.
1: ஆமென்.
0: என் தேவை சந்திக்கப்படுங்கிறத விட நான் தேவையோட தான் இருக்கிறேன். என் தேவை சந்திக்கப்படல, ஆனா கர்த்தர் என்ன பயன்படுத்தின பொழுது ஜனங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டது.
1: எஸ்,
0: அவங்க பலப்பட்டாங்க, அவர்களை தூக்கி நிறுத்தினார். இந்த சேவைய மனசுல வச்சு நாம அந்த ஊழியத்தை நாம செஞ்சுட்டு வர்றப்ப நம்முடைய தேவைய ஆண்டவரே ஆச்சரியமான விதத்துல சந்திக்கிறார்.
1: ஆமென்.
0: அப்படி வர்றப்ப இது சாட்சியா மாறிடுது.
1: ஆமென்.
0: என்ன மாறிடுது?
1: சாட்சியாக,
0: சாட்சியாக மாறி விடுகிறது. தேவை இருந்தாலும் தேவையை மனசுல வச்சு நாம என்ன செய்யக்கூடாது? ஊழியமே
1: செய்யக்கூடாது.
0: என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஜனங்களுடைய தேவை என்ன செய்யப்படட்டும், சந்திக்கப்படட்டும், ஜனங்கள் நிரம்பட்டும், ஜனங்கள் பலப்படட்டும், கலக்கம் நீங்கி ஆறுதலோடு அவங்க என்ன செய்யட்டும், போகட்டும் அப்படிங்கிற காரியத்தை மனசுல வச்சு நாம காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார்.
1: ஆமென்.
0: கர்த்தர் பயன்படுத்தினாரா? முடிச்சமா துண்ட தூக்கி தோல்ல போட்டு வந்துகிட்டே இருக்கணும்.
1: ஆமென்.
0: துண்ட அப்படி உதறி உதறி அப்படி போட்டு நம்ம
1: வந்துட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும்.
0: என்ன வேலை என்னன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: ரொம்ப நோபலான விஷயம் இதெல்லாம் வந்துட்டு.
1: எஸ்,
0: இதை நாம பயிற்சி செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை என்னன்னா ஆச்சரியமான விதத்துல என்னன்னா
1: சந்திக்கிறார். 120 கிலோமீட்டர் அப்பால விதைக்கிறது, 14627 கிலோமீட்டர்ல விளைய செய்யறார் தொலைதூரத்துல இருந்து. அல்லேலூயா.
0: இப்ப நான் எப்படி இருக்கேன், எந்த அதிருப்தி எனக்கு இல்ல ஆண்டவரே?
1: எஸ்,
0: நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். ஏன்னா நற்செயல்கள் செய்ய தேவையான எல்லாத்தையும் எனக்கு நீங்க
1: மிகுதியா
0: தருவீங்க.
1: அல்லேலூயா.
0: அதனால உங்க பூசத்துல நான் என்ன செய்யறேன்னா அப்படியே
1: சாய்ந்து கொள்ளுகிறேன்
0: குழந்தைய போல.
1: ஆமென்.

0: அந்த நேரம் வர்றப்ப, ஒரு அதிகம் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரம் வர்றப்ப, ஊழியத்துக்கு அதிகமாய் செய்கிற நபர்களை கர்த்தர் உங்க எல்லைக்குள்ள கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீங்க ஊழியம் செய்யற ஸ்தல சபைக்கு அந்த தேவையை சந்திக்கக்கூடிய திராணி இருக்கா திராணி இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனா எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, அதை சந்திக்கக்கூடியவர் தரிசனத்தை கொடுத்த தேவனால ஆகும்.
1: ஆகும்.
0: சபைக்கான பட்ஜெட் வந்து 10,000 ரூபாயா இருக்கும், ஆனா தரிசனத்துக்கான பட்ஜெட் வந்து 10 கோடியா இருக்கும். அவளே படாதீங்க சாமி.
1: 10,000 அவர் தான் சந்திப்பார், 10 கோடி அவர் தான் சந்திப்பார்.
0: அந்த நேரம் வரல உங்களுக்கு.
1: எஸ்,
0: அந்த டைம் வர்றப்பதான் அதுக்கான காரியங்களும் சர்ஃபேஸ் ஆகுது, மேல வருது.
1: எஸ்,
0: அல்லேலூயா. நமக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் ஆவியானவர் கொப்பளிக்கிறத போலவே, அப்படின்னா ஊற்றெடுக்கிறத போலவே, நம்முடைய தரிசனத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய உறவுகளையும் ஆண்டவர் தர்றார்.
1: ஆமென்.
0: விஷன் பார்ட்னர்ஸ், எத்தனை டிவைன் கனெக்ஷன்ஸ் கொண்டு வரேன்.
1: தெய்வீக தொடர்புகள்,
0: தெய்வீக தொடர்புகள், விஷன்

0: ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்.
1: ஆமென்.
0: தொடர்புகள், டிவைன் கனெக்ஷன், தெய்வீக தொடர்பு எப்படி ஆகும்னா அது உறவா மாறும்,
1: உறவாக மாறும். ஹல்லேலூயா.
0: சில உறவுகள் வந்து நமக்கு வெறும் தொடர்பா போகுதுன்னா நீங்க பயப்படாதீங்க, சில தொடர்புகளை ஆண்டவர் உறவுகளா தருவார்.
1: ஆமென்.
0: மனுஷில இதெல்லாம் நடக்கும்.
1: எஸ்,
0: இதெல்லாம் நடந்தா தான் ஊழியாது.
1: ஆமென்.
0: இப்படி நடந்தா தான் நம்மளும் பக்குவப்படுவோம்.
1: ஆமென்.
0: அதனாலேயே சில உறவுகளை ஆண்டவர் தொடர்புகளாக்கி, சில தொடர்புகளை ஆண்டவர் உறவுகளாக தர்றார்.
1: அதற்காக கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம்,
1: ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
0: ஆயா பிள்ளையா பழகினாயா, கடைசியில வெறுமன கனெக்ஷன் இல்லாம போச்சு.
1: எஸ்,
0: இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு கனெக்ஷனை கொடுப்பாரு. அந்த கனெக்ஷன்ல வர்றவங்க உங்களோட தாயா பிள்ளையா பழகும்.
1: ஆமென்.
0: ஊழியத்துல நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத வினோதங்கள், விசித்திரங்கள்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரியான டிவைன் கனெக்ஷன்ஸ் வந்து டிவைன் மொமெண்ட்ல தான் வருது. தேவன் குறிச்சிருக்கிற அந்த காலத்துல தான் புதிய புதிய தொடர்புகளையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்,
1: தருகிறார்,
0: அருளி செய்கிறார,
1: அருளி செய்கிறார்.
0: முன்னாடியே நான் சொன்ன செய்தியில தான் இதெல்லாம் அந்த வேர்ட்லாம் வருது. இவங்க உறவுகள் மட்டும் இல்லை, தரிசனத்தின் தேவையை மீண்டும் மீண்டும் சந்திக்கிற துறவுகள்.
1: ஆமென்.
0: உறவா கொடுக்காம ஊற்றா கொடுக்கிறாரு.
1: ஆமென்.
0: இவங்களை ஆண்டவர் உறவாய் கொடுக்காமல்
1: ஊற்றாக கொடுக்கிறார்,
0: ஊற்றாக கொடுக்கிறார். மீண்டும் மீண்டும் கொடுக்கிறதுக்கு, மீண்டும் மீண்டும் தரிசனத்தை தாங்கும்படி இவங்க தூண்டப்படுறாங்க. தரிசனம் வந்து பெருசா இருக்கிறப்ப அதனுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் ஊற்றுகளையும் வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவங்களுக்குள்ள இருந்து ஒரு தரிசனத்துடைய தேவையை சந்திக்கக்கூடிய நன்மைகள் வந்து அப்படியே கொப்பளிக்குது. ஊற்றெடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் கொப்பளிக்குதோ அதே போல தரிசனத்தின் தேவையை சந்திக்கும்படி தேவன் எழுப்புகிற நபர்களுக்குள்ள இருந்தோம்
1: ஊற்றுகள் கொப்பளிக்குது,
0: தேவையை சந்திக்கக்கூடிய நன்மை கொப்பளிக்குது,
1: கொப்பளிக்கிறது.
0: எப்படி உங்களுக்குள்ள ஊற்று கொப்பளித்த பொழுது, கிறிஸ்துனுடைய ஜீவன் கொப்பளித்த பொழுது உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிச்சுச்சோ, அதே போல தரிசனத்தின் தேவையை சந்திக்கும்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு நன்மை கொப்பளிக்கும் பொழுது உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: ஆமென்.
0: இது திரளான நபர்கள் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இன் டீடைல் நான் அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு போறேன். இன்னைக்கு இதோட நான் மூல சர்ஃபேஸ் நான் ஸ்கிராச் பண்றேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி வர்றாங்க, என்ன மாதிரி அவங்களை ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். குறிச்சு இன்னைக்கு இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. விதைச்சது இங்க, ஆனா அறுவடை
1: தொலைதூரத்தில் இருந்து.
0: அவளே கூட சொல்லுவார் இல்லையா, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி மற்ற சபைகளை நான் கொள்ளையடிச்சேன்னு சொல்லுவார்ல. புரிஞ்சது
1: என்ன?
0: ஆமா, அந்த வாசம் தொடங்க. நான் வந்து மற்ற சபைகளை நான் என்ன செஞ்சேன்னா, புரிந்தியரா தெசலோனிக்கேறன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இங்க ஊழியம் செஞ்சிருக்கு ஆண்டவர் எங்க கொள்ளையடிக்க விடுறாருன்னா, எந்த விதமான ஒரு ஒரு வருத்தமோ ஒரு சங்கடமோ எதுவுமே யாருக்கு இல்லைன்னா, பவுலுக்கு இல்லை. ஆண்டவர் என்ன ஒரு கருவியை என்ன செய்யறாருன்னா பயன்படுத்துகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் வந்து சந்தோஷத்தோட நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விதத்துல தான் அவர் திருப்தி பட்டாரே ஒழிய, எனக்கு நான் செஞ்ச என்னை பயன்படுத்தினதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எனக்கு என்ன செய்யல, எதுவும் செய்யல அப்படிங்கிற ஒரு வருத்தமோ சஞ்சலமோ யாருமே அவருக்கு என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை.
1: எஸ்,
0: எடுத்தீங்களா எடுக்கலையா?
1: கொள்ளை
0: இருக்கலா, மற்ற சபைகளை கொள்ளையடித்தேன். அப்ப நமக்காக உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். கொரிந்தியர் தானே?
1: ரெண்டு கொரிந்தியர்
0: 11:8. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு
1: மற்ற சபைகளிடத்தில்
0: சம்பளத்தை பெற்று
1: அவர்களை கொள்ளையிட்டேன்.
0: பவுல் அப்போஸ்தலனுக்கே அந்த நிலைமை என்ன? எல்லா அப்போஸ்தலனுக்கும் அந்த நிலைமை தான்.
1: எஸ்,
0: அல்லேலூயா. என்ன அர்த்தம்? I could serve you at no cost.
1: Yes.
0: உன் தெரிந்து எதுவுமே வாங்காம நான் உனக்கு நான் பணி செய்யறேன்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Other churches I have robbed by accepting support for my ministry to serve you. Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு பணி செய்ய தேவைப்படுகிற உதவிய நான் வந்து மற்றவங்கள்ட்ட வந்து நான் வந்து பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அப்ப சாப்பிடுறது ஒருத்தர், பில்லு கொடுக்கறவர் வேற ஒருத்தர். சாப்பாட்ட
1: சாப்பிடுறவர் ஒரு,
0: சாப்பிடுறது ஒரு கூட்டம், ஆனா பில்ல பே பண்றது
1: இன்னொரு கூட்டம்,
0: இன்னொரு கூட்டம்.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு சமைச்சு போறேன், நல்லா நீங்க என்ன செய்யுங்க,
1: சாப்பிடுங்க.
0: இலவசமா என்ன செய்யுங்கன்னா
1: சாப்பிடுங்க.
0: பில்லு வந்து எங்க இருந்தாவது யாராவது என்ன செய்வாங்கன்னா பே பண்ணுவாங்க. அதனாலதான் இத்தனை வருஷம் ஊழியத்துல 10 பைசா கடன் இல்லை.
1: ஆமென். அல்லேலூயா.
0: மீண்டும் மீண்டும் சொல்றேன், இத்தனை ஆண்டு ஊழியத்துல
1: 10 பைசா கடன் இல்லை.
0: தரிசனத்து நிமித்தம் நாங்க கடனே இல்லை எங்களுக்கு. அப்ப நாம சேவையை மனசுல வச்சு நாம ஊழியம் செய்யறப்ப நம்முடைய தேவைகளை கத்தரே சந்திக்கிறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வர்றப்ப, ஏற்ற காலம் வர்றப்ப அந்த அறுவடை கண்டிப்பா வந்து என்னன்னு நிக்கும்.
1: எஸ், அல்லேலூயா.
0: தந்தையவர்கள் சொல்ற அந்த வேர்டு ஜூடா முதலே சொன்னதான், நாங்க சேமிச்சிருக்கிறோங்கிற தைரியத்துல இல்ல ஆண்டவரே, நாங்க விதைச்சிருக்கிறோம் அப்படின்னு.
1: விதைச்சிருக்கிறோம்
0: ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது ஒண்ணு, பிடிசி அப்படிங்கிற அந்த பைபிள் ட்ரைனிங் சென்டர் ஒண்ணு கட்டினப்போ பெரிய தேவை அதுக்கு. அப்ப 1 கோடிக்கு மேல அதனுடைய நீடு. இப்ப நானும் ஜூடாம இருக்கிறப்பதான் அப்பா ரூம்ல இருந்து ஜம்ப் பண்ணாங்க, ஆண்டவரே எங்கள்ட்ட சேவிங்ஸ் இல்ல, ஆனா நாங்க நிறைய விதைச்சிருக்கிறோம்.
1: சோ பண்ணிருக்கோம்ப்பா, சேவிங் இல்லப்பா.
0: கடகடன்னு கட்டி முடிக்கப்பட்டது.
1: எஸ்,
0: முடிச்சாச்சு அதெல்லாம் வந்துட்டு.
1: ஆமென்.
0: நமக்காக சேமிக்கிறது வேற, கத்திரிக்க விதைக்கிறது வேற.
1: எஸ்,
0: நமக்காக சேமிக்கணுங்கிற விருப்பம் தான் மைண்ட்ல ஓங்கி நிக்குது. சேவிங்ஸ் மைண்ட் செட். என்ன மைண்ட் செட்?
1: சேவிங்ஸ் மைண்ட் செட்.
0: ஆனா கத்திற்காக விதைக்கணுங்கிற பார நமக்குள்ள இல்ல. சோயிங் மைண்ட் செட்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: உலகம் அப்படித்தான் கேக்குது. பெரிய காரியத்தை எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க, என்ன சேவிங்ஸ் இருக்கு, எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க தானே கேக்குறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிற, என்ன எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு, என்ன இந்த மாதிரி புதுசா லேண்ட் எல்லாம் வாங்க போறேன்னு சொல்றீங்க, எவ்வளவு சேவிங்ஸ் என்னென்ன
1: வச்சிருக்கீங்க
0: இருக்கு அப்படின்னு கேட்டா, டு பி ஃப்ராங்க், ஆனஸ்டா சொல்லணும்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு சேவிங்ஸ் என்னென்ன இல்ல. என்னடா நீங்க பாட்டில் இடத்த வாங்க போறேன்னு சொல்றீங்க, ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வேணாமா அப்படின்னு கேட்டா, சேவிங்ஸ் இல்லையா, ஒன்லி சோயிங்ஸ் தான்யா.
1: ஆமென்.
0: நாங்கெல்லாம் எந்த கேம்பும் நடத்தாம, எந்த தரிசனத்துக்கும் வாலிபர் தரிசன முகாம் வேண்டாம், 21 நாள் முகாம் வேண்டாம், லீடர்ஸ் முகாம் என்னன்னா
1: வேண்டாம்
0: வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்க 13 வருஷமா எதுவுமே பண்ண வேணாம். விடு, உடன் ஊழியர்கள் அதிகமா என்னன்னா
1: வேணாம்,
0: யாரையும் நம்ம என்கரேஜ் பண்ணவே
1: என்னன்னா
0: வேண்டாம், நமக்கு எதுக்கு, நம்ம மட்டும் இது வேணா போதும்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் ஓடி இருந்தோம் சொன்னா சுருங்கி போயிருந்திருப்போம். சேமிச்சிருக்க மாட்டோம், சுருங்கி போயிருந்திருப்போம். கத்தர் நம்பி இருந்திருக்கே மாட்டாரு. ஏண்டா அதுக்குள்ள முளைச்சு ரெண்டேல விடல, அதுக்குள்ள இவ்வளவு சுயநலம் உனக்கு என்ன? வருங்காலத்தை குறிச்சு இவ்வளவு சிந்திச்சு நீங்க எவ்வளவு சேவிங்ஸ் என்ன செய்றீங்கன்னா
1: பண்றீங்க என்ன
0: பண்றீங்க என்ன? அப்ப மைண்ட் செட் எப்படி போகுதுன்னா, தனக்காக சேமிக்கணும், தான் குடும்பத்துக்காக என்ன செய்யணும் சேமிக்கணும் இருக்க வெளிய, கத்திற்காக விதைக்கணுங்கிறது வந்து கிங்டம் தாட். அது வந்து தேவன் ஒரு மனிதனுடைய மனதில் அருளி செய்கிற பாரம்.
1: ஆமென்.
0: பாரம்
1: பாரம்
0: கத்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறாரா?
1: எல்லாருக்கும் கொடுக்கிறார்.
0: ஆனா எல்லாரும் கத்தர் கொடுக்கிறோமா?
1: எல்லாரும் கத்தர் கொடுக்கிறது இல்ல.
0: எல்லாருக்கும் கத்தர் கொடுக்கல, எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார்.
1: எஸ்.
0: அவன் திராணிக்கு தக்க எல்லாருக்குமே கத்தர் கொடுத்திருக்கிறார்.
1: எஸ்.
0: ஆனா எல்லாரும் கத்தருக்கு என்ன செய்யறது இல்ல,
1: கொடுக்கறது இல்ல.
0: கொடுக்கிறதுக்குன்னு, கத்தருக்கு கொடுக்கிறதுக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு இருக்கு.
1: எஸ்.
0: கட்டாயம் இருக்கு.
1: எஸ்.
0: ஆனா கொடுக்கணுங்கிற பாரம் தான் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. ஆனா சேமிக்கணுங்கிற விருப்பம் இருக்கு.
1: எஸ்.
0: நமக்காக
1: சேமிக்கணும்.
0: கத்தர் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு நமக்காக என்ன செய்யறோம்?
1: சேமித்து வை,
0: சேமிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பேர்டன் என்னன்னா இல்ல, பேர்டன் இல்லாமலே பிளஸ்ஸிங்ஸ் என்ன செய்யறோம்னா சேமிக்கிறோம். சேவிங்ஸ் மைண்ட் செட். நீங்க சேமிங்க, அதை நான் தவறுன்னு நான் என்ன
1: செய்யலன்னா
0: சொல்லல. உங்களுக்கு வருகிற வருமானத்தை அதை முறையான விதத்தில் அதை ஸ்டுவர்ட்ஷிப் பண்றதுன்றது அது ஒரு பெரிய மெச்சூரிட்டி. ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அது இதெல்லாம் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற காரிய அந்த பணத்தை வந்து முறையான விதத்தில் அதை கையாள்றது வந்து அதுக்கு ஒரு விஸ்டம் வேணும். அதெல்லாம் இன்னொரு டாபிக் நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். அதே நேரத்தில் கத்தர் நமக்கு கொடுத்ததுல இருந்து கத்தருக்கு கொடுக்கிற ஒரு பேர்டன் நமக்கு என்ன செஞ்சு ஆகணும், உள்ளத்துல
1: இருந்தாகணும்.
0: ஆகாரத்தை 10 மூட்டை ஆகாரத்தை கொடுத்தவர் ஒரு மூடை தானே விதைக்க சொல்றாரு.
1: எஸ்.
0: அல்லது 100 மூடை ஆகாரம், 99 மூட்டையும் நீ வச்சுக்க, ஒரு மூட்டை நீ என்ன செய்யணும், நீ விதைக்கணும்னு ஆண்டவர் என்ன சொல்றார். அப்ப எனக்கு என்னன்னா கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு என்கிட்ட, ஆனா கொடுக்கணுங்கிற பாரம் எனக்கு என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. ஒரு ஐயா வந்து சமீபத்தில் ஒரு உபகாரத்தை செஞ்சிருந்தார். அவர் வந்து மிக எளிமையான ஒரு தொழிலை செய்கிறாரு. அவரோட வியாபாரமும் ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சொற்பமான வருமானம் உள்ள வியாபாரம். ஆனால் அவர் செஞ்ச உபகாரம் வந்து ரொம்ப பெருசு. ஒரு 21,000 ரூபா காணிக்க அனுப்பி, ஐயா இந்த தரிசன பூமி கோயிலெலாம் கட்ட போறீங்களாமே, அதுக்காக கொடுக்க சொல்லி எனக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் இந்த பாரத்தை தர்றாரு அப்படின்னு அந்த ஐயா வச்சிருக்கிறார். அவர் யாருன்னா ஒரு இந்து மனுஷன். 2 வருஷமா இயேசு கிறிஸ்து மேல அவருக்கு ஒரு பற்று வந்திருக்கு.
1: அதிகாலம் 3:30 எழுப்பி எழும்பி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாருங்களா? எந்த சபைக்கும் போலையா?
0: எந்த பாஸ்டரும் தெரியாது, ஞானசானம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது.
1: இயேசு மேல எனக்கு ஒரு பாசம்.
0: எதை அர்த்தமா அவர் யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம லைவ் மெசேஜ் பார்த்திருக்காரு. அதுல இருந்து மெசேஜை கேட்டு ரொம்ப பிடிப்பு வந்துருச்சு ஜீசஸ் மேல. அந்த பழைய பேப்பர்கள் வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுவார் போல இருக்கு. அதுலதான ஒரு பழைய பைபிள் கிடைச்சா,
1: பைபிள் கிடைச்சா
0: அதுல அந்த பழைய பேப்பர்ல பாருங்க பைபிள் ஒருத்தன் பழைய பேப்பர் கடையில் போட்டிருக்கா. நான் என்னத்த சொல்ல, அத போட்டவனுக்கு வேல்யூ தெரியல, வாங்கினவருக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கு.
1: ஆமென். அது வீட்டம்மா கையில கொடுத்திருக்காரு, நீ படிமா இத அப்படின்னு.
0: பழைய பேப்பர்ல வாங்கினதுல ஒரு ஒரு பைபிள் இருந்திருக்கு. அவர் பேப்பரோட பேப்பர்ல இடையில போடாம அவருக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கு பாருங்க. அதை இந்த ஐயா வாசிச்சு அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வந்து நம்ம மெசேஜஸ் கேட்க ஆரம்பிச்சு அந்த தொழில இருக்கிற அந்த நபர் வந்து இவ்வளவு பெரிய தொகையை வந்து ஒரு தரிசனத்துக்காக விதைக்கிறாருன்னா தேவன் அவருடைய உள்ளத்துல வச்ச பாரம். நாங்க தான் ஒரு நல்ல பைபிள் வாங்கி கேட்டிருக்காரு. அந்த ஐயாவோட பேசி பெரிய போல் லெட்டர்ல ஒரு பைபிள் வந்து நாங்க சென்ட் பண்ண போறோம் அவருக்கு. இன்னும் அவரை பார்த்ததே இல்லை. வருமானம் சிறுசா இருந்தோம், பெரிய உபகாரங்களை செய்யறவங்களும் இருக்காங்க. தேவன் தங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருந்தோம், தேவனுக்காக கிள்ளி கூட கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க.
1: எஸ்,
0: இப்படி இருக்கிறாங்க,
1: அப்படியும்
0: இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க சர்ச்சில் ஒரு தம்பி இருக்கான், ரொம்ப ஒரு எளிமையான ரோட்டில் கடை போட்டிருக்கிற தம்பி. இளநி வெட்டி கொடுக்கறது,
1: ஜூஸ் போட்டு கொடுக்க,
0: ஜூஸ் போட்டு கொடுக்கறது, மாவு அரிசி மாவு ஆட்டி அந்த அரிசி மாவு பாக்கெட் பண்ணி ஒரு 100 பாக்கெட் வந்து ஈவினிங்கில் கொண்டு போய் கொடுக்கறது. இதை தான் அவனுடைய தொழில். பகலெல்லாம் நிற்கணும், அந்த அந்த
1: தள்ளுவண்டியை
0: வச்சுட்டு நிற்கணும். சாயந்தரத்தில் அவன் வெளியில் போய் இந்த மாவு விற்கணும். வார வாரம் வந்து நின்று ஒரு பொட்டணம் போட்டிருப்பான். அந்த பொட்டணத்தில் தான் அவனுடைய அந்த வாரத்துக்கான காணிக்கைகளை வச்சுருப்பான். ஒவ்வொரு சண்டே சர்வீஸ் அவனும் அவனோட ஒய்ஃபும் அந்த பொட்டணத்தோடு தான் வந்து என் கையில் கொடுத்து இந்த ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை உடச்சி உடச்சி உடச்சி ஐஸ்லேயே அந்த கை பழகினால அப்படி இந்த இடம்லாம் அப்படி கருப்பு கருப்பாக அப்படி பாறை மாதிரி இருக்கும். வந்துட்டு காய்ச்சி போய் அந்த கை வந்துட்டு விரலெல்லாம் கால் விரல் கை விரல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உழைக்கிறவனுடைய உடல்ங்கிறது பார்த்தாலே தெரியும் அப்படி. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றப்ப கத்தர் எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் என்ன செய்கிறேன், கத்தருக்கு
1: கொடுக்குறேங்கிறத
0: லெவலில் இருந்து எந்த லெவலுக்கு போனா அப்படின்னா ஆண்டவரே உங்களோட நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், சகை வந்து தன்னுடைய ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுத்தானா அந்த மாதிரி நானும் உங்களோடு ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், இனிமே என்னுடைய வருமானத்துல பாதி உங்களுக்கு.
1: எஸ்,
0: அதை நான் ஏழைகளுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவனுடைய தசவமாக காணிக்க போக அவனுடைய வருமானத்தினுடைய பாதியை யாருக்கு எடுத்து வைக்கிறான்னா ஏழைகளுக்கு எடுத்து வைக்கிறான். செய்யறான் தம்பி.
1: ஆமென்.
0: எப்படா உனக்கு இந்த மாதிரி மனசுன்னு நான் கேட்டேன். அண்ணே சகையை செஞ்சார்ல பாதி ஏழைகளுக்கு தரேன்ற மாதிரி பேசுறாருண்ணே அண்ணே. ஆண்டவர் என் கூட என்ன செய்யறாரு,
1: பேசுறாருண்ணே, பேசுப்பா பேசுவாருங்கண்ணே.
0: சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்வாங்க. சில மனிதர்கள் பார்வைக்கு ரொம்ப சாதாரணமா இருக்காங்க, பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க.
1: அல்லேலூயா.
0: கவர் ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனா கண்டென்ட் பயங்கரம்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அவனுடைய தொழிலுக்கு விரோதமா எத்தனையோ பேர் போட்டி பொறாமல என்னென்னமோ பண்ணாங்க,
1: அடிச்சிருக்காங்க.
0: அவன் காட்டல மழை, கத்தரும் உன்னோட இருக்கிறார், உன்னை ஒருத்தரும் உன்னோட யாரும் என்ன செய்ய முடியாது, போட்டி போடவே
1: போடவே முடியாது
0: முடியாது.
1: அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
0: இவங்க பர்டன் என்ன ஆச்சரியப்படுத்துது, அள்ளி கொடுத்தோம், சிலர் கிள்ளி கூட கொடுக்கல. ஆனா சிலர் என்னன்னா ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற கொஞ்சத்தில் எப்படி கொடுக்கறான்னா அள்ளி கொடுக்கறான்.
1: அள்ளி
0: சில பேர் இருக்கிற கொஞ்சத்தையே கொடுத்துறான்.
1: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அப்போ ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற விருப்பத்தை தேவன் கொடுக்கிறாரு.
1: ஆமென்.
0: ஊழியத்துக்கு கொடுக்கணுங்கிற விருப்பம் இல்லாம போனதுக்கு காரணமே தேவன் தங்களுக்கு கொடுத்தத கொடுக்க முன்வராததான் காரணம். இங்கதான் ஸ்டுவர்ட்ஷிப் வருது. அடுத்த டாபிக்ல அந்த சப்ஜெக்ட் நான் தொடறேன். How you are stewarding your money? கொடுத்த பணத்தை எப்படி நாம் என்ன செய்கிறோம்?
1: கையாளுகிறோம்.
0: கையாளுகிறோம். மிகப்பெரிய அளவில் உபகாரம் செய்த ஒரு நபர், அவரோட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, பெரிய அளவு ஊழியத்துக்கு விதைச்சிட்டு அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு நான் தேங்க் பண்றப்போ சொல்றாரு, இவ்வளவு பெரிய தொகை என் பேங்க்ல இருந்திருக்கும்னா அது வெறுமனை பணமா தான் இருந்திருக்கும். ஆனா இதை நான் ஊழியத்துக்காக நான் விதைக்கிறப்போ, அதனால ஒரே ஒரு ஆத்மா ஆண்டவருக்காக ஆதாயமாக்கப்படும்னா எனக்கு திருப்தி தான் அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: சிங்கிள் சோல். எனக்கு அந்த அந்த வால்யூம், அந்த டென்சிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்த ஒரு அடர்த்தி.
1: ஹல்லேலூயா.
0: அது எனக்கு சந்தோஷம் அப்படின்னார். நம்ம என்ன கொடுக்கறோம்? கத்தர் கொடுத்தது தானே கொடுக்கறோம். நம்ம அம்மால கொடுத்தோம், எங்க ஆசையா கொடுத்தேன்?
1: இல்லையே, அவர் கொடுத்த
0: அவற்றை வாங்கி அவருக்கே நான் கொடுத்துருக்கிறேன். சிம்பிள். இத வந்து மனுஷன் பண ஆசை பிடிச்சா எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா என்ன செஞ்சிட்டான்னா
1: மாத்தி
0: மாத்திட்டான். அப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அவற்றை நான் பேசினப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக கொண்ட ஒரு சிந்தை எப்படி திங்க் பண்ணுதுன்னா, இப்பாரு நான் அதிகமா அறுக்கணுங்கிறதுக்காக நான் விதைக்கல. 10 ரூபாய கொடுத்தா 100 ரூபா தருவாருங்கிறதுக்காக நான் விதைக்கல. அப்படின்னா அது பிசினஸ் ஆயிருது.
1: எஸ்,
0: வட்டி கணக்கு ஆயிருது. அப்படி இல்லை, மைண்ட் செட் எப்படி போகுது? நான் கொடுக்கிறது கொடுக்க தேவையானத கத்திரி என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார்.
2: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: எனது நோக்கம் இதை கொடுக்கிறதுனால எனக்கு தேவன் செய்வாருங்கிறது இல்ல. என்னுடைய நோக்கம் இதை நான் விதைக்கிறதுனால ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படணும்.
1: ஆமென்.
0: நான் பணத்தை விதைச்சு பணத்தை அறுவடை செய்யறதுக்காக நான் விதைக்கல. நான் பணத்தை விதைச்சு ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய விரும்புறேன்.
1: ஆமென்.
0: ஆட் எவ்வளவு ஹோலியா இருக்கு பாருங்க, நோபலா இருக்கு பாருங்க.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ராஜ்யத்தை குறித்த சிந்தனை நம்மளால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய மனசை விசாலமாக்குது.
1: எஸ், ஆமென்.
0: செய்யணுங்கிற விருப்பத்தை கத்தர் கொடுத்துட்டாரா, உடனே செஞ்சிடணும்.
1: எஸ்,
0: இல்லைன்னா மனசு காஞ்சிரும், வேற பக்கம் சாஞ்சிரும்
1: சாஞ்சிரும்.
0: திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வருதா, உடனே ஒபே பண்ணிடணும். ஒபே பண்ணலன்னா அந்த எண்ணம் எடுபட்டுரும். ஒரு கிராம பகுதியில் ஊழியர் செய்யற ஒரு ஊழியர் நேற்று என்னோட வந்து பார்த்து பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து அவருடைய ஊழியத்துல ஜிப்சி இன மக்கள் அதிகமா வர்றாங்க. நம்ம ஆவிக்குரிய மகன் தான். இப்ப சொன்னா, எங்க மக்கள் எப்படி அவங்க கொடுக்கற காணிக்கைகளை பாக்குறப்ப எனக்கு பயங்கர பிரமிப்பா இருக்குண்ணே. ஊசிமணி பாசிமணி விற்கிறவங்க தான் பாருங்க. அவன் பாக்கெட்ல ஒரு கவரே வச்சுக்கிறாங்கண்ணே. வித்த உடனே கடவுளுக்குரிய காசை அந்த கவர்ல வச்சுட்டு நேர சர்ச்சுக்கு வந்து கொடுத்துட்டு தானே வீட்டுக்கு போறானுங்க. ஏண்டா நீ நீ வீட்டுக்கு போயிட்டு கொண்டாந்து கொடுக்க வேண்டியதானே நான் சொல்றேன்னு எங்க பிள்ளைங்க சொல்றாங்க. வீட்டுல போனா மனசு மாறிடுச்சுன்னா, அதனால நாங்க வித்த உடனே அந்த பைசாவை கடவுளுக்குரிய காசை உள்ள வச்சு நாங்கள் அவருக்கு நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி நிறைய பேர் அப்படிதான் செய்வாங்களாம்.
1: ஆமென்.
0: எவ்வளவு தேவனுக்கு எடுத்த காரியத்தில் ஒரு உண்மை பாருங்களேன். தேவன் செஞ்ச நன்மை எனக்கு இருக்கு, ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கக்கூடிய உண்மை என்கிட்ட இல்லை. இதை சொன்னால் பாஸ்டர் வந்து கெட்டவன், காசாசு பிடிச்சவன்,
1: காசு பத்தியே பேசுறாரு.
0: நல்லவேளை இன்னைக்கு நான் பேசணும்னு பேசல, எனக்கு டாபிக் அவரே கொடுத்தார்.
1: ஆமென்.
0: இதெல்லாம் நான் காங்கிரிகேஷன் வச்சு நான் பேசியிருப்பேன். என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு தான் பேச முடியும்.
1: ஆமென்.
0: தேவன் எனக்கு செஞ்ச நன்மை என் வீட்டில் இருக்கு, ஆனா தேவனுக்கு செய்யணுங்கிற உண்மை என்கிட்ட என்னன்னா
1: இல்ல.
0: இல்ல, தேவன் தந்த நன்மையை வச்சிருக்கிறோம், தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? இங்கதான் ஓனர்ஷிப், ஸ்டுவர்ட்ஷிப்,
1: உக்ராணத்துவம்.
0: அதை தொட்டா இன்னும் உள்ள போகும், நிறுத்திக்கிறேன் இதோட.
1: எஸ்,
0: அவ்வளவு முக்கியம் அது. அப்ப நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஐஸ்வர்யவான்கள் கொடுக்கிற விஷயத்துல தரித்திரரை போல நடக்கிறப்போ, தரித்திரரை ஆண்டவர் கொடுக்கிறதுல ஐஸ்வர்யவான்களா மாத்திர.
1: அதனால
0: நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருப்போம். வளர்ந்து போகாம இருப்போம்னா ஏற்ற நேரத்துல சேமிப்பு செய்யாதத அறுவடை செஞ்சு முடிச்சிரும். சேமிப்பால செய்ய முடியாதத
1: அறுவடை
0: செஞ்சு முடிச்சிரும். சேமிப்புல நம்ம ஒண்ணு செஞ்சா அது சாட்சி இல்லையே. தேவன் சந்திச்சாரு, நான் செஞ்சேன்னா தானே சாட்சி.
1: ஆமென். அல்லேலூயா.
0: சேமிப்புல நான் வீட்டை கட்டினேன், சேமிப்புல நான் அதை செஞ்சேன், சேமிப்புல நான் லேண்ட் வாங்கினேன், சேமிப்புல இந்த தரிசனத்துல இந்த கேம்ப் நடத்தி என்ன செஞ்சேன்னா முடிச்சேன் அப்படின்னு சொல்றது இல்ல. விசுவாசத்துல நாங்க செஞ்சோம், விதைச்சிருக்கிறோம் நிறைய. ஏற்ற நேரம் வர்றப்ப தேவன் தேவை என்னன்னா சந்திச்சாரு. இது இது ஊழியக்காரனுக்கே உள்ள ஒரு விஷயம்.
1: ஆமென்.
0: நான் கிரவுட நான் மனசுல வைக்கல, ஊழியக்காரங்களுக்கு.
1: எஸ்,
0: நாங்களும் தான் லேண்ட் விஷயத்துல எங்களுக்கு எந்த சேமிப்பு என்னன்னா மனசுல அது ஒரு எண்ணமாவே என்னன்னா இருந்துச்சு. கடைசியில நம்மளும் சேமிக்கணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் தம்பி மாட்டி எல்லாம் சொல்லி வர்ற காணிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் போட்டு சேமிச்சு வச்சு அந்தான்னு பண்ணா, இது லேண்டுக்கான காரியம் எங்கேயோ போய் என்னன்னா ஆனா சிரிச்சுக்கிறேன். தம்பி மாட்டி சொல்லி போங்கடா, நீங்களும் உங்க சேமிப்போம். கத்தர் சிரிக்கிறாரு மேல உக்காந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, வருஷ கணக்கா எந்த சேமிப்பும் இல்லாம விஷனுக்குன்னு ஒரு புக்கை நம்ம விதைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, நம்ம விஷனுக்கான நேரம் வர்றப்ப தேவன் ஒரு அறுவடைய வச்சு சடுதில காரியத்தை செஞ்சு முடிக்கிறாருங்கிறதுக்கு நாங்க சாட்சி.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அதனால இன்னும் அதிகமா விதைப்போம், அதிகமா அறுவடை செய்யணுங்கிறதுக்காக இல்ல, அதிகமான ஆத்துமாக்களை அறுவடை செய்யணுங்கிறதுக்காக.
1: ஆமென்.
0: நான் எனக்கு கொடுத்த பணத்தை நான் விதைக்கிறேன்
1: ஆண்டவரே.
0: அதை செய்யறப்ப எனக்கு மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது. அவ்வளவுதான். நீங்க செஞ்ச நன்மை என் வீட்டுல இருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய உண்மை என்கிட்ட எல்லாம் இருக்குன்னா, இன்னைக்கு அதை நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கு நீங்க சொல்ற ஆலோசனைக்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: நாங்க மீட்டிங் எல்லாம் நான் முடிச்சிருவோம், நானும் யூதாவும் புல்பிட்ல எங்க ரெண்டு பேரும். ஆனா இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே பீட்டரும் ஏஞ்சலும் தான். அந்த கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணி அஞ்சாவது நாள் கேம்ப் முடியிறப்ப, பதினோரு நாள் முடியிறப்ப அப்படி பிபிலாம் எகிறோம். என்னையா கரெக்டா வருதா, இல்ல ஏதாவது டெபிசிட் வருதா அப்படின்னா, அப்படி நூல் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு பாருங்க, அப்படி எட்ஜில் தான் வந்து நிற்கும். கடைசியில் தலையெல்லாம் போட்டு பிச்சுக்கிட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு ஏஞ்சலும் பீட்டரும் தான் வருவாங்க. ஒரு வழியா முடிச்சிட்டோம்ப்பா எல்லாத்தையும் அப்படின்னு முடிச்சிங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை. ஆமாம், கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு, அதையும் என்னென்ன தூக்கி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கையில் கொண்டு வந்தோம்ல காசு, அதை என்ன செஞ்சிட்டோம்னா போட்டோம். ஆயா துண்டை தூக்கி தோலை என்னென்ன போடியா அப்படின்னு சொல்லிட்டு வல்லமையாக பயன்படுத்தியிருப்பார். அவன் உருண்டு புரண்டு ஹெவியான ஃப்ளோ என்ன செஞ்சுருக்கோம் போயிருக்கோம். அதுக்கான எந்த இதுவுமே எங்களுக்கு என்னென்ன இருக்காது. முடிச்சுட்டு நாங்கள் அனுபவிக்கிறது என்னன்னா, அப்படியே ராம்நாட்டில் வந்து அருமையான ஒரு கடை இருக்கு அனிஃபாவா, அனிஃபால போய் உட்காந்து புள்ள குட்டியோட போய் உட்காந்து நல்லா அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வாங்கி கொடுத்து, சிக்கன் சாப்பிட்றியா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸா, ஃப்ரைட் ரைஸ்
1: சாப்பிடு,
0: எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
1: மட்டன் சூப் குடி,
0: மட்டன் சூப் குடி, இவ்வளவுதான்டா நமக்கு வாங்கடான்ட்டு வந்துடும். அண்டோர் அது ஏமாளித்தனம் இல்லையே, அது ஞானம் இல்லாம நடக்கலையே. கத்திற்காக நாம செய்யறப்ப, நமக்குன்னு ஒரு தேவை வர்றப்ப, ஆண்டவர் பல மடங்கு நமக்கு செஞ்சுட்டு போயிடுறாரு.
1: ஆமென்.
0: எந்த இடத்துல போயும் ஆதாயத்தை மனசுல வச்சு ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது.
1: எஸ்,
0: அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய பொண்ணு வெள்ளியும் இச்சிக்கவும் என்னன்னா
1: கூடாது.
0: கொடுத்தாங்க கொடுக்கலங்கிற வார்த்தை எனக்கு என்னன்னா இருக்க
1: கூடாது.
0: கூடாது. நான் நன்மை செய்யறேன், நான் சமைச்சு போடுறேன், ஆனா எனக்கான பதில் நன்மைய தேவன் எங்கிருந்தோ வரவழைப்பார். இத பிராக்டிஸ் பண்ணுவோம், இந்த ட்ரூத் அப்பியாசிப்போம், இதன் மூலமா வருகிற சாட்சியை வந்து நாலு பேருக்கு சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: வாழ்நாள் முழுசும் நமக்கு ஒரு குறையும் வராது. சில ஆயிரத்திலிருந்து சில லட்சத்திலிருந்து சில கோடியிலிருந்து பல கோடி வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய லெவல் மேல போக போக போக அத தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல ஆண்டவரே நிற்பாரு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: தேவன் அவருடைய நன்மையை என்கிட்ட தந்திருக்கிறாரு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அந்த நன்மையை பரிமாறுறதுல நான் உண்மையா இருப்பேன். பதில் நன்மைய தேவன் எங்கிருந்தாலும் எனக்கு செய்வார்.
1: ஆமென்.
0: வெறுப்போட விரக்தியோட கசப்போட வருத்தத்தோட செய்ய வேண்டாம் ஊழியத்தை, சந்தோஷமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு நான் விதைச்சிருக்கிறேன்யா, என் முகம் கத்தரையே நோக்கி என்னன்னா
1: பார்க்கிறது,
0: பார்க்கிறதுன்னு அவரே நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் விடவே
1: மாட்டார்.
0: தரிசனத்துக்காக நீங்க விதைக்கிறப்ப ஒருவேளை சபையாறுல சிலரை எழும்பி ஏயா இந்த வீண் செலவு பண்ணிட்டுற, நாலு காசை சேர்த்தேன்னா நம்ம வாட்ட இடம் வாங்கலாம், கோயில கட்டலாம், உன்னை யாரையா புத்தகம் எழுத சொன்னா, உன்னை யாரையா கேம்ப் நடத்த சொன்னா, இதெல்லாம் அனாவசிய செலவு, வெட்டி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க இடம் கொடுக்காதிருப்பீர்களாக.
1: எஸ், அல்லேலூயா,
0: அல்லேலூயா. ஒதுங்க சொல்லிருங்க.
1: எஸ்
0: காசு கேட்டேன் நான் உங்ககிட்ட வந்து, நான் கேட்கல இல்ல
1: ஓசாமி,
0: ஓசாமி இது எனக்குன்னு தேவன் கொடுத்த தரிசனம்.
1: என்
0: தேவைய கத்திர என்ன செய்வார்,
1: சந்திப்பார்,
0: சந்திப்பார். இந்த தரிசனத்துக்கு எடுத்த காரியத்துல நீங்க முதலீடு செய்கிறதுல எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம பாத்துக்க.
1: ஆமென்.
0: அதுக்காக தான் இந்த ஊழியம்.
1: எஸ், ஆமென்.
0: எங்க அண்ணன் எல் ஜோசப் அண்ணன் எல்லாம் கேட்டீங்கன்னா எவ்வளவு புத்தகம், எவ்வளவு புத்தகம் அள்ளி இறைச்சிட்டு தான் இருப்பார் அண்ணன் வந்து.
1: எஸ்,
0: புத்தகத்துக்கு மேல என்னன்னா
1: புத்தகம், எந்த பிரதிபலனும் அண்ணும் பார்க்க மாட்டாங்க,
0: எதையும் பார்க்கறது கிடையாது.
1: அல்லேலூயா.
0: சபையில ஒரு ஆள் கேள்வி கேட்க முடியாது அண்ணன். ஏயா அப்படி காசு போற வெள்ளி என்ன வெளியில என்னன்னா,
1: ஒருத்தருடைய வெள்ளியும் பொண்ணு நான் இச்சுக்கல.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த காலத்துக்கு இந்த மாதிரியான யூனிக்கான மினிஸ்ட்ரிஸ் தேவை.
1: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
0: இந்த பேட்டர்னுக்கு வாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு தரிசனத்தையும் பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி ஆண்டவர் எழுப்புவார். சத்தியம் ஒரு நாளும் பொய்யா போவது என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை.
1: ஆமென்.
0: தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென்,
1: ஆமென்.
0: பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமான இந்த டீச்சிங்ஸுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்க கரத்துல நாங்கள் விழுகிறோம் சுவாமி. நீங்க எவ்வளவாய் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுல அக்கறை உள்ளவர். எங்க சேமிப்புல இருந்து இல்லை, அங்க விதைச்சோம். தேவன் தந்த அறுவடை இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய எங்களுக்கு துணை செய்ததுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க நிக்கிறப்ப வாழ்நாள் முழுசு எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லை ஆண்டவரே. இந்த கிருபைக்காக, இந்த தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கையேந்த விடாம, கடன்படாம, எந்த விதத்திலும் அவமானப்படாம ஆண்டவரே இந்த ஊழியத்தை கொண்டு செல்கிற விதத்துல எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற மிகப்பெரிய தயவுகளுக்காக உமக்கு நன்றி. நீங்க செஞ்ச எங்களுக்கு செஞ்ச நன்மை எங்க வீட்டில் இருந்தோம், உங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையை நாங்கள் தொலைச்சிட்டு நிற்போம்னா எங்களோட நீங்க பேசுறதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஸ்டுவர்ட்ஷிப்பை குறிச்சும் ஓனர்ஷிப்பை குறிச்சும் நீங்க அடுத்து எங்களோட நீங்க பேச போறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். நல்ல
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவின்.
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்.

0: என்னப்பா சீக்கிரமா வரேன் சொன்னப்ல இன்னும் ஆளக்கான என்னப்பா என்னப்பா
1: கார் வந்துச்சுப்பா அந்த பாரு
0: என்ன கார் அங்கேயும் நின்றுச்சு ஃபேமஸ் ஊழியக்காரங்கன்னா முன்னாடி போய் ரிசீவ் பண்ணும் போல டே வாங்கடா வாங்கடா வாங்கடா வாங்கப்பா வாங்கப்பா

0: ப்ரஷ்டாய்க் வாழும் ஆயத்தமா நாயகனே.
1: பிரதர், சர்ச்சில் ஏசி இருக்கா?
2: பொதுவாக இந்த மாதிரி சின்ன சர்ச்சுக்கெலாம் நான் வர்றதில்லை. கிராமத்து சபை வேற, ஏதோ ஆலய பிரதிஷ்டையா. நான் தான் வந்து திறக்கணுமா.
3: கிறிஸ்தவ பாடல் உலகின் முடி சூடா மன்னனே.
4: ப்ரோ, சுண்ண சாப்பன்னு சொன்னீங்க, பேமெண்ட் சுண்ணதா இருக்குமோ?
5: ஐயா டைம் ஆச்சு, சீக்கிரமா திறக்கணும்.
1: வாங்க வாங்கண்ணா. எப்படி ஐயா சர்வதேச
5: ஐயா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே வாங்கடா.
6: Wow!

0: Hi, your grandfather.
1: Old man, how are you?
0: ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆகணும் தானே ஒப்புக்கொடுத்தீங்க. ஆனா இப்போ நானு சர்வதேசம். Hey,
2: hallelujah.
0: Hey,
3: praise Lord.
4: ஐயா, ஐயா செய்து கொஞ்சம்

0: பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியில உலக புகழ் பெற்ற ஆராதனை வீரர், தேசமெங்கும் செல்லும் சர்வதேச ஊழியர், ஆயத்தம்மா நாயகன், இன்னிசை மன்னன் காந்த குரலோன், இனிய பாடல்களை பாடுபவர் பட்டய கிளப்பும் பாடலாசிரியர் அண்ணன் ரவி பரத் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது? நாங்க பண்ண பெரிய புண்ணிய ஐயா, கடவுளின் கிருப, உன்னதரின் உருக்கம். ஐயோ, உங்களை பத்தி பேசினாலே கவிதையா
1: பொட்டுவியா?
0: சபையார் இருக்காங்க, போதகர் இருக்காங்க, இசை மேதாவிகள்லாம் இருக்காங்க, ஏன் சர்வதேச ஊழியக்காரரே இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஹல்லேலூயா!
2: போது நிறுத்திக்கயா, ரொம்ப ஓவரா போறீங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற இடமா இல்ல மனுஷரை பிரியப்படுத்துற இடமா? யாது தம்பி, நீ ஊழியக்காரனா இல்ல கதாநாயகனா? உன்னை ஊழியத்துக்கு தப்பா ஒப்பு கொடுத்தேன், இப்படி சர்க்கஸ் கோமாளி ஆயிட்டிய.
3: பாஸ்டர்,
2: ஜனங்க தான் ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா நீங்களுமா? ஆண்டவரே இல்லாத ஆராதனையில நான் எப்ப இருக்கணும்?
3: ஐயா,
2: அவர் சொன்னது சேர்த்தாயா? ஏன் உட்காந்துட்டீங்க? வா போல.
0: ஆமாமா, எனக்கு ஒண்ணு இது சரியா பண்ணல.
4: ஊழியக்காரன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவான், நமக்கு ஜனங்க தான் முக்கியம்.
5: பாஸ்டர்,
3: என்ன எல்லாரும் போயிட்டாங்க?
5: போகத்தானே செய்வாங்க.
4: என்ன பாசம் வெளியே வந்துட்டாரு, என்ன இப்படி என்ன
6: நடந்தது?
5: இந்த சர்ச்சு ஜனங்களே நம்ப கூடாதியா? வேணும்னா ஏத்தி விடுவாங்க, வேணாம்னா இறக்கி விட்டுருவாங்க. நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளவு கான்சர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு வாலிபு கூட்டமே என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா?
7: அண்ணே, அதனால தானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க.
5: என்னையா சொல்ற?
7: சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஊழியக்காரனா உங்களை பார்க்கல, ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறாங்க.
5: அண்ணே, நீங்க ஸ்டைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்டைல் பண்ணுவாங்கண்ணே. நீ தாழ்மையா இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தாழ்மையா இருப்பாங்கண்ணே.
7: அண்ணே, உங்களை காப்பி அடிச்சு நாங்களும் இப்படி மாறிட்டோம்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே.
5: ஆனா நிறைய வர்ஷிப் லீடர்ஸ் இப்படித்தானே பண்றாங்க.
7: பவுலும் பேதுரும் இப்படியா பண்ணாங்க?
8: பவுலும் பேதுரும் இப்படியா? பெருமைப்படுறதுக்கு எல்லா தகுதியுள்ள இயேசுவே தம்ம தாழ்த்தி நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு.
5: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
8: ஆண்டவரே இல்லாத ஆராதனை இல்ல, நாங்க எதுக்குண்ணே?

0: began the teaching on the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை நாம் ஆரம்பித்த வேளையிலே.
0: We went to a particular passage of scripture and let's go to it again.
1: ஒரு குறிப்பிட்ட வேத பகுதிக்கு நாம் சென்றோம். மறுபடியும் அதற்கு நாம் செல்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: Revelation 12:11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they did not love their lives to death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Here we are told that the saints took victory over Satan by the blood of the lamb.
1: பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பிசாசை வென்றார்கள் என்று இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது.
0: But I pointed out to you the particular way in which it is stated here.
1: இந்த இடத்துல அது எவ்வாறு குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன்.
0: Doesn't leave it at that saying that they took victory by the blood of the lamb. It says by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என்று சொல்லி விட்டுவிடாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிறது.
0: Three things are mentioned here.
1: மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு சாட்சி.
0: There are three elements working together and bringing about victory in the believer's life.
1: விசுவாசியின் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவதற்கு மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
0: These are the things that we are studying concerning faith.
1: விசுவாசத்தை குறித்து இந்த காரியங்களை தான் நாம் படித்து வருகிறோம்.
0: We will later on talk about the word of God and its importance in the believer's life.
1: பிற்பாடு தேவனுடைய வசனத்தை குறித்தும் அது விசுவாசியின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாம் படிப்போம்.
0: And we have talked much about our testimony, our confession and how that is so important.
1: நம்முடைய சாட்சியை குறித்து நம்முடைய அறிக்கை குறித்து நாம் பேசினோம். அது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம்.
0: These are the various vital elements that bring about the victory over Satan and the powers of the devil.
1: பிசாசின் மீது அவருடைய சக்தியின் மீது நமக்கு வெற்றியை கொண்டு வருவது இப்படிப்பட்ட பல்வேறு மிக முக்கியமான காரியங்கள் தான்.
0: These are forces, these are various elements that work together in combination with one another.
1: இந்த பல்வேறு சக்திகள் தான் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதா இருக்கிறது.
0: Three things are working together here in the saints' victory over Satan.
1: பரிசுத்தவான்கள் பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood,
1: ரத்தம்,
0: the word,
1: வசனம்,
0: and the testimony.
1: பிறகு சாட்சி.
0: And let us say it like this.
1: இதை இப்படி நாம் சொல்லுவோம்.
0: How do they combine?
1: இவைகளை எவ்வாறு இணைகிறது?
0: How do they work together?
1: எவ்வாறு இவைகள் இணைந்து செயல்படுகிறது?
0: Let me put it in one sentence.
1: அது ஒரே வரியில சொல்றேன்.
0: When the saint begins to understand and confess what the word says that the blood of Jesus has done for him, then there is victory.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தனக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை ஒரு பரிசுத்தவான் எடுத்து அறிக்கை செய்யும் போது அப்போது வெற்றி உண்டாகிறது.
0: When you take what the word says that the blood of Jesus has done and testify about it, confess it, there is victory.
1: இயேசுவின் ரத்தம் செய்த காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே பேசும்போது அப்பொழுதுதான் வெற்றி உண்டாகிறது.
0: Now any of these teachings we need to see if it is a consistent teaching of the scripture.
1: வசனங்கள் ஒன்றை போதிக்கும்போது வசனங்களிலே எல்லா இடங்களிலும் அந்த போதனை காணப்படுகிறதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும்.
0: When we taught the name of Jesus, we showed you consistently throughout the New Testament and throughout even the Old Testament how the name is used.
1: இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் படித்தபோது புதிய ஏற்பாடு முழுவதும் அது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் கூட அந்த நாமம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம்.
0: And now we are doing the same with the truth about the blood of Jesus.
1: இப்போது இயேசுவின் ரத்தத்தை குறித்த சத்தியத்தை பார்க்கும்போது அப்படியே நாம் செய்கிறோம்.
0: Last week we referred to the Passover lamb.
1: கடந்த வாரம் பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்து நாம் பார்த்தோம்.
0: That was a very dramatic presentation of the blood of Jesus and what the blood of Jesus does.
1: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அந்த ரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்தும் எடுத்துக்காட்டான ஒரு விதத்திலே அது சொல்லப்படுகிறது.
0: The blood was shed in a basin.
1: ஒரு பாத்திரத்திலே ரத்தம் சிந்தப்பட்டது.
0: Then it was not left there. They took the blood and smeared it on the doorposts and the lintels.
1: பிறகு அந்த ரத்தத்தை அப்படியே விட்டு விடுவதில் அதை எடுத்து நிலைக்கால்களிலே வாசல்களிலே பூசினார்கள்.
0: They used a common plant called hyssop in order to do that.
1: அதை செய்வதற்கு ஈசோப்பு கொழுந்து ஒன்றை எடுத்து பயன்படுத்தினார்கள்.
0: That grew in plenty everywhere all over that land.
1: அந்த தேசம் முழுவதும் இந்த ஈசோப்பு எல்லா இடத்திலும் விளையக்கூடியதா
0: இருக்கு. Used it like a brush, very much like a brush.
1: ஒரு பிரஷ் போல அதை பயன்படுத்தினார்கள்.
0: And they smeared it on the doorposts and the lintels.
1: வாசல்கால்களிலே நிலைக்கால்களிலே அதை தடவினார்கள்.
0: And the blood saved them from death and from all the danger.
1: பிறகு அந்த ரத்தம் தான் மரணத்திலிருந்து எல்லாவிதமான ஆபத்திலிருந்து அவர்களை காத்து கொண்டது.
0: There was a tremendous message there.
1: அங்கே ஒரு பயங்கர செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுகிறது.
0: They were told to stay behind that door.
1: அந்த வாசற்படியின் பின்னால் இருக்கும்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
0: If they came out and stayed outside, they will not be protected.
1: அவர்கள் வெளியே வந்து விட்டால் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள்.
0: Showing that salvation, redemption, protection, everything is in the blood.
1: அதன் மூலமாக ரட்சிப்பு, மீட்பு, பாதுகாப்பு அனைத்துமே ரத்தத்தில் இருக்கிறது என்ற
0: And it is under the blood that we can claim all these things.
1: இரத்தத்தின் கீழாக தான் இவை எல்லாவற்றையும் நாம் உரிமை பாராட்ட முடியும்.
0: So this is a teaching way back in the Old Testament.
1: ஆகவே இந்த போதனை பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கே காணப்படுகிறது.
0: And I have showed you even previously, even before that, how as soon as Adam sinned, God came to the Garden of Eden and made him a coat of skin.
1: அதற்கு முன்னரே ஆதாம் பாவம் செய்த உடனே எப்படி தேவன் வந்தார், அவனுக்கு ஒரு தோல் உடை உண்டாக்கி கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: Taking off the fig leaf clothes, he dressed him with a blood-drenched skin of an animal.
1: அத்தியிலை உடையை அவனை விட்டு எடுத்துவிட்டு ரத்தம் தோய்ந்த ஒரு மிருகத்தினுடைய தோல் உடையை தேவன் அவனுக்கு கொடுத்தார்.
0: Showing that the covering for man's sin and shame is available through the blood.
1: அதன் மூலமாக ரத்தத்தின் மூலமாக தான் மனிதனுடைய பாவத்துக்கும் அவமானத்துக்கும் ஒரு மூடுதல் உண்டா இருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கிறார்.
0: Later on, Cain's offering was rejected because of that very fact that he did not respect God's formula and principle regarding the forgiveness of sins and how the sin must be taken care of.
1: பாவம் மன்னிப்பு குறித்து பாவம் எப்படி பரிகரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் கோட்பாட்டை நியமித்திருந்தாரு. அதன்படி பலியை கொண்டு வராதபடியினாலதான் பிற்பாடு காயினுடைய பலியும் நிராகரிக்கப்பட்டது.
0: Because Abel brought a sacrifice that had the bloodshed, God honored it.
1: ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு பலியை கொண்டு வந்தபடியினால தான் தேவன் அதை அங்கீகரித்தார்.
0: So there are many other examples.
1: ஆக இப்படி பல உதாரணங்கள் இருக்குது.
0: It is throughout the scriptures.
1: பல வசனங்கள் முழுவதும்.
0: But Passover is one of the dramatic examples.
1: அந்த பஸ்கா இருக்கிறதே அது மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமா இருக்கிறது.
0: Today I want to concentrate on another wonderful example.
1: இன்றைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
0: From the Old Testament.
1: பழைய ஏற்பாட்டிலிருந்து.
0: This is found in Joshua chapter 2.
1: இது யோசுவா இரண்டாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது.
0: This is about the harlot Rahab and the scarlet thread.
1: இது வேசியாக ராகாவை குறித்தும் அங்கே காணப்பட்ட அந்த சிவப்பு நூலை குறித்ததாகும்.
0: Now you know the story behind it, some of you will know it thoroughly.
1: இந்த கதை சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு நன்றாக அது தெரிந்திருக்கலாம்.
0: But for the sake of those who are not familiar with it, let me just give a little background.
1: இதை நன்றாக அறியாதவர்களுக்காக இந்த பின்னணியை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டும்.
0: And then let me go into the verses here in chapter 2.
1: இந்த இரண்டாம் வசனத்துள்ள வசனங்களை நான் வாசிக்கட்டும்.
0: Now Rahab was a harlot who lived on the walls of Jericho.
1: ராகாப் ஒரு வேசி, எரிகோவின் மதில்களிலே அவள் வாழ்ந்து வந்தாள்.
0: Now Jericho, if you read about Jericho in various through the various sources, it seems like the city was filled with a lot of wickedness.
1: பாருங்கள், எரிகோ பட்டணத்தை குறித்து பல்வேறு புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் என்ன தெரிகிறது, அந்த பட்டணமே துன்மார்க்கத்தினாலே நிறைந்திருந்தது.
0: A lot of ungodly things were happening in Jericho. It was very much like Sodom and Gomorrah.
1: அந்த எரிகோ பட்டணம் ஏறக்குறைய சோதோம் கொமோரா போல இருந்தது. தேவ பக்தி இல்லாத நிறைய காரியங்கள் அங்கே நடந்தது.
0: That is one of the reasons that such an utter destruction came upon Jericho.
1: ஆகவேதான் எரிகோ மீது அப்படிப்பட்ட முழு நாசம் உண்டாயிற்று.
0: And here this woman is living on the wall with her father, mother, brothers and sisters.
1: ஆனா இங்க இந்த ஸ்திரீ அந்த மதில் மீது தன்னுடைய தாய், தகப்பன், மற்ற சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்து வருகிறார்.
0: Living with a family and running a house of prostitution.
1: குடும்பத்தோடு தான் வசித்து வந்தால் என்றாலும் அவள் விபச்சாரமும் செய்து வந்தாள்.
0: You can understand how the situation was.
1: அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம்.
0: Meanwhile, God had told the people of Israel to go and possess the city of Jericho.
1: இதற்கிடையே எரிகோ பட்டணத்தை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருந்தார்.
0: Joshua, the leader of the people of Israel, sent a couple of spies in order to spy out the city of Jericho.
1: எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக இஸ்ரவேலின் தலைவனாகிய யோசுவா தானே இரண்டு வேவுகாரரை அனுப்பினான்.
0: Those two spies came and took refuge in harlot Rahab's house.
1: அந்த இரண்டு வேவுகாரர்கள் வந்து வேசியாகிய ராகாப் வீட்டிலே தஞ்சம் புகுந்தார்கள்.
0: And she housed them there.
1: அவள் அவர்களை மறைத்து வைத்தாள் அங்கே.
0: And she seemed to have understood something about this whole thing that is happening with the people of Israel.
1: இஸ்ரவேல் மக்களத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவள் நன்றாக புரிந்து கொண்டவள் போல நமக்கு தோன்றுகிறது.
0: In verse 9 we will start reading.
1: 9வது வசனத்தை நாம் படிக்க ஆரம்பிப்போம்.
0: In the previous verses it says how she took the woman took the men that came as spies and hid them in her house.
1: முந்தின வசனம் சொல்கிறது தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த வேவுக்காரர் எப்படி இந்த பெண் மறைத்து வைத்தாள் என்பது குறித்து.
0: She hid them in the roof.
1: அந்த கூரையிலே மறைத்து வைத்தாள்.
0: King's men had heard about the spies who had entered in, came searching searching for them.
1: வேஸ் வேவுக்காரர் வந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்ட ராஜாவின் ஆட்கள் அவர்களை தேடி வந்தார்கள்.
0: But she told them she don't know where these people are.
1: இவள் சொல்லிவிட்டா இவங்க எங்க இருக்காங்க எங்களுக்கு தெரியாது.
0: She said they came but they left and I don't know where they went.
1: என்ன சொன்னால் வந்தார்கள் ஆனால் போய் விட்டார்கள் எங்கு போனாலும் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்.
0: But then after these men left the men were searching for the spies left. She began to speak to these spies.
1: வேவுக்காரர் தேடி வந்த ராஜாவின் மனுஷர் சென்ற பிறகு இந்த வேவுக்காரரோடு இவள் வந்து பேசுகிறார்.
0: Verse 9.
1: 9வது வசனம்.
0: And said to the men, I know that the Lord has given you the land, that the terror of you has fallen on us, that all the inhabitants of the land are faint hearted because of you.
1: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் என்றும் அறிவேன்.
0: She heard something.
1: பாருங்கள் ஏதோ ஒன்றை அவள் கேட்டாள்.
0: She heard something about the living God and his chosen people.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்தும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குறித்தும் ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டாள்.
0: She heard about their victories.
1: அவருடைய வெற்றிகளை குறித்து கேள்விப்பட்டாள்.
0: She heard about how their God has been with them.
1: எப்படி அவருடைய தேவன் அவரோடு இருந்தார் என்பதை கேள்விப்பட்டாள்.
0: Remember she was a notorious woman.
1: பயங்கரமான ஒரு பெண்மணி.
0: You know, she is not even accepted very well in the society.
1: சமுதாயத்தில் இவள் நன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவளும் அல்ல.
0: She lived a despicable sinful life.
1: பயங்கரமான கேவலமான ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள்.
0: Normal people wouldn't have anything to do with her.
1: சாதாரண மக்களுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இருக்காது.
0: But how much this truth that she heard makes a difference in her is something important that we must notice.
1: ஆனால் இவள் கேட்ட இந்த உண்மை இந்த சத்தியம் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதை நாம் கவனிக்க வேண்டும்.
0: She heard wonderful things about the living God.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்து அற்புதமான காரியங்களை அவள் கேட்டாள்.
0: And she knows that their God is a living God.
1: அவருடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவள் அறிந்து கொள்கிறாள்.
0: Verse 10.
1: For
0: we have heard of how the Lord dried up the water of the Red Sea for you when you came out of Egypt and what you did to the two kings of the Amorites who were on the other side of Jordan, Sihon and Og, whom you utterly destroyed.
1: நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
0: As soon as we heard these things, our hearts melted. Neither did there remain any more courage in any one of us because of you. For the Lord your God is God in heaven, above, and on earth beneath.
1: கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
0: This is where the whole thing work started in her heart.
1: பாருங்க இந்த இடத்துல தான் அவருடைய இதயத்திலே அந்த வேலை கிரியை செய்ய ஆரம்பித்தது.
0: She had heard about this living God.
1: இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டாள்.
0: And she had begun to believe.
1: அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தாள்.
0: That is why she hid these people.
1: ஆகவே தான் இந்த ரெண்டு பேரை அவள் மறைத்து வைத்தாள்.
0: Her hiding these people was an act of faith.
1: பாருங்க ரெண்டு பேரை மறைத்து வைத்தாலே அது அவருடைய விசுவாச கிரியையை காண்பிக்கிறது.
0: You know, the Bible says that the parents of Moses hid him by faith.
1: பாருங்க வேதம் சொல்கிறது மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள் என்று.
0: Now a lot of people reading that they say how can you by faith hide a child?
1: நிறைய பேர் இத வாசித்த உடனே எப்படிங்க விசுவாசத்தினாலே ஒரு பிள்ளையை ஒளித்து வைக்க முடியும் என்று கேட்கிறார்கள்.
0: It means that you're hiding him because you believe a certain thing is going to take place.
1: அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு சம்பவம் நடைபெற போகிறது என்று விசுவாசித்து அதனாலே அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கிறார்கள்.
0: Moses' parents hid him by faith. They simply did not hide the child. I'm sure that many people hid their children in those days because there was a law against these male children that were being born.
1: பாருங்கள் மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். அந்த காலத்துல அவளுக்கு எதிராக ஒரு சட்டம் இருந்தனால இன்னும் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை ஒளித்து வைத்திருப்பாள் என்று நான் நம்புகிறேன்.
0: They were trying to, many women I'm sure were trying to protect their male children and trying to hide them not by faith but out of desperation and out of fear.
1: மற்ற அநேகம் பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் ஒளித்து வைத்தார்களே அவர்கள் ஒளித்து வைத்தது விசுவாசத்தினாலே ஒளித்து வைக்கவில்லை பிள்ளை கொண்டு போடப்படுமோ என்று பயத்தினாலே ஒளித்து வைத்தார்கள்.
0: There's a big difference between the way that Moses' parents did it and others did it.
1: மோசேயின் பெற்றோர் செய்ததற்கும் மற்றவர்கள் செய்ததற்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கிறது.
0: Parents of Moses hid him by faith.
1: மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள்.
0: What was their faith?
1: அவருடைய விசுவாசம் தான் என்ன?
0: God had told them to God had told Abraham their forefather about a deliverance that was going to come to them after 400 years of captivity in Egypt.
1: எகிப்திலே 400 வருடம் இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு பின்பு விடுவிக்கப்படுவார்கள் என்று இந்த ஜனங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அறிவித்தார்.
0: They remembered that very well.
1: அதை நன்றாக ஞாபகம் வைத்திருந்தார்கள்.
0: And it was in the back of their mind they believed it that it was 400 years and their deliverance was due any time.
1: அவருடைய மனதிலே இருந்தது இப்போது 400 வருடங்கள் முடிந்து விட்டது எந்த நேரத்திலும் தாங்கள் விடுவிக்கப்படலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
0: They were looking forward for the deliverance.
1: அந்த விடுதலைக்காக அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள்.
0: They thought if they could only save this child that deliverance would come.
1: என்ன யோசித்தார்கள், இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றினால் போதும், விடுதலை கிடைத்து விடும்.
0: And they can come out alive with this child.
1: இந்த பிள்ளையோடு கூட உயிரோடு வெளியே வந்து விடலாம்.
0: And then you know the story of how Pharaoh's daughter went and found the child.
1: அதன் பிறகு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், எப்படி பார்வோன் குமாரத்தின் பிள்ளையை கண்டுபிடித்தால் என்று.
0: And how that Moses' own mother was called to raise the child.
1: எப்படி மோசேயின் சொந்த தாயே அந்த பிள்ளையை வளர்க்கும்படி அழைக்கப்பட்டால் என்று.
0: Raise the child in Pharaoh's palace, giving him Pharaoh's food and educating him with Pharaoh's money. And give him all the riches of Pharaoh, being raised to topple Pharaoh and his army one day in the Red Sea.
1: ஒரு நாள் பார்வோனை அவனுடைய சேனையும் செங்கடலிலே கவிழ்ப்பதற்காக இந்த மோசே அவனுடைய சொந்த தாயில பார்வோனுடைய அரண்மனையிலே அவனுடைய காசிலே அவனுடைய செல்வத்திலே அவனுடைய படிப்பிலே வளர்க்கப்படுகிறான்.
0: The way that God does some things are wonderful.
1: தேவன் சில காரியங்களை செய்வதை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது.
0: Now Rahab was acting by faith.
1: ராகாலும் விசுவாசத்தினாலே செயல்பட்டான்.
0: She was not just acting just for some money or a few other things.
1: ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும் அல்லது வேற ஏதாவது தயவு கிடைக்கும் என்று அவள் நினைக்கவில்லை.
0: She had believed something about this God.
1: இந்த தேவனை குறித்து ஏதோ ஒன்றை அவள் விசுவாசித்தாள்.
0: That is why she hid this man.
1: ஆகவே தான் ஆட்களை ஒளித்து வைத்தாள்.
0: She confessed what she believed.
1: தான் விசுவாசித்ததை அறிக்கை.
0: Then in verse 12 she says,
1: அன்பரே 12வது வசனத்தில் சொல்கிறார்,
0: Now therefore I beg you, swear to me by the Lord, since I have shown you kindness, that you also will show me kindness to my father's house and give me a true token.
1: இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார்.
0: And spare my father, my mother, my brother, my brothers, my sisters and all that they have, and deliver our lives from death.
1: நீங்களின் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்க வேண்டும்.
0: She knew very well their city is going to be destroyed.
1: அவருடைய பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று இவளுக்கு நன்றாய் தெரியும்.
0: She believed that God has given this city to the Israelites.
1: தேவன் இந்த பட்டணத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்து விட்டார் என்று அவள் நம்பினாள்.
0: Now look at what she is asking.
1: இப்போ அவள் என்ன கேட்கிறாள் என்று பாருங்கள்.
0: She is not only believing for her to be saved from destruction, she is believing for the father, mother, brothers, sisters and all their children, their families.
1: அழிவிலிருந்து தான் மட்டும் தப்பிக்கப்பட வேண்டும் என்று அவள் நம்பவில்லை. இவளுடைய தகப்பன் தாய் அவளுடைய உறவினர்கள் எல்லாரும் முழு குடும்பமே தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்புகிறார்.
0: This is very significant to me.
1: இது எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் கருதப்படுகிறது.
0: Even though she was a very bad woman, notorious woman, her faith was now coming up.
1: இவள் மிக மோசமான கேவலமான ஒரு பெண்மணியா இருந்தாலும் இவளுடைய விசுவாசம் இப்பொழுது வெளியே வருகிறது.
0: She began to believe in the living God.
1: ஜீவனுள்ள தேவனை அவள் விசுவாசிக்க ஆரம்பித்தாள்.
0: And there is no limit to her belief. She is asking for the entire family, a number of them, to be saved from destruction. அவர்
1: விசுவாசத்துக்கு ஒரு எல்லை இல்லை பாருங்கள். குடும்பத்துல அனைவரும் ஏறக்குறைய நிறைய பேர் இருக்கிறார்கள், எல்லாருமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவள் கேட்கிறார்.
0: So the men answered her, our lives for yours, if none of you tell this business of ours, and it shall be when the Lord has given us the land, we will deal kindly and truly with you.
1: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள்.
0: Now then verse 17. Then said to her, we'll be blameless of this oath of yours which you have made us swear. Unless when we come into the land you bind this line of scarlet cord in the window through which you let us down, unless you bring your father, your mother, your brothers and your father's household to your own home.
1: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம்.
0: Now she asks these men to save her from destruction.
1: பாருங்கள், இந்த ஆட்கள் தங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இவள் கேட்கிறாள்.
0: And the men say, we're going to give you a scarlet thread which we want you to tie on your window.
1: அந்த ஆட்கள் சொல்கிறார்கள், ஒரு சிவப்பு நூல் கயிற்று உங்களிடம் கொடுக்கிறோம், அந்த ஜன்னலிலே நீ அதை கட்டி வைக்க வேண்டும்.
0: And when we come, tell your father and the mother and all your father's household to be in your house.
1: அவர் சொல்றார், நாங்கள் வரும்போது உன்னுடைய தகப்பனுடைய தகப்பன் வீட்டார் சகோதரர் எல்லாரும் உன்னுடைய வீட்டிலே இருக்கும்படி நீ சொல்ல வேண்டும்.
0: And so that they will all be saved from destruction.
1: அப்படி இருந்தால் தான் எல்லாரும் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள்.
0: We will be responsible for all those that are in the house where that scarlet thread is tied up.
1: அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்டிருக்கிறதே அந்த வீட்டிற்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் பொறுப்பாளிகள்.
0: Now why and where did this scarlet thread come from?
1: இந்த சிவப்பு நூல் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது?
0: What was this whole idea of the scarlet thread?
1: இந்த சிவப்பு நூல் என்று சொல்றாங்களே அதனுடைய முழு கருத்து தான் என்ன?
0: Where did these spies learn about the scarlet thread and how it should be used.
1: இந்த வேவுக்காரர்கள் இந்த சோப்பு நூலை குறித்தும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து எங்கே கற்றுக்கொண்டார்கள்?
0: You see, they learned it back then when the Passover happened.
1: பாருங்கள், பஸ்கா பண்டிகை பஸ்கா நடந்தது அப்போதே அதை கற்றுக்கொண்டார்கள்.
0: They learned how that the blood of the lamb that was shed, that was smeared on the doorpost, protected them from death.
1: எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்தை எடுத்து வாசல் கதவில் பூசின போது அது தங்களை பாதுகாத்தது என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
0: They knew how they all stayed behind the doors of that door which was smeared with blood and how they were all protected.
1: எப்படி ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசல் கதவின் பின்னாலே தாங்கள் எல்லாம் இருந்தபோது எல்லாருமே பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை உணர்ந்தார்கள்.
0: They had seen that the blood, the shed blood, when it is smeared and you stay behind it, there is protection.
1: சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு பின்னாலே தாங்கள் தங்கி இருக்கும் போது அங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
0: There was crying and lamentation in every house of the Egyptians.
1: எகிப்தியரின் ஒவ்வொரு வீட்டிலும் புலம்பலும் அழுகையும் உண்டாயிருந்தது.
0: There was death in every house.
1: ஒவ்வொரு வீட்டிலும் சாவு இருந்தது.
0: But in the area of Goshen where the Israelites were living, they were safe, tucked away behind these doors that were smeared with the blood.
1: ஆனா இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்த கோசேன் பகுதியிலே எல்லாம் பத்திரமா இருந்தால் ஏனென்றால் ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசகர்களுக்கு உள்ளாக அவர்கள் இருந்தார்கள்.
0: The gospel message had been preached to them.
1: சுவிசேஷம் செய்தி அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது.
0: The gospel is this.
1: சுவிசேஷம் இதுதான்.
0: The blood must be shed.
1: ரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
0: The blood must be applied.
1: ரத்தம் பூசப்பட வேண்டும்.
0: The blood must be applied through the hyssop.
1: அந்த ஹிசோப்பினாலே அது பூசப்பட வேண்டும்.
0: Now the modern day hyssop, the real hyssop is our tongue.
1: இப்போ நவீன காலத்து உண்மையான ஹிசோப்பு நம்ம நாவுதான்.
0: Everybody's got one.
1: எல்லாருக்கும் ஒன்னு இருக்கு பாருங்க.
0: Sometimes we use it for the wrong purpose.
1: சில சமயத்துல தவறான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துறோம்.
0: What should we do with this hyssop?
1: இந்த ஹிசோப்பை கொண்டு என்ன நாம் செய்ய வேண்டும்?
0: We need to talk about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பேச வேண்டும்.
0: Now we don't take a literal blood and put it on the doorpost.
1: இப்போது இழுத்தின்படியான ஒரு ரத்தத்தை எடுத்து நாம் வாசலில் பூசுவதில்லை.
0: How do we claim protection?
1: எப்படி நாம் பாதுகாப்பை உரிமை பாராட்டுவது?
0: How do we claim pardon and forgiveness for sin?
1: எப்படி பாவ மன்னிப்பை நாம் கோருவது?
0: How do we claim safety?
1: எப்படி பாதுகாப்பை கோருவது?
0: How do we take victory, my friend?
1: எப்படி நாம் வெற்றி எடுப்பது நண்பர்களே?
0: You got to use this hyssop to take the blood and what the blood of Jesus has done and confess it with your mouth.
1: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே இந்த ஈசோப்பினாலே நீங்கள் எடுத்து பூச வேண்டும்.
0: This is what brings the power.
1: இதுதான் வல்லமையை கொண்டு வருகிறது.
0: Any man can do it.
1: எந்த மனிதனும் அதை செய்யலாம்.
0: Everybody can speak about or confess what the blood of Jesus has done.
1: ஒவ்வொருவரும் யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை பற்றி பேசலாம், அறிக்கை செய்யலாம்.
0: It is the every redeemed believer's right.
1: அது மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய உரிமையா இருக்கிறது.
0: All you got to do is go to the word and see what the word says the blood has done. And speak it, confess it.
1: நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வசனத்துக்கு செல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கு என்று வசனம் சொல்லுகிறதோ அதை அப்படியே பேசுங்கள்.
0: That is what the Israelites did.
1: இஸ்ரவேல் மக்கள் அதை தான் செய்தார்கள்.
0: They were told to do it literally in those days by just taking the blood and smearing on the door.
1: அதனால எழுத்தின்படியே அவங்களுக்கு செய்ய சொல்லப்பட்டது அந்த ரத்தத்தை எடுத்து வாசகால பூசுங்கன்னா.
0: But this is the meaning of the whole thing.
1: ஆனா அந்த காரியத்தினுடைய அர்த்தம் இதுதான்.
0: This is the thing that was expected of the believer.
1: பாருங்க, விசுவாசிகள் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது.
0: They learned a great lesson that day that you can stay behind those doors and be protected.
1: அன்றைக்கு இரவு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். வாசலுக்கு பின்னால இருந்தா பத்திரமா இருக்கலாம்.
0: Now that was not just for that day.
1: அது அந்த நாளுக்காக மட்டுமல்ல.
0: They realized that this would work any time and every time they did it.
1: இந்த காரியம் அவர்கள் எப்பொழுது செய்தாலும் சரிபட்டு வரும் என்பதை அவள் உணர்ந்து கொண்டார்.
0: That is why they gave this woman a scarlet thread and told her to hang it down a rope through that window.
1: ஆகவே தான் அந்த பெண்ணுக்கு அந்த சிவப்பு நூல் கயிற்றை கொடுத்து இந்த ஜன்னலில் கட்டி தொங்க விடு என்றார்கள்.
0: And they told all the father's household to be inside her house.
1: அது மட்டுமல்ல, அவருடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்படி சொன்னார்.
0: There no time to kill a lamb for Rahab and her family.
1: ராகாபுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொல்லங்க நேரம் இல்லை.
0: There was no time and convenience to go through the whole procedure of killing a lamb, shedding the blood and so on.
1: ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு ரத்தத்தை சிந்தி அதை எடுத்து பூசுவதற்கு எல்லாம் நேரம் இல்லை.
0: That is why a scarlet thread was given as a symbol.
1: ஆகவேதான் ஒரு அடையாளமாக சிவப்பு நூல் கொடுக்கப்பட்டது.
0: This is the truth.
1: அதுதான் சத்தியம்.
0: So the woman did exactly as they told her.
1: ஆகவே அவர்கள் சொன்னது போலவே அந்த பெண் செய்தார்.
0: Rahab did exactly as she was told.
1: எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே ராகாப் செய்தார்.
0: Verse 21 we read this.
1: 21 ல இப்படி வாசிக்கிறோம்.
0: According to your, she said, according to your word, so be it.
1: அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியாக கடவது.
0: That is faith.
1: அதுதான் விசுவாசம். பாருங்க,
0: she believes in the blood.
1: ரத்தத்தை அவள் விசுவாசிக்கிறாள்.
0: She believes in the protection that comes through the shed blood.
1: சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய பாதுகாப்பை அவள் விசுவாசிக்கிறாள்.
0: She is a bad person. She is unacceptable to the society, but she has now put her faith in the living God.
1: இவள் மோசமானவள் தான், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவள் தான் என்றாலும் ஜீவனுள்ள தேவன் மீது இப்போ தன்னுடைய விசுவாசத்தை அவள் வைக்கிறாள்.
0: She is ready to do exactly as she was commanded.
1: என்ன அவளுக்கு கட்டளையிடப்பட்டதோ அப்படியே செய்ய அவள் ஆயத்தமா இருக்கிறாள்.
0: And she put the scarlet thread through the window.
1: அந்த சோப்பு கட்டை ஜன்னலிலே கட்டி வைத்தாள்.
0: All the family was behind the doors.
1: அவளுடைய குடும்பம் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருந்தது.
0: Her disobedience that day would have cost the life of every person in her family.
1: அந்த நாளிலே கீழ்ப்படியாமல் யாராவது போய் இருந்தால் அவள் குடும்பத்துல இருந்த ஒவ்வொருடைய உயிர் அன்றைக்கு போயிருக்கும்.
0: When the people of Israel came and took over Jericho, every little part of Jericho was destroyed.
1: இஸ்ரவேல் மக்கள் வந்து எரிகோ பட்டணத்தை கைப்பற்றிய போது ஒவ்வொரு பகுதியையும் அழித்து நாசமாக்கினார்கள்.
0: But Rahab and her household was saved.
1: ஆனால் ராகாமாவுடைய வீட்டாரும் காப்பாற்றப்பட்டார்கள்.
0: This whole idea comes from the Passover.
1: ஆனா அந்த எண்ணமே கருத்தே பஸ்காவில இருந்து தான் வருகிறது.
0: What does the Passover show?
1: அந்த பஸ்கா எதை காண்பிக்கிறது?
0: It shows that this blood redeems.
1: இந்த இரத்தம் மீட்கிறது என்பதை காண்பிக்கிறது.
0: This blood protects.
1: இந்த இரத்தம் பாதுகாக்கிறது.
0: This blood safeguards.
1: இந்த இரத்தம் நம்மை பத்திரமாய் வைத்திருக்கிறது.
0: This is the blood that covers the people.
1: இந்த இரத்தம் தான் மக்களை மூடுகிறது.
0: This is what the Passover incident showed.
1: பஸ்கா சம்பவம் இதை தான் காண்பிக்கிறது.
0: And this is exactly what took place in Rahab's case.
1: ராகாமுடைய விஷயத்திலே இதுதான் சரியாய் நடந்தது.
0: But there is a lot of difference between the two incidents.
1: ஆனா அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது.
0: The Passover took place among the Hebrew children of Israel.
1: பஸ்கா இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடைபெற்றது.
0: But Rahab was a Gentile.
1: ஆனா ராகாப் ஒரு புறஜாதியாள்.
0: Did you know that?
1: அது உங்களுக்கு தெரியுமா?
0: Rahab was a Gentile.
1: ராகாப் ஒரு புறஜாதியாள்.
0: She was part of that evil system.
1: அந்த அசுத்தமான முறைமை இருக்க அவனுடைய ஒரு பகுதியா இருந்தா.
0: She was part of Jericho.
1: எரிகோவின் ஒரு பகுதியா இருந்தா.
0: She was part of the people that worshiped other gods and false gods.
1: மற்ற தெய்வங்களை கள்ள தெய்வங்களை வணங்கினாலே அந்த கூட்டத்தை சேர்ந்தவள்.
0: But and she lived a very bad life.
1: அது மட்டுமல்ல மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவள்.
0: When she put her faith in the blood of Jesus.
1: ஆனால் இயேசுவின் இரத்தத்தின் மீது அவள் தன்னுடைய விசுவாசத்தை வைத்தபோது.
0: The scarlet thread stood for the blood of Jesus and was a type of the blood of Jesus.
1: அந்த சிவப்பு நூல் இயேசுவின் இரத்தத்துக்கு ஒரு மாதிரியாய் நிழலாட்டமாய் இருந்தது.
0: When she put her faith in that.
1: தன்னுடைய விசுவாசத்தை அதன் மீது அவள் வைத்தபோது.
0: She was saved. Her whole household was saved.
1: அவளும் ரட்சிக்கப்பட்டாள். அவளுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள்.
0: It didn't matter who she was.
1: அவள் யாரா இருந்தா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை.
0: It didn't matter what her past was.
1: அவளுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டது அதுவும் கவலை இல்லை.
0: It didn't matter what others thought about her.
1: மற்றவர்கள் அவளை குறித்து என்ன நினைத்தார்கள் அதுவும் கவலை இல்லை.
0: She did what was told to her.
1: என்ன சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம் செய்தாள்.
0: She believed it.
1: அதை அவள் விசுவாசித்தாள்.
0: And the power of the blood worked for her.
1: இரத்தத்தின் வல்லமை அவளுக்கும் கிரியை செய்தது.
0: Once again, this is what I want to point out tonight.
1: மீண்டுமாக இதை தான் இன்றைக்கு இரவு நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
0: The believers must know today it is not this and that, it is the power that is in the blood that works.
1: இரத்தத்தில் உள்ள வல்லமை தான் கிரியை செய்கிற தவிர இதுவும் அதுவும் கிடையாது என்பதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
0: It is you believing what the word says about the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
0: That is what works, my friend.
1: அதுதான் கிரியை செய்கிறது நண்பர்களே.
0: But look at a lot of Christian people.
1: அண்ணா நிறைய கிறிஸ்தவர்களை பாருங்கள்.
0: Like I said last Sunday.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னது போல.
0: They bring people there to sprinkle water all around their house.
1: ஆட்களை கூட்டி வந்து வீடு ஃபுல்லா தண்ணி தெளிக்க வைக்கறாங்க.
0: They go into every room and sprinkle water.
1: ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் போய் தண்ணி தெளிக்கறாங்க.
0: And some of them do other things.
1: வேற சில ஆட்கள் இன்னும் சில காரியங்களை செய்றாங்க.
0: Some of them come and they say you got witchcraft and we'll find out what has been kept inside your house by your enemies.
1: உங்களுக்கு ஏதோ பிலி சூனியம் பண்றாங்க எதிரிங்க எங்க வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க நாம கண்டுபிடிக்கலாம்ன்றாங்க.
0: So they sit in your house and fast and pray and try to find out where it is.
1: ஆ உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சிக்கறாங்க.
0: And they take it out and throw it away.
1: அதை எடுக்கறாங்க வெளிய தூக்கி போடுறாங்க.
0: One man said you can't throw it away, you got to dig a hole 3 feet deep and put it in and cover it.
1: ஒருத்தர் சொன்னாரு சும்மா தூக்கி போட முடியாதுங்க 3 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி உள்ள மூடி வைக்கணும் அப்படினு.
0: I don't know which bible they read.
1: எந்த பைபிள வாசான எனக்கு தெரியல.
0: The bible doesn't say you go get that man and it'll work for you.
1: அந்த போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்க அப்ப எல்லாம் சரியா போடும் பைபிள் சொல்லுது.
0: The bible doesn't say sprinkle water and it'll work for you.
1: தண்ணி தெளிங்க எல்லாம் சரியா போடும் வேதம் சொல்லவில்லை.
0: The bible says you believe what the blood of Jesus has done and what the word says the blood has done it'll work for you.
1: வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை விசுவாசி அது போதும் அது கிரியை செய்யும்.
0: You may say, well brother, I am not a gifted person like that other man.
1: நீங்க சொல்லலாம் அவரை போல நான் வரம் பெற்றவர் இல்லையே.
0: He has got all the 9 gifts.
1: அவருக்கு 9 வரங்கள் இருக்கு.
0: I tell you, the one who gives the 9 gifts is living inside of you.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டு 9 வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளாக வாழ்கிறார்.
0: The giver of all gifts is inside of you.
1: எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
0: The one who possesses the gift is not greater than the gift giver.
1: வரங்களை கொடுக்கிறதை விட வரங்களை பெற்றிருக்கிறவர் பெரியவர் அல்ல.
0: So don't look up to the gifted people.
1: அங்க வரம் பெற்ற மனிதளையே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம்.
0: The Christians are having a terrible sickness, a syndrome of following after gifted people.
1: இந்த கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு. அது என்ன? இந்த வரம் பெற்ற மக்கள் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க.
0: ஒரு தொத்து வியாதி மாதிரி. யாருங்க அவருக்கு அந்த வரம் இருக்கா? One person is calling me. உங்களுக்கு இந்த வரம் இருக்கா?
1: ஒருத்தர் என்ன கூப்பிட்டு கேட்டார், இந்த வாரம் இருக்கானே.
0: I said, come on, the one who gives all the gifts is inside of
1: me. நான் சொன்ன வாங்க எல்லா வரங்களையும் கொடுக்கிறவன் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று.
0: You know, they got this terrible sickness of following around those people that are gifted.
1: வரம் பெற்ற மனிதர்கள் பின்னால போற அந்த பயங்கரமான தொத்து வியாதி அவங்களுக்கு இருக்கு.
0: Now I believe in gifts.
1: வரங்களை நான் நம்புகிறேன்.
0: And I believe that God uses men with the spiritual gifts.
1: ஆவிக்குரிய வரங்களை கொண்டு மக்களை தேவன் பயன்படுத்துற என்பதை நான் நம்புகிறேன்.
0: But you tell me where the Bible teaches that believers ought to be believers ought to live depending upon the spiritual gifts of these specially gifted people.
1: இந்த வரம் பெற்ற மக்கள் இருக்கறாங்கல, இவருடைய வரங்களை சார்ந்து தான் விசுவாசிகள் வாழ வேண்டும் என்று வேதத்துல எங்க சொல்லி இருக்கிறது?
0: There is nowhere the Bible tells us that we live dependent on them.
1: எந்த இடத்துல வேதம் நாம் அவளை தான் நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லவே இல்லை?
0: No.
1: கிடையாது.
0: The gifts are given so that God may use them in various areas.
1: பல்வேறு பகுதிகளிலே தேவன் அவளை பயன்படுத்தும்படியாக அந்த வரங்களை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: And God uses them.
1: தேவன் அவளை பயன்படுத்துகிறார்.
0: You are not to be going and searching for these gifts.
1: இந்த வரங்களை தேடி நாடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க
0: கூடாது. Your deliverance is not in the hands of the gifted man.
1: உங்களுடைய விடுதலை வரம் பெற்ற அந்த மனிதனுடைய கரத்தில் இல்லை.
0: Your deliverance is not some specialist.
1: உங்களுடைய விடுதலை ஏதோ specialist கிட்ட இல்ல.
0: Peter healed the man.
1: பேதுரு ஒரு மனிதனை சுகமாக்கினார்.
0: The lame man, you remember?
1: அந்த முடவன ஞாபகம் இருக்கல உங்களுக்கு?
0: They said, how did this man get healed?
1: கேட்டார், இந்த மனுஷனுக்கு எப்படி சுகம் உண்டாயிற்று?
0: Peter didn't say, well, I got the 9 gifts and I'm a specially endowed apostle and when people come to my house and I pray for them, so many have experienced healing.
1: உடனே பேதுரு, எனக்கு 9 வரங்கள் இருக்கு, நான் விசேஷமானவன், என் வீட்டுக்கு எல்லாம் வராங்க, எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்றேன், எல்லாருக்கும் சுகம் உண்டாகுதுன்னு சொல்லல.
0: Did you know what he said?
1: அவன் என்ன சொன்னா தெரியுமா?
0: By the name of the Jesus is mine.
1: ரத்தத்தினுடைய சுத்தம் பண்ணுகிற பாதுகாக்கிற மீட்கிற வல்லமை என்னுடையது.
0: I don't have to have some special gift endowments to realize this power of the blood.
1: ரத்தத்தினுடைய வல்லமை உணர்வதற்கு ஏதோ விசேஷமான வரங்கள் எனக்கு அளிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
0: It is mine.
1: அது என்னுடையது.
0: If I believe what the word says about the blood.
1: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் விசுவாசிக்கும்போது.
0: If I confess it.
1: நான் அதை அறிக்கை செய்யும்போது.
0: If I take authority over everything through that.
1: அதன் மூலமாக எல்லாவற்றின் மீது நான் அதிகாரத்தை எடுக்கும்போது.
0: It is mine.
1: அது என்னுடையது.
0: So that is why I should not sit around and wait for some man to come and protect my family.
1: ஆகவே தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நான் சும்மா உட்கார்ந்துட்டு யாராவது வர மாட்டாங்களா என்று பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: I should not be searching for some 24 number line to call.
1: 24 மணி நேரம் லைன் இருக்க அங்க போன் பண்ணலாம் பார்த்து இருக்க கூடாது.
0: Let those poor people that don't know anything about Jesus and the blood of Jesus and the name of Jesus, let them call.
1: இயேசுவை குறித்து உங்களுடைய நாமத்தை குறித்து ரத்தத்தை குறித்து ஒண்ணுமே அறியாத பரிதாபமான அந்த மக்கள் அவர்கள் கூப்பிட்டு.
0: They need it.
1: அவங்களுக்கு தான் தேவை.
0: They don't know.
1: அவங்களுக்கு தெரியாது.
0: Maybe on the other end of the line there is someone that knows the power in the blood of Jesus.
1: ஒருவேளை
0: power of the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தை குறித்து ரத்தத்தை குறித்து வல்லமையை குறித்து அறிந்தவர்கள் யாராவது போன்ல மறுமுனையில் இருப்பாங்க.
0: That will be good.
1: அப்போ நல்லா இருக்கும்.
0: That will work.
1: அது சரிபட்டு.
0: They will take authority in the name of Jesus.
1: அவர்கள் இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுப்பார்கள்.
0: But you believer.
1: ஆனால் நீங்கள் விசுவாசிகள்.
0: You don't be going and dialing the number.
1: நீங்களும் போயிட்டு நம்பரை சுத்திட்டு இருக்காதீங்க.
0: You know people when they are told to use the tongue they are using the finger.
1: மக்கள் நாவை பயன்படுத்த சொன்னா விரலை பயன்படுத்தினுங்கறாங்க பாருங்க.
0: They do exactly the opposite. You go and use your
1: tongue.
0: Claim the protection.
1: If
0: a woman like Rahab can save herself and her family,
1: ராகாப் போன்ற ஒரு பெண் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக் கொள்ள முடியும் என்றால்,
0: you are sons and daughters of the living God.
1: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள்.
0: The protection of the blood of Jesus and the provision that the blood of Jesus brings can belong to a woman like Rahab. Why not? It belongs to us.
1: ராகாப் போன்ற ஒரு பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் வரக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உண்டாயிருக்கும் என்றால் ஏன் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்க கூடாது?
0: If Rahab can have it, why not a believer who's been a son and a daughter of God for 20 years have it?
1: ராகாபை பெற முடியும் என்றால் 20 வருடங்களாக தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இருக்கிற நாமே பெற முடியாது.
0: If Rahab can go and get her father and mother and go and get her brother and sisters and their wives and their children and their children and get them all into her house so that they all can be saved, why can't I do that?
1: ராகாபை தன்னை தகப்பனும் தாயும் தன்னுடைய சகோதரர்களையும் அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சொந்தக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றால் ஏன் நான் செய்யக்கூடாது?
0: Hello. But the Christian people are dialing.
1: ஆனா கிறிஸ்தவங்க நம்பரை சுத்திட்டு இருக்காங்க.
0: Brother, my son is terribly attacked by the devil, brother.
1: என் பையன் பிசாசுனால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கான் பிரதர்.
0: Well, sister, what are you doing?
1: சகோதரி, சரி நீங்க என்ன
0: பண்ணுவீங்க? You ought to do what Rahab did.
1: ராகாப் என்ன செய்தாலும் அதை நீங்க செய்யணும்.
0: You go get him and put him under that blood.
1: போங்க, உங்களுடைய பிள்ளையை கொண்டு வந்து ரத்தத்தின் கீழாக வையுங்க.
0: Put your wife, your husband, your children, your grandchildren, your your household, everything that belongs to you, even your cattle, every property, every little thing that you have that is yours, put it under the blood.
1: உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உங்களுக்கு இருக்க ஆடு மாடுகள், உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் அந்த இரத்தத்தின் கீழாக, அந்த பாதுகாப்பின் கீழாக வையுங்கள்.
0: எல்லாத்தையும் கொண்டு அது உள்ள வைங்க. How do you do it?
1: அதை எப்படி செய்வது?
0: You say in the name of Jesus, I sprinkle the blood of Jesus around my household.
1: சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன்.
0: Around my compound.
1: என்னுடைய காம்பவுண்டை சுற்றிலும்.
0: Around my children.
1: என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும்.
0: Around my everything that belongs to me.
1: எனக்கு சொந்தமான எல்லாவற்றை சுற்றிலும்.
0: Around my business.
1: என்னுடைய வியாபாரத்தை சுற்றிலும்.
0: Around every work of my hand.
1: என் கைகளின் பிரயாசம் எல்லாவற்றை சுற்றிலும்.
0: Around all my efforts.
1: என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றை சுற்றிலும்.
0: Everything that belongs to me.
1: எனக்கு சொந்தமான அனைத்து சுற்றிலும்.
0: I sprinkle the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை தெளிக்கிறேன்.
0: In the name of Jesus, I keep away every harm and every evil and every danger.
1: Yesu namathala ella thingu aapathu ellavathin thoora agatchi vekkiren.
0: In Jesus name, I take authority over every power of the enemy.
1: Yesu namathala edirin ovvoru vallamin meedha naan adhigaram edukkiren.
0: My son, my daughter, my grandchildren, my children, my wife, my granddaddy, everybody that I got, my cow, my dog, my everything is under the blood.
1: என்னுடைய மகன், மகள், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய ஆடு மாடுகள், எனக்கு சொந்தமான அனைத்துமே இரத்தத்தின் கீழாக இருக்கிறது. நான் மூடுகிறேன்.
0: Sprinkle the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை தெளியுங்கள்.
0: Use your tongue.
1: உங்களுடைய நாவை பயன்படுத்துங்கள்.
0: In Jesus name, I sprinkle it around me.
1: இயேசுவின் நாமத்தில் என்னை சுற்றி தெளிக்கிறேன்.
0: இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி என்னை எதுவும் அணுகாது. That is the song.
1: அந்த பாட்டு தான் பாடுறோம். நாம
0: பாடுறாங்க நம்புறாங்களான்னு தெரியல. அதையும் பாடிக்கிட்டு இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எதுவும்னா நாங்க இருக்கிறோம். My friend, you can do it.
1: நண்பர்களே, நீங்கள் அதை செய்யலாம்.
0: Why can't you do it for your household?
1: ஏன் உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் அதை செய்யக்கூடாது?
0: Why can't you do it for everything that you have?
1: உங்களுக்கு சொந்தம்.
0: One, my mother, father, brother, sister, their families, everybody.
1: அவர் சொல்றா, இல்ல என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய குடும்பம் எல்லாரும் காப்பாற்றப்படணும்.
0: It's up to you.
1: அது உங்களை பொறுத்து தான் பாரு.
0: How far are you going to put the circle and spread the, and put the blood of Jesus around?
1: எந்த அளவுக்கு நீங்க வட்டம் போட்டு இயேசுவின் இரத்தத்தை தெளிக்க போறீங்க, அதை பொறுத்தது.
0: It is your power.
1: அது உங்களுடைய வல்லமை.
0: When you believe it, when you confess it, when you believe it, believe what the word says and confess it with your mouth.
1: வசனம் என்ன சொல்கிறதோ அதை விசுவாசித்து உங்கள் வாயினால் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
0: Becomes your power, my friend.
1: அப்போது அது உங்களுடைய வல்லமையாய் மாறுகிறது.
0: You see, it is a very sad thing when you see believers toiling over these things but don't know the truth of God's word and how to use it.
1: இந்த காரியங்களை விசுவாசிகள் கஷ்டப்பட்டு கொண்டு சத்தியம் தெரியாமல் அதை எப்படி பயன்படுத்தாமல் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது மிக வருத்தமா இருக்கிறது.
0: You must pray like that.
1: நீங்கள் அப்படிதான் ஜெபிக்க வேண்டும்.
0: Lot of our prayers have to change.
1: நிறைய ஜெபங்கள் மாறணும்.
0: All the begging prayers have to change into prayers that sprinkle the blood of Jesus around us.
1: கெஞ்சிர ஜெபங்களா மாறி இயேசுவின் இரத்தத்தை நம்மை சுற்றி தெளிக்கிற ஜெபங்களா மாறணும்.
0: God, put down the begging bowl and take the scepter of authority that is found through the word of God.
1: பிச்சை பாத்திரத்தை கீழே போட்டு விட்டு தேவனுடைய வசனத்தின் மூலமா வரக்கூடிய அதிகாரம் என்னும் கோலை கையில் எடுக்க வேண்டும்.
0: That is what your prayers must be like.
1: உங்களுடைய ஜெபம் அப்படி தான் இருக்க வேண்டும்.
0: Don't be just begging God, my friend.
1: ஆண்டவரிடம் போய் கெஞ்சிட்டே இருக்காதீங்க.
0: He has given you the blood.
1: அவர் உங்களுக்கு இரத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The blood of Jesus was shed on the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது.
0: The blood never loses its power.
1: இரத்தம் தன்னுடைய வல்லமை ஒரு நாளும் இழப்பதே இல்லை.
0: The blood is in the presence of God right now.
1: இரத்தம் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கு.
0: The blood is speaking.
1: இரத்தம் பேசுகிறது.
0: The Bible says if you confess your sins, it cleanses even now.
1: வேதம் சொல்லுகிறது, பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் இப்போது கூட அது நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: The blood is still able to do tremendous things for you.
1: இரத்தம் இன்னும் உங்களுக்காக பல காரியங்களை செய்ய வல்லதாக இருக்கிறது.
0: There is no use of you crying and begging God for anything.
1: பாருங்க, ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் கிட்ட போய் நீங்க அழுது கூச்சல் போட தேவையில்லை.
0: God has given you everything that it takes for you to take victory over Satan.
1: பிசாசின் மீது நீங்கள் வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
0: This is what these Israelites realized.
1: இந்த இஸ்ரவேல் மக்கள் இதை தான் உணர்ந்தார்கள். பாருங்க,
0: they said we know a method.
1: அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்.
0: You want protection?
1: பாதுகாப்பு வேண்டுமா?
0: Oh, we remember what happened back in the Passover.
1: ஓ, பஸ்காவிலே என்ன நடந்தது என்பது எங்களுக்கு நினைவு இருக்கிறது.
0: We'll give you the same method.
1: அதே முறையை உங்களுக்கும் கற்றுக்
0: கொடுக்கிறோம். You want protection?
1: பாதுகாப்பு வேண்டுமா உங்களுக்கு?
0: Tie up this scarlet thread.
1: இந்த சிவப்பு நூலை கட்டுங்கள்.
0: Amen.
1: Amen.
0: And that is what brought protection to that family that day.
1: அதுதான் அந்த நாளிலே அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொண்டு வந்தது.
0: Now if some people come to me today,
1: இன்றைக்கு என்னிடத்தில் யாராவது வந்தால்,
0: what is there I can do for them?
1: நான் அவளுக்கு செய்யக்கூடியது என்னதான் இருக்கிறது?
0: I can only tell them the truth.
1: சத்தியத்தை மட்டும் தான் நான் அவளுக்கு
0: சொல்ல முடியும். Tell them the truth about the name of Jesus.
1: இயேசு நாமத்தை குறித்து சத்தியத்தை சொல்லலாம்.
0: Tell them the truth about the blood.
1: இரத்தத்தை குறித்து சத்தியத்தை சொல்லலாம்.
0: Just like these men told the woman Rahab.
1: எப்படி இந்த ஆட்கள் அந்த ரேகாபுக்கு சொன்னாலோ அது போல.
0: That's all I can do.
1: அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்.
0: That's all I can tell.
1: நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
0: You have to do something about it.
1: அதை குறித்து நீங்கள் தான் ஒன்றை செய்ய வேண்டும்.
0: A believer has to do something about it.
1: விசுவாசி அதை குறித்து ஒன்றை செய்தாக வேண்டும்.
0: The blood is there.
1: இரத்தம் இருக்கிறது.
0: It depends on how you use the power that is in the blood that you are going to get the victory.
1: அந்த இரத்தத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றியா இல்லையா என்பது நிர்ணயமாகும்.
0: Believers not knowing the name of power in the name and the power in the blood, they are simply going about begging and living powerless.
1: ஆனால் இயேசுவின் நாமத்துள்ள வல்லமையும் இரத்தத்துள்ள வல்லமையும் அறியாத விசுவாசிகள் சும்மா கெஞ்சி கொண்டு வல்லமையே இல்லாதவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I'm amazed at that.
1: பாக்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு.
0: How long we've been singing the song, there is power, power, power in the blood.
1: வல்லமை உண்டு உண்டு உண்டு இயேசுவின் இரத்தத்துல எவ்வளவு நாள் பாடிட்டு இருக்க போறோம்.
0: I think we forgot what the truth is.
1: ஏ சத்தியம் என்னனு மறந்துட்டோம் நீங்க.
0: I remember it got to such an extent, one old man used to sing வல்லமை உண்டு உண்டு like that, you know.
1: கடைசில இந்த அளவு போயிடுச்சு.
0: Lost all its power. He was just singing it now.
1: இருக்கிற வல்லமை எல்லாம் போயிடுச்சு அதுல.
0: மிச்ச மீதி இருக்கிற வல்லமை வச்சு பாடிட்டு இருக்காரு. இருக்குதா இல்லையான்னு அவருக்கே தெரியல, பாடி பாக்குற வருதா. See, people don't believe in the song.
1: பாருங்கல பாட்டே மக்கள் நம்புறது இல்ல.
0: The song is full of truth.
1: அந்த பாடல் சத்தியத்தினால
0: we have forgotten the truth. We have gotten away from the truth.
1: ஆனா நாம சத்தியத்தை மறந்ததை விட்டு விலகி போய் விட்டோம்.
0: We have become man centered, gifted man centered church and believers.
1: வரம்பற்ற மனிதளை மையமாய் கொண்ட சபையாக விசுவாசிகளாக நாம் மாறி விட்டோம்.
0: We are not truth centered, word centered.
1: சத்தியத்தை வசனத்தை மையமாய் நாம் கொண்டில்லை.
0: So the truth does not matter now.
1: ஆகவே இப்ப சத்தியம்னா ஒரு பெரிய விஷயமா இல்ல.
0: Some kind of a spectacular thing that another man can do is what matters now.
1: இன்னொருவர் ஏதாவது ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சு அது போதும் என்று இருக்கிறார்.
0: It is a terrible thing.
1: இது ஒரு பயங்கரமான காரியம்.
0: This is the terrible state and condition in which the church is today.
1: சபையானது இப்படிப்பட்ட பயங்கரமான நிலையிலே மோசமான நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிறது.
0: But there are wonderful truths of God's word.
1: ஆனால் தேவனுடைய வசனத்தில் அற்புதமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது.
0: If we can only know these truths.
1: இந்த சத்தியங்களை மாத்திரம் அறிந்து கொண்டால்
0: and apply these truths to our situations.
1: நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தினால்
0: will bring deliverance for ourselves and for others. Is there are around us.
1: பிறகு நமக்காகவும் நம்மை சுற்றி இருக்க எல்லாருக்காகவும் நம்மால் விடுதலை கொண்டு வர முடியும்.
0: This is what took place in Rahab's life. Rahab's life is a tremendous example.
1: ராகாபுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் அடங்கி இருக்கிறது.
0: You know, she was from such a background, but later on you read that she became one of the forefathers of Jesus.
1: பாருங்க.
0: In the lineage of Jesus she was mentioned. Such an honor came to her because of the blood of Jesus.
1: இவ்வளவு மோசமான கேவலமான பெண்ணா இருந்தா ஆனா பிற்பாடு இயேசுவின் வம்ச வரலாற்றை பார்க்கும்போது முற்பிதாக்களின் வம்ச வரலாற்றில் இவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
0: What an honor.
1: என்ன பெரிய ஒரு கணம் பாருங்க.
0: Didn't matter what she was.
1: அவ என்னவா இருந்தா அதெல்லாம் கவலை இல்ல.
0: The moment she put her faith in the blood of Jesus, all that was cleansed.
1: எப்போது இயேசுவின் இரத்தத்து மீதால் விசுவாசத்தை வைத்தாலோ அப்போதே எல்லாமே கழுவப்பட்டு
0: all her past is gone.
1: அவருடைய கடந்த காலம் எல்லாம் நீங்கி விட்டது.
0: It is forgiven, it is cleansed.
1: அது மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு விட்டது.
0: She has been made a child of God.
1: அவள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டாள்.
0: She became a part of the Israelites.
1: இஸ்ரவேலரா இஸ்ரவேலுடைய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டாள்.
0: She became a for she is mentioned in the lineage of Jesus.
1: இயேசுவின் வம்ச வரலாற்றிலே அவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
0: What a great honor.
1: எவ்வளவு பெரிய ஒரு கணம் பாருங்க.
0: What brought it about?
1: அதை கொண்டு வந்தது எது?
0: Faith.
1: விசுவாசம்.
0: Faith in what?
1: எதன் மீது விசுவாசம்?
0: Faith in the blood.
1: இரத்தத்தின் மீது விசுவாசம்.
0: Faith in the blood means that she literally applied it.
1: இரத்தத்தின் மீது விசுவாசம் என்றால் எழுத்தின் படி அதை பூசிக்கொண்டாள்.
0: Now if someone came and told you to tie a red string down your window,
1: இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து உங்க ஜன்னல்ல ஒரு சிவப்பு கயிற்று கட்டி வைங்கன்னு சொன்னா
0: some of you will laugh at it.
1: உங்கள சில சிரிப்பீங்க அத கேட்டு.
0: But this woman did it.
1: ஆனா இந்த பெண் அப்படியே செஞ்சா.
0: So full of faith.
1: அந்த அளவுக்கு விசுவாசத்தால்
0: நிறைந்திருந்தாள்.
1: அப்படி செய்தாள்.
0: And she saw the deliverance of herself and her entire family.
1: பிறகு தானும் தன் குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படுவதை அவள் கண்டாள்.
0: We must do it all the time for us and our children.
1: நாம் கூட நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் எப்பொழுதும் அப்படி செய்ய வேண்டும்.
0: See, that is why I believe that our prayers must change.
1: ஆகவேதான் பாருங்க நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
0: Do you ever pray saying I sprinkle the blood of Jesus around myself and everything that belongs to me?
1: என்னை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா?
0: Do you ever say the precious blood of Jesus cleanses me from everything?
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் எல்லாவற்றிலிருந்தும் என்னை கழுவுகிறது என்று சொல்கிறீர்களா?
0: Do you ever say that?
1: அதை எப்பதான் சொல்றீங்களா?
0: See, but you notice the prayers of believers, the blood of Jesus will never be mentioned.
1: பாருங்க விசுவாசிகள் ஜெபத்தை கவனிச்சு பாருங்க இயேசுவின் இரத்தத்தை குறித்து சொல்லவே மாட்டாங்க.
0: Such claims are never made in the prayers. That is why they are powerless prayers.
1: ஜெபங்களிலே அவர்கள் இப்படி உரிமை பாராட்டுவதே இல்லை. ஆகவேதான் ஜெபத்தில் வல்லமையே இல்லை.
0: They are weak cryings and pleadings to God and nothing else.
1: தேவனத்துல போய் அழுகுறாங்க கெஞ்சறாங்க அதுவும் ரொம்ப பலவீனமா அப்படி கூச்சல் போடுறாங்க.
0: Without the truth they just simply plead.
1: சத்தியமே இல்லாம சும்மா போய் கெஞ்சிட்டு இருக்காங்க.
0: whereas the blood of Jesus is given to them.
1: ஆனால் இயேசுவின் இரத்தமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Now turn with me to Leviticus chapter 8.
1: இப்போ லேவியராகமம் 8 ஆம் அதிகாரத்துக்கு
0: வந்து see one more thing and then we'll close.
1: இன்னும் ஒரு காரியத்தை கண்டு நாம் முடிப்போம்.
0: In Leviticus chapter 8.
1: லேவியராகமம் 8 ஆம் அதிகாரம்.
0: We'll read about a very interesting thing.
1: மிக சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை
0: நாம் வாசிப்போம். It's talking about how an high priest is ordained.
1: எப்படி ஒரு பிரதான ஆசாரியன் பிரதிஷ்டை செய்யப்படுகிறான் என்பதை குறித்து அது பேசுகிறது.
0: To how he is consecrated.
1: எப்படி அவன் பிரதிஷ்டை செய்யப்படுகிறான்.
0: Chapter 8 verse 24.
1: 8:24.
0: It says then he brought Aaron's sons and Moses put some of the blood on the tips of the right ears, on the thumbs of their hands and on the big toes of their right feet and Moses sprinkled the blood all around on the altar.
1: பின்பு ஆரோனுடைய குமாரரை அழைத்தான். மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து
0: Aaron the high priest's sons are being consecrated for ministry for priesthood.
1: ஆரோனுடைய குமாரரும் ஊழியத்துக்கென்று ஆசாரியத்துவத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்.
0: What is done to them?
1: அவளுக்கு என்ன செய்யப்படுகிறது?
0: Blood is applied on the tip of their right ear.
1: பாருங்க வலது காதல் மடலில கொண்டு போய் ரத்தத்தை
0: பூசுறான்.
1: பிறகு வலது கையின் பெருவிரலில
0: அண்ட் தி கிரேட் டோ ஆஃப் தி ரைட் ஃபுட்
1: பிறகு வலது காலின் பெருவிரலில
0: வை இன் தி இயர் அண்ட் இன் தி தம் அண்ட் தி ரைட் டோ
1: ஏன் வலது காதலே வலது கை கால் பெருவிரலில பூசப்படுகிறது?
0: வை
1: ஏன்
0: ஷோயிங் தட் எவ்ரிதிங் தட் என்டர்ஸ் இன்டு தேர் திஸ் மேன்ஸ் இயர்ஸ் will be cleansed by the blood of Jesus.
1: இந்த மனிதனுடைய காதலுக்குள்ளாய் பிரவேசிக்கிற அனைத்துமே இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்படும் என்பதை காண்பிக்கிறது.
0: Now you may say well Aaron and his sons are very special brother they did it to them.
1: நீங்க சொல்லலாம் ஆரோனுடைய குமார் ரொம்ப ஸ்பெஷல் ஆகவே தான் அப்படி செஞ்சாங்க.
0: But second first Peter chapter 2 verse 9 says
1: ஆனா 1 பேதுரு 2:9 சொல்கிறது
0: you are a chosen generation a royal priesthood.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்
0: chosen generation
1: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி
0: royal priesthood
1: ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
0: You see in those days there was special priesthood now we are all priests.
1: பாருங்க அன்னைக்கு விசே
0: அப்படி
1: செய்யும் போது அந்த ரத்தத்தினாலே நாம் செய்கிற அனைத்துமே பரிசுத்தமாக்கப்படுகிறது.
0: Have you ever claimed cleansing for everything that goes into your ears?
1: என்றைக்காவது உங்கள் காதுகளிலே செல்கிற அனைத்தும் சுத்தமாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா?
0: Do you know how much some of these things that go into your ears affect you?
1: சில சமயத்திலே உங்கள் காதுகளுக்குள்ளாய் போகிற அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கிறது தெரியுமா?
0: Do you know fear comes from hearing the wrong things?
1: தவறான காரியங்களை கேட்பதன் மூலமாய் பயம் உண்டாகிறது தெரியுமா?
0: You are terrorized by wrong thoughts that enter in through wrong words.
1: தவறான வார்த்தையின் மூலமாய் உள்ளே நுழையக்கூடிய தவறான சிந்தையினால் நீங்கள் கலங்கி
0: Sprinkle the blood of Jesus yesuvin
1: rathathai theliyunga nanbargale
0: let the blood of Jesus cleanse you from all those wrong things
1: yesuvin rathamum ella thavarana kaariyangalum ungalai sutham pannatum
0: so that these words as they enter into your heart through the ears they're cleansed and sanctified
1: ippozhudhu ungal kaadugal moolama nulaiyugira andha vaathigal indha rathathinalai kalvi sutham pannapadugirathu
0: so when they put the blood on the priest's ears it showed that everything that enters into his ears are cleansed
1: agave avasundiya valadhu kaadin madalile adu poosum bodhu kaadukulla nulaiyira anaithume sutthamaakkapadugirathu endrai adu kaanvikkirathu
0: they put it in his hand because everything that he puts his hand to do is blessed and cleansed
1: avane kaiyile vaithaal yen avan kaiyittu seira anaithume aashirvadikkapattirukkirathu sutham pannapattirukkirathu
0: they put it in his great toe and his right foot because everywhere he sets his foot to do his duties in the course of his duties it is cleansed and sanctified
1: valadhu kaalin peruviralile poosnargal yen avanudaiya kadamai niraivetrumadi engella kaal veikkirano edhella seigirano anaitume sutham pannapadugirathu aashirvadikkapattirukkirathu
0: everything that goes into the ears are cleansed
1: kaadukulle pogura anaitum sutham pannapattirukkirathu
0: everything that you put your hand to do is sprinkled with the blood
1: kaiyittu seigira anaitume ratham thelikkapattirukkirathu
0: everywhere you set your foot the blood is sprinkled
1: engella kaal veikkirallo angala ratham sindapattirukkirathu
0: What makes you think that we are anything lesser today my friend?
1: அவர்களை விட இன்றைக்கு நாம் குறைவானவள் என்று நீங்கள் சிந்திக்க காரணம் என்ன?
0: They had only the blood of bulls and goats.
1: அவர்களுக்கு வெறும் ஆடு மாடுளுடைய இரத்தம் மட்டுமே.
0: They were only working with symbols.
1: அவரும் அடையாளங்களை கொண்டு வேலை செய்தார்.
0: We have the blood of Jesus that was shed for us.
1: நமக்கோ நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: இருக்கு. The problem is we are not taking it and sprinkling it.
1: பிரச்சனை இதுதான். நாம் அதை எடுத்து தெளிப்பதில்லை.
0: The blood lays in the basin there.
1: அந்த பாத்திரத்தில் இரத்தம் அப்படி இருக்கிறது.
0: But no use.
1: ஆனால் பயனில்லை.
0: No power.
1: வல்லமை இல்லை.
0: Because it is not applied.
1: ஏனென்றால் அதை பூசுவதில்லை.
0: That is why Revelation 12:11 says.
1: ஆவேதான் வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது.
0: These saints are the overcomers because they overcame Satan by the blood of the lamb and by the word of their testimony.
1: இந்த பரிசுத்தவான்கள் மேற்கொண்டார்கள் எப்படி? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்.
0: They knew how to use it.
1: எப்படி அதை பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியும்.
0: They knew what the blood of the lamb has done through the word. They knew it and they confessed it.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டார்கள். அதை அறிக்கை செய்தார்கள்.

0: இல்லை.
1: If you will draw the line,
0: நீங்கள் அந்த கோட்டை போட்டால்,
1: if you will open the mouth,
0: நீங்கள் வாயை திறந்தால்,
1: if you will say I sprinkle the blood of Jesus around my family,
0: என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால்,
1: keep every work of the devil outside of it,
0: பிசாசின் கிரியைகளை நான் வெளியவே நான் வைக்கிறேன்,
1: in Jesus name,
0: இயேசுவின் நாமத்தில்,
1: the blood of Jesus cleanses everything that I put my hand to do,
0: நான் எதையெல்லாம் கைட்டு செய்கிறேனோ இயேசுவின் இரத்தம் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுகிறது,
1: wherever I set my foot the place is cleansed,
0: எங்கெல்லாம் நான் கால் வைக்கிறேனோ அந்த இடம் சுத்தம் பண்ணப்படுகிறது.
1: Nothing defiles me.
0: எதுவுமே என்னை தீட்டுப்படுத்துவதில்லை.
1: The blood of Jesus is sprinkled around me.
0: இயேசுவின் இரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது.
1: When you take authority like that,
0: அப்படி நீங்கள் அதிகாரம் எடுக்கும்போது,
1: there is no devil that will cross the line of that blood.
0: அந்த இரத்த கோட்டை தாண்டி வரக்கூடிய பிசாசு எதுவுமே இல்லை.
1: There is no devil big enough, daring enough to cross and come over the blood line.
0: அந்த இரத்த கோட்டை தாண்டி உங்களிடத்தில் வரக்கூடிய துணிச்சலும் தைரியம் நிறைந்த பிசாசு எதுவுமே இல்லை.
1: Having all this power, people are dialing numbers.
0: இந்த எல்லா வல்லமையும் இருந்தும் மக்கள் இன்னமும் நம்பரை சுத்திட்டிருக்கிறார்.
1: People are crying.
0: மக்கள் அழுகிறார்கள்.
1: People are lamenting.
0: மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are searching for men and women.
0: யாராவது கிடைக்க மாட்டாங்களா, ஆண்களையும் பெண்களையும் தேடி அலைகிறார்கள்.
1: They are searching for answers.
0: பதில்களை தேடி அலைகிறார்கள்.
1: The answer is in the truth that you are hearing every Sunday here in this place.
0: பதில் இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தில் அடங்கி இருக்கிறது.
1: That is why I'm preaching my
0: life. ஆகவே தான் இதை நான் பிரசங்கம்.
1: I am not preaching to fill my time.
0: இது நேரத்தை போக்குறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல.
1: I am preaching to tell you an important truth, a vital truth.
0: மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லவே நான் பிரசங்கம்.
1: I believe that every time I preach that the truth will set us free.
0: ஒவ்வொரு முறை நான் பிரசங்கிக்கும் போது சத்தியம் அந்த சத்திய மக்களை விடுவிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
1: It is my prayer that we will know the truth and the truth shall set us free.
0: சத்தியத்தை அறியும் போது தான் சத்தியம் நம்மை விடுவிக்கும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது.
1: What are you looking for tonight?
0: நீங்கள் இன்றைக்கு இரவு எதை எதிர்பார்க்கிறீர்கள்?
1: Are you looking for answers in me?
0: என்னிலே பதிலுக்காக எதிர்பார்க்கிறீர்களா?
1: Looking for answers in other men and women of God?
0: அல்லது மற்ற தேவதாசர்களிலிருந்து பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா?
1: Or are you looking for answers in the word of God?
0: அல்லது தேவனுடைய வார்த்தையிலே பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா?
1: I tell you it is time that we find the answers in the word of God.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுடைய வசனத்திலே பதிலை கண்டுபிடி
1: Begin to exercise this right and privilege that you have.
0: உங்களுக்கு இருக்கிற இந்த உரிமையை சாக்கியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பியுங்கள்.
1: See what happens.
0: என்ன நடக்கிறது என்று பாருங்கள்.
1: Try.
0: முயற்சியுங்கள்.
1: Then you will know.
0: அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
1: Have you ever sprinkled the blood of Jesus around you?
0: என்றைக்காவது உங்களை சுற்றி இயேசுவின் இரத்தத்தை தெளித்திருக்கிறீர்களா?
1: Have you ever prayed like that?
0: என்றைக்காவது அப்படி ஜெபித்திருக்கிறீர்களா?
1: Most people don't do that.
0: சார், நிறைய பேர் இப்படி செய்வதில்லை.
1: Normal Christians, they don't do it.
0: சாதாரண கிறிஸ்தவங்க அப்படி செய்யறதே இல்லை.
1: What do they do?
0: என்ன செய்றாங்க?
1: ஏசப்பா, நான் போறேன், என்ன ஆகுமோ தெரியலையே, ஆண்டவா எல்லாம் உன் கையில தான் இருக்குது போறது. இவங்க ஜபத்துக்கும் புறஜாதியா ஆண்டவர் தெரியாத ஜபத்துக்கும் வித்தியாசமே இல்லை. ஒன்றும் கிடையாது அந்த ஜபத்துக்கு. There is nothing in that prayer.
0: அந்த ஜபத்துல எதுவுமே இல்லை பாருங்க.
1: Just a useless prayer.
0: ஒன்னுத்துக்கும் உதவாத ஜபம்.
1: But when you say, I sprinkle the blood of Jesus around me.
0: நீங்கள் என்னை சுற்றிலும் நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லும் போது,
1: I am protected.
0: நான் பாதுகாப்பா இருக்கிறேன்.
1: I'm redeemed.
0: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: Blood of Jesus safeguards me.
0: இயேசுவின் இரத்தம் என்னை பத்திரமாய் வைத்திருக்கிறது.
1: Free from terror and oppression.
0: ஒடுக்குதல், பயங்கரம் இவற்றிலிருந்து நான் விடுதலையா
1: இருக்கிறேன். The devil has no part of me.
0: பிசாசு என்னத்தில் எந்த பங்கும் இல்லை.
1: The devil is unable to touch me.
0: பிசாசனை தொட முடியாது.
1: Because of the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம்.
1: If you keep praying that.
0: இப்படி நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தால்.
1: If you keep proclaiming that.
0: இதை நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தால்.
1: If you keep confessing that.
0: இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருந்தால்.
1: Then you will see power.
0: அப்பொழுது நீங்கள் வல்லமையை காண்பீர்கள்.
1: If you will pray those lamenting prayers, then you will see weakness.
0: ana andha mari pulambi jaam pannittu irundha belavinam dhaan irukum.
1: That is why some people can pray for hours and be more weak than they were before the prayer.
0: avera sila aangal paarenga pala mani neram jaam pannalum jabathukku munadi eppadi irundhaalo adoda ippo romba belavinama irupaanga.
1: jaam mani innum belavinama poranga eppadina eppadi dhaan belavinamaana jaam belavinama aagudha avanga vasanatha jaam panni vasanatha claim panna belavanla aakum. Shall we stand up together?
0: nam ellarum elundhu nirpoma.
1: Everybody standing up together.
0: ellarum elundhu nirpoma.
1: Well, let us worship God.
0: நாம் கர்த்தரை ஆராதிப்போம்.
1: Next week I'm going to talk about the various things that the blood of Jesus does.
0: அடுத்த வாரம் இயேசுவின் இரத்தம் செய்கிற பல்வேறு காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன்.
1: There are many things that the Bible tells us about the blood of Jesus and what it does.
0: இயேசுவின் இரத்தத்தை குறித்து அது என்ன செய்கிறது என்பது குறித்து வேதம் பல காரியங்களை நமக்கு கூறுகிறது.
1: I'm going to cover some 15 or so things that the blood of Jesus does.
0: இயேசுவின் இரத்தம் செய்யக்கூடிய 15 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
1: So be ready for that next week.
0: அடுத்த வாரத்துக்கு ஆயத்தமா இருங்க.
1: I share that with you not so that you can have some notes, you know, not so that you'll know that these are the things that are available for you.
0: பாருங்க, நோட்ஸ் காகவே இல்ல உங்களுக்கு சொல்வது கிடையாது. இதெல்லாம் நமக்கு இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் பகிர்ந்து
1: கொள்ளுங்கள். Take it by faith.
0: விசுவாசத்தில் நீங்கள் இவளை எடுத்துக் கொள்ள வேண்டும்.
1: Lift up your hands and thank God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு
1: thank God for the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்துக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.

அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த ஈகைக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் ஒன்றுமே பெரிதல்ல என்று சொல்லி அனைவரிலே எங்களையே நாங்கள் திடப்படுத்திக் கொள்வோம்.

0: ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நிறைய நேரத்தில் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தையும் எங்களால் கொடுக்க முடியல. ஒரு தகப்பனாக அந்த அதை சகிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் பிள்ளைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கிறது தூரம். அவள் இந்த நேரத்தில் எங்களுடைய அரவணைப்புக்காக ஏங்குவாங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் அந்த எந்த நேரத்துலேயும் அது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது, நாங்கள் போக முடியாது. அது கஷ்டமாக இருக்கும். அந்த அது வந்து வலி, அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவங்களுக்கு சரீரத்திலேயோ இல்லை அவங்களுடைய ஆவிலேயோ எந்த விதமான பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கை மட்டும் நாங்கள் மனசில் வச்சுருப்போம். அந்த நம்பிக்கை தான் அவங்க தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களை நடத்துது. மறுபடியும் நாங்கள் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்கள நல்ல நிலமையில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நாங்கள் இந்த இழக்கிற அந்த இழப்பீடுகளுக்கு தகுந்த பலனை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக கடவுள் கொடுப்பார். அந்த நம்பிக்கையினால் அந்த நேரங்களெல்லாம் எங்களுடைய மனசை நாங்கள் கல்லாக்கிக்கிட்டு இருந்துக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியாது.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அம்மையார் அவர்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸிஸ் பிரியால் கிறிஸ்டோஃபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளற்கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிஞ்சிடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

தாழ்மட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

0: இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நம்ம இந்த சபையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல சபையை எதற்காக ஆண்டவர் நிறுவினார், அந்த சபையினுடைய தலைவர் யார், அது எப்படி வந்து அந்த சபைக்கு வந்து ஒரு தலை இருக்கிறது, அந்த தலை யார், அந்த கிறிஸ்து தலையாக இருந்து அவரே அஸ்திவார கல்லாக இருந்து அந்த மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிற அந்த சபைக்கு நம்மளை ஒரு சிலரை தெரிந்து கொண்டு தலைவர்களாக வைத்திருக்கிறார். அப்படி வைத்த போதகர் இல்லை ஊழியக்காரருடைய அழைப்பு என்னவாக இருக்கணும், அவருடைய ஒரே அடையாளம் என்னவாக இருக்கணும், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். அவருடைய பிரதான அழைப்பு என்ன, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய பிரதான அழைப்பு என்பதை குறித்து போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம அதனுடைய இன்னொரு பகுதி, அதாவது அப்படி அழைக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும், தன்னுடைய சபையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய போகிறாரு, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தெசலோனிக்கே பட்டணம் வந்து அத்தேனே பட்டணம், ஏத்தேன்ஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலேருந்து ஏறக்குறைய ஒரு 500 மைல், இன்றைக்கும் அந்த பட்டணம் பேர் இருக்குது தெசலோனிக்கேனே இருக்குது, சரியா? கொரிந்துக்கு வந்து நீங்கள் ஏத்தேன்ஸ்லேருந்து ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு 1 ஹவரில் போயிடலாம் கொரிந்துக்கு. கொரிந்துலேருந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் போனீங்கன்னா நீங்கள் தெசலோனிக்கே போயிடலாம். இதுவும் வந்து ஒரு கடற்கரை இல்லை ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தது 3 வாரம் தான் இருந்தார். 3 வாரம் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை ஆண்டவருடைய வார்த்தையில் நல்ல தகுதிப்படுத்தினவங்களை படுத்திட்டு அவர்களுக்கு ஆண்டவருடைய வருகையை முதற்கொண்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அந்த சபை வந்து தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துலேயும் நற்கிரியிலையும் அன்புலையும் எப்படி அவர்கள் வளர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சபை. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த சபைக்கு எழுதுறாருன்னு, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான சபை நம்ம சபையை போல. அல்ல இல்லையா, கொஞ்சம் பேருக்கு இப்போ தான் சந்தோஷம் வருது. ஏன்னா விசுவாசத்தில் தேர்னவங்க, அன்பில் தேர்னவங்க, அவங்களுடைய நற்கிரியில் தெரியக்கூடியதா, அப்படி உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது என்ன எழுதுகிறாரு, தான் யார் என்பதை அவங்களுக்கு எழுதுகிறார். நான் எப்படி உங்களுக்கு ஒரு மூப்பனாக, ஒரு தலைவனாக, ஒரு போதகராக, ஒரு வழிநடத்துபவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது 2 படங்கள் போல, பிக்சர் இமேஜ், 2 படங்களாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதிலிருந்து இன்றைக்கு 1 பார்க்க போகிறோம், அடுத்த வாரம் இன்னொன்று பார்ப்போம், சரியா? இது 1 தெசலோனிக்கே 2:7-12 உள்ள வசனங்கள். தெசலோனிக்கியர்கள் எழுதின கடிதம், முதலாவது கடிதம், முதலாவது நிருபத்தில் 2:7 7-12 உள்ள வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுமின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் வந்து பேதுரு தன்னுடைய நிருபம் எழுதும்போது பேதுரு 1 பேதுரு 5:4 என்ன எழுதுறாருன்னா, எப்படி ஒரு மேய்ப்பனை போல இருக்க வேண்டும், தேவனுடைய மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக இருக்கிறாரு, அதனால் ஒரு தலைவன் என்பவன் மேய்ப்பனை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரன் என்பவன் நல்ல உக்கிரானக்காரன், நல்ல ஒரு ஸ்டூவர்டா, என தனக்கு சொந்தம் இல்லை ஆனால் அவர்களை ஒரு பொறுப்போடு வழிநடத்தக்கூடிய ஒரு உண்மையுள்ள ஒரு உக்கிரானக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. திமோத்தேயுக்கு எழுதும்போது போன முறை பார்த்தது போல 1 தீமோத்தேயு 2:7 சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஆசிரியனாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2 சொல்லும்போது எப்படி ஒரு நல்ல ஒரு தேவனுடைய செய்தியை சொல்லக்கூடியவனாம். போன முறை பார்க்கும்போது பார்த்தோம் எப்படி வந்து ஒரு மல்யுத்த வீர, ஒரு போர் சேவகன், அப்புறம் ஒரு ஆசிரியர், அப்புறம் ஒரு விவசாயி, ஒரு 4 விதமான படங்களை சொல்லி எப்படி தேவனுடைய வசனத்தை நம்ம ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கிற 4 படம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஒரு போர் சேவகனை போல தேவனுடைய வார்த்தையில் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும், தேறினவங்களாக இருக்கணும், ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு போர் சேவகனை போல இருக்க முடியும். ஒரு மல்யுத்த வீரன் வந்து எப்படி தினசரி வந்து தன் பயிற்சி பண்ணி கொண்டிருப்பானோ அதுபோல் பண்ணணும். அடுத்து ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுப்பாரோ அதுபோல். கடைசியாக ஒரு விவசாயி எப்படி வந்து விவசாயத்தில் விதையை விதைச்சிட்டு உட்காந்துருப்பானோ அதுபோல் இருக்கணும். இப்படி அநேக படங்கள் இருந்தாலும் இங்கே தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது மட்டும் என்ன சொல்கிறாரு, ஒரு பால் கொடுக்கும் தாயை போல, a nursing mother. ஆங்கில வேதாகமத்தில் நர்சிங் மதர், தமிழில் வந்து அழகாக பால் கொடுக்கும் தாயை போல. இந்த 1 தெசலோனிக்கேயர் 2:7 சொல்லும்போது, நான் வந்து உங்களுக்கு தலைவன், நான் உங்களை வழிநடத்துகிறேன், ஆனால் நான் எப்படி உங்களை இருந்து நடத்துகிறேன்னா ஒரு தாயை போல. அதில் இந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய், தன்னுடைய பிள்ளை பால் குடி மறவாத பிள்ளைகளுக்கு வழிநடத்துகிற தாயை போல ஒப்பிட்டு சொல்கிறார். வெறும் அம்மா சொல்லலை, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஏன்னா இதே இது வந்து கலாத்தியருக்கு எழுதும்போது 4:19 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து எப்படி உங்களுக்காக மீண்டும் கற்ப வேதனைப்படுகிறேன், எதற்காக, கிறிஸ்து உங்களில் உருமாகும் அளவிற்கு. நீங்கள் ஏற்கனவே பிள்ளைகளே, எப்படி பிள்ளைகளே, நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவை போல உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்து உருவாகணுன்றதுக்காக ஒரு தாய் கற்ப வேதனை படுவது போல நான் கற்ப வேதனை படுகிறேன், நான் ஒரு தாயாக இருந்து வழி நடத்துகிறேன். கலாத்திய பகுதியில் உள்ள எல்லா சபைகளுக்கு எழுதும்போது அதைத்தான் சொல்கிறார். இங்கேயும் அதே தான் சொல்கிறாரு. இன்னொரு உவமானம் சொல்கிறார், நம்ம இதிலே பார்க்குறோம். நீங்கள் ஆங்கில வேதாகம்னா 11:11 இன் இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிளில் 12 நம்ம சொல்லும்போது என்ன பார்க்குறாரு, ஒரு தகப்பனை போல நான் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவனா. ஒன்று வந்து பால் கொடுக்குற தாய், இன்னொன்று வந்து என்ன, தகப்பன். தாய் என்று சொல்லும்போது அன்பு காட்டக்கூடியதா, அரவணைக்கக்கூடியதா, ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா, ஒரு போஷிக்கக்கூடியதா, தன்னுடைய அன்பு முழுவதையும் காட்டக்கூடியதா, தன்னுடைய பிள்ளையை குறித்த ஒரு கரிசனையோடு காட்டக்கூடியதா. தகப்பன் சொல்லும்போது ஒரு கண்டிச்சு, ஒரு அதிகாரத்தோடு, ஒரு அத்தாரிட்டி, அவனை திருத்துவதற்கு புத்தி சொல்லி பையனை வந்து திருத்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் அவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4:15 பாருங்களேன், 1 கொரிந்தியர் 4:15 பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காரு, உங்கள் கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன். நான் உங்களுக்கு வாத்தியார் இல்லை. எப்படி, நான் 10,000 பேர் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் நான் போதிக்கிற அந்த வாத்தியார் இல்லை, நான் யார், உங்களை பெற்றெடுத்த தகப்பேன். அப்போ இந்த 2 உவமானத்தையும் இங்கே சொல்கிறார், 2 படங்களாக சொல்கிறார். ஒன்று வந்து நான் வந்து உங்களுக்கு பால் கொடுக்குற தாயை போல பார்த்து கொண்டேன், இன்னொன்று வந்து உங்களை வழி நடத்துகிற, உங்களை கண்டித்து புத்தி சொல்லுகிற தகப்பனை போல இருந்தேன்னு சொல்லி. அப்போ முதலாவது ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாயை குறித்தது. இந்த தாய் போல பாசக்காரங்க வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. எப்படி, பிள்ளை என்னதான் மோசமாக இருந்தாலும் சரி, பிள்ளை என்னதான் அசிங்கமாக இருந்தாலும், ஆனால் தாயோட கண்ணுக்கு அவ்வளவு அழகாக வடிவாக தெரியும் புள்ளை. எப்படி, என் புள்ள அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் புள்ளை அழகாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கும்போது இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் தாயோட கண்களுக்கு அவங்க புள்ளை தான் எல்லாமே. என் புள்ள அவ்வளோ வடிவாக இருப்பா, என் புள்ள அவ்வளோ நல்லா செய்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் மேலே இந்த தாய்மார்கள் வைத்திருக்கிற பாசங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாத ஒரு காரியம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்கிறதுல என்ன சொல்கிறாருன்னா, எத்தனையோ உறவுகள் இருக்குது, கணவன் மனைவி உறவு இருக்குது, தகப்பன் பிள்ளை உறவு இருக்குது, நண்பர்கள் உறவு இருக்குது, வாத்தியார் உறவு இருக்குது, எத்தனையோ வேறு வேறு விதமான அரசர்கள், எத்தனையோ விதமான இந்த பூமிக்கு அடுத்த உறவுகள் இருக்குது. ஆனால் அவர் தெரிந்தெடுத்து சொல்கிற ஒரு உறவு என்னென்னா, ரொம்ப இன்டிமேட், அது அதாவது ரொம்ப ஒரு அந்யோன்ய ஒரு அன்பு, அது மாத்திரமல்ல ரொம்ப ஒரு மென்மையான உணர்வுகள் உடையது, அது மாத்திரமல்ல ரொம்ப பாசம் காட்டக்கூடிய ஒரு டெண்டர்னா, அதாவது ரொம்ப ஒரு இதமாக பதமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உறவை எடுத்து சொல்கிறார். அதாவது நீங்கள் இப்போ பாருங்களேன், ஒரு ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே லண்டனில் இருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளையை கொண்டு போய் நர்சரியில் விடுறீங்க. நர்சரியில் வந்து ஒரு ரேஷியோ வச்சுருக்கான், எத்தனை பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். என்ன நிறைய பேர் பிள்ளைங்க பள்ளி ரேஷியோக்கு அனுப்புகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஆ, அஞ்சு பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். ஒரு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த அது வந்து அவங்க வந்து ஆஃப்ஸ்டைடில் வராது. அதுவும் இல்லாமல் ஒரு பிள்ளை கூட ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்கக்கூட, கூட இன்னும் ஒரு ஆள் இருக்கணும். அவ்வளவு கட்டுப்பாடுகள், அவ்வளவு தூரம். காரணம் என்ன? சின்ன பிள்ளைங்களை எக்காரணத்தை கொண்டும் எதுவும் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது. அவர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, தே ஆர் வல்னரபிள். அவங்க வந்து ரொம்ப லெகுவாக அவர்களால் பாதிப்புக்குள்ளாக முடியும். அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது ஒரு பிள்ளையை பாதுகாத்து ஒரு பிள்ளையை பராமரிக்கிறது தன் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளையை தவிர தாயை தவிர வேறு யாராலே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், நிறையா இப்போ செய்திகள் பார்க்குறோம், அந்த டிக்டாக்கை பார்த்துட்டு யார் கூட ஓடி போகணும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை கொண்டுட்டு போன அம்மாவை நம்ம பார்க்குறோம். காலம் கெட்டு போயிடுச்சு. அதனால என்னமோ சபையிலையும் அம்மாவாக இருக்க வேண்டிய போதவர் மாடை கறந்துடுறாரு, மாடு பால் கறக்கிறதுக்கு போல மாட்டையே கொண்டுடுறாருன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ கூட நம்ம சமீபத்தில் யூகேல கூட ஒரு நியூஸ் போயிருக்கு இல்லையா, ஒரு பிள்ளை ஒரு லேடி வந்து தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களை கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி இப்போ பரபரப்பாக அந்த ரெண்டு வாரமாக ஒரு நியூஸ் போயிட்டே இருக்கு. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி தாய் கூட மனசு கடினப்படக்கூடிய காலத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய ஒரு அமைப்பு என்னென்னா, ஒரு தாய் என்பவள் அந்த பிள்ளைய, தன்னுடைய வயிற்றில் வளர்ந்த பிள்ளைய அவள் வந்து பாதுகாத்து பராமரித்து அன்பு செலுத்தி அவளுக்கு சொல்லக்கூடிய நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்து கொள்ளும் போது அந்த இதமான வெப்பத்திலே பிள்ளை தூங்குறத நம்ம பார்த்துருக்கோம். பிள்ளைய கீழே வச்சா முழிச்சிரும். அந்த மாதிரி பிள்ளைய பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உறவை எடுத்து சொல்கிறாரு, நான் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டேன். அப்போ என்னென்னா, நான் வந்து நின்று உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணலை, நான் வந்து உங்களுக்கு வந்து போதிக்கிறது மாத்திரம் இல்லை, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய ஞானத்தை சொல்லணும், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும். ஆனால் அதை வந்து நான் வந்து ஒரு இதாக சொல்லலை. நான் எப்படி சொல்கிறேன், ஒரு பிள்ளைய பராமரித்தது போல், அதாவது பால் குடி மறவாத ஒரு பிள்ளைய நான் எப்படி பார்த்து கொள்ளணும். இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்க முடியும். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும்போது நர்சிங் மதருங்கிறதுனால ரெண்டு, அதிலே ரெண்டு வார்த்தை இருக்கு, நர்ஸு மதர். நர்ஸுக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் பிள்ளையை பார்க்குறாங்க. பிள்ளைக்கு சோகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேரையுமே, ரெண்டு பேருமே பிள்ளையை பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? அம்மா பாசத்தினால பிள்ளையை பார்க்குறா, நர்ஸு காசுக்காக பிள்ளையை பார்க்குறா. ஹலோ, ஊழியக்காரர் வந்து எதுக்காக தன்னுடைய மந்தையை மேய்க்கிறாருங்கிறத பார்க்கணும். காசுக்காக செய்கிறாரா இல்லை பாசத்தினால செய்கிறாரா? தேவ அன்பு இருக்கிறதுனால, தேவ அன்பு ஏவப்பட்டதுனால செய்கிறாரா? ஏன்னா நம்ம இது நிறைய நேரங்களில் நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் நிறைய பேர் என்னென்னா, ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்களும் தங்களுடைய மந்தையை சரியாக மேய்க்காமல் போகிறதுக்கு தான். நான் ஒரு உதாரணத்தில் கூட சொல்லியிருக்கேன் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில். இப்போ நர்ஸ் வந்து பிள்ளை வந்து ஐசியூவில் இருக்குது, 8 மணி நேரம் டியூட்டி, கரெக்டாக வருவா டியூட்டி 8 மணிக்குனா, 8 மணிக்கு வந்து சாட்டை பார்த்து கையெழுத்து போட்டு பிள்ளையை பார்த்தா ஓகே, பிள்ளைக்கு என்ன பல்ஸு எல்லாம் சாட்டெல்லாம் பார்ப்பா, எல்லாம் பார்ப்பா, ரைட்டு எனக்கு 15 நிமிஷம் பிரேக் இருக்கு, டீ குடிக்க போயிடுவா. ஆனால் அந்த பிள்ளையோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்க, அம்மா தூங்கியிருக்காது, பல்லு விளக்கியிருக்காது, டீ குடிச்சிருக்காது, காஃபி குடிச்சிருக்காது, சாப்பிட்ருக்காது, மூணு நாள் ஆனாலும் அதை விட்டு போகாமல் அங்கேயே உட்காந்துருக்கும். ஆனால் அந்த நர்ஸ் என்ன பண்ணுவா, போயிட்டு டீ குடிக்கும்போது ஃபோனை எடுத்து வீட்டுக்கு ஃபோனை போட்டு இதை போட்டு என்ன சாப்பிட்டீங்களா, அதை பண்ணிங்களா, இல்லை சினிமாவுக்கு போகுமா, இப்படி எல்லா கதையும் பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்து மறுபடியும் பிள்ளைக்கு என்ன பார்க்கணும், ட்ரிப்பு போடணுமா, மருந்து போடணுமா, என்ன போடணுமா போட்டுட்டு மறுபடியும் 8 மணி நேரம் முடிஞ்சதும் போயிடுவாள். அடுத்த நாள் காலையில் வந்தால் பிள்ளை உயிரோடு இருக்கா, டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சா, அதை பற்றி கவலையில், அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள பார்ப்பாங்க. அது நர்ஸு. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. இந்த இந்த அம்மாங்கிறது எப்படி பார்த்துக்கிறாங்க, தங்களை, அதாவது தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய ரத்தம் தான் பிள்ளைக்கு ஒன்றுன்னு சொன்னால் இவங்களால் தாங்கி கொள்ள முடியாதபடி அந்த பிள்ளைய போஷித்து வளர்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உறவை பவுல் தெரிந்தெடுத்து சொல்கிறார், நான் தெசலோனிக்க சபையில் உள்ள மக்களே, உங்களை பால் கொடுக்குற தாய் போல நான் உங்களை பராமரித்தேன். எப்படி, உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன வார்த்தை கொடுக்கணும், நீங்கள் எப்படி சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி பால் கொடுக்கணும். நிறைய சகோதரிகள் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப லகுவாக புரியும். இந்த பிள்ளை வளரும்போது, பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடணும் அம்மாமார். ஏன்னா அம்மா ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டா பிள்ளைக்கு வயிற்றுக்கு நோவு வந்துடும், இல்லை பிள்ளைக்கு லூஸ் மோஷன் வந்துடும், இல்லை வயதால் போயிடும், இல்லை பிள்ளைக்கு கோல்டு வந்துடும். எதுவுமே வந்து பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுன்னா அதை தான் கொடுக்கணும். யாராவது பிறந்த பிள்ளைக்கு, 1 மாதம் பிள்ளைக்கு யாராவது பிளேட்டில் சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிடுன்னு சொல்கிறீங்களா, என்ன கிடையாது. என்ன, நீங்கள் எடுத்து சாப்பிட்டு அதை செமிச்சு நீங்கள் அது பண்ணி அதிலிருந்து ஒரு சத்தாக்கி அதிலிருந்து ஒரு பாலை பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து எந்த அளவுக்கு பராமரித்து கொடுக்குறாரோ அதுபோல் நான் உங்களுக்கு, நீங்கள் வளருவதற்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா இந்த உறவில் வந்து சொல்லும்போது, ஏன்னா இது இந்த பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு வந்து என்ன வருது, ஒரு தன்னுடைய பாசம், தன்னுடைய நேசம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இதில் இந்த 7வது வசனம் வாசிங்களேன் ஒரு நிமிஷம் மறுபடியும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1 தெசலோனிக்கே 2:7 முதல் பக்கத்தில் இருக்கு பாருங்க. அதே தான், உங்களிடத்தில்
1: நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள்,
0: பால் கொடுக்கிற தாயானவள்
1: தன் பிள்ளைகளை
0: பக்கத்து வீட்டு பிள்ளைகளை காப்பாற்றுறது போல இல்ல, எது தாய், பால் கொடுக்கிறவள் தன் பிள்ளைய, நீங்க நல்லா கவனிக்கணும், தாம் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அம்மாவால் தாங்கிக்க முடியாது. என்னதான் உங்கள் தங்கச்சியாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், இல்லை சகோதர சகோதரியாக இருந்தாலும், அவங்க பிள்ளைக்கு ஒன்றுன்னா சரிம்மா கொஞ்சம் நேரம் கூட இருப்போம், அப்புறம் கண்ணு நம்மளை அறியாமலே அசந்துடும், நம்ம தூங்கிடுவோம். ஆனால் அதே இது உங்கள் பிள்ளைக்கு வந்தால் பண்ண மாட்டீங்க. தன் பிள்ளைக்கு கொடுக்கறது போல் சரக்கேட்டு கிடையாது, வேற எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்த பிள்ளை இல்லை, தன்னோட பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இது என்னென்னா, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் வந்து பிள்ளைகளை வந்து பராமரித்து வளர்க்குற ஒரு சேவைங்கிற ஒரு இதை வந்து தாய்மார்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது வந்து ஒரு உன்னதமான பணி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது உங்கள் பிள்ளைய வளர்த்ததுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல அம்மா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை பாராட்டுறாங்களா, இல்லை யாராவது கூப்பிட்டு வச்சு உங்களை கொண்டாடுறாங்களா, அம்மா நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளைக்காக ராத்திரி பகலாக கண் விழித்து நீங்கள் அந்த பிள்ளைய பராமரிச்சிங்க, அதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரே சேர்ந்து உங்களை கை தட்டுறோம்னு சொல்லுதா இந்த அம்மாக்காது, இல்லை எதுக்காவது ஒரு பெரிய அவார்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ, உங்கள் எல்லாரோட பிள்ளையும் வளர்ந்து பெரியால் ஆயிடுச்சு, அம்மா இருக்கிறாங்க, பேத்தியும் பேத்தியே பார்த்து, பேத்தி பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு, அவங்களுக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்தோமா நீங்கள் நல்ல அம்மான்னு சொல்லி அவங்க பிள்ளை கொடுத்தாங்களா, கிடையாது. யாருமே செலிப்ரேட் பண்ண, எல்லாம் என்ன கிடைச்சது, 30 டைப்பரு, எப்போ பார் மூக்கை சீந்துறது, பாதி நேரம் கக்கா போனால் அது கழுவுறது, எப்போ பார் பிள்ளை அழுகும், இப்போ தூக்கம் வராது, என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒன்றும் சொல்ல தெரியாது. ஏன்னா பிள்ளை வளர்க்கும்போது பிள்ளை எப்படா பேசுன்னு இருக்கும், ஏன்னா அழுதுகிட்டே இருக்கும். என்ன பிரச்சனைனாலும் பின்ன என்ன பண்ணும், அழுகும். அப்போ நமக்கு என்ன தெரியாது, இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது நமக்கு. எப்படி பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, அட வாயை திறந்து சொல்லிடாதான்னு நமக்கே தோணும். எதுக்கு அழுகிறான், ஏன்னா எங்கள் வீட்டில் என் சின்னவன் வந்து அழுவான் அழுவான் ராத்திரி, எதுக்கு அழுகிறானே தெரியாது. எறும்பு கடிச்சு அழுகிறானா, வயிற்று வலிச்சு அழுகிறானா, இல்லை காதில் பிரச்சனை அழுகிறானா, இல்லை பல்லு வருதுன்னு அழுகிறானா, ஒன்றும் தெரியாது. அழுவான் அழுவான் அழுவான் அழுதுகிட்டே இருப்பான். பிள்ளைங்க எப்போலும் பசிச்சாலும் பிள்ளை என்ன கக்கா போனால் அழும். பிள்ளை எல்லாத்துக்கும் அழக்கூடிய ஒரு காரியம்.

என்னன்னா, ஒரு நன்றியே இல்லாத ஒரு வேலை. நல்லா கவனிங்க, ஒரு நன்றியே இல்லாத வேலை. யாரு? உங்க வீட்டில் இருக்கவங்களும் சொல்ல மாட்டாங்க, நல்லா பார்த்தா அவ்வளோதான், அதோட சரி, அதுக்கு மேலே வேற ஏதாவது சொல்லுவாங்களா? கிடையாது. சரி, இந்த பிள்ளை வளருதே, பிள்ளையாவது நன்றியா இருக்குமா? அதனாலதான் இங்க மதர்ஸ் டே கொண்டு வந்துட்டான், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு முறையாவது அம்மாட்ட பேசுறா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நானு, என் குடும்பம், என் பிள்ளை இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம், அவங்க அவங்க லெவல்ல போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவங்க யாருமே வந்து நம்மளுடைய காரியங்களில் வந்து இது பண்ணுறதே கிடையாது. இப்போ என்ன, ஓல்டேஜ் ஹோமில் வந்து விசிட் பண்ணாங்க இல்லை உங்களை பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அப்போ எந்த வகையிலையுமே ஒரு பாராட்டு இல்லாத ஒரு காரியம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பால் கொடுக்குற தாயாக இருந்து பிள்ளைய வளர்க்குறீங்க, அதற்காக உங்களை பாராட்டக்கூடியவங்களும் இல்லை, உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களும் கிடையாது. அதனால தான் பவுல் இதை எடுத்து சொல்கிறாரு, நீ வந்து என்ன, உனக்கு என்ன கிடைக்குது? வேற ஒன்றுமே கிடையாது, ஆனால் பால் கொடுக்குற தாய். இதில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்ன உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு பிரியமாக இருந்தோம். இந்த சுவிசேஷத்தை கொடுக்கறது இம்பார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. அது என்னென்னா, என்கிட்ட இருந்து நான் கொடுக்கும்போது உங்களுக்கும் வரும், என்கிட்டையும் இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும்போது அவ சாப்பிட்றதுனால பிள்ளைக்கும் கொடுக்க முடியும், பிள்ளையும் வளரும், தானும் வளருவா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம். அது மாத்திரம் இல்லை, நான் வந்து சுவிசேஷத்தை மாத்திரம் கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கையவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்களேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே மேக்கப் தான், எல்லாம் ஒரு என்ன ஒரு கான்சியஸ், பியூட்டி கான்சியஸு, எல்லாம் ஃபியர் கான்சியஸு, எல்லாமே இருக்குது. சரியா, நம்ம எல்லாருக்கும் நல்லா வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி. ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை, அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையே தலையில் மாறி போயிடும். த பேபி கன்சியூம்ஸ் யுவர் லைஃப். நிறைய பேருக்கு எப்படா இந்த பிள்ளையை தூக்கி அங்கே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தனியாக இருப்போங்கிற அளவு தோன்ற அளவுக்கு சில பிள்ளைங்க ராத்திரி தூங்கவே தூங்காது. சரி, பகலில் தூங்குதேன்னு இப்படி படுக்க வச்சுட்டு டாய்லெட்டுக்கு போனால் அழுதுரும். சரி, கொஞ்சம் இங்கே படுக்க வச்சுட்டு நம்ம சமைப்போன்னு போனால் அழுவும். தூக்கிக்கிட்டும் சமைக்கவும் முடியாது, இதையும் பண்ண முடியாது, டாய்லெட்டு போக முடியாது, குளிக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் உங்களால் வேறு பக்கம் திரும்பி கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன், பிள்ளை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக அந்த பிள்ளையை சுற்றி தான் இருக்கும். சிலருக்கு வந்து பிள்ளை, அதுவும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா, எப்படா நகையை வாங்குவோம், கல்யாணத்துக்கு கட்டணும், அவளுக்கு கூட அந்த யோசனை வந்திருக்கும் ஜெபிக்கு ஆல்ரெடி. என்ன எத்தனை பவுன் நகை போடுறது, என்ன மாப்பிள்ளை வரப்போகிறான், என்ன செய்யறது, எங்கே சேர்த்து வைக்கிறது, நகையை எங்கே சேர்க்கறது, நட்டை எங்கே சேர்க்கறது, இப்படி அது வேற. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்ன பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா, ஐயோ அம்மா அப்படி. ஏன்னா நம்ம இதில் வரதட்சணையும் ஏறிக்கிட்டே போதில்லை, அது நீங்கள் லண்டனில் இருக்கிறீங்கன்னா இன்னும் கூடிக்கிட்டே போகும். யோசிச்சு பாருங்கள். அதாவது என்னென்னா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யோசனை, அதாவது எதுக்கு பவுல் இதை சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னதுலேருந்து என் எண்ணத்தில் என் சிந்தையில் எப்பவுமே நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறார். தெரியுதா, இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்கள் பிள்ளையை பற்றி ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பால் கொடுக்குற தாய்க்கு என்ன தான் ஓடினாலும், நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும், என்னதாக இருந்தாலும் மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், ஐயோ பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே, 3 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, பசிச்சிரும், பிள்ளை அழுதுரும், அழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். எப்படி அழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அழணுன்னே அவசியம் இல்லை, ராத்திரியில் படுத்துருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு போய் பிள்ளையை தூக்கி பால் கொடுப்பாங்க. கரெக்டாக தெரியும், அவங்களுக்கு தெரியும், அங்கே இவங்க பெட்ரோல் டேங்க் அப்படி இறங்குன மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிடும் க்ளீனாக. உள்ளுக்குள்ளே ஒரு சென்சிட்டி, அதாவது என்னென்னா ஒரு கனெக்ஷன் வந்துடும் அவங்கள அறியாமலே. அதாவது நல்லா அப்போ தான் படுத்து டீப்பாக தூங்கிட்டு தூங்குவாங்க,
பிள்ளை லேஸ்

0: திரும்பி அப்படின்னா முடிச்சிருவாங்க. இல்லை பிள்ளை அழுகுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சத்தம் கேட்குது. தூக்கத்தில் அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எனக்கு தெரியும், நிறையா உங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் அதை நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். பவுல் என்ன சொல்கிறாரு, என் எண்ணத்தில் பூரா நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன தேவை, நான் எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். அப்போது ஒரு பராமரிப்புனா என்னுடைய முழு வாழ்க்கையும் உங்களுக்காக கொடுத்தேன். இப்போ எப்படி தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுற அம்மாமார்கள் இருக்கீங்களோ, அதே போல் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய பிள்ளைக்காக நான் என் வாழ்க்கையை மொத்தத்தையும், ஐ லிட்ரலி கேவ் மை லைஃப் டு யூ, அவ்வளோதான், என் மொத்த வாழ்க்கையும் உங்களுக்காக நான் கொடுத்தேன். நான் வந்து சுவிசேஷத்தை பற்றி சொல்லி கொடுக்கல, என் வாழ்க்கையவே உங்களுக்காக கொடுத்தேன். அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்குது, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க, மொத்த வாழ்க்கையை தியாகம் ஆகிப்போகுது. ஏன்னா முழுவதும் அவங்க அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல் எல்லாமே தங்களை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக. சுயத்தை விட வேணும், முழுமையாக சுயமே கிடையாது அதில். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு முத சாப்பிட்றது முதற்கொண்டு நம்ம சாப்பிட முடியாது. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அலர்ஜின்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், அது வேற இருக்கு. அப்புறம் எப்பொழுதும் ஒரு ஜெனரஸ், ஒரு ஒரு எப்பவும் தாராளமாக பிள்ளைக்காக எதையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த அம்மாவோட வாழ்க்கையை முழுமையாக பாரு. அப்போ அந்த சின்ன பிள்ளையை வளர்த்து வரும்போது என்ன, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அந்த பிள்ளையை பராமரிக்கணும், டயப்பரை மாற்றணும், இதை குளிப்பாட்டணும், துணி போட்டு விடணும், சாப்பாடு கொடுக்கணும், இது நிற்குமா, நிற்காது. சரி, இப்போ தான் பிள்ளையை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி சாப்பாடு போட்டு கொஞ்சம் படுக்க வச்சுருப்போன்னு சொல்லி படுக்க வச்ச அஞ்சாவது நிமிஷத்தில் டடக் புரிச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும், பார்த்தா கக்கா போயிடும். சரி, நான் அதை எடுத்து கழுவி கிழிவி பேரை நாப்பியை கிப்பியை போட்டுட்டு அப்படின்னு படுத்துட்டு உட்காந்து இப்படி உட்காந்து நம்ம சாப்பிடுவோன்னு வைக்கும்போது தான் ஏன்னு அழுதுறோம், ஏன்னா வயிறு குறைஞ்சிருச்சுன்னு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு அதாவது நம்மளால் வேறு காரியம் சிந்திக்க முடியாமல் செய்ய முடியாத அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை நம்மளை அப்படியே கன்சியூம் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்லும்போது தான் நான் என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் பவுல். அதனால தான் பாருங்கள், தனக்குன்னு ஒன்றுமே செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று சபைக்கென்று கொடுத்த காரியம். 2 கொரிந்தியர் 12 பாருங்கள், 14-15 உள்ள வசனங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3 வர ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஐயா, நான் உங்கள்கிட்ட இருக்கிறத தேடலை, உங்களை தேடுறேன். யாராவது பிள்ளைகிட்ட பிள்ளைக்கு வந்து நீ எனக்கு சொத்து சேர்த்து வைன்னு சொல்கிறோமா, கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அதனால தான் பவுல் எங்கேயும் எனக்கு காணிக்க கொடு, என்னையை பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. இரவும் பகலும் நான் பாடுபட்டு நாங்கள் யாருக்கும் பாரமாக இல்லாமல் இருந்தேன், நான் ஒரு முன் உதாரணமாக இருந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதில் 15 வசனம் வரேன். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டாலும். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளைக்கு தெரியுமா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிள்ளை மேலே அன்பு செலுத்துறீங்கன்னு? சான்ஸே கிடையாது. அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீங்க பட்ட பாடு, நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற துன்பம் அந்த பிள்ளையோட எண்ணத்துல கொஞ்சமாவது வருமா? நிறைய வராது, தெரியவே தெரியாது. ஏ, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு தூரம் தான், ஆ அப்படியா, அவ்வளவுதான் போயிடுவான், ஓ இஸ் தட் ஆல் அப்படின்ட்டு போயிடுவான். நாங்கள் வந்து உதாரணம் சொல்லுன்னா என் வாழ்க்கையில இருந்து சின்னவன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சபியாகவும் இருப்பான், அழுவான், எதுக்கு அழுவான்னு தெரியாது. சட்டையை கழட்டிட்டு இதை கழட்டிட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு ஒரு கடைசியாக ஒரு பொசிஷனில் தூங்கிடுவான். இப்படியே வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருப்பேன். சரி நல்லா தூங்கிட்டான், அரை மணி நேரமாக தூங்குறான், சரின்னு அப்படி கீழே வைப்போம் அப்படின்னு கீழே வச்சானே போது வெயின் ஐயோ ஐயோ பொசிஷனை மாற்றாத மறுபடியும் தூங்கிட்டு நட. அது ராத்திரியில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த காலம் இருக்கு. என் பிள்ளைக்கு தெரியுமா, ஓ அவ்வளோதான் போயிடுவான். பிள்ளையோட அவங்களோட எண்ணங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் செய்கிறீங்கன்னு தெரியாது. பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பதிலுக்கு என்ன குறைவாக தான் கூறுறீங்க, ஆனாலும் கவலை இல்லை. ஏன்னா நான் செய்கிறது காரணம்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நேசிக்கிறேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய கீழே உள்ள மக்களை தன்னுடைய பிள்ளைகளாய் பார்த்து பராமரிக்காத போது இதுதான் நடக்கும். ஏன்னா நான் பராமரிக்கிறது எப்படி, என் பிள்ளைகளை போல என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், எந்த ஆகாரம் கொடுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும், என்ன போஷிக்கணும், அவங்கள எப்படி இது பண்ணணும், அவங்க பாவம் பண்ணும்போது அவங்கள எப்படி திருத்தணும், அவங்கள எப்படி கழுவணும், அவங்கள எப்படி புது உடை உடுத்தணும், எல்லாம் எப்படி ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் மாம்ச பிரகாரமாக செய்வது போல ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் நான் செய்யலைன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு அம்மா போல இருக்க முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வியும் கேட்பாங்க, இதையும் சொல்லிடுறேன். ஆண்டவர் வந்து ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கேள்வி எழுதுறவங்க. எப்போ பாரு ஆண்டவர் ஆண், இல்லை இல்லை, ஒரு 26 வசனம் இருக்குது பைபிளில். அவர் வந்து ஒரு தாயின் ஒப்பிட சொல்லக்கூடியதாக நம்ம பைபிளில் 26 வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து ஆணும் கிடையாது பொண்ணும் கிடையாது, அவர் வந்து மஸ்குலினே கிடையாது. ஆனால் நமக்கு புரிஞ்சு கொள்வதற்காக அவருன்னு எழுதிக்க அதுன்னு எழுதியிருக்க வழியே அவர் வந்து ஆவியானவர். எவ்வளோ 4வது அதிகாரம் 20 கர்த்தர் ஆவியானவர், அவர்கிட்ட ஜெண்டரே கிடையாது, அவர் ஆணா பெண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து உடனே வந்து இந்த கொஞ்சம் பேர் பெண்கள் உரிமை மக்கள்லாம் வந்து அதுக்கு வேறு சண்டை போடுறாங்க. அது எப்படி எப்போ பாரு ஆண்டவர் ஓர வஞ்சினியா, எப்போ பாரு மகன் மகன்றாரு மகள்னே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. ஏய் எங்கப்பா அதெல்லாம் இங்கே இருக்குது, ஒரு ஒரு ஓமானத்துக்கு சொல்கிறதே ஒழிய அது இது கிடையாது. அப்போ என்னென்னா இங்கே வந்து பவுல் சொல்லும்போது ஒரு தாய் பால் கொடுக்குற தாய் தன் பிள்ளைகளை எப்படி பராமரிப்பா அதுபோல் நான் உங்களை செய்கிறேன். காரணம் என்னென்னா நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு, நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற நேசம், அதனால் நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால நான் சுவிசேஷத்தை கொடுத்தேன். சுவிசேஷத்தை மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய முழு வாழ்க்கையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் நான் உங்கள் பேரில் வச்சுருக்கிற அன்பு என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அவர் என்ன, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப அன்பானவங்க, நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு மதிப்பு மிக்கவர்கள், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா எனக்குள்ளே எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை, ஏன்னா நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இதில் 8வது வசனம் 9வது வசனம் மறுபடியும் வாசிக்கிற மாதிரிங்க, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களான படியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். என்ன சொல்கிறாரு, நான் ராத்திரி பகலாக வேலை பார்த்து உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம், உங்களுக்கு நாங்கள் பாரமாகவே இல்லை. காரணம் என்ன, நாங்கள் உங்கள் மேலே வைத்திருந்த அன்பு. தேவனுடைய வார்த்தையை சொன்னால் எங்கள் ஜீவனையும் கொடுத்தோம், அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு, நீங்கள் எங்கள் பிள்ளை, அதனால் உங்களுக்கு நான் பாரமாக இல்லாதபடி உங்களுக்காக நான் இரவும் பகலும் வேலை செய்து நான் உங்களுக்கு இதை பிரயாசப்பட்டு நான் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னா இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிற பாருங்க, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவராகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்களாக்குகிறவராகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்காக எல்லாம் செய்கிறோம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன, ஏழ்மையில் இருக்குது, மரியாதை இல்லாத வாழ்க்கை. எங்களுக்கு வந்து ஒருத்தரும் கனமும் கொடுக்கலை, எல்லா பக்கமும் எங்களுக்கு போராட்டம், எங்களுக்கு நிந்த. ஆனாலும் நாங்கள் உங்கள் முன்னாடி சந்தோஷமாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்தோம். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்களேன், உங்களுக்கு பால் கொடுத்த தாய்க்கு நீங்கள் என்ன விலை கொடுத்துட முடியும்? மம்மி, ஒரு வருஷம் 3 மாதம் நான் பால் குடித்தேன்னு சொன்னீங்க, 15 மந்த்ஸு, ஒரு நாளைக்கு 3 தடவையா 4 தடவையா, ஓகே, ஒரு நாள் கொடுக்க முடியுமா யாராவது? இஸ் தர் எனி ப்ரைஸ் யூ கேன் போட்? யோசிச்சு பாருங்க. யாராவது தன் தாயினுடைய, தன்னை பால் கொடுத்த தாய்க்கு ஒரு கணக்கு பார்த்து காசு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஜெனரஸாகவே கொடுக்குறேன் மம்மி, கடையில் வந்து 1 லிட்டர் பால் வந்து 1 ரூபா தான், நான் வந்து 2 ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்களேன். தயவு செஞ்சு என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுத்துட முடியும்? அந்த தாயினுடைய அன்புக்கு, அந்த தாய் செய்த காரியங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? 0, அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றுமே கொடுக்க முடியாது நம்மளால். எப்படி கொடுக்க முடியும்? அந்த அன்புக்கு நம்ம ஏதாவது கொடுக்க முடியுமா? நம்ம அழும்போது இல்லை ராத்திரி இல்லாமல் இருக்கும்போது நம்மளை எடுத்து மார்பில் வச்சு அரவணைச்சு எப்படி ஒரு அந்த மாதிரி நம்மளை பாதுகாத்து கொண்ட அந்த தாய்க்கு நம்ம என்ன கொடுத்துட முடியும்? யோசிச்சு பாருங்கள், என்ன கொடுத்துட முடியும்? ஒன்றுமே நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த அன்பை ஈடுகட்டவே முடியாது, ஒரு காலம் பண்ண முடியாது, ஒரு காலம் நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. ஆனால் என்ன புரியும்னா, நமக்கு பிள்ளை வரும்போது தான் நம்ம அம்மா அப்பாவோட அருமை தெரியும். நம்ம பிள்ளை சேட்டை பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ எங்கள் அம்மா என்ன பாடுபட்டிருப்பாங்க, எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தோணும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்ன ஒரே டாம்பாயா வீட்டில் எல்லாம் பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் அட்டுழியம் பண்ணுவோம். கடைசியில் பிள்ளை வரும்போது தான் தெரியும், ஐயோ அம்மா நான் எவ்வளோ அக்கிரமக்காரனாக இருந்திருப்பேன், எங்கள் அம்மா நல்லவங்க. அதனால தான் கொஞ்சம் இதுக்கு ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் பாசம் வருது அம்மா அப்பாவில். பிள்ளை வந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணும்போது அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் திடீர்னு ஒரு பாசம் வரும். யோசிச்சு பாருங்கள், ஒன்று நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாது. அதுக்கான ஒரு அந்த ஒரு அன்புக்கு, அந்த ஒரு அரவணைப்புக்கு, ஒரு தாயினுடைய அரவணைப்பு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்யும்னா, பிள்ளை அந்த வயிற்றை விட்டு வெளியே வந்த உடனே அழும். ஏன்னா அந்த தாயினுடைய அந்த சுகத்தில் அந்த இதில் இருந்துட்டு வெளியே வந்தவுடனே, வெளி உலகத்துக்கு வந்தவுடனே அழும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பிளிகல் கார்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பிள்ளையை குளிப்பாட்டிட்டு கழுவிட்டு முதல்ல கொண்டு வந்து அம்மாவோட வெறும் உடம்புல மார்பில் போட்டுருவாங்க பிள்ளைய. ஏன்னா அப்போ தான் அந்த பிள்ளை அப்படியே அமைதியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இருக்கு பாரு, அந்த உடம்புல வரக்கூடிய அந்த ஒரு உஷ்ணம் இருக்கு பாருங்கள், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு பாண்டு இருக்கு பாருங்கள், எதுலேயுமே வராது. எத்தனையோ பிள்ளைங்க சாக கிடக்கிற மாதிரி இல்லை மூச்சு விட முடியாமல் இது பண்ணுற பிள்ளைங்கள தாயோட மார்பில் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புள்ள வரக்கூடியது, ரிவைவ் ஆகி வரக்கூடியது. நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் என்ன? அந்த அரவணைப்பு, அந்த அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பும் அன்பும் தன்னுடைய சபையை குறித்து ஒரு தலைவனுக்கு இருக்கணும். நம்ம இந்த வீழ்ந்து போன பூமியில் உள்ளவங்க தான், ஒரு பெர்ஃபெக்ட் இது பண்ண முடியாதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் அப்படி இருந்தேன். யோசிச்சு பாருங்கள், நம்மளால் அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்ட முடியுதா? அந்த அன்பு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதமான, ஒரு ரொம்ப ஒரு அந்யோன்யமான, அது மாத்திரமில்லை ஒரு ஒரு நல்லபடியாக வளர்க்கக்கூடிய, நல்லபடியாக அவங்கள இது பண்ணக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ளே இல்லை. காரணம் என்னென்னா, இது என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டு நாங்கள் வேலை பார்த்து அந்த காசில் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம், ஒருத்தருக்கும் பாரமாக இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து அடிக்கொரு முறை நான் சொல்லும்போது, ஊழியக்காரங்கன்னு வந்து முழு நேர ஊழியக்காரர்னா, முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து சொந்தமாக வேலை பார்த்துட்டு நீங்கள் ஊழியம் பாருங்கள், அது மேன்மையான காரியம். நீங்கள் நர்ஸாக மதராங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். வேத வசனத்தில் இருக்குது, நீ போரடிக்கிற மாட்டுக்கு நீ ஊழியம் கொடு ஊதியம் கொடுன்னு இருக்குது, அதில் இல்லைன்னு சொல்லலை. நீ வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்தின் மூலம் வாழலான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, மேலான வழியை சொல்லி கொடுக்குறாரு. நான் யாருக்கும் பாரமாக இல்லை, நான் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து கொள்வது போல். இப்போ மறுபடியும் அதே கேள்வி வரேன், நம்ம ஊரில் நர்சரியில் இருக்கிற பிள்ளைக்கு அஞ்சு பிள்ளைக்கு ஒரு ஆள் இருக்கணும். இப்போது 1000 பேர் சர்ச்சில் இருந்தால் எப்படி அப்பாவா அம்மாவாக இருக்க முடியும்? ஹலோ, யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குன்னா நீங்கள் சாப்பாடு போட்டு பராமரித்து எல்லாம் பார்ப்பீங்க. அதே வீட்டில் 15 பிள்ளை இருந்தால் நீங்கள் எப்படி ஜோராகுவீங்க? உப்பு அதெல்லாம் போட்டுக்கோ பரவாயில்ல. அதே இது 30 பிள்ளைக்கு சோறாக்குனா, நம்மளே 30 பேருக்கு பிரியாணி பண்ணால் குழஞ்சி போயிடுது. இல்லை ஏதோ ஒன்று பண்ணோம்னா 30 பேருக்கு பண்ணால் ஏதோ ஒன்று தப்பாக போயிடுது இல்லையா? நீ யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்னென்னா, இந்த ஒரு அமைப்பு இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, சபை என்பது ஒரு சினிமா தியேட்டர் போல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஊழியக்காரங்களும் மந்திரவாதி மாதிரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி 2 August, ஐயோ அம்மா எத்தனை வாக்கு தத்தம், அத்தனை வாக்கு தத்தம், இது முடியவே முடியாதா? எனக்கு ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்குது. நிறைய 40 வருஷம் 30 வருஷம் ஊழியத்தில் இருக்க ஊழியக்காரர் இன்னும் கர்த்தர் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பார், நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன். எப்போதாயா நீங்கள் வந்து வார்த்தையை சொல்லி கொடுப்பீங்க? எப்போ தான் மக்களை கிறிஸ்தவ போல் மாத்திர வேலையில் சொல்லுவீங்க? எப்போ தான் நீங்கள் தேவ வசனத்தை போதிப்பீங்க? ரொம்ப வருத்தம், வேதனையாக இருக்குது. எத்தனை ஃபார்வேர்டு, எனக்கு அத்தனை ஃபார்வேர்டு வருது. இத்தனை பேர் எல்லாரும் 40 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் 50 வருஷம் ஊழியத்தில் இருக்காள், இன்னும் ஆண்டவர் வந்து உனக்கு வாக்குத்தத்தை அனுப்புகிறாருன்னா என்ன என்ன ஒரு மதியினம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம குறுகிய விஷயமாக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பேசாமல் ஒரு கிளியை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமே. புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நீ வந்து ஒரு சபை எப்படி இருக்கணும், ஒரு சபையினுடைய தலைவர் எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு அம்மா போல் இருந்தேன், அம்மா நான் மாதம் மாதம் வாக்குத்தத்தமாக கொடுத்துட்ருப்பா. யோசிச்சு பாருங்க, பூரா பழைய ஏற்பாட்டிலேருந்து வாக்குத்தத்தம். இன்று காணும் மெய்த்தனை நீ பார்க்கறது இல்லை, உனக்கு ரெட்டத்தனையாக ஆசீர்வாதம், நீ 1000 மடங்கு ஆசீர்வா, ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தான், அதே வருஷத்தில் இந்த வருஷம் உனக்கு 100 மடங்கு வரப்போகுது, தடைகளை முறிக்கிற ஒரு முன்னாடி போகிறார். இதையே எத்தனை வருஷம்தான், எத்தனை முறை தான் சொல்லுவீங்க? தயவு செய்து கேட்குறவங்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இது வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியமா? ஏன்னா அவர்கள் வியாபாரமாக செய்கிறாங்க, அதான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு தாய் அப்படி இருந்தால் தாய் உட்காந்து வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டு இருப்பா பால் கொடுக்குற பிள்ளைக்கு. என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் அவளால் செஞ்சுருக்க முடியும்? என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும், அவங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்ச, இருதயத்தினுடைய யோசனை எல்லாம் முதலாவது, நான் ஒரு நல்ல ஒரு தாயை போல என் பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தி அவங்கள போஷித்து பராமரித்து நான் வழி நடத்தணும், அவர்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சி உள்ளவனாக வாழணும்னு சொல்லி நான் சொன்னேன். தெசலோனிக்கே சபை ரொம்ப அருமையான சபைன்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு சபைங்கிறத இந்த சபைக்கு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். 2 அதிகாரத்தில் 1 வசனங்களில் சொல்கிறாரு, என்ன, நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செஞ்சேங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. எப்படி நான் என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கு. 5 வசனம், அதே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. 9 வசனம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் உங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்தோம், நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. 10 வசனம், அதுக்கு நீங்களே சாட்சி. இங்கிலீஷ் பைபிளில் 11 வசனம், தமிழ் பைபிளில் 12 வசனம், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்கிறாரு? நீங்கள் அறிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறபடின்னு திரும்ப திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ என்ன, நான் வந்து என்னுடைய வாழ்க்கை உங்கள் முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமாக இருந்துச்சு. நல்ல கவனிங்க, ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரோட வாழ்க்கைனா ஒரு திறந்த புஸ்தகமாக எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ நீங்கள் ஊழியக்காரனை பார்க்கறதே அரிதாக இருக்கு. எப்படி ஒரு பாஸ்டரை பார்க்கணும்னா அதுக்கே காசு கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய ஒரு அவலமான நிலைமையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கு. பிற எப்படி நீங்கள் வந்து இந்த வசனத்தை எடுத்து போதிக்க முடியும்? நிறைய பேர் நீங்கள் நல்லா போதிக்கக்கூடியவங்க வந்துட்டாங்க, நல்லா அப்படியே இங்கே இங்கே நடந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஒரே உணர்ச்சி பூர்வமாக இதாக சொல்லக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, உண்மை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெசலோனிக்கே சபையில் சொல்கிறாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சபடி, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் உங்க கூட இருக்கும்போது நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் பார்த்தபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார், நான் உங்கள் முன்னாடி வாழ்ந்தேன், நீங்களே சாட்சியாக இருக்கிறீங்க என் வாழ்க்கைக்கு, நான் எப்படி இருந்தேங்கிறதுக்கு நீங்கள் தான் சாட்சி. அப்போ என்னென்னா, ஒரு நல்ல ஊழியக்காரன்னா அவங்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவராய், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி செய்கிறேன், நான் என்னுடைய பணத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய பொருளாதார என்னுடைய காரியங்களை நான் எப்படி செய்கிறேங்கிறத ஒரு திறந்த புஸ்தகமும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா, அதன் மூலமாய் அவர்களும் தேவனை பின்பற்றுவதற்கு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன டயலாக்கை மாற்றிட்டாங்க, நீ என்னையே பார்க்காத கிறிஸ்துவை பார், அப்போ நீ பின்பற்ற முடியாத நீ எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், என்னால் முடியாது ஆனால் நீ பண்ணுனா. அது எப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் ஓரமாக நின்றுட்டு நீ உனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குமா, உன்னை தண்ணியில் இறக்கி விட்டுட்டு ஸ்விம்மிங் சொல்ல மாட்டே, கையை இப்படி தள்ளுறா, காலை இப்படி ஆட்டுறான்னு சொல்கிற மாதிரி, இல்லைன்னா படம் போட்டு இப்படி தான் ஸ்விம்மிங் அடிக்க வேண்டும், காலை இப்படி தள்ள வேண்டும், கையை இப்படி ஆட்ட வேண்டும், உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும்போது நீ எத்தனாவது ஸ்டெப்பில் இருக்கிறாஜா, மூணாவது ஸ்டெப், அப்படி இல்லை, இரு அந்த மேப்பில் என்ன போட்டிருக்கேன் பாரு மூணாவது, அப்படின்னா என்ன ஆகும் இன்றைக்கு? அதனால தான் நிறையா வந்து ஏட்டு சுரக்காயாக போயிடுச்சு. பவுல் போல் பிரசங்கம் பண்ணுற ஆளுங்களும் இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை வந்து அறிவீங்க, உங்களுக்கு வேறவங்க உங்களை பற்றி சொல்ல தேவையில்லை, நீங்களே என்னுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, நீங்களே அறிஞ்சிருக்கீங்க, நான் செஞ்சேன், அதுதான் ஒரு சரியான ஊழிய அழைப்பு. அப்போது என்னுடைய பிரதான அழைப்பு, ஒரு ஊழியக்காரன் ஒரு தலைவருடைய பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக போதிக்கக்கூடியவனாக இருக்கணும், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு போஷிப்பது போல போஷிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு சபைக்கு ஒருத்தர் முத முத போதகராக போனார், சாயந்தரம் மீட்டிங் வச்சார், பார்த்தா மூணே மூணு பேர் தான் வந்தாங்க. இவர் பார்த்தார், இருந்தாலும் பரவாயில்ல, வந்தவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி, அப்போ தான் தியாலஜி காலேஜில் படிச்சுட்டு வந்தவர், அதனால் நல்லா பயங்கரமாக ஒரு 1 hour பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாராம். ரெண்டு பேர் தூங்கினாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் முடிச்சிருந்தார். முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கேட்டாரா, நீ யாருன்னு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஃபார்மரு, நான் வந்து ஒரு விவசாயி, நிறைய மாடு இதெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எப்படி இருந்தது என் பிரசங்கன்னு அவர் சொன்னாராம், என் மாடு எவ்வளவு தான் பசியாக இருந்தாலும் மொத்த வைக்கல் படையும் கொண்டு வந்து போட மாட்டேன், அது எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ எப்படின்னா, ஒரு தாயானவள் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுக்கணும், என்ன தேவை, எது தேவைன்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியிலிருந்து. நல்லா கவனிங்க, எனக்கு எவ்வளோ தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களை எப்படி வார்த்தையில் பயிற்றுவிக்கணும், நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வரணும், நீங்கள் எப்படி கிறிஸ்துவை போல் மாறணுங்கிறது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறதான் ஒரு தாயோட வேலை. அந்த அன்பு செலுத்தக்கூடியது, ஒரு பாவத்தில் ஒரு காரியத்தில் போகும்போது அவங்கள அன்பு செலுத்தி அவங்கள எடுத்து அரவணைத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள போஷித்து அவங்கள கழுவி அவங்களுக்கு புது நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி அவர்களை பராமரித்து தேவனுக்குள்ளே சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயாக இருக்கிறமே ஒழிய பணம் சம்பாதிக்கிற நர்ஸாக இருக்கக்கூடாது. அப்போ பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும் அதை போதிக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கணும்? ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சரியான காரியத்தை தப்பான எண்ணத்தோடு சொல்ல முடியும். வி கேன் டூ த ரைட் திங் வித் அ ராங் மோட்டிவ். சரியாக செய்கிறது போல் இருக்கும், ஆனால் தப்பான எண்ணத்தோடு செய்கிறதா இருக்கும். அதனால் நம்ம அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்வோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரராக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஒரு நல்ல ஒரு பால் கொடுக்குற தாயை போல் உங்கள் காங்கிரிகேஷன் வந்து இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி அப்படி எங்கள் மேலே அன்பு செலுத்தி எங்களை பராமரித்து எங்களை அன்பு செலுத்தி எங்களை அப்படி இதமாக அரவணைத்து எங்களை அப்படி ஒரு தாய் போல் பாதுகாத்து கொண்டு போகிற தேவனுடைய அன்பை அந்த தாய் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு சொல்லக்கூடியதாக ஒவ்வொருத்தரும் மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: கர்த்தரின் சமூகத்தில் அவரையே வாஞ்சையாய் கொண்ட மகனே மகளே,

கலைஞர் சீமன் அவர்கிட்ட வந்து ஏகே 47 கன்மேன் கொண்டு போய் அவருக்கு பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் ஒரு 4 வருடம் அங்கே பணிபுரிஞ்சேன். 89 நான் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே 47 கொண்டு வராங்க. பரலோகத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலை இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணம் சீனப்படுத்தி தான் நான் பேசினேன்.

0: கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுப்பி ரட்சித்து தமக்கென பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் நாம் ஒரு விசேஷித சாட்சியை கேட்கப் போகிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இன்றைக்கும் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் சாட்சியாக அறிவிப்பார்கள். நிச்சயமாக அது நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சாட்சி இந்த உலகத்துக்கு அறிவிக்கப் போகிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உங்களை ஆண்டவர் ரட்சித்ததை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்தப் போகிறார்கள். அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படப் போகிறது. முதலாவதாக உங்கள் சிறு வயதில் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள், வளர்ந்தீர்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத லைட்டை சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம். சொல்லுங்க.
1: எனது சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் குக்கிராமம். என்னுடைய தகப்பனார் வியாபார ரீதியாக வேலையாட்களை வைத்து வியாபாரம் செய்து மளிகை கடை, விறகு கடை, ஃபர்னிச்சர் கடை, அரசு ரேஷன் கடை, இப்படியாக பல தொழில்களை செய்து எங்களுடைய கிராமத்தில் பொன்னு என்ற பெயர் யாவருக்கும் அறிமுண்டாக கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்களை பெற்றெடுத்தது. நாங்கள் நான்கு சகோதரர்கள், நாங்கள் நான்கு ஆண்கள், ரெண்டு பெண்கள். இந்த சூழலில் நாங்கள் இந்து மார்க்கத்தில் தனியாக கோயில் வைத்து பூஜை பரிகாரங்களை நான் அப்பாவே வழிந்து நடத்தி ஒரு செல்வந்தர் போல் காட்டிக்கொண்ட காலம் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் நல்ல செல்வந்தர்களான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி சிறுமதி புஷ்பம் மூத்த சகோதரிக்கு திருமணம் விசேஷமாக செய்த காரணத்தினால் என் அப்பா கொஞ்சம் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு என்னுடைய தாயார் மனவியாதி பட்டு சாமித்தோப்பு என்ற கோயிலில் என்னுடைய தாயாரை விலங்கு மாட்டி நிறுத்தி வைத்து எங்கள் குடும்பம் சின்னா பின்னமாக சிதறி உற்றார் உறவினர் அனைவரும் கைவிட்டு நாங்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக என்னுடைய தகப்பனார் அவருடைய வியாபார தொழிலை எல்லாம் விட்டு அவர்கள் வழிபடுகிற இஷ்ட வழிபடுகிற அப்பொழுது அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த உலக வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியமான அந்த கோயிலில் அப்பா அங்கே அம்மாவை கவனித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய அண்ணன் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். இந்த வியாபார தொழில் இனி நமக்கு உதவாது என்று சொல்லி நடராஜன் என்பவர் பெயர் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்து இரண்டாவது அண்ணன் கோபாலன், அவரும் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்ததாக என்னுடைய வயது 12 வயது, என்னுடைய தம்பியினுடைய வயது 8 வயது, என்னுடைய தங்கையினுடைய வயது 5 வயது. இப்படியாக எங்களை வந்து எங்களுடைய வீடு அப்பொழுதே ஒரு ரெண்டு முற்றம் பெரிய வீடாக இருந்த வீட்டில் நாங்கள் யாரும் தங்க முடியாத ஒரு சூழலில் என்னுடைய தம்பியை சித்தி அக்கா வீட்டிலும் என்னுடைய தங்கையை பாட்டி வீட்டிலும் என்னை சித்தி வீட்டிலும் கொண்டு நிறுத்தி அவர்கள் எங்களை என்னுடைய அம்மாவுடைய வியாதி முடியும் வரை அவர்கள் வீட்டிலே நாங்கள் வளர்ந்தோம். பின்பு அந்த வழிபாடில் எந்தவித முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் கொண்டு சென்று அம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைத்து அந்த நோய் மனவியாதியை வந்து தீரும்படியான காரியங்கள் நடந்தது. இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய சகோதரர் இரண்டாவது சகோதரர் கோபாலன் என்பவர் அவர் இயேசுவை பற்றி இராணுவத்தில் வந்து இராணுவத்திலிருந்து லீவு விடுமுறையில் வந்து இயேசு பற்றி அங்கு அவர்கள் பயிற்சியில் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் நாங்கள் லுத்தரன் சபை கீழ்குளம் பறவை லுத்தரன் சபையில் ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் இயேசுவை பழைய வழிபாடுகளை நிறுத்தி இயேசுவை பின்பற்றுகிறோம்.
0: இப்போ சிறு வயதில் நீங்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறீங்க, பிறகு இந்த சூழ்நிலையில் மொத்தம் எல்லாம் இழந்து போனீங்க, அப்புறம் இவங்க உங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சரியாயிட்டா?
1: சரியாயிடு, வழிபட்ட கோயிலில்
0: சரியாகல. அப்போ நீங்கள் வந்து அந்த தேவர்களுக்கு வழிபட்டீங்களா? உங்கள் பயபக்தியெல்லாம் எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருந்ததா சிறு வயதில்?
1: அந்த சிறு வயதில் வந்து எனக்கு அந்த அளவு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும் எங்களால் என்னால் முடியவில்லை. ஏதோ நம் ஒரு வழிபாடு போகிறார்கள், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஏதோ இயேசு என்று சொல்லுகிறார்கள்.
0: அதில் அதற்கு முன்பதாக நீங்கள் 14 வயது வரைக்கும் அப்படி இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னால் உங்களுடைய பயபக்தி எப்படி இருந்தால் அந்த தெய்வத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா?
1: நிச்சயமாக முழுமையான நம்பிக்கை.
0: நம்பிக்கை, ஆமாம், எப்படி விடுதலை கிடைக்கும்?
1: ஆமாம், முழுமையான நம்பிக்கை. அதுதான் நாங்கள் அந்த குறி பிடிச்சிட்டு அந்த இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த இதில் தான் முழுமையான நம்பிக்கை. இல்லை, அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் என் அம்மாவை வந்து அங்கே அந்த கோயிலில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறார்.
0: அப்போ இனிமேல் விடுதலை கிடைக்காதுன்ற சூழ்நிலை எப்படி உங்களுக்கு உருவாச்சு? நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறீங்க இல்லையா?
1: ஆமாம், அது என தகப்பனுடைய செயல்பாடு. அவருடைய எனக்கு அந்த வயது பக்குவம் இல்லை. தகப்பனாருக்கு வந்து இது முடியாதுன்ற ஒரு உணர்வு வந்ததுனால அவர் வந்து இந்த மருத்துவமனை கொண்டு சென்றிருப்பார் என்று
0: நினைக்கிறீங்க? சரி, அங்கே சரியாயிட்டு.
1: சரி,
0: உங்களுடைய படிப்பு காரியங்கள்லாம் எப்படி? இப்படிப்பட்ட அலைச்சல் இருந்திருப்பீங்க, உங்களுடைய படிப்பு காரியங்கள்?
1: இப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய குடும்ப வருமானம் நலிவடைந்து நிலபுலங்களில் இருந்தாலும் அதனுடைய வருமானங்கள் சரியானபடி இல்லாத காரணத்தினால் நான் படிப்பு காரியங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அம்சி ஹைஸ்கூலில் படித்து 11வது வகுப்பு வரையும் படித்தோம். ஆனால் கடினமான ஒரு சூழல் தான் எனக்கு இருந்தது. அந்த படிப்புக்கெல்லாம் எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். இருந்தாலும் நாங்கள் கௌரவமாக வாழ்ந்ததுனால யார்கிட்டையும் போய் நாங்கள் எதுவும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. எங்கள் சொந்த பந்தங்களும் அவ்வளவு வந்து எங்களை இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பிறகு இனி அண்ணனும் என்னுடைய அண்ணனுக்கு ரெண்டு பேரும் அந்த போலீஸ் இராணுவத்தில் சேர்ந்ததால் எனக்கு இனிமேல் எனக்கு அந்த போலீஸ்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு.
0: எதுவரை படிச்சீங்க? ஆர்வம் வந்தது
1: 11வது வகுப்பில் படிக்கும் போது. 9வது வகுப்புல இருந்தே நாங்கள் சில சேட்டைகள் எல்லாம் செய்வோம்.
0: சரி சரி,
1: ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் விளையாடி சேட்டைகள் எல்லாம் பண்றதுனால அங்கே ஸ்கூல் பீப்புள் லீடர் அது இதுன்னு நான் அப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு இதில் இருந்து பக்குவப்பட்டு போனதுனால அந்த போலீஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசில் எப்பவுமே போலீஸ்னா ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்ற. நான் அந்த ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு எலெக்ஷனுக்கு நின்னேன். அப்படி நிற்கும்போது வந்து போலீஸுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. போலீஸ் வந்தால் ஹெட் மாஸ்டர் வந்து வந்து உட்கார வைப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, எழும்புவாங்க. இந்த ஒரு எண்ணம் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணுன்ற ஆர்வம் வந்துச்சு.
0: சரி, அது போலீஸில் சேர்றதுக்கு உங்களை வழிகாட்டினவங்க யாரும் உண்டுமா?
1: என்னுடைய பெரிய அண்ணன், அவர் போலீஸில் தான் இருந்தார்.
0: சரி, ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு?
1: ஆமாம், ஈஸியாக.
0: எத்தனை வயசில் நீங்கள் வேலையை ஜாயின்
1: பண்ணீங்க? வேலை வந்து 19 வயசில் சேர்ந்து 20 வயசில் சேர்ந்து 21 வயசு 6வது மாதத்தில் நான் வந்து ட்ரைனிங் போயிட்டேன்.
0: ட்ரைனிங் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா இப்படி?
1: நான் முதல்ல தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் ஒரு 4 வருடம் அங்கே பணிபுரிந்தேன்.
0: சரி,
1: அங்கே வேலை செய்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
0: சரி, அப்படி முதல்ல டெல்லி அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்புறமா நம்ம தமிழ்நாட்டு வந்தீங்களா?
1: அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு 1985 எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது குழுவை சேர்த்து ஒரு வாய்ப்பு, ஒரு 1000 பேருக்கு பயிற்சி பண்றவங்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த உணவுக்கு நான் தான் பொறுப்பாளியா இருந்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப குழு அமைப்பது எப்படி என்பதை வந்து தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயிற்சி கிடைச்சிச்சு.
0: சரி, இப்ப இயேசுவை நீங்க அறியல, அப்ப சின்ன பருவத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அப்படி ஏதாவது இருந்ததுண்டா?
1: எல்லா பழக்கமும் எனக்கு உண்டு. நான் வந்து 16 வயதிலே இந்த பணம், கல், அரிஷ்டம், சாராயம் இதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக தெரியாமல் ரகசியமாக சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. பிறகு டிபார்ட்மெண்ட்டை டெல்லியில் போன பிறகு குளிர்கள்லாம் இருக்கிறதுனால அங்கே அதை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்படியாக குறைவில்லாத ஒரு எந்த இதுலேயும் வந்து நான் தவறுதலான வழிகளை வந்து செய்துக்கிட்டு தான் இருந்தேன்.
0: சரி சரி, இப்போ திருமணம் எப்போ ஆகிட்டு?
1: திருமணம் வந்து எனக்கு 1985 நடந்துச்சு.
0: அப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க?
1: அப்போ நான் வந்து ஸ்பெஷல் போலீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: அப்போ வந்து கெட்ட பழங்களும் உடல்ல ஆண்டோர் ஏற்றுக்கொள்ளல?
1: இல்லை
0: இல்லை. அப்போ எப்படி அவங்க உங்களை எப்படி விசாரித்து என்ன முறையில் எப்படி பண்ணாங்க?
1: அவங்க வந்து நான் ஒரு எப்பவுமே நல்ல நீட்டாக ட்ரெஸ் இப்போ போடுற சவாரி தான் போடுவேன். எங்கள் குடும்ப பேக்ரவுண்டை வச்சு என்ன அதிகமாக வந்து யோசிக்காமல் அவங்க வந்து நல்ல ஃபேமிலி, இவங்க அண்ணன் எல்லாம் வேலையில் இருக்காங்க, அப்பா எல்லாம் இருக்காங்க, நிலப்புலன் எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சூழலில் வந்து என்ன அதிகமாக பார்க்காம அவங்க வந்து கல்யாணம் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க.
0: திருமணம் பண்ண பிறகு இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ அதில் ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகளோ வேறு சூழ்நிலைகள் வந்ததா?
1: நான் அப்படி கெட்ட பழக்கம் சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு வந்து நான் வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் செய்கிற ஒரு பழக்கம் இருந்தால பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போயிடுச்சு,
0: பிரச்சனை இல்லாமல் போச்சு. சரி, வேலை ஸ்தலங்களில் ஏதாவது நெருக்கடிகளை அனுபவிச்சிங்களா?
1: வேலை ஸ்தலங்கள்லாம் நான் என்னுடைய பணி வந்து அடுத்தது நான் 86 பயிற்சி ஆசிரியராக இருந்தேன், போலீஸ் பயிற்சி ஆசிரியர். 89 நான் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே பாடிசவனை கொண்டு வராங்க. அப்போது வந்து பத்மநாபா கொலை வழக்கில், பத்மநாபா கொலையில் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஃபயர் பண்ணதுனால அந்த வெப்பன்ஸை வந்து மிலிட்ரிக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை நான் பண்ணதுனால என்னை வந்து கலைஞர் சீபன் அவர்கிட்ட வந்து ஏகே பாடிசவன் கண்மேன் கொண்டு போய் அவர்கள் பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். செய்து அந்த சிறப்பை பெற்று அந்த பணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் என்ன ஆசீர்வாதமும் ஒரு ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் என்னை நிறுத்தி விட்டார்.
0: சரி சரி,
1: அது கர்த்தருடைய காரியம்.
0: அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை?
1: இல்லை,
0: கொள்ளலை.
1: இல்லை.
0: சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்குரிய முகாந்திரங்கள் வந்திருக்குமே?
1: ஆமாம்,
0: சொல்லுங்க.
1: இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பக்கம் என் மனைவி வந்து ஜபிப்பாங்க, என்னுடைய குடி, என்னுடைய சிகரெட் பழக்கம், என்னுடைய கோபங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து என்னை மனைவி வந்து உபவாசம் இருந்து ஜபிப்பாங்க. அந்த ஜபத்துலேயும் நான் எதுவும் கலந்து கொள்வது கிடையாது. அவங்க சபைக்கு போகிறாங்கன்னா சபை வரைக்கும் நான் கொண்டு போய் விட்டுட்டு டியூட்டிக்கு போயிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்தேன். அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு சில பிரச்சனை வரும்போது, கோபம் வரும்போது என் வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய போட்டா, கன்னிமரியாளுடைய போட்டா இருந்துச்சு, அதையெல்லாம் உடைச்சிட்டேனே. இப்படிப்பட்ட கோபம், எனக்கு இப்படி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு என்ன குடும்பத்தில் எல்லாம் என்ன ஒதுக்கிட்டாங்களே, என்னை வந்து யாருமே எனக்கு உதவி செய்ய வரலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு வெறுப்பில் நான் வந்து அந்த காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன்.
0: சரி, பிறகு எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது?
1: இப்படியாக நான் ஒரு 2003 எனக்கு வந்து இருதய பலகீனம் வருது. இந்த பலகீனத்தினால வந்து நான் எனக்கு நீ வாய்ப்பு இருக்கா, இனிமேல் நான் வந்து பிழைக்க முடியுமா, இந்த எல்லாரும் இருதயம் வந்து இருக்கும்போது பிழைக்கிறது கஷ்டம், கை கால் விழுந்துடும், இப்படிப்பட்ட சூழலில் வந்து ஏதாவது நம்ம இறந்துட்டா நம்ம குடும்பம் நம்ம சொந்தங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, மனைவி வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, என்னுடைய தகப்பனார் வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, யாருமே எனக்கு உதவி இல்லை, இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, மனைவியினுடைய நிலைமை என்ன, அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நான் ஒரு கௌரவமாக வந்து மது அடித்தாலும் ரகசியமாக தான் அடிப்பேன், சிகரெட் பிடிச்சாலும் ரகசியமாக தான் பிடிப்பேன், இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடில் இருந்ததுனால எனக்கு ஒரு வெக்கம், எனக்கு நாளைக்கு எனக்கு பிள்ளைகள் அனாதையாக நிற்குமோ அப்படின்ற ஒரு சூழலில் நான் ரொம்ப பயந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி ஆஞ்சுவை பார்த்தாங்க. ஆஞ்சுவை பார்க்கும்போது ஒன்று ஹார்ட் ஒன்றும் பிரச்சனை, பம்பிங் கம்மியாக இருக்குது, அதுக்கு உங்களான மாத்திரை அவங்க எனக்கு கொடுத்து அதில் நான் மாத்திரை கண்டினியூ பண்ணேன். அந்த கண்டினியூ பண்ண நேரத்தில் வந்து இது ஆண்டவர் தான், இதை ஆண்டவருடைய சூழல் தான் என்னை புடமுடுறாருன்று எனக்கு அப்போ தெரியாது. அப்போ நான் என் பயந்து என்னுடைய உடல்நிலைக்காக நான் அந்த சிகரெட்டை ஃபஸ்ட்டு நிறுத்தினேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போன உடனே மதுபானத்தை கொஞ்சம் நிறுத்தினேன். இப்படி மதுபானமாக சிகரெட்டாக இப்படி வாழ்க்கையே ஒரு அதே ஒரு குழப்பத்தில் எனக்கு இருந்தது. எனக்கு குழப்பம் அதே ஒரே குழப்பம்தான், அது தேவையா இது தேவை இதெல்லாம் இல்லாமல் இருக்க குழப்பம் வரும்போது இப்படி இருக்கும். ஆனாலும் என்கிட்ட ஒரு உறுதித்தன்மை எப்பவுமே இருக்கும், ஒன்று வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வேணும், அதுக்கப்புறம் நான் அது தொடவே இல்லை. இப்படியாக இருக்கும்போது எனக்கு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஊழியம் கிடச்சிச்சு. ஊழியத்துக்கு வந்து என்கிட்ட சொல்லி அந்த கமிட்டியில் வந்து என்னை சேர்த்தாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை நான் நேர லேசாக அப்படியே அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறது போகிறது, அவங்க சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாகிறது. அப்போ தான் குடும்பம் என்ன, மனைவியோட எப்படி குடும்பத்தோடு சர்ச்சைக்கு போகணும், பிள்ளைகளோட எப்படி சர்ச்சைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தில் இருந்த ஆர்வம் தொடங்கிச்சு.
0: இப்போ நீங்கள் இந்த சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் வந்து நிறுத்தினது வந்து இப்படியும் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் பயந்தில்லை
1: அந்த நேரத்தில்? எனக்கு என்ன, நான் காப்பாற்றுறது தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் வாழலாம், இனி ஏதாவது ஆயிடக்கூடாது, அந்த சூழ்நிலையில நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறேன்.
0: சரி சரி,
1: நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும், எல்லாம் பயங்காம வேப்பா சிகரெட்டு குடிச்சுக்கிறதுனால நீ தண்ணி ஓவர் அடிச்சா மூச்சு திணறி செத்துருவேன், இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும்.
0: அப்படியே நீங்க பிறகு அப்போ
1: ஆண்டவரை நான் அது வரைக்கும் சரியா ஏற்றுக்கொள்ளலையே.
0: ஆமா ஆமா, அதுதான். இப்போ இந்த டைம்ல வந்து என்ன ரங்கில் இருந்தீங்க?
1: அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து அந்த நேரத்தில் D2 அண்ணா சாலை, அதில் வந்து குற்றப்பிரிவில் வந்து ரெண்டு கோடு கிரேட் 1 போலீஸாக இருந்தேன்.
0: சரி சரி, அப்போ அப்படி இருக்கும்போது சரி, நீங்கள் எப்படி போயிட்டுருக்கிறீங்க, சிஎஸ்ஐ நைட்டாக போயிட்டுருக்கிறீங்க, இப்போ இந்த டைமில் எல்லாம் நீங்கள் டியூட்டியில் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் டியூட்டியில் ஏதாவது நெருக்கடிகள் வந்து அப்படி ஏதாவது வந்தது உண்டா?
1: அப்போ தான் எனக்கு வந்து டியூட்டியில் அந்த நேரத்தில் வந்து நான் சிஎஸ் ஒரு அண்ணா சாலை அண்ணா சமாதி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆக்சிடென்ட் விங்குக்கு நான் போனதில் நான் கொஞ்சம் வெளி விவகாரம் எல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் வெறும் போலீஸ் மட்டும் இல்லை நட்பு வட்டாரங்களை எல்லாம் கொஞ்சம் பழகி, எனக்கு குடும்பத்தில் எல்லாம் என்ன அது கண்டுக்காததுனால நான் வந்து நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் தேடி போகிறதுனால அவங்க ஏதாவது என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்காக போகும்போது ஒரு நண்பர் வந்து எனக்கு அம்சியில் இருந்து மோகன் என்பவர் ஒரு நண்பர், அவர் ஒன்றிய செயலாளர் இருந்தார், அதிமுக ஒன்றிய செயலாளர், காதி கிராஃப்ட் டைரக்டராக இருந்தார். அவர் சொன்னார், எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து இந்த ஒரு 14 பேருக்கு 40 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுக்கு அனுப்பி அனுப்புறேன்னு ஏமாற்றி விட்டாங்க. அந்த ஏமாத்தல் வந்து அந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, அது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டால் அந்த காசு லேட்டாகும், நீங்கள் ஏதாவது சார் ஏதாவது நீங்கள் பண்ணி ஏதாவது பண்ணுனா நமக்கும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும், அவங்களும் பிரயோஜனமாக இருக்கும், ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் அப்போ சரி, அப்போ ஒரு ஆர்வம் அந்த இதில் எல்லாம் இருக்கும்போது சரி நான் அந்த ஃபேமிலி அந்த ஆளை வந்து நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு டியூட்டியாக கோர்ட்டு டியூட்டியாக போகிறேன். போய் நான் அந்த இடங்களை சொல்ல முடியாது, இயலாது. ஏன்னா அந்த பர்டிகுலராக சொல்லும்போது அந்த இடத்துக்கும் பிரச்சனை வரும், அந்த ஆலயம் சொல்ல வேண்டியிருக்கும், நடந்த உண்மை என்கிட்ட இருக்குது, இதுதான் என்னுடைய ரெக்கார்டு. அந்த இடத்துக்கு நான் போய் கோர்ட்டு வேலையை முடித்து அந்த நபர், அந்த ஏமாத்தின நபர், அந்த பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஏமாத்தின நபரை ஃபோன் பண்ணி அவர் அந்த என்னுடைய லாட்ஜ், அந்த லாட்ஜில் நான் அவரை அழைச்சேன். அவர் ஒரு வக்கீலோடு வந்தார். வந்தவுடனே 2000 ருபீஸை என்னுடைய கட்டிலில் போட்டார். எதுக்கையா இதெல்லாம் கேட்டேன். இல்லையா, நீங்கள் போலீஸாக வந்திருக்கிறியா, போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் வந்தால் ஏதாவது செய்வோம், நீங்கள் அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறியான்னு சொன்னார். வேண்டாம், அந்த ரூபா எடுங்க, நான் போலீஸ் டியூட்டி உங்களுக்காக வரல, நான் கோர்ட்டு வேலையை வந்துடுறேன், இதை ஒரு நண்பர் சொன்னதுனால நீங்கள் அந்த காசை கொடுப்பியான்ற ஒரு இதில் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே வந்து சொன்னாங்க, நான் வாங்கல, அவங்க தான் எங்கள்கிட்ட இருந்து எங்கள் ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஏமாற்றி என்னை தூக்கிட்டு போய் ஊரில் கூட்டிகிட்டு போய் வெறும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க, அதனால் வந்து அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. இந்த சூழலை வந்து ஒரு நபர் மொத்த பணத்தையும் வாங்கி இல்லைன்னு சொல்லும்போது, நான் போலீஸ் டியூட்டியாக இருந்தால் அவங்கள ஏதாவது ஃபோர்ஸ் மூலியமாக இது பண்ணலாம், நான் அப்படி செய்ய முடியாது, முடிஞ்சால் எனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது டியூட்டியில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ வேற ஒரு டியூட்டியில் போகும்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது எங்கள் மேலதிகாரிகள் பிரச்சனை வரணும், சரி வாங்கினா கொடுங்க, அவங்க வாங்கினா பாருங்கன்னு நான் சொல்லி அதை கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். வந்து என்னுடைய எனக்கு கொடுத்த அந்த மோகன் என்பவரிடம் சொன்னேன், இந்த காசு அவங்க தர்றது மாதிரி இல்லை, நீங்கள் காசு வாங்கின மாதிரி சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து டிசிபி டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் பார்த்துங்க, வேறு வழியே இல்லைன்னு சொன்னேன். அந்த வழியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த குறிப்பிட்ட நபரை வந்து தேடி போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து அவங்கள வந்தவுடனே அவங்க அப்காண்டி ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிடுச்சு. 3 வருடமாக இந்த காசை பற்றி போலீஸ் ஸ்டேஷன் போகலையே அவங்க, இந்த ஆள் வந்த பிறகு தான் அந்த ஆசைங்கன்றவங்க போலீஸ் வந்த பிறகு தானே நம்மகிட்ட இந்த மாதிரி போலீஸ் வந்துச்சு, அப்போ இந்த ஆள் தான் அவங்களுக்கு இந்த வழிகாட்டியாக இருந்திருப்பான்னு என்ன என் மேலே வந்து புகார் கொடுக்க அந்த காவல் நிலையத்துக்கு செல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் இந்த 14 பேர் இந்த வழக்கில் அந்த 14 பேர் பணம் கொடுக்க வேண்டிய என்ன முதலியதாகவும், 14 பேர் வந்து 1, 2, 3, 15 பேராக புகார் கொடுக்குறாங்க. இவங்க இந்த லாட்ஜில் தங்கியிருந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களை அடித்து லூட் பண்ணி எங்கள்கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை காவல் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலை, உடனே ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட் டைரக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டவுடனே என்ன அரெஸ்ட் பண்ணுறது வராங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி வரும்போது அந்த இடத்துல வந்து தேவன் வந்து எனக்காக ஒரு பாத்திரத்தை அங்கே அமர செய்திருக்கிறாரு. நான் இந்த பயிற்சி காலத்தில் உதவி ஆய்வாளராக இருந்து பயிற்சி கொடுத்த நேரத்தில் பரமசிவன்ற ஒரு ஆய்வாளர் அங்கே இருக்கிறாரு. அப்போ வந்த இன்ஸ்பெக்டர் டீம் வந்த போலீஸ் டீம் அவர் சொல்கிறாரு, இது இவர் அது மாதிரி ஆள் கிடையாது, நான் எனக்கு வாத்தியார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணாமல் பெயில் பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து உடனே லீவ் வாங்கிட்டு உடனே அப்காண்டி ஆகிட்டேன். அப்போ அந்த இடத்துல என்னை கைது செய்யாமலும் அந்த இடத்துல என்னை சஸ்பெண்ட் ஆகாமலும் தேவன் அந்த இடத்துல இடைப்பட்டிருக்காரு. அப்பவும் எனக்கு தேவன் தான் செய்கிறாருன்றது தெரியாது, ஆனால் தேவன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆள் நியமிச்சிருக்கிறாருன்றது எனக்கு தேவனை அறிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியுதே தவிர, அந்த நேரமும் நான் மனித வாழ்க்கையில் தான் இருந்தேன், மனிதனுடைய சப்போர்ட்டிங்கில் தான் வாழ்கிறேன்றது தான் நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன்.
0: இதிலெல்லாம் ஆண்டவர் ஜெயத்தை தந்தார்.
1: ஜெயம் வந்து தந்தாருன்னு சொல்கிற விட ஜெயம் வந்து சாதாரண ஜெயம் இல்லை, தரிசனமாகவும் தொடுதலாகவும் வெளிப்படுத்தினார். நாம் வந்து அந்த நேரத்தில் அப்காண்டி பெயில் போட்டு ஹைகோர்ட்டில் பெயில் போட்டுட்டு ஊருக்கு போய் மறைந்து தலைமறைவாயிருக்கேன். அந்த நேரத்தில் பெயில் எனக்கு கிடச்சிச்சு. கிடச்ச உடனே நான் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது பெயில் கிடச்சா நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டான்ற தைரியத்தில் நான் சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கேன். விழுப்புரத்தில் வரும்போது என்னுடைய மனைவி வந்து கைபேசியில் என்னுடைய கைபேசிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள். நான் நேற்று சபைக்கு சென்றிருந்தேன். சபையில் நான் கண்ணீரோடு இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்நேரம் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிக்கிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலையும் இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன். நான் எவ்வளோட பேசினேன், என் மனைவி அழைத்தோட பேசினா நான் கோவப்படுவேன். இப்படியே நான் வந்து கொண்டிருந்தேன், செங்கல்பட்டு வந்து கொண்டிருந்தேன். செங்கல்பட்டு வந்து வரும்போது என்னை எந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்ய வந்தாரோ அவர் என் கைபேசியில் வராரு. அவர் வந்து எங்கே இருக்கீங்க ஐயா, இந்த மாதிரி நான் பெயில் போய் வாங்கிட்டேன், நான் இப்படி செங்கல்பட்டில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னார். இப்போ என்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களை அந்த கேஸில் இருந்து எடுத்துட்டேன், டெலிட் பண்ணிட்டேன், சார்ஜ் ஷீட்டில் உங்களை கொண்டு வரல, நீங்கள் அந்த லாட்ஜில் தங்கினது மாதிரி யாராவது கேட்டால் நான் வரல தங்கலைன்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி சார்ஜ் ஷீட்டை கொண்டுட்டேன், வேறு உள்ள 14 பேருக்கு நான் வாரண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்றைய தினம் அந்த நிமிடம் நான் வந்து இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினேன்.
0: இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, ஏற்றுக்கொண்டு அப்புறம் அடுத்தது நீங்கள் எப்படி சர்ச்சைகள் எப்படி உங்களோட ஆராதனை விளாதங்களை வித்தியாசம் ஆயிற்று, வாழ்க்கை தரங்கள் எப்படி மாறுச்சு?
1: நான் இந்த சூழலில் வந்து இந்த சூழலில் ஒரு இயேசுனுடைய ஒரு பெரிய வெறி எனக்கு உருவாயிடுச்சு. இப்படி ஒரு தெய்வம் இருக்கா? ஒரு மனிதனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிற தீர்ப்பை வந்து என் பரம தேவன் அதை எடுத்துட்டாருன்னு அதுக்குன்னு ஒரு தூதர்களை எல்லாம் அனுப்பி அந்த இடத்துல வந்து என்ன அந்த வழக்கிலிருந்து விடுதலை பண்ணி இப்படி எங்கள் இது பண்ணிட்டான்னு ஒரு பெரிய வெறி பக்தன் நான் இயேசு கிறிஸ்துவ மேலே. அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தின் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு எப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஊழியம் கிடைக்கும், என்னுடைய பணி நெருக்கடி, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து பிள்ளைகளுடைய திருமண விஷயம் இப்படி எல்லா சூழ்நிலையிலும் என்ன சரியானபடி ஊழியம் என்ன அதிகாரியை வந்து ஒரு நம்பிக்கையானவன்னு சொல்லி என்னை இன்சார்ஜ் ஆஃபீஸராக வைப்பாங்க FIR போடுறதுக்கு. இதனால் எனக்கு எங்கேயும் நகர முடியாத, இயேசுவை விசுவாசிக்க முடியும், ஒரு சபைக்கு எப்படி போக வர அப்படி தான் முடியுமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்னை அதிகாரியை வந்து சபைக்கு அனுப்புவாங்க. ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இதை பண்ணேன். அப்படி வரும்போது எனக்கு அந்த சபையில் வந்து ஒரு தண்ணி ஊழியம், தண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும், அதை வந்து அபிஷேகமான ஒரு சபை, அந்த சபையை வந்து அபிஷேகத்தில் வேர்த்து கொட்டி விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கார்பரேஷன் தண்ணி சரி இருக்கான்னு, ஏன்னா அந்த சபையில் வந்து முழு பொறுப்பையும் என்ன கொடுத்தாங்க, 1000-2000 பேர் வந்த சபை அது. அப்படி எந்த ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன், எங்கனக்கும் எனக்கு மனைவிக்கும் அது ஒரு திருப்திகரமாக இருந்துச்சு. அதுக்குண்டான காசு ஆண்டவர் வந்து எங்களுக்கு தேவையானதை செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்தார். எங்கள் பிள்ளைகளையும் வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு உயர்வை கொடுத்துக்கிட்டே வருகிறாரு. அதுக்கு பிறகு எனக்கு சில வருமானங்கள் எல்லாம் வர தொடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து இப்படியே நான் ஒரு அதே சபையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என் தலையில் கை வச்சு ஒரு வைப்ரேஷன், அது வந்து உலகத்தில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் பெற்றுக்கொள்ள, அந்த 5 விரல் எனக்கு தலையில் வந்து 15 நேரத்தில் வந்து இப்படி ஒரு அதிசயமான ஒரு கை, எத்தனையோ பேர் தகப்பன் கை வைக்கலாம், வேறு யாராவது ஜெபம் பண்ணலாம், இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, எனக்கு அது மாதிரி தெரியலை. இது ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் உணர்ந்தேன், ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு என்ன அவரே எனக்கு ப்ளஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இன்னும் மேலும் தீவிரமான ஒரு சூழ்நிலையில் என்ன ஆண்டவர் செய்தார். இந்த வழக்கு சம்பந்தமான ரெக்கார்டெல்லாம் இந்த இருக்குது. இந்த ரெக்கார்டு வந்து நான் எப்பவுமே கொண்டு பத்திரப்படுத்திடுறேன். இது ஒரு பொக்கிஷம், இது பரலோகத்திலிருந்து வந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷனை நான் எங்கே போனாலும் இதை நான் கையிலே வச்சுக்குவேன். எங்கே போனாலும் என்ன அட்வொகேட் வரலாம், காவல்துறையில் வரலாம், அவங்க சில வேளை சந்தேகமாக கேட்டால் நான் என்னுடைய பெயில் பெட்டிஷன், என்னுடைய கோர்ட்டினுடைய ப்ராசஸ் அத்தனையும் இதில் இருக்குது. நான் என்ன என்ன டெலிட் பண்ணது எல்லாமே இருக்குது கேஸில் இருந்த வழக்கு. அப்படியாக ஆண்டவர் அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்க என்னுடைய பழைய காரியங்கள், பழைய பாவங்களை நான் விட என்ன வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஏதோ ஒன்று இவனுக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அதாவது இயேசுவில் நான் பைத்தியமானேன் பவுல் சொல்கிறது போல, இயேசுவில் நான் பைத்தியமானேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இயேசுனுடைய எப்பவுமே அவருடைய காரியத்தில் பைபிள் படிக்க தொடங்கினேன். பைபிள் படித்து ஒரு டைம் படித்தேன், ரெண்டு டைம் படித்தேன், மூணு டைம் படித்தேன். இந்த மூணாவது டைம் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து இந்த சாட்சிகளை அங்கங்கே பகிர எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம், என்னோட பிள்ளைகள் ஒரு நல்ல அதிகாரிகளாக அதிகாரிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களுடைய குடும்பத்தை மேலும் அசுர

எனக்கு அதெல்லாம் எனக்கு கை கொடுத்துச்சு. சொத்து வாங்கினேன், அது விற்க விற்க எனக்கு அது மூணு மடங்காக பெருகும். 10 லட்சத்துக்கு வாங்கினேன்னா 30 லட்சம் விற்கும், ஒரே வருஷத்தில் விற்கும். இப்படியாக எனக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உதவி செய்து என்னுடைய காரியங்களை முழுமையாக என்னை உயர்த்தி கொண்டு வந்து எங்கள் குடும்பம் எங்களை எப்படி எங்களை வந்து உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் திரும்பி பார்ப்பதற்கு ஒரு சூழல் என் மகாராஜா என்னை உருவாக்கி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தில் நாங்கள் ஒரு அடிமைகளாக, இயேசுவுக்கு அடிமைகளாக, அடிமை என்று சொல்வது அன்பின் அடிமை, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இன்னைக்கு அவரோடு கற்றுண்டவராக, அவரோடு நாங்கள் பிணைக்கப்பட்டவராக, நானும் என்னுடைய குடும்பமும் அவரோடு இணைந்து செயல்பட்டு எந்த சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, எந்த சபையில் ஒரு 10 பேர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐயாவினுடைய ஒரு சாட்சி மெசேஜை பார்த்து அதனுடைய தொடர்பு வந்து எப்போ நான் கன்னியாகுமரி போக முடியும், எப்போ நான் கன்னியாகுமரி போடுவோம், ஐயாவோட எப்போ நான் பேச முடியும், எப்போ நான் பேச முடியும், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அவர் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்தவுடனே நான் அதுக்கு ஆயத்தமே இல்லை, உள்ளபடியே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரல. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சாட்சி இந்த மாதிரி ஒரு சாட்சி நிச்சயமாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஐயா இல்லை நான் தேவன் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, நான் நேற்றுக்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது ஒரு பொக்கிஷன் அல்லவா, இது ஒரு பெரிய காரியம் இல்லையா. இதை விட விசேஷம் என்னென்னா, இது இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு விசேஷம், என்னுடைய மகனும் மருமகளும் வந்து ஐடியில் சென்னையில் வேலை செய்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் கனடாவுக்கு நாங்கள் போகிறோம், பிஆர் வந்துச்சுன்றாங்க. கனடாவுக்கு போகிறாங்க, அங்கே போனால் மருமக சொல்கிறா எனக்கு விக்டோரியா மாகாணத்தில் எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சின்றான், ஏன்னா மகன் வேலை கிடச்சி ஐடியில் வேலை கிடச்சின்றான். அடுத்த வருஷம் திரும்ப பார்த்தா சொல்கிறான், அப்பா நான் 6 கிரவுண்டில் 4 வீடு வாங்கியிருக்கேன், 6 கோடி ரூபாய்க்குன்றான். இது என்ன ஒரு விசேஷமான ஒரு விஷயம், இது எப்படி நடக்க சாத்தியமா? கோடியை பார்க்குறதே எட்டி எட்டி பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருந்தவன் 6 கோடி ரூபாய்க்கு என் மகன் வந்து வீடு வாங்கிட்டேன், நான் 3 வீடை வந்து வாடகை கொட்டிருக்கேன்னு சொல்லும்போது அவர் தகப்பனுக்கு ஒரு பேரான், அந்த தகப்பன் எனக்கு எவ்வளோ தூரம் இதை செய்திருப்பார். அந்த இடத்துல வந்து இந்த கொரோனா சீசனில் என் மகன் வந்து அவன் போகிற சர்ச்சிக்காரங்க அந்த சர்ச்சியை மூடின நேரத்தில் இவங்க வாங்கின இடத்துல தான் டெண்டு போட்டு சபை நடத்தினாங்க, அதான் அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருப்பான். இதை இதை விட எனக்கு என்ன பேரானந்தம், இப்போ நான் இயேசுவோட இருக்கிறது ஒரு பேரானந்தம், இப்போ ஐயாவோட ஐயா வந்து சபையில் வந்து நான் இப்படி ஒரு சாட்சி கொடுக்குறது ஒரு பேரானந்தம். ஒரு அழுக்காக இருந்து, ஒரு கந்தலாக இருந்து, ஒரு குப்பையாக இருந்து, ஒரு புழுவாக இருந்து, தற்கொலை பாடலில் போய், மரணக்கட்டில் போய், எத்தனையோ பேர் நேரத்தில் நான் தற்கொலைக்கு போய், எத்தனையோ நேரத்தில் என் வேதனையில் என் வேதனையை சொல்லி எனக்கு நீ வாழ்வுண்டா, நான் இப்படியே மடிஞ்சு போயிடுவோனா, இப்படியே தோற்று போயிடுவோனா, இப்படியே என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமா, இது என்ன நிர்மூலமான சூழ்நிலை. என் அப்பன் இயேசு என்னை இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து என்னை இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறான்னா, நான் அவருக்கு என்னோடய ஜீவனுள்ள காலையெல்லாம் என்னுடைய ஜீவன் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும் என்னுடைய உயிர் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும் அவருக்காக நான் எப்பவுமே அவருடைய பைபிளை தூக்கிட்டு நான் ஒவ்வொரு சபையாக போய், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்கறது தான் என்னுடைய பணியாக தொடர்றேன்னே தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேற இனி எந்த ஆசையும் கிடையாது. என் அப்பாவோட இருக்கணும், இப்படிப்பட்ட ஐயாவோட சேர்ந்து நாங்கள் ஏதோ பணி செய்யணும், எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி சபை நடத்துறதுன்னு எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சென்னை மெட்ரோ மினிஸ்ட்ரி ஃபெலோஷிப்பில் நான் வந்து ஒரு அட்வைசராக இருந்தேன், அதில் 50 சபை ஊழியர்கள் இருந்தார்கள், அதில் அட்வைசராக இருந்தேன். ஒவ்வொரு சபையும் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பாடுபடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒரு இராணுவ கமாண்டரில் லடாக்குக்கு போய் சேவை கொண்டு போகிறது போல அவங்களுடைய பயிற்சி, அந்த லடாக்குக்கு போய் இராணுவத்தை கொண்டு போய் அந்த பனிக்கட்டியில் கொண்டு நிறுத்துறது மாதிரி தான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கொண்டு போய் உண்மையான ஊழியக்காரங்க கொண்டு போகிற கஷ்டம், அவர்களுக்கு நான் வந்து உதவியாக இருக்கிறோம், அவருடைய கஷ்டத்தில் நான் பங்கு கொள்ளணும். வெறும் ஊழியம் பார்த்துக்கிட்டு

0: ஐயா சோதரா, ஐயா சோதரனுகளோட அவங்க கஷ்டத்தை பார்க்காத தான் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிச்ச சோறை கொடுக்கறது எனக்கு யோசனை கிடையாது. அவங்களுக்கு நான் உதவியா இருக்கணும். அது ஒரு சபை இல்லை, எந்தெந்த இடத்துல உண்மையான ஒரு ஊழியங்கள் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இயேசுக்கு செய்கிற ஒரே காரியம் எனக்கு தான். அந்த ஒரு சூழலில் தான் என்னுடைய இயேசுவால் நான் ஒரு பைத்தியமாக இருக்கிறேன். பவுல் சொல்கிற மாதிரி நான் எப்பவுமே எனக்கு சிந்தனையே எழும்புனா அதுதான் சிந்தனை, நடந்தால் அதுதான் சிந்தனை, தூங்கினா அதுதான் சிந்தனை. நான் ஊழியத்துக்கு உதவிகரமாக இருக்கணும், அந்த சூழலில் தான் நான் இருந்துட்டு.
1: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப எனக்கு ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் தேவன்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த ஒரு சபையில் வந்து இவ்வளோ கண்ணியமாக உங்களுடைய ஊழியத்தை பற்றி நான் பார்த்ததில், வாரம் வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குறீங்கன்னு, அது உணவு வழங்குறதா நான் சொல்கிறாங்க வாரம். இப்படிப்பட்ட சபைகளில் வருகிற ஆத்துமாக்களை வந்து இணைச்சி அவங்களோட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர சபையில் நான் இன்னைக்கு இந்த சாட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இயேசுப்பா மன்றி உங்களுக்கும் கோடான கோடி நன்றி.
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த ரேங்கில் இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடும்.
0: ரிட்டையர்ட் ஆகும்போது நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் தான் இருந்தேன். சப் இன்ஸ்பெக்டராக 10 வருட காலமாக சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். காவல்துறையில் நான் 7 பிரிவில் வேலை செய்தேன். 7 பிரிவில் என்னென்னா, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், அடுத்தது வந்து டெல்லி சிறப்பு படையில் டெல்லியில் சிறப்பாக அங்கே ஜெயில் டூட்டி, உதவி ஜனாதிபதி வீடு அங்கெல்லாம் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பயிற்சி ஆசிரியராக இருந்தேன். அடுத்தது வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட 2 வருஷம் இருந்தேன். அடுத்தது வந்து சட்டம் ஒழுங்கு பிரிவில், அடுத்தது வந்து ஆர்மடு போலீஸில் வந்தேன். அங்கே எஸ்எம் சித்திக்கு, ராஜீவ்காந்தி கொலை அவ கொலையை பார்த்த அந்த எஸ்எம் சித்திக்கு கன்மேனாக இருந்தேன். அடுத்தது வந்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது வந்து குற்றப்பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது போக்குவரத்து பிரிவில் பணிபுரிந்தேன். மீண்டும் இறுதியாக வந்து குற்றப்பிரிவில் பணிபுரிந்து சிறப்பாக பணிபுரிந்து 37 ஆண்டுகள் பணிபுரிந்து நிறைவு பெற்று அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறேன்.
1: ஓகே, நன்றி. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியாகிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டீங்க, எங்கெல்லாம் அவங்க பணிபுரிந்தாங்க, என்னெல்லாம் செய்தாங்கன்னு. இவ்வளோ தூரத்துக்கு பணிகளை செய்து அநேக பிரச்சனைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொன்னதை பார்த்தீங்க, கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு உள்ளத்தோடு இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டதை நீங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு அதிக பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை கேட்குறேன். இந்த சாட்சியின் மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண விரும்புங்கன்னா 2 நிமிஷம் சொல்லலாம்.
0: மக்கள், நம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்தா இருக்கும்போது கிறிஸ்துவால், கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் வணங்கா கழுத்தா இருக்கும்போது 400 வருடங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தினுடைய நடத்தினுடைய கண்காணிப்பாளர்கள் வந்து எவ்வளவு கடினமான சூழலில் வந்து அந்த மோசே, ஆரோன் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இணைந்து செயல்பட்டு அந்த செயல்பட்டு அவருடைய காலங்கள் முடிந்த பிறகு அந்த மக்கள் வந்து வழிபாடுகளை விட்டு மீண்டுமாய் பழைய வழிபாடுகளுக்கு தொடங்கி ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஏதாவது வாய்ப்பு எங்கே கிடைக்கும் என்று நம்பாதபடி என் உயிருள்ள வரைக்கும் ஜீவன் இயேசு கிறிஸ்து இருந்தவர்கள் 11 பேரும் வந்து ஒரு நல்ல இறப்பாக இறக்கவில்லை. வைராக்கியமாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நிறைய ஸ்கூல் பிள்ளைகளை போல விளையாடி இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து மரணத்திலையும் அப்படி இருந்தவங்க, மீண்டுமாய் அவர் வந்து இறந்த பிறகு அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஏற்று எந்த தண்டனை வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சூழலில் இருந்தது போல் நம்முடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள், ராப்போஜனம் பெற்ற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவில் ஒரு பைத்தியமாக நீங்கள் இருக்கணுமே தவிர, உலக ஆசைக்கு நீங்கள் வழிபட்டு போய் எங்கேயாவது நீங்கள் சிதறண்டு கொலைஞ்சு போயிடாதீங்க. நிச்சயமாக இதுதான் நாம் மக்களுக்கு வருகிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் திரும்பவும் வந்தத பழைய வழிபாடுகளுக்கு போய் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தில் விழாமல் இருப்பதற்காக நீங்கள் முதல்ல கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதுதான் பணமோ பொருளோ இது ஆண்டவரே உம்மை நான் இன்மையிலும் மேன்மையிலும் நான் உம்மோடு இருப்பேன்ற வைராக்கியமாக இருந்து, அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருந்து, ஒரு நல்ல ஒரு உண்மையும் உத்தமமாக இருந்து, வேதத்தை திறந்து பார்த்து ரகசியங்களை அறிந்து அந்த ரகசியத்தின்படி அதை உட்கொண்டு அதை மெல்ல மெல்ல தின்று நம்ம இருதயத்தில் உள்ள பாவ கரைகளை நீக்கி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் கிறிஸ்தவ மக்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிற வார்த்தை.
1: ஓகே, இந்த சாட்சியை கேட்ட ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வைராக்கியம் என்ற சாட்சியை கேட்டீங்க. நீங்களும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இப்போ நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
0: ஹல்லேலூயா.
1: இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய ஜீவனோட சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். நெடுந்தூரத்தில் சென்னையிலிருந்து வந்து இந்த காரியங்கள் செய்திகள் கூட பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார், சுகபலனை தருவாராக, தீர்க்காய்ச்சி தருவார், உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் சித்தமும் என்று சந்திப்போம். காட் பிளஸ் யூ.

கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கூட்டம் முடிந்த பிறகு அங்கே நம்முடைய கண்மலை நீருற்று அந்த புஸ்தக சாலையிலே அங்கே நம்முடைய மாதாந்த பத்திரிகை கண்மலை நீருற்று அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அது வேண்டும் என்கிறவர்கள் விருப்பப்பட்டு அதை வாங்கி அதை நீங்கள் ஒருவேளை யாருக்காவது கொடுத்து ரட்சிப்பின் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம். அதை ஒரு ஒரு காப்பி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறிய கையேடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம். உங்களை நான் வர்த்தக பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. வர்த்தக பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்ற சத்தியத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இது விசுவாசத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. விசுவாச வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள், வெளிப்பாடுகள் இதிலிருந்து கிடைத்தது. நான் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறேன். இது என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நான் மறுபடியும் இதை ஒரு சிறு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதாந்த பத்திரிகையிலே ஒரு செய்தியின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் அந்த முழு செய்தி முதலிருந்து பேசின கடைசி வரைக்கும் பேசி முடித்த முழு செய்தியை நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இது 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் படித்து தியானித்து இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே பிரதர் ராஜசேகர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஒரு பாஸ்டர் பால் டேவிட்சன் அவர்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தயவு செய்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு மேடை பேச்சை கேட்கறது போல உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இதை நாம் கவனிக்கும் பொழுது இதன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் நீங்கள் அதை ஒருவேளை சரியாக கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு எல்லாரும் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு

0: இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் மத்தேயுவின் சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்புவோம். 23வது அதிகாரம் 37வது வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தேவ செய்தியாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 23:37, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எருசலேமே எருசலேமே என்று தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூவி அழைத்து சொல்கிறார். எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் கர்த்தருக்காக மரிக்க நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பிசாசு தொடாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலம் நமக்கு இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு கோழி, தாய் பறவை, ஒரு தாய் கோழி தான் பொறித்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு அது தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு நன்றாக நடந்து கொண்டே இருக்கும். பறந்த வெளியிலே அது ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கும். அது நேரத்தில் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய குஞ்சுகளின் மேலே அது கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கீழே அந்த ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கிறதான இந்த கோழி குஞ்சுகள் அந்த புசிக்கிறதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிற ராட்சச பறவைகள், கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகள் மேலே இருந்து கூர்மையான கண்களோடு கூட இந்த கோழி குஞ்சுகளை பறித்து செல்வதற்காக அவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது அவைகள் சற்று அசதியாகவோ சற்று ஏமாற்றமாகவோ அது கவனிக்காதிருக்கிற நேரத்தை திடீரென்று பாய்ந்து அந்த குஞ்சுகளை கவி கொண்டு போய்விடும். ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், அதற்கு தெரியும் எந்த நேரத்திலே இந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சுகளை கவி செல்லும் என்று சொல்லி அதற்கு தெரியும். அது திடீரென்று பறந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், ஒரு குரல் கொடுக்கும். அது சின்ன குரலாகத்தான் இருக்கும், அது கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும். அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த தாய் சிறகின் கீழே வந்துவிடும். அப்பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த சிறகுகளால் அந்த குஞ்சுகளை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த பருந்துகள் இதை விட்டுவிடும், ஒன்று செய்யாது. அந்த தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கே ஓடி வந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலே இந்த தாய்க்கோழி கவனித்து கொண்டிருக்கும் பொழுது சில குஞ்சுகளை அந்த கழுகுகள், அந்த பருந்துகள் வந்து கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அது தாய்க்கோழியின் அருகில் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தாய்க்கோழி குரல் கொடுத்தா அந்த சத்தம் அது காதில் கேட்காது. அது ஆகவே அந்த வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அதுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பருந்துகள் வந்து அதை கவி கொண்டு போய்விடும். தூர போய்விடுவது மாத்திரமல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடாமல் போய்விடுகிறபடினாலே அதுங்களால் தப்பித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சில குஞ்சுகள் தாய்க்கோழி கூப்பிட்டா கூட அதை பொருட்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் கூட அந்த பருந்துகள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அப்படி ஆகும். சில குஞ்சுகள் அப்படி இருக்கும், ஒரு அசதியாக அசட்டையாக மெதுவாக வருகிறது. சில குஞ்சுகள் அப்படி அல்ல, தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே மிக வேகமாக ஓடி வந்து அந்த சருகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. ஏன் சில குஞ்சுகள் மாத்திரம் அந்த பறவை, அந்த வானத்தில் வட்டமிடும் பறவைகளின் இரையாகி விடுகிறது என்றால், அவைகள் தாய்க்கோழி கூப்பிடும் பொழுது ஓடி வருவதற்கு மனதில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் வட்டமிடும் அந்த ராட்சச பறவைகள் போலத்தான் சத்ருவானவன், பிசாசானவன் பூமியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்திலே அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையாக வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்தில் மாத்திரம் அல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனதில்லாமல் போனதே ஏன்? மனதில்லை என்று சொன்னால் விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு, அதான் மனசு இல்லை. ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு ஆவல் இல்லை, ஒரு தாகம் இல்லை. அருமையானவர்களே, சிலருக்கு பாருங்க, வேதத்தை படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஜபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சம் இருக்காது. ஜபிக்கலான்னு சொல்லும்போது தான் தூக்கம் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்போது தான் ஃபோன் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் யாராவது வருவாங்க. ஜபிக்கிற நேரத்தை மற்றவங்க இடத்துல பேசி, இல்லை மற்ற இடத்துக்கு அங்கங்கே புறப்பட்டு போய் அப்படியே அந்த நேரம் போயிடும், ஜப நேரம் போயிடும். இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி இருக்கிற காரணம் அதுதான், மனதில்லாமல் போயிற்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம், என்ன நடந்துவிடப் போகிறது என்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொத்தி கொண்டு போவதற்காக பெரிய ஆபத்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நான் குரல் கொடுக்கும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் நீ ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. நாம் ஒருவேளை வேலைக்கு போகலாம், நம் சுய காரியங்களை செய்யலாம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற கவனம், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நம் செவிகள் திறந்தே இருக்க வேண்டும். ஹலலூயா. ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஹலலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலே எக்கால சத்தம் துணிக்கும். அந்த எக்கால சத்தம் துணித்த உடனே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எக்கால சத்தம் முழங்கிக் கொண்டிருக்காது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சங்கீதம் 29 வாசித்து பார்த்தால், கர்த்தர் தண்ணீர்களின் மேலே அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது சாதாரணமான சத்தம் அல்ல. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. முழங்குகிறார், அடிக்கடி முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, முறிக்கிறது. துள்ள பண்ணுகிறார், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து வெளியாக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். எவ்வளவு வல்லமையான ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகத்தில் நம் வெளிப்புறமான மனிதர்கள் பேசுகிறதையும் பாட்டையும் இதை தான் கேட்டு கேட்டு நம்முடைய காதுகள் அப்படியே டெலிவிஷன் மூலமாக, நம்முடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதை இதெல்லாம் கேட்டு எத்தனையோ காரியங்களை கேட்டு நம்முடைய காதுகள் குப்பைகள் நிறைந்திருக்கிறதே ஒழிய, எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன் சொல்ல எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள்தான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். அவர் பயப்படவே தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். வழி இதுவே நடவு என்று சொல்லுகிற அந்த சத்தம் காதலை துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே. இஸ்ரவேல் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், இங்கே ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை விழுவதற்காக ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 50:5 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யல, எதிர்க்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் என் செவியை என்ன செய்திருக்கிறார். எத்தனை பேர் செவியை கர்த்தர் திறந்திருக்கிறார்? ஆனால் சில பேருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அது செவிட்டு காதாக இருக்கிறது. எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார், எவ்வளோ அருமையாக பேசுகிறார். உன்னத பாட்டில் அவன் என்ன சொல்றார்? சுலபித்தி, என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சத்தம் இன்பமானது, அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்படி மெல்லிய சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்டார். ஒரு பக்கம் பெருமழையின் இறைச்சலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அவருக்கு கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம் இன்னொரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜபம். ஜபம் என்றால் நாமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஜபம் என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்பது தான் ஜபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். அநேக ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அந்நிய பாஷைகளின் மூலமாய் பேச விரும்புகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நீ எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சபைக்கு வா சபைக்கு வான்னு சொல்றாங்க, பிரசங்கம் எதுக்கு கேட்கணும், ஒரு வாரம் ராமோஜன் அன்னைக்கு போயிட்டு ராமோஜன் எடுத்துட்டா போதாதா. அன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு வருவா வருவாங்க, ராமோஜன் எடுப்பாங்க போயிடுவாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம். இந்து மக்கள் எப்படி சடங்காச்சாரம் பண்ணுறாங்களோ, ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு போயிடுறாங்களோ, அது போல அநேகர் நினைக்கிறாங்கன்னா வந்தீங்க ராமோஜன் எடுத்துட்டு போனால் சரியாயிடும், அவ்வளோதான். அது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். ஹல்லேலூயா. அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்கிறாரு, அவர் வேற ஒன்றும் சொல்லலை. அவர் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ சும்மா இருந்தால் போதும். கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் எத்தனையோ முறை உன்னை நான் என்ன செய்ய விரும்பினேன், சேர்த்து கொள்ள. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். எதற்காக? அவர் உன்னோடு பேசுவதற்காக. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமே என்று கூப்பிடுவார். தினமும் ஆதாமை சந்திப்பார், பேசுவார். ஒரு நாள் ஆதாமே என்று கூப்பிட்டார், பதில் வரல. வேதம் சொல்லுகிறது ஆதாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தான், ஒளிஞ்சிட்டான் போய். சில நேரத்தில் ஆண்டவர் செய்தியின் மூலமாக உன்னோடு பேசும் பொழுது, உன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது நீ ஒளிந்து கொள்ள விரும்புகிறாயே ஒழிய, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. என்ன நடக்கும்? நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தினா, எந்த நேரத்தில் பிசாசு உன்னை வந்து கவ்விக்கொண்டு போவான் என்று தெரியாது தேவ பிள்ளையே. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா என்கிட்ட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், கர்த்தரை நான் பின்பற்றுறேன், நான் விசுவாசி தான். கேள்வி என்னவென்றால், அது அல்ல, எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பக்கத்தில் நீ இருக்கிற, எவ்வளவு அருகாமையில் நீ ஆண்டவரை பின்பற்ற, அதான் முக்கியம். பேதுரு எடுத்துக்கிட்டீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கின மாத்திரத்தில் அது வரைக்கும் அருகாமையிலே இருந்த பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போயிட்டார். வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனங்களும் இயேசுவின் பின்னால் போறாங்க, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஹி ஃபாலோட் அஃபார் ஆஃப், தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவர் பின்பற்றுறது உண்மைதான், ஆனால் எங்க இருக்கிறான், தூரத்தில். பயம், தண்ணியை சேர்த்து பொச்சு போட்டுருவாங்களோ பயம். இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன் இன்னைக்கு தூர போயிட்டான். கஷ்டம் வரும்பொழுது, அப்படி தூர போனதுனால என்ன நடந்தது, ஆண்டவரை அவன் மறுதளித்து விட்டான். கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவரையே அவன் மறுதளிக்க நேர்ந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளவன எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார். உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் சரி, கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் அந்த சிறகின் கீழே ஓடணும். மெதுவா இல்லை. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். ஆனால் நீ என்ன செய்யணும்? அதற்குள் ஓடி. அல்லேலூயா. யாரெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வியாதி இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓடி ஓடி ஓடி ஓடி அந்த அடைக்கலத்தில் பூந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு எந்த விதமான சத்துரு தொட அதிகாரம் இல்லை. சாத்தான் தொட முடியாது. ஓடு. கர்த்தருடைய நாமந்தான் பலத்த துர்கம். எந்த அடைக்கலமும் எந்த மனுஷனுடைய அடைக்கலத்தை நாடி ஓடாதே, கர்த்தரை நாடி ஓடு. அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய அருகில் செல். அவருடைய வார்த்தை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 2 வசனத்தில், அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும், கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டு நீங்க நலமானதை புசித்து நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவருக்கு செவி கொடுத்து வருவதற்கு முடியல. காரணம் ஒன்று, நீ தூர போயிருக்கணும், இல்லைனா உன் மனதை பக்கத்தில் கூட இருக்கலாம், ஆனால் அசதியாக இருக்கலாம். சிலர் அசதியாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நல்லா பேசுவார், ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க. அசதியாக இருப்பாங்க, அசட்டையா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். சொன்ன உடனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா, உடனே கிரியை செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை உடனே உடனே. அருமையானவர்களே, கர்த்தர் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை தம் பக்கமாய் சேர்த்து அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆறுதல், தேறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய சட்டைகளின் கீழே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த தாய் பறவையின் சிறகின் கீழ் இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் தோத்திரம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் பிறகு தூரம் போவாங்க, அப்படியே தூரம் போவாங்க, அப்படியே தூரம் எங்கேயோ போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க தாய் பறவையை மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறாங்க ஒரு வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாம், செய்தி கேட்கலாம், மற்ற வாரம் வேற எங்கேயா போகலாம், எப்படி எங்கே வேணாலும் எந்த சபைக்கு வேணால் போகலாம் வரலாம்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒழுங்கில்லை. உனக்கு ஒரு தாய் சபை, உன்னுடைய தாய் சபை, உன்னுடைய தாய் பறவை உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நீ வரும் பொழுதெல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நிலைத்திரு, சபையிலே நிலைத்திரு. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அதல்ல, அதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. கடைசி வரைக்கும் முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரே சபையில நிலைத்திரு, ஒரே சபையில நிலைத்திருந்து கனி கொடு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறது உண்மையானால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது உண்மையானால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் நீ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவாய். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் ஒரு ஓமை வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஓமையை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த 2 பேருமே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இளைய மகன் சொத்து ஆஸ்தி எல்லாம் பிரித்து வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். மூத்த மகன் அவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

நோக்கிப்பா, பண்டிகை கொண்டாடும் எருசலேம் நகரை என்று சொல்லி அதன் ஆசீர்வாதங்களை எல்லாம் விவரிக்கிறார். இறைவாக்கினர் ஏசாயா அதிகாரம் 33:20.

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.